நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று சகவருடம் 1948, வைசாக மாதம் 18 நாள், 2025 ஆண்டு மே மாதம் 8 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலைய பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 5 மணி 56 நிமிடம்.

0: குரலோசை
1: குரலோசை வினைத்திட்பம் 67 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 6வது குரட்பா
2: எண்

ஒரு செயலை செய்வதற்கு நினைத்தவர்கள் தாம் எண்ணிய எண்ணத்திலே உறுதி உடையவர்களானால் நினைத்ததை நினைத்தபடியே செய்து வெற்றியடைவார்கள்.

நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இன்றைய நமது நிலையம் ஒளிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் விவிஎன் ஆயில் வழங்கும் என் சொல்லமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ சென்டர் கலர்ஸ் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் ஆர் தர்னேஷ். 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆசி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் அனில் பாஸ்தா சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் உலக தலசீமியா நாள் குறித்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி

0: டாக்டர் ஜமீம் பஷீர் அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்டில். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி. 10:00 விருத்தாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். 10:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் ஆர் தர்னிஷ். 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். இதில் உழவை போற்றுவோம், காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்களுடன் நேர்முகம். 3:00 அனில் பாஸ்தா விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 4:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். 4:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸின் ஊரும் உறவும். 5:00 திரையிசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டு கோருபாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சர்கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்ந்து வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Union Home Minister Amit Shah will arrive in Kolkata today. He is scheduled to attend a meeting with the newly elected BJP MLAs, during which the party's legislative leader will be selected. The new Chief Minister of the State and the Council of Ministers will be sworn in tomorrow on the birth anniversary of Kavi Guru Rabindranath Tagore. Meanwhile, preparations are underway for the swearing-in ceremony at the Brigade Parade Ground in Kolkata. Necessary administrative meetings are being held and tight security arrangements are being put in place for the occasion. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, senior BJP leaders and chief ministers from other states are expected to attend the oath-taking ceremony. President of Vietnam Tho Lam has emphasized that India and Vietnam together have a significant opportunity to play a pivotal role in the global supply chain in today's changing world order. Addressing the India-Vietnam Business Forum in Mumbai, Mr. Lam highlighted that the current global scenario is indeed a challenge, but also an opportunity to elevate cooperation between India and Vietnam to a new level. Speaking on the occasion, Maharashtra Chief Minister Devendra Fadnavis asserted that entrepreneurs, investors and professionals from the technology and manufacturing sectors in countries like India and Vietnam will shape the future of Asia. India and Vietnam have discussed to deepen cooperation in emerging technologies, innovation, research and startup ecosystems. Minister of State for Science and Technology Jitendra Singh held bilateral talks with his Vietnamese counterpart Dr. Vu Hai Hoang in New Delhi yesterday. During the discussions, both sides exchanged views on cooperation in artificial intelligence missions, cybersecurity frameworks, innovation ecosystems and technology transfer initiatives. The meeting also reviewed ongoing academic and institutional engagements between the two countries, including collaborations involving research institutions, innovation hubs and technology incubation platforms. Addressing the meeting, Dr. Singh said that the comprehensive strategic partnership between the two countries has gained new momentum over the last decade. He said that around 10 researchers from Vietnam have availed fellowships under the India-ASEAN Research and Training Fellowship Program. Foreign Secretary Vikram Misri took part in a trilateral meeting between India, France and United Arab Emirates in Abu Dhabi yesterday, along with Reem Al-Hashmi, Minister of

0: State and Special Envoy for India, and Martin Bryans, Secretary General of the Ministry for Europe and Foreign Affairs of France. The Ministry of External Affairs said the three countries agreed to strengthen their partnership and work on a roadmap with clear timelines. During the visit, Mr. Misri also met Khaldun Al Mubarak, Managing Director and Chief Executive Officer, Mubadala Investment Company, to discuss investment cooperation. Saudi Arabia suspended U.S. military access to its bases and airspace, forcing President Donald Trump to abruptly abandon his plan to escort ships through the Strait of Hormuz, the two U.S. officials have confirmed. The move marks a significant setback for Washington's Gulf strategy, with a key regional ally effectively blocking the operation known as Project Freedom before it could gain traction. Mr. Trump has shifted focus to diplomacy, describing recent talks with Iran as very good and saying a permanent deal is very possible. Iran is now reviewing a 14-point U.S. proposal to end the war, with Tehran's Foreign Minister Abbas Araghchi calling for dialogue and diplomacy. The proposed framework would pause hostilities and open a 30-day window of final negotiations, even though core issues, including Iran's nuclear program, would be left for later talks. In IPL cricket, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs using DLS method in a rain-hit match at Ikana Stadium in Lucknow last night. Chasing 213 runs for victory, Royal Challengers Bengaluru made 203 for 6 in 19 overs. Earlier put into bat, Lucknow Super Giants scored 209 for 3 in 19 overs. Multiple rain interruptions reduced the match to a 19-over side affair, setting Bengaluru a DLS target of 213. Today, Delhi Capitals will take on Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi at 7:30 p.m. That's the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
2: இனித்தானும் நல்லவை கேட்க முயற்சி திருவினையாக்கும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
3: காலண்டர் தாளை கிழிக்கிறோம். ஒரு நாள் கடந்த காலமாகி நம்முடைய பாதத்திற்கு கீழே விழுகிறது. காலத்தின் சுருக்கமான வரலாறு எனும் நூலை அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியுள்ளார். நாள் என்பது நம்முடைய வாழ்நாளை அறுக்கிற வாள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த சிந்தனை புதுமையான சிந்தனை இல்லையா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று வள்ளுவர் முயற்சியின் மேன்மையை மிக அழகாக சொல்கிறார். வாழ்க்கையை பாரமாக நினைக்கத் தொடங்கும் போது நம்முடைய நாட்கள் யாவும் பாரமாகி விடுகின்றன. அடுத்து என்ன நடக்கும் என தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வே சுவாரஸ்யமானதுதான். அந்த வாழ்வை இனிக்க வாழ வேண்டுமென்று வள்ளுவம் பேசுகிறது. இழந்ததையும் என்றோ நடந்ததையும் எண்ணி எண்ணி வருந்துவதால் என்ன பயன் என்று வள்ளுவர் நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும்போது யாருக்காக நாம் அஞ்ச வேண்டும்? நமக்கான பாதையை நாம் உருவாக்கி கொள்ள முயலும் போது தடங்கல்களையும் தடைக்கற்களையும் உடைத்து கடந்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம். வள்ளுவர் சொல்கிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்கிறார். 1000 காக்கைகளை விரட்ட ஒரு கல் போதும், 1000 பிரச்சனைகளை விரட்ட ஒரே ஒரு மன உறுதி போதும் என்று வள்ளுவம் நமக்கு கற்றுத்தருகிறது. மலையை துளைக்கும் சிற்றுளி போல் கவலையை துளைக்கும் சிற்றுளி நம்பிக்கை. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். உலகப் புகழ்பெற்ற மாவீரனான மகா அலெக்சாண்டர் எப்போதும் நல்ல நூல்களை தன்னுடைய துணையாக கொண்டவர். ஒரு நாளும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கேள்வி கேட்டதே இல்லை. கிரேக்க இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ஹோமரினுடைய இலியட் ஒடிசியை ஆழமாக கற்று தேர்ந்தவர் மகா அலெக்சாண்டர். அவருடைய வெற்றி சிந்தனைகளுக்கு காரணமாக அமைந்தது நூல்கள்தான். அந்த நூல்களை எப்போதும் அவர் கையிலே வைத்திருந்தார். வள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார், எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருப்பதே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் உன் முன்னால் எந்த பிரச்சனையையும் நீ சந்திக்காமல் சென்று விட்டதென்று சொன்னால் நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று சொன்னார் விவேகானந்தர். எல்லோரும் உலகத்தை மாற்ற

0: வேண்டும் என்று எண்ணுகிறார்களே தவிர யாரும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதே இல்லை என்று சொன்னார் டால்ஸ்டாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் அதனால்தான் சொன்னார். தோல்வி கண்டு அஞ்ச வேண்டாம் என்கிற எண்ணத்தை இந்த வள்ளுவம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. முயலும் போதுதான் முட்கள் காலை முத்தமிடும். தளராத மனமிருந்தால் வளராத மனிதர் இல்லை என்பதை வள்ளுவம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மனதிடம் சொல், மனோதிடமே வெல்லும் என்று வள்ளுவர் நமக்குள்ளே பாடத்தை தந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்வின்றி நடப்போம், பணிவாக பேசுவோம், அளவோடு உண்போம், சிக்கனமாக செலவழிப்போம், ஆழமாக சுவாசிப்போம், நிம்மதியாக தூங்குவோம், நேர்த்தியாக உடுத்துவோம், உண்மையாக இருப்போம், சரியாக திட்டமிடுவோம், நேர்மையாக பொருள் ஈட்டுவோம், செலவழிக்கும் முன் சேமிப்போம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உறைவின்றி தாழாது உயற்றுபவர் என்கிற அந்த குரல்தான் நினைவுக்கு வருகிறது. மனம் தளராமல் இடைவிடாது முயற்சி செய்பவர் விதியையும் புறமுதுகு காட்டி ஓட விடுவார் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலின் 100.3. நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்டு கழிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையில் முதலாவதாக எஸ் சௌமியா பாடிய பாடலை கேட்கலாம்.

நேயர்களின் நினைவிற்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று மாலை 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் மேலஓடுதுறை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து உலாவர கேட்கலாம். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். 5 மணிக்கு திரையிசை. 5:15 சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கூறுபாட்டு விளம்பரதர நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். இதில் வளம் வரும் நிலக்கடலை. மன்னார்குடி கட்டக்குடி எல் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 அனில் பாஸ்தாவின் காற்றில் வரும் கானம். 8:30 திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவத்தின் நேரலை நிகழ்ச்சி. வர்ணனையாளர் ஆ.பே. தினேஷ் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள்.

9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 10:00 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் இரவும் மலரும், 10:30 விருதச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை. ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தூயிலும் முன்,

0: இனி நேர்கள் கேட்கலாம். காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
8: மக்கள்
7: பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ்.
9: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று ஸ்ரீ விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 25 நாள் வெள்ளிக்கிழமை.
10: உழவர்களுக்கு
11: ரேவதி அக்கா, நம்ம ராமுன்னு இருக்காங்களக்கா?
12: ஆமா, நான் கூட பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
11: நான் இப்பதான் பாத்துட்டு வர வழியில. அவங்கள்ட்ட நாட்டுக்கோழி வளர்க்குறீங்களேன்னு ஒரு 10 முட்டை கொடுங்கன்னு கேட்டா, முட்டையெல்லாம் கோழி சரியா விடுறதே இல்லையா, அதனால இல்லைன்னு சொல்றாங்கக்கா. அப்படி இல்லாமக்கா இருக்கும்?
12: ஏன் சுபா, கோழி சரியில்லைன்னா முட்டை விடாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சுபா.
11: அட என்னக்கா, நீங்களும் அவங்களுக்கு பறிஞ்சு பேசுறீங்க.
12: அப்படி இல்ல சுபா, நான் கூட ராமு வீட்டுல போன மாசத்துல கறி கோழி வாங்குவோன்னு போனா, கோழி எல்லாம்

0: பார்க்கறதுக்கு அவ்வளவு தரமாவே தெரியல.
1: ஓ அப்படியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. அது என்ன பேச்சுவாக்கலையே, தரமான கோழின்னுங்கிறீங்க, தரம் இல்லாத கோழின்னுங்கிறீங்க, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்த உடனே?
0: சுபா, பொதுவா கோழிங்கனாலே இறைச்சிக்காக வளர்க்குற கோழியும் இருக்கு, முட்டைக்காக வளர்க்குற கோழியும் இருக்குல்ல?
1: ஆமா அது இருக்கு.
0: இதுல ராமண்ண இறைச்சிக்கு வளர்க்குற கோழியை விட முட்டைக்கு வளர்க்குற கோழி தானே அதிகம்.
1: அதை நம்பிதானக்கா அவங்கள்ட்ட கேட்ட முட்டைய?
0: ஆனா அந்த முட்டைக்கு வளர்க்குற கோழி எல்லாம் பாக்கிறதுக்கு நல்லா வீரியத்தோடையும் சுறுசுறுப்பாவும் நல்ல தசைப்பற்றோட இருந்தாதான் அது பாட்டுக்கு முட்டைய சரசரன்னு போட்டுட்டு இருக்கும். அதெல்லாம் கண்ணால பார்த்தாலே தெரிஞ்சிடும் சுபா.
1: எப்படி பார்த்தான்னு சொல்றீங்க?
0: உனக்கு எல்லாமே விளக்கமா சொல்லணும். தரமான கோழிக்கு இறகெல்லாம் கொஞ்சம் தேஞ்சி மங்கி போய் தான் இருக்கும். இறகு வளர்ச்சி நெருக்கமா அடர்த்தியா இருக்கும். தோலெல்லாம் மினுமனுப்பா இருக்கும். அதே வேளையில ரொம்ப மென்மையா மிருதுவா வெதுவெதுப்பா இருக்கும். அதை இறச்சிக்கறதோன்னு வச்சுக்கோ, தோலுக்கடியில அதிக கொழுப்பே இருக்காது. ஆனா வயிறு பகுதி மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் நல்லா பருத்து விரிஞ்சு இருக்கும்.
1: ஓ இவ்வளவு சமாச்சாரம் இருக்கு அதுல.
0: இது மட்டுமா, இன்னும் இருக்கு கேளு. அதோட கண்ணெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் நல்லா பளிங்கி மாதிரி பெருசா விழிப்போட சுறுசுறுப்பா இருக்கும் சுபா. தலை கூட பாக்குறதுக்கு மினு மினுன்னு அழகா இருக்கும். அதே வேளையில கொண்ட பூலாம் கூட நீட்டிக்கிட்டு நிக்காம நல்லா மடங்கி பருத்து செவப்பா இருக்கும். உடல் அமைப்புன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உடலு நீண்டும் அகலமாவும் இடுப்பெலும்பெல்லாம் மெலிஞ்சும் இருக்கும். எல்லாத்த விட முக்கியமா அழகு இருக்கு பாரு, அழகு.
1: ஓ அது அழகா இருக்கணுமாக்கா?
0: ஆமா பின்ன இல்லையா, நல்லா வெள்ளையா வெளுத்து கொஞ்சம் தட்டையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதெல்லாம் தரமான கோழிக்கான அடையாளம். இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் இருக்கிற கோழி போடுற முட்டை நல்ல தரமா சத்துக்கள் நிறைஞ்சதா போதிய எடையுள்ளதா இருக்கும்.
1: ஓ
0: சுபா, பொதுவா இந்த முட்டைக்காக நாட்டுக்கோழி வளர்த்தாலும் சரி, இறைச்சிக்காக நாட்டுக்கோழி வளர்த்தாலும் சரி, அதுக்கான ஊட்டச்சத்து சரியா இருக்கான்னு பாத்துக்கணும் சுபா.
1: ஊட்டச்சத்துனா எப்படிக்கா இருக்கணும்?
0: தீவனத்துல பொதுவா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்படியே தூளா அள்ளி வச்சிடக்கூடாது கோழிங்களுக்கு. புரதச்சத்து அதே மாதிரி தேவையான அளவு இருக்குதான்னு பாத்துக்கணும். அப்புறம் தீவனத்துல எரிசக்தி இருக்கா, நார்ச்சத்து சரியா இருக்கா, கால்சியம் இருக்கா, பாஸ்பரஸ் இருக்கா, இந்த லைசின் மெத்தியோன் இதெல்லாம் கூட இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வகையான கோழி தீவனங்களை வாங்கி நம்ம போடணும் சுபா அதுக்கு. அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கோழியும் இருக்கும், அது போடுற முட்டையும் இருக்கும்.
1: ஏரேவதிக்கா, ஒரு முட்டை கோழி வளர்க்கறதுல இது கவனிச்சாலே போதுமா இல்ல இன்னும் ஏதாவது இருக்காக்கா?
0: சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் சுபா. இப்ப இதுக்கான நேரம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இன்னொரு நாள் ஆரம்பம் வந்து உனக்கு அத்தனை விஷயத்தையும் சொல்றேன்.
1: அக்காவுக்கு உட்கார்ந்து பேச நேரம் இருக்காது.
2: கேட்டது உழவர்களுக்கு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஞ்சிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஒஞ்சிசி காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
3: இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
9: அனில் சோயா சங்க்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவியன் ஆயிலின் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா, விவிஎன் ஆயில்.
1: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது. பூமெக்ஸ்
2: எங்கும் என்றும் நம்பர் ஒன், பூமெக்ஸ் தரத்தில் என்றும் நம்பர் ஒன், பூமெக்ஸ் எங்கும் என்றும் நம்பர்
3: ஒன், பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
5: வணக்கம். போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களிடம் போதனைகளை பரப்பி வந்தார். காற்று எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் எத்தனையோ செடிகளின் மரங்களின் விதைகளை பரப்புவதை போல செல்கின்ற இடமெல்லாம் நல் உரைகளை விதைத்துக் கொண்டிருந்தார். ஒரு ஊருக்குள் போதனை செய்வதற்காக நுழைந்த புத்தர் நடந்து வந்த களைப்பில் மரத்தடியில் ஓய்வெடுத்தார். அவரது சீடர்கள் ஊருக்குள் சென்று, இன்று மாலை ஊருக்கு வெளியே புத்தரின் போதனை இருக்கிறது, அனைவரும் வந்து உபதேசம் பெற்று செல்லுங்கள் என்று மக்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த ஊர் மக்கள் மிகவும் கட்டுப்பாடு மிக்கவர்கள். அனைவரும் ஒன்று கூடி புத்தரை சோதிக்க நினைத்தார்கள். எப்படி சோதிப்பது என்று ஆலோசனையும் நடத்தினார்கள். அந்த ஊரில் நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவன், கடினமாக உடைத்தும் பணம் ஈட்ட முடியாதவன், பரம்பரை பணக்காரன், தாயை கவனிக்காதவன், தன்னுடைய அழகை மட்டுமே நினைக்கும் பெண், ஆடம்பரத்துக்காக உடைத்து ஓடாய் தேய்ந்த பெண் என்று சகலவிதமான மனிதர்களும் இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு தீர்வு தேவைப்பட்டது. எனவே அனைவரும்
6: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும், அதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும், மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு

வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தாா்.

0: கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள்

0: திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேர்கள் கேட்ட என் சொல்ல முதல் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் விவிஎன் ஆயில்.
2: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
3: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
2: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
1: உடன் வழங்கியோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
4: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ். தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ். எங்கும் என்றும் நம்பர் 1
5: பூமெக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
4: பூமெக்ஸ்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:56.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் டெடிஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
13: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
14: இன்றைய பசுந்தளிர் நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு பழமொழியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நல்ல நண்பர்களை பெறுவது மிகப்பெரிய செல்வத்தை பெற்றது போன்றது. பணம், பொருள் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கும்.

0: ஆனால் உண்மையான நல்ல நண்பர்கள் கிடைப்பது கடினம். ஒரு நல்ல நண்பன் நம் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பான், துக்கத்தில் நம்மை ஆறுதல் அளிப்பான், பிரச்சனை வந்தால் துணை நிற்பான். நல்ல நட்பு நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும். அதனால்தான் நட்பு என்பது நிதி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஆர் தர்னீஷ்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: சரிங்க தம்பி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: இரு பொருள் ஒரு சொல் சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களே?
2: ஆற்றகர வங்கி, பேங்க், துடுப்பு, வவ்வால், பேட், மேலே நிற்கும், செய்வது நெருப்பு, ஃபயர், போட்டி, டீ குட்மா, தேடி பேரிச்ச பழம், டே ரசிகர், மின் விசிறி, ஃபேன், உடலுறுப்பு, ஓர் இசை கருவி, ஆர்கன், ஆணி நகம், நெய், தெரிஸ்தேதல், இரும்பு, பதித்து கொள்ளுதல், பொய், புதினா, காசுகள், உருவாக்குப்பதும், இடம், ஆணி நகம், நீர் ஊற்று, வசந்த காலம், இதயது காலம், கீழே விழுதல். அடுத்தது திருக்குறள் சொல்ல போகிறேன். கேதில் விழு செல்வம், கல்வி ஒருவருக்கு மாதல்ல மற்றவை, அகர முகல எடுத்தலாம், ஆதி பகவன் முடிச்சே உழுகை, கற்க கசத கற்பவை, கற்ற பின் கருத்தர.
1: சரிங்க தம்பி, இரு பொருளுக்கு ஒரு தமிழ் சொல் சொல்லிருக்கீங்க. கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா?
2: என்னென்ன
1: கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: சில்லிகோல்.
1: யார் கூட விளையாடுவ? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்களேன், நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
2: லக்ஷித், நிரஞ்சன், ஹரிஷ், தன்விக், பாலா.
1: தம்பிக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரிங்க தம்பி, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: சயின்டிஸ்ட்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரைக்கால் ஃபன்பிளஸ் சார்பாக வாழ்த்துக்க.
2: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கிய பசந்தளிர்.
4: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இனி நேயர்கள் கேட்கலாம்.
9: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும்
10: அங்கமுத்து தங்கமுத்து
9: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர சேவை. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
11: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: ஒரு திருத்தம், சிங்கப்பூர் மச்சான் பிரசிட் பண்ணது, இன்னும் ஓடுது.
13: எல்லாத்துக்கும் ஒரு ராஜி வேண்டா. மனுஷனுக்கு மனைவி அமைகிறதும், பொண்ணுக்கு புருஷன் அமைகிறதும், மருமவனுக்கு மாமனார் அமைகிறதும், மருமவனுக்கு மாமியார் அமைகிறதும், அப்பனுக்கும் புள்ள அமைகிறதும், அவன் ராசியை பொறுத்தது.
12: உண்மைதான். அப்ப இரணியனுக்கு பிரகலாதன் பிறந்தாரு. பிரகலாதனுக்கெல்லாம் இரணியனா பிறக்கிறாங்க.
13: சபாய், அருமையான ஸ்டேட்மெண்ட்டா. ஏண்டா, இது சொந்த சரக்கா, இரவல் சரக்காடா?
12: என்ன கேள்வி ஞானம்னா, நம்ம ஈஸ்வரன் கோயில்ல சேக்கிழார் மன்ற விழாவுல ஒரு பெரியவர் பேசினது.
13: பரவாயில்லடா, பாராட்டுற நல்ல விஷயங்களை கிடைக்க ஆரம்பிச்சுட்டேன்.
12: என்ன கேட்க மறந்துட்டேன? சுண்ணாம்பு கரண்ட மாதிரி பெருசா ஒரு வாட்சி கட்டிருக்கிறது எங்க கையில காணும்?
13: ஆத்துல நம்ம மக்கப்படைகளோட போயிருந்தேன். அப்போ செயின் அறுத்துக்கிட்டு தண்ணீர்ல விழுந்துட்டேன்.
12: ஐயா, அப்புறம் வாட்சி என்னாச்சு? ஓடுதா?
13: ஓடுதுடா.
12: எது?
13: ஆத்து தண்ணியிலதான் தரமரண்டு ஓடுது.
12: அட பாயா, நான் வாட்சியை கேட்டேன்,
13: ஆத்துல தண்ணி வந்துட்டோம், தேடி பார்த்து கண்டுபிடிச்சேன்.

0: முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
1: அதுல ஒரு ஆளு மீன் பிடிச்சிட்டு இருந்தான். அப்ப ஒரு சாமியார் வந்தாரு. அந்த மீன் பிடிக்கிற ஆளு மீன் கூடைய தூக்கிட்டு தூண்டில எடுத்துக்கிட்டு புறப்பட்டு விட்டான். சாமியார் கேட்டாரு, ஏன்பா கிளம்பிட்டேன்னாரு.
2: வேணுங்கிற மீன் கிடைச்சிட்டுங்க, நேரத்தோட வீட்டுக்கு போனா குழம்பு வச்சு ஒரு புடி புடிப்புன்னு சொல்லியிருப்பாரு.
1: ஆமா, மீனுன்னா உனக்கு ரொம்ப உசுரோன்னாரு சாமியாரு. அதுக்கு அந்த ஆளு, ஆமாங்க மீனுன்னா அலாதி பிரியம், ரொம்ப அன்புன்னுட்டு நாடியாச்சு, நான் போறேன்னு ஓட ஆரம்பிச்சுட்டான்.
2: இது சுயநலம். என்ன
1: அப்புறம் அங்க ஒரு பெரியவரு காக்கி கலர் பையில எண்ணெய்யோ எடுத்துட்டு வந்தாரு.
2: எண்ணெய்யோ கிடையாது, மசாலா ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு தூண்டிக்காரர்கிட்ட மீன் வாங்கிட்டு போறாங்கன்னு வந்திருப்பாரு.
1: இல்லடா, பையில கைய விட்டு புடி புடியா பொரிய வாரி எடுத்து குளத்துக்குள்ள இறைச்சாரு. நூற்றுக்கணக்கான மீன் இந்த குவிஞ்சி பொரிய போட்டி போட்டுக்கிட்டு தின்னதை பார்த்து மழுந்து போயிட்டாரு.
2: அவருக்கு மீன் அத்தனை அன்பு. ஏன்னா
1: ஆமா, இதுதான் பொதுநல அன்பு.
2: ஓஹோ, சுயநல அன்பு அழுவ தேடுது, பொதுநல அன்பு ஆக்கத்தை தேடுது. ஏன்னா
1: ஆமாண்டா.

0: மற்றும் அறுவை சிகிச்சை
1: முதலமைச்சர் மற்றும் அனைத்து காப்பீடு வசதியும் உண்டு. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், திருவாரூர்.
2: அங்கமுத்து தங்கமுத்து
3: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர். புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கரத்தெரு, திருவாரூர்.
4: ஒரு ப்ராப்ளம்.
5: என்ன?
4: என் தங்கச்சி மகன் தங்கபாண்டியன் ஸ்கூல்ல பிரச்சனை பண்றானா? ஹெட் மாஸ்டர் டிசி வாங்கிட்டு போய் வேற பள்ளிக்கூடத்துல சேருங்கிறாரு. என்ன செய்யலாம்?
5: ஏண்டா, குண்டு இல்லாம மருந்து இல்லாம துப்பாக்கி சுடுனா எப்படிடா?
4: அதே பாலத்தை 50 பேர் என்னமா கட்டுவாங்க? பாலம் தான் இருக்கு, கட்டின பாலத்தை என்னமா கட்ட முடியும் அப்படின்னு கேக்குறான்.
5: சபாஷ், அருமையான கண்டுபிடிச்சு. தங்கமுத்து பையன் எதிர்காலத்துல பெரிய மேதையா வருவாண்டா, சந்தேகவே இல்லை. இது வரைக்கும் இந்த சிந்தனையே அவருக்கும் தோணல. கோடிக்கணக்கான மாணவர்கள் போட்டிருக்காங்க, கோடியில ஒருத்தர் தான் இந்த கேள்வியே எழுப்பி இருக்கிறான். பெரிய ஆளா வருவான். கர்நாடக மாநிலத்துல ஒரு கிராமத்து குருகுலத்துல வாசுதேவன் 7 வயசு மாணவன். குரு பாடம் நடத்துறப்ப கடவுள் என்பது பேருண்மை, இந்த உலகம் பொய் மாயை அப்படின்னு பாடம் சொன்னாரு. பையன் வாசுதேவன் எழுந்திருச்சாரு. கடவுள் பேருண்மைன்னா அவர் படைச்ச இந்த உலகம் எப்படி பொய்யாக மாயையாக இருக்க முடியும்? உலகம் பேருண்மைதான். குருநாதர் பார்த்தாரு, நீ அதிகம் படிச்சுக்கிட்டா சோடியில அப்படிதான் இருக்கு, உலகம் பொய்யின்னு நீ ஒத்துக்கலன்னா பாடசாலையை விட்டு ஓடி போடணும்ட்டாரு.
4: அப்புறம்
5: அந்த வாசுதேவன் தான் பிற்காலத்துல மத்வாச்சாரியாருன்னு பெரிய ஞானி ஆயிட்டாரு.
4: அவரை போல தங்க பாண்டியன் பெரிய ஆளா வருவாங்கிற
5: எங்கடா? அப்புறம்
4: போய் பையனோட டிசி வாங்கிட்டு வர்றேன். வாத்தியாருங்க பிரச்சனை பண்றாங்க.

என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுவும் 7:30 to 7:30 பரிசையும் பெறுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. இந்த வாரம் பரிசு பெறும் நேயர் வேதாரணியம் மகாலட்சுமி. வாழ்த்துக்கள் மகாலட்சுமி.

0: திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கிய
1: அங்கமுத்து தங்கமுத்து.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர சேவை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: திருவாரூர் மெடிக்கல் சென்டரின் திருவாரூர் கேன்சர் சென்டர் புற்றுநோய்க்கு முழுமையான மும்முனை சிகிச்சை முறைகளான கதிர்வீச்சு, கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.

0: படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. தொடர்ந்து கேட்கலாம்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNESம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்கு வங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது.

0: இருப்பதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான சங்கம் கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாச்சர்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
6: கும்போகணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை.
7: எவ்வளவு பெரிய நெகட்டிவாக இருந்தாலும், எவ்வளவு சிறிய நெகட்டிவாக இருந்தாலும், கலராக்கி பேக் லைட், ரிமோட் லைட், ஃப்ரேம், லேமினேஷன் செய்து தர
6: ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்போகணம்.
8: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதனை விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள். குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
6: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
5: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: நாகை நம்பிக்கைக்குரிய நகை.

0: இணைந்து வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை
1: முகத்தில்
2: மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
3: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், துர்க்காலையாரூர், திருவாரூர்.
5: இப்ப சொல்ல போறது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அப்போ சிவகங்கை சமஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தவர் மருது பாண்டியர் காளையார் கோவிலுக்கு ஒரு பெரிய தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணினார், சிற்பிகளையெல்லாம் வரவழைச்சார். கடைசியாக அந்த தேரின் அச்சுக்கு ஒரு பெரிய மரம் தேவைப்பட்டது. அதுக்கு பொருத்தமாக ஒரு மரம் எங்கே கிடைக்கும்னு தேடினார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள ஆலயத்துக்கு எதிரில் ஒரு பழமையான பெரிய மருத மரம் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டார். உடனே அதை வெட்டி அனுப்பும்படியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். அதிகாரிகள் உடனே அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் அதை வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் அங்கே ஓடி வந்தார். அவர் வந்து இந்த திருப்புவனநாதருக்கு பூசை செய்து வந்த இந்த ஆதி சைவர்களில் ஒருத்தர். அவர் பேர் வந்து புஷ்பவன குருக்கள்னு பேர். அவர் என்ன பண்ணார், அந்த மரத்தை வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிகிட்டே ஓடி வந்தார். இது மன்னர் உத்தரவுன்னு நாங்கள் அதிகாரிகள், அந்த மன்னர் மீது ஆணை, இதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்னார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இதை மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு வியப்பு. உடனே அவரே புறப்பட்டு நேரில் அங்கே வந்தார். யார் அவர் மரத்தை வெட்டப்படாதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே மன்னர் அவருக்கு ஒரு அபய நிருபம் எழுதி அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கோ அல்லது பயந்து ஓடினவங்களுக்கோ நீங்கள் பயப்பட வேணாம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு அரசர்கள் அனுப்பி வைக்கிற கடிதத்துக்கு அபய நிருபம்னு பேர். அப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சார். அதை கண்டதும் அவர் கொஞ்சம் தைரியமாக திரும்பி வந்தார். மன்னர் கோபப்படாமல் கேட்டார், அந்த மருத மரத்தை வெட்ட வேணாம்னு தடுத்தது உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னார் அவர். காளையார் கோவிலில் வந்து தேர் வேலைக்காக அதை வெட்ட சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு சில காரணங்கள் உண்டு அப்படின்னாராம் அவர். என்ன காரணம் அது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கார் மன்னர். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஆற்றுல குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க. எப்பவும் இங்கே தண்ணி ஓடுறதில்ல. கோடை காலத்தில் வடகரை ஓரமாக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஓடும். அப்போ அங்கே குளிச்சுட்டு சுடு மணலில் நடந்து வர்றவங்க இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்த மரம் எவ்வளவோ காலமாக இங்கே இருக்குது, எவ்வளவோ பேர் இதோட நிழலில் இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள் இவங்கள்லாம் வர்றாங்க. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் அவங்களெலாம் வெயிலில் தவிச்சு போடுவாங்க. ஆனால் கோவில் தேருக்கு இந்த மரம் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மரத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மன்னர் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ பேருக்கு நிழலாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த மருத மரம் மன்னருடைய பெயரை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். மருது பாண்டியர் நிமிர்ந்து அந்த குருக்களை பார்த்தார். நீங்கள் செஞ்சது சரிதான், மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த மரம் வெட்டப்படலை, தேருக்கு வந்து வேறு மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அகந்தை இல்லாத ஒரு அரசன்தான் தன்னுடைய உத்தரவு தடுக்கப்படும் போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அதை மாற்ற முடியும். மருது பாண்டியர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னர். நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருந்தார், வசதியான ஆள். ஊருக்கு அவர் தான் தலைவர். கிராமத்து எல்லையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டணும்னு மக்கள் சொன்னாங்களாம். உடனே இவர் சில ஆட்கள் அனுப்பி அதை வெட்ட சொன்னாராம். இவங்க போய் அதை வெட்டும் பொழுது சில பேர் வந்து அதை தடுத்துருக்குறாங்க. இது தலைவர் உத்தரவு, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம்னா

0: இந்த மரத்தை பார்க்கும் பொழுதுலாம் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தை வெட்டிவிடாதீங்க அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் அது என்ன அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களாம், அது வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாளின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை, வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். இந்நிகழ்ச்சியானது நமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
1: மேலும் இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
7: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ்,
9: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்களை இனி கேட்கலாம், ரசிக்கலாம் காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருச்சி சாரதாஸ். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: சருகுகளுக்கு கூட சிறகு முளைக்கும் இனிய இசை கேட்டார். இது காளி காம்போ.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.

0: தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நிறைவி கொம்யூன் பஞ்சாயத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. தற்போது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் நிறைவி கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் குடிநீர் குழாயில் நேரடியாக மின் மோட்டார் இணைக்கக்கூடாது. அவ்வாறு இணைத்திருந்தால் உடனே இணைப்பை துண்டிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. அதுபோல் குடிநீரை காலி மணிகளில் உள்ள மரம் செடிகளுக்கு பயன்படுத்துவதையும் தவிர்த்து குடிநீருக்காக மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் ஆய்வின் போது மோட்டார் இணைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் மோட்டார் பறிமுதல் செய்வதோடு குடிநீர் இணைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறார்கள் நிறவி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர். உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை.

0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: சேவை செய்திகள். சீர்காழி அருள்மிகு பிரம்மபுரி

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ் ஆர் ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9

0: நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: சேவை செய்திகள். சீர்காழி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி பிரம்மோற்சவ விழாவில் இன்று அருள்மிகு முத்துசட்டைநாதர் உற்சவம். கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயிலில் இன்று அருள்மிகு சாரங்கசாமி அருள்மிகு பட்டாபிராமன் சந்நிதிக்கு எழுந்தருளல். திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் இன்று காலை திருவேழி மேளையில் படிக்கசு பெற்ற உற்சவம். திருத்திரைப்பூண்டி பங்கு பொன்னிறை புனித சவேரியர் ஆலய திருவிழாவில் இன்று மாலை திருவிழா திருப்பலி திருத்தேர் பவனி நடைபெறும். நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கமங்கலம் அருள்மிகு சடிச்சமுத்து காளியம்மன் ஆலய மகோத்சவ விழாவில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை அபிஷேக ஆராதனை இரவு பூச்செறிதல். திருக்குவளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயிலில் இன்று மதியம் அபிஷேக ஆராதனை இரவு ரிஷப வாகனத்தில் அருள்மிகு அங்காளம்மன் வீதியுலா. நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். உற்சாகம் ஊற்றெடுக்கும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேரம் 7:50.

அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையம் திருப்பட்டினிலிருந்து சேர்க்கை அறிவிப்பு குறித்து வந்துள்ளது. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையத்தில் கணினி பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், தையல்கலை தகவல் பதிவு இயக்குபவர், அழகுக்கலை காஸ்மெட்டாலஜி ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு விண்ணப்பம் உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தவறிய மாணவர்கள் தாங்கள் தகுந்த சான்றிதழ் நகல்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 0436 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2342 4248 என்ற தொலைபேசி எண்ணிலோ கைபேசி எண்ணான 6381145526 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு கேட்கலாம் என காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழில் பயிற்சி நிலையத்திலிருந்து வந்துள்ளது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ரசித்தது காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமங்கல் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கூட்டு பலன், ஒரு விஷயத்திலிருந்து அடுத்த விஷயத்த அக்குமுலேட் பண்ணும் போது அதுல வரக்கூடிய பலன் வந்து கூட்டு பலன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சக்தி மிகப்பெரியது, அதை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அற்புதமான கிராமம், நல்ல மக்கள் வாழக்கூடிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு புலவர் வாழ்ந்துட்டு இருந்தார், ரொம்ப திறமையான புலவர். அவர் வந்து ரொம்ப வறுமையில வாடிட்டு இருக்காரு. அவரை பார்க்க சில பேர் வராங்க, புலவரே இவ்வளவு திறமையா இருக்கிற நீங்க ஏன் இவ்வளவு வறுமையில வாடிட்டு இருக்கீங்க, நம்ம அரசரை பார்த்து அவரை பாராட்டி நீங்க பாடினீங்க அப்படின்னா அவர் எது வேணாலும் செய்யக்கூடியவர், நீங்க போய் கேட்கலாம்ல, நீங்க ஏன் இப்படி வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அந்த புலவருக்கு அந்த மனசுக்குள்ள என்ன தோணுச்சு, பரவாயில்ல நம்ம அரசரை பாராட்டி பாடினா நமக்கு எது வேணாலும் கொடுப்பாரு, நம்ம ஏன் கேட்காம இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அமைச்சரவைக்கு போறாரு. அரசரை பார்த்து அவருடைய புலமையை எடுத்து அவரை பாராட்டி பாட்டெல்லாம் பாடுறாரு. அரசர் கொஞ்ச நேரத்துல அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு. அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்ச உடனே புலவரை பார்த்துட்டு, புலவரே உங்களுக்கு எது வேணாலும் நீங்க கேளுங்க, நான் தரத்துக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த புலவரை யோசிச்சாரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரங்க பலகை, அதாவது செஸ் போர்டு ஒன்று பெருசா இருந்தது உடன்ல, அதை பார்த்தாரு. எனக்கு அந்த சதுரங்க பலகையில கொஞ்சம் வேணும் அப்படின்றாரு. சரி எதுக்கு அப்படின்றாரு, அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு உடனே சதுரங்க பலகையை எடுத்து கீழே வச்சாங்க. வச்சுட்டு என்ன சொன்னாரு, எனக்கு ஒண்ணு வேணாம், இதுல மொத்தம் 64 கட்டம் இருக்கு, சரி ஒரு கட்டத்துல ஒரு நெல்மணிய வைங்க, சரி ரெண்டாவது கட்டத்துல அதை அப்படியே டபுள் ஆக்கி 2 நெல்மணிய வைங்க, சரி மூணாவது கட்டத்துல அதை டபுள் ஆக்கி 4 நெல்மணிய வைங்க, சரி 4வது கட்டத்துல 8 நெல்மணிய வைங்க, சரி அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த அரசர் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு, ஏங்க தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு விலையுறந்த பொருளை கேட்காம ஒரு நெல்மணியை கேட்கறீங்களே, நீங்க உண்மையிலேயே வந்து வறுமையில வரக்கூடிய புலவர் தான் அப்படின்னு சொன்னோடனே ஒண்ணு அப்படியே ஆகட்டும் உத்தரவு போட்டாரு. அந்த செஸ் போர்டு கொண்டாந்து வச்சாங்க. வச்சுட்டு முதல்ல வந்து ஒரு நெல் வச்சாரு, அடுத்ததுல 2 நெல், அடுத்ததுல 4, அடுத்ததுல 8. இப்ப 10வது கட்டத்துல வரும்போது பாத்தீங்கன்னா 512 ஆயிடுச்சு. அதே 20வது கட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா 524,288 ஆயிடுச்சு. இப்படியே போனா ஒரு ஸ்டேஜில் ஒரு 32 கட்டம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அதோடைய மதிப்பு மிகப்பெரியதாயிடுச்சு. 64 கட்டம் வரும்பொழுது அந்த என்டையர் நாட்டில் இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையும் இவர் பேருக்கு எழுதி வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போதான் புரிஞ்சுது இந்த புலவர் எவ்வளோ புத்தி சாதுரியம் உள்ளவருங்கிறத மன்னர் புரிஞ்சுக்கிட்டு உடனே மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டு சொன்னாரு, இவ்வளோ பெரிய நாட்டை ஆளக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு. நான் வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ரொம்ப ஏளனமாக நினைச்சேன். நீங்க என்ன ஒரு கட்டத்துல ஒரு நெல்மணியை வைக்க சொல்றீங்கன்னு நான் வந்து சிரிச்சுட்டு இருந்தேன். நீங்க வந்து சொல்லும் போது ஆரம்பிக்கும் பொழுது சாதாரணமா இருந்த ஒரு விஷயம், மல்டிப்ளை பண்ணும்போது அதை கூட்டு பலனை பெருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட மதிப்பு மிக உயர்ந்ததா ஆயிடுச்சு அப்படிங்கறத அவர் சொன்னோன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம வந்து செய்யக்கூடிய காரியத்தை விட புலவர்கள் புத்தி குறுமையா இருக்காங்க.

0: சோ அப்ப நம்ம குழந்தைகளையும் புத்தி கூர்மையோட நம்ம வளர்க்கணும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது படைக்கு ஆள் திரட்டல். வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: நான் மகாநாட்டிற்கு சென்றேன். படைக்கு ஆள் திரட்டுவது சம்பந்தமான தீர்மானத்தை நான் ஆதரிக்க வேண்டும் என்பதில் வைஸ்ராய் அதிக சிரத்தையுடன் இருந்தார். ஹிந்துஸ்தானியில் நான் பேச அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டேன். என் கோரிக்கைக்கு வைஸ்ராய் அனுமதி அளித்தார். ஆனால் நான் ஆங்கிலத்திலும் பேச வேண்டும் என்று யோசனை கூறினார். நான் நீளமான பிரசங்கம் செய்ய எண்ணவில்லை. பேசினேன். என் பொறுப்பை பூரணமாக உணர்ந்தே நான் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று ஒரே வாக்கியமே நான் பேசியது. ஹிந்துஸ்தானியில் நான் பேசியதற்காக பலர் என்னை பாராட்டினார்கள். இத்தகைய கூட்டத்தில் ஹிந்துஸ்தானியில் பேசியது அதுவே முதல் தடவை என்றும் அவர்கள் கூறினார்கள். இப்பாராட்டுக்களும் வைஸ்ராய் கூட்டம் ஒன்றில் ஹிந்துஸ்தானியில் முதல் பேசியது நானே என்பது கண்டுபிடிக்கப்பட்டதும் என்னுடைய தேசிய கௌரவத்தை பாதித்தன. எனக்கு நானே குன்றிப்போய்விட்டதாக உணர்ந்தேன். நாட்டில் நாடு சம்பந்தமான வேலையை பற்றி கூட்டங்களில் நாட்டின் மொழி தடுக்கப்பட்டிருப்பதும் என்னை போன்ற யாரோ ஒருவர் அங்கே ஹிந்துஸ்தானியில் பேசிவிட்டது பாராட்டுக்குரிய விஷயமாக இருப்பதும் எவ்வளவு பெரிய துக்ககரமான விஷயம். நாம் எவ்வளவு இழிவான நிலைமையை அடைந்திருக்கிறோம் என்பதை இதுபோன்ற சம்பவங்கள் நினைவூற்றுகின்றன. மகாநாட்டில் நான் பேசியது ஒரே ஒரு வாக்கியமேயாயினும் எனக்கு அது அதிக முக்கியமான பொருளை கொண்டதாகும். அம்மகாநாட்டையோ அதில் நான் ஆதரித்த தீர்மானத்தையோ மறந்து விடுவது எனக்கு சாத்தியமல்ல. செய்வதாக நான் ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு காரியத்தை டெல்லியில் இருந்தபோதே நான் நிறைவேற்றியாக வேண்டியிருந்தது. வைஸ்ராய்க்கு நான் கடிதம் எழுத வேண்டியிருந்தது. எனக்கு இது எளிதான காரியமன்று. அரசாங்கம் மக்களாகிய இரு தரப்பினரின் நன்மையும் முன்னிட்டு எப்படி ஏன் அம்மகாநாட்டிற்கு வந்தேன் என்பதை அக்கடிதத்தில் விளக்கி சொல்லி அரசாங்கத்திடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்ட வேண்டியது என் கடமை என்பதை உணர்ந்தேன். லோகமான்யா திலகர், அலி சகோதரர்கள் போன்ற தலைவர்கள் மகாநாட்டிற்கு அழைக்கப்படாமல் விலக்கப்பட்டிருந்தது குறித்து என் வருத்தத்தை அக்கடிதத்தில் தெரிவித்தேன். மக்களின் குறைந்தபட்ச ராஜ்ய கோரிக்கையை குறித்தும் யுத்தத்தினால் ஏற்பட்ட நிலைமையின் காரணமாக உண்டாகியிருக்கும் முஸ்லிம்களின் கோரிக்கையை பற்றியும் அதில் நான் கூறினேன். அக்கடிதத்தை பிரசுரிக்கவும் அனுமதி கேட்டேன். வைஸ்ராயும் மகிழ்ச்சியுடன் அனுமதி அளித்தார்.

மகாநாடு முடிந்தவுடனேயே வைஸ்ராய் சிம்லா போய்விட்டதால் அக்கடிதத்தை அங்கே அனுப்ப வேண்டியிருந்தது. எனக்கோ அக்கடிதம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தபால் மூலம் அனுப்புவதாயிருந்தால் தாமதமாகிவிடவும் கூடும். சீக்கிரத்தில் கடிதம் போய் சேர வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அதை கண்டவர்களிடம் கொடுத்தனுப்பிவிடவும் எனக்கு மனமில்லை. புனிதமான ஒருவர் அதை எடுத்து சென்று வைஸ்ராய் மாளிகையில் அவரிடம் நேரில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்பினேன். கேம்பிரிட்ஜ் மிஷனை சேர்ந்த புனித பாதிரியாரான பூஜி அயர்லாந்திடம் கொடுத்தனுப்பலாம் என்று தீனபந்து ஆண்ட்ரூசுவும் பிரதம பேராசிரியர் ருத்திராவும் யோசனை கூறினர். கடிதத்தை படித்து பார்த்து அது நல்லது என்று தமக்கு தோன்றினால் அதை கொண்டு போவதாக அவர் ஒப்புக்கொண்டார். அக்கடிதம் இரகசியமானதல்லவாகையால் அதை அவர் படித்து பார்ப்பதில் எனக்கு ஆட்சேபம் இல்லை. கடிதத்தை அவர் படித்தார். அது அவருக்கு பிடித்திருந்தது. அதை கொண்டு போய் சேர்க்க ஒப்புக்கொண்டார். அவருக்கு 2வது வகுப்பு ரயில் கட்டணம் கொடுப்பதாக கூறினேன். ஆனால் இன்டர் வகுப்பில் பிரயாணம் செய்வதுதான் தமக்கு பழக்கம் என்று கூறி அதை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார். இரவு பிரயாணமாக இருந்தும் இன்டர் வகுப்பிலேயே சென்றார். அவருடைய எளிமையும் நேரிய ஒளிவு மறைவு இல்லாத போக்கும் என்னை கவர்ந்துவிட்டன. இவ்விதம் தூய்மையான உள்ளம் படைத்த ஒருவர் மூலம் அனுப்ப பெற்ற கடிதம் நான் எண்ணியவாறே விரும்பிய பலனை தந்தது. அது என் மனதிற்கு ஆறுதல் அளித்ததோடு நான் சொல்ல வேண்டிய வழியையும் தெளிவுபடுத்தியது. செய்வதாக நான் ஏற்றுக்கொண்ட கடமையின் மற்றொரு பகுதி படைக்கு ஆள் திரட்டுவது. இந்த வேலையை கேடாவை தவிர நான் வேறு எங்கு ஆரம்பிப்பது? முதலில் சைனியத்தில் சேர்பவராக இருக்கும்படி என் சொந்த சக ஊழியர்களை தவிர வேறு யாரை நான் அழைக்க முடியும்? ஆகவே நதியாத்துக்கு நான் போனதுமே வல்லபாயையும் மற்ற நண்பர்களையும் அழைத்து பேசினேன். அவர்களில் சிலர் என் யோசனையை எளிதில் ஏற்றுக்கொண்டு விடவில்லை. என் யோசனை பிடித்திருந்தவர்களுக்கோ அது வெற்றி பெறுமா என்பதில் சந்தேகம் இருந்தது. எந்த வகுப்பினருக்கு நான் கோரிக்கை வெளியிட விரும்பினோ அந்த வகுப்பாருக்கு அரசாங்கத்தினிடம் அன்பு இல்லை. அரசாங்க அதிகாரிகளிடம் அவர்கள் அடைந்த கசப்பான அனுபவம் அவர்கள் மனதில் இன்றும் அப்படியே இருந்து வந்தது. என்றாலும் வேலையை தொடங்குவதற்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். என் வேலையை நான் ஆரம்பித்ததுமே என் கண்கள் திறந்துவிட்டன. நான் கொண்டிருந்த நம்பிக்கை பயங்கரமான அதிர்ச்சியை அடைந்தது. நிலவரி போராட்டத்தின் போது மக்கள் தங்கள் வண்டிகளை வாடகை வாங்கிக் கொள்ளாமலேயே தாராளமாக கொடுக்க முன்வந்தார்கள். ஒரு தொண்டர் வேண்டுமென்ற போது 2 பேர் தொண்டர்களாக வந்தார்கள். அப்படி இருக்க இப்பொழுதோ வாடகைக்கும் ஒரு வண்டி கிடைக்கவில்லை என்றால் தொண்டர்கள் விஷயத்தை சொல்ல தேவையில்லை. ஆயினும் நாங்கள் அதைரியம் அடைந்து விடவில்லை. வண்டிகளில் போவது என்பதையே விட்டுவிட்டு நடந்தே பிரயாணம் செய்வது என்று தீர்மானித்தோம். இவ்விதம் நாங்கள் தினம் 20 மைல் நடக்க வேண்டியவர்களானோம். வண்டியே கிடைப்பதில்லை என்றால் அம்மக்கள் எங்களுக்கு சாப்பாடு போடுவார்கள் என்று எதிர்பார்ப்பது வீண் வேலை. சாப்பாடு போடுமாறு கேட்பதும் சரியல்ல. ஆகவே ஒவ்வொரு தொண்டரும் தமக்கு வேண்டிய சாப்பாட்டை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தோம். அது கோடைக்காலம். ஆகையால் படுக்கையோ போர்வையோ தேவைப்படவில்லை. சென்ற இடங்களிலெல்லாம் கூட்டங்களை நடத்தினோம். அவற்றிற்கு மக்கள் வந்தார்கள். ஆனால் ஒருவர் இருவர் கூட இராணுவத்தில் சேர முன்வரவில்லை. நீங்கள் அகிம்சையை அனுசரிக்கிறவர்கள். அப்படி இருக்க ஆயுதங்களை ஏந்துமாறு எங்களை நீங்கள் எப்படி கேட்கலாம்? எங்கள் ஒத்துழைப்பை பெறுவதற்கு அரசாங்கம் இந்தியாவுக்கு என்ன நன்மையை செய்துவிட்டது? இவை போன்ற கேள்விகளை எல்லாம் எங்களை கேட்டார்கள். என்றாலும் நிதானமாக நாங்கள் வேலை செய்து கொண்டு போனது பயன் தர ஆரம்பித்தது. பலர் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர். முதல் கோஷ்டி அனுப்பப்பட்டதுமே தொடர்ந்து ஆட்கள் அனுப்பி கொண்டிருப்பது சாத்தியமாகும் என்று நம்பினேன். படைக்கு சேரும் ஆட்களை எங்கே தங்க செய்வது என்பதை பற்றி கமிஷனருடன் ஆலோசிக்கவும் தொடங்கினேன். டெல்லியில் நடந்த மகாநாட்டை அனுசரித்து ஒவ்வொரு டிவிஷனிலும் கமிஷனர்கள் மகாநாடுகளை நடத்தினார்கள். அத்தகைய மகாநாடு ஒன்று குஜராத்தில் நடந்தது. என் சக ஊழியர்களையும் என்னையும் அதற்கு அழைத்திருந்தார்கள். நாங்கள் போயிருந்தோம். ஆனால் டெல்லி மகாநாட்டில் எனக்கு இருந்த இடம் கூட இதில் எனக்கு இல்லை என்பதை உணர்ந்தேன். அடிமை உணர்ச்சியே நிலவியிருந்த அச்சூழ்நிலை எனக்கு சங்கடமாக இருந்தது. அங்கே கொஞ்சம் விரிவாக பேசினேன். நான் சொன்னதில் அதிகாரிகளுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் நிச்சயமாக இருந்தனவே இன்றி அவர்களுக்கு திருப்தி அளிக்கும்படி நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. படையில் சேரும்படி மக்களை கேட்டுக்கொண்டு நான் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு வந்தேன். அவற்றில் நான் உபயோகித்த வாதங்களில் ஒன்று கமிஷனருக்கு பிடிக்கவில்லை. அந்த வாதம் இதுதான். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி செய்திருக்கும் தவறான பல செய்கைகளில் தேச மக்கள் எல்லோருக்குமே ஆயுத பயிற்சி இல்லாது போகும்படி செய்திருக்கும் சட்டமே மிகவும் மோசமானது என்று சரித்திரம் கூறும். ஆயுதச் சட்டம் ரத்தாக வேண்டும் என்று நான் விரும்பினால்

0: ஆயுதங்களை உபயோகிப்பதை நாம் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கு பொன்னான வாய்ப்பு இதோ இருக்கிறது. அரசாங்கத்திற்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இச்சமயத்தில் மத்திய தர வகுப்பினர் வலிய வந்து அதற்கு உதவி செய்வார்களாயின் அவநம்பிக்கை மறைந்துவிடும். ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கு இருக்கும் தடையும் ரத்தாகிவிடும். கமிஷனர் இதை பற்றி குறிப்பிட்டு, எங்களுக்குள் அபிப்பிராய பேதமிருந்தும் நான் மகாநாட்டிற்கு வந்ததை பாராட்டினார். ஆகவே என்னால் முடிந்தவரையில் மரியாதையுடன் என் கட்சியில் இருக்கும் நியாயத்தை நான் எடுத்து கூற வேண்டியதாயிற்று. வைஸ்ராய்க்கு நான் எழுதிய கடிதம் இதுவே. ஏப்ரல் 26 தங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் கண்ட காரணங்களை பற்றி கவனமாக சிந்தித்ததின் பேரில் நான் மகாநாட்டிற்கு வர முடியாமல் இருக்கிறது என்பதை அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் அதன் பிறகு நீங்கள் அளித்த பேட்டிக்கு பின்னர் மகாநாட்டில் கலந்து கொள்வது என்று என்னையே திடப்படுத்திக் கொண்டேன். இதற்கு வேறு காரணம் இல்லாதது போயினும் தங்களிடம் நான் கொண்டிருந்த பெரும் மதிப்பே அதற்கு காரணம். மகாநாட்டிற்கு வருவதில்லை என்று நான் எண்ணியதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம், பொதுஜன அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு அதிக சக்தி வாய்ந்த தலைவர்கள் என்று நான் கருதும் லோகமான்ய திலகர், ஸ்ரீமதி பெசன்ட், அலி சகோதரர்கள் ஆகியவர்களை அம்மகாநாட்டிற்கு அழைக்காததுதான். மகாநாட்டிற்கு வருமாறு அவர்களை அழைக்காது போனது பெரிய தவறு என்றே இன்னும் கருதுகிறேன். அதைத் தொடர்ந்து மாகாண மகாநாடுகள் நடக்கப் போகின்றன என்று அறிகிறேன். அந்த மகாநாடுகளுக்காவது வந்து அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறி உதவுமாறு அத்தலைவர்களை அழைக்கப்படுவார்களையானால் நடந்துவிட்ட தவறை நிவர்த்தி கொள்ள வழி ஏற்படும் என்ற யோசனையை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தலைவர்கள் ஏராளமான பொதுமக்களின் பிரதிநிதிகளாக உள்ளார்கள். அரசாங்கத்துடன் மாறுபட்ட கருத்துள்ளவர்களாக அவர்கள் இருந்த போதிலும் எந்த அரசாங்கமும் தலைவர்களை அலட்சியம் செய்துவிட முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாநாட்டின் கமிட்டிகளில் எல்லா கட்சிகளும் தங்கள் அபிப்பிராயத்தை தாராளமாக எடுத்து கூற அனுமதிக்கப்பட்டது என்பது அதே சமயத்தில் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் இருந்த கமிட்டியிலோ மகாநாட்டிலோ வேண்டுமென்றேதான் நான் என் அபிப்பிராயத்தை கூறாமல் இருந்துவிட்டேன். மகாநாட்டில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு என் ஆதரவை அளிப்பதோடு இருப்பது மாத்திரமே மகாநாட்டின் நோக்கத்திற்கு சிறந்த சேவை செய்ததாகும் என்று கருதினேன். அதையே மனப்பூர்வமாக செய்தேன். என்னுடைய உதவி திட்டம் ஒன்றை இத்துடன் தனி கடிதத்தில் அனுப்பியிருக்கிறேன். அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதுமே மகாநாட்டில் நான் கூறியதை காரியத்தில் சீக்கிரம் நிறைவேற்றலாம் என நம்புகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது படைக்கு ஆள் திரட்டல். வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. கீழ்வேலூர் பாலா வாட்ச் கம்பெனி. நேரம் 8:17. வீட்டு உபயோகப்பொருட்களோடு ஃபர்னிச்சர், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளையன்ஸ், கீழ்வீதி, கீழ்வேலூர்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
10: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
10: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆமாங்க, இது காரைக்கால் பண்பலையில் துள்ளி வரும் பாட்டு.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
6: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேர்லே, கண்டிப்பா இன்னைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்க போறீங்க. அதுக்காக
9: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
0: எனக்கும் வேணுங்க. அதுக்காக நீங்க
10: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்போடுவேன்.
0: பாடலாம் மாட்டேங்க, அவ்வளோ ஏற்படாதீங்க. நீங்க கேட்க போற பாடலை நான் பிளே பண்ண போறேன். அவங்க உங்களுக்கு பிடிச்சமான புத்தம் புதிய பாடல்களை கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 0436823123 அல்லது 0436829948 அல்லது 0436829980 என்ற எண்களை விடாம ட்ரை பண்ணிட்டே இருங்க. கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது நம்ம காரைக்கால் FM 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், மகிழ்ந்திருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை இன்னொரு பள்ளி மூன்று. நேரில் நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காரை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விபிஎன் ஆயில் வழங்கும் என் சொல்ல மது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விபிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் தியேட்டர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லைஃப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவெளியில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் டேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை.
4: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தற்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உணவும். நேரில் நம்ம காரைக்கால் பண்பலையில் துளி ஒரு பாட்டு நிகழ்ச்சிக்காக நீங்க பாடல்களை கேட்க போறீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் காரைக்கால் பண்பலையுடைய

0: தொழில் ஒருபாடு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்மொழியோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன் தொழில் ஒருபாடு நிகழ்ச்சிக்காக. அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, தமிழ்நாட்டின் நீளமான ஆறு எது அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் நீளமான ஆறு எது அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய விடைகளை நீங்கள் காரைக்கால் பண்மொழியோடைய முகநூல் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை டைப் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னா இப்பொழுதே நீங்கள் அழைச்சிட்டே இருக்கலாம். 04638231231 இந்த எண்ணிலோ, அல்லது 04638291948 அல்லது 04638299580 என்ற எண்களை விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்களை இனி நீங்கள் கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க. அனில் பாஸ்தா, சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.

0: புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: திருச்சி சாரதாஸ்,
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: நீங்களே நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. இங்கே ஒளிப்பதெல்லாம் தேனு. துளி உருமாட்ட நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற முதல் நேயர் யாரு நம்ம கேக்கலாம்? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கமா, யார் பேசுறீங்க?
5: தேவி.
4: தேவிமா சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: மகாராஜா படத்துல தாயே தாயே மகள் எல்லாம் வந்தார்.
4: சரிமா, பாட்டு வருது கேக்கலாம். நன்றி.
5: நன்றி சார்.
4: நன்றி. நீங்களே அந்த பாட்டையும் நம்ம கேட்கலாம். கேக்கிறதுக்கு முன்னால

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நீங்கள் நம்ம காரைக்கால் பண்பலையில் துளிவரம்பாட்டு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், தமிழ்நாட்டின் நீளமான ஆறு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இன்னமும் நீங்கள் விடைய கமெண்ட் செக்ஷனில் போய் டைப் பண்ணலை அப்படின்னா டைப் பண்ணுங்கள். உங்களுடைய விடையோடு சேர்த்து உங்களுடைய பேரையும் உரையும் நான் படிக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுமாதிரி நிகழ்ச்சியில் பாட்டு கேட்க ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார், யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சோழர்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தோப்புத்துறை சங்கரி.
0: தோப்புத்துறை சங்கரிமா, சொல்லுங்க.
1: படம் டிராகன், ஆடல் ரைஸ் ஆஃப் 100.3.
0: சரி, கேட்கலாம். நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றி சோழர்.
0: நன்றி நன்றி. இல்லை, அந்த பாட்டையும் நாம் கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்னால் நேரத்தையும் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாமா? திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: நீங்களே உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நெல்லை காரைக்கால் பண்பலையில் வாரந்தூரும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே நம்ம ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊரா தேடி நம்ம நேர்களை சந்திக்க போவோம் இல்லையா? இன்னைக்கு நாம எங்க போக போறோம்? ஒருவேளை

0: என்னங்க இந்த ஊரெல்லாம் பார்த்தா நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களாடா? ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊருங்களாச்சே. ஒரு வேளை ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆனால் இங்கெல்லாம் நம்ம போக போகிறதில்ல, நம்ம காரைக்கால் பகுதிக்கு தான் போக போகிறோம். எங்கே அப்படின்னா, காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறை மாரியம்மன் கோவில் அருகில் இருந்துதான் இன்னைக்கு நேரலியா ஒளி உலாவரை காத்துட்ருக்கு இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி. காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறை பகுதி நேர்களே, உங்களுக்காகத்தான் நாங்கள் வர காத்திருக்கோம். நீங்களும்
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க,
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

0: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நீங்களே உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில பாட்டு கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
6: சொல்லுங்கம்மா. சித்ராமா,
7: படம் அமரன் படத்தில் மின்னலையே அந்த பாடல் கொடுங்க
6: சார். சரிங்க, பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி.
7: நன்றி சார்.
6: நன்றி. கேக்கலாம். கேக்குறதுக்கு முன்னால,
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சி நம்ம காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி துளிவரும் பாட நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான விடைய நிச்சயமாக நிறைய நேரில் ரொம்பவே அழகாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. தமிழகத்தினுடைய மிக நீளமான ஆறு அப்படின்னா அது நம்ம காவிரி ஆறு தான். இது சுமார் 765 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தின் குடகு மாவட்டத்தில் உள்ள தலை காவிரி பிரம்மகிரி மலை அப்படின்னு அப்படிங்கிற பகுதியிலிருந்து உருவாக்கி கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்கள் வழியாக பாஞ்சு இறுதியில் நம்ம வங்காள விரிகுடாவில் அது கலக்குதுங்க. இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம் 765 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 475 மைல்கள். பாயும் மாநிலங்கள் அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு. தமிழகத்தின் முக்கிய நதியா இது விளங்கிட்டு இருக்கு. இதுக்கான விடையை நாங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், பிரமிளா தமிழ்செல்வன் சென்னையிலிருந்து, இன்னொருத்தர் இணைய காலை வணக்கம், நான் விடையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் குறிப்பிடாமல் போயிருக்காங்க. அடுத்து திருபுவனம் ரவி லட்சுமி சொல்லியிருக்காங்க, பாபு முள்ளக்காடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, இரவஞ்சேரி ஷாகுல் ஹமீத் சொல்லியிருக்கிறாரு, அது போலவே பாத்தீங்கன்னா நாகை பாபுவும் சொல்லியிருக்கிறாரு. அது போலவே பாத்தீங்க அப்படின்னா ரமணி ராஜேஷ் சிதம்பரத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி இவர்களோட சென்னை அன்புராணி சொல்லியிருக்கிறாங்க, சென்னை வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபுவும் சொல்லியிருக்கிறாரு, அலிநகரம் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அதம்பார் கலைச்செல்வியும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க, நாகூர் முகமது ரஃபீக்கும் சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால் தலத்திரை பத்மாவதி ஸ்ரீதரும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க, பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசனும் சொல்லியிருக்கிறாங்க, டிஆர்பட்டினம் நளினி சங்கரும் சொல்லியிருக்கிறாங்க, அது போலவே மேட்டுப்பாளையம் நாகராஜனும் சொல்லியிருக்கிறாங்க, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணியும் சரியான விடையை தான் சொல்லியிருக்காங்க, மயிலாடுதுறை செல்வசேகரன் இவர்கள்

உட்கோட்டை பரிமளாவியல் முருகன், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீதத் மாஸ் நகர் காரைக்கால்லேருந்து சரியான விடை தான் சொல்லியிருக்காங்க, பூவும் குபீரும் சரியான விடை தான் சொல்லியிருக்கிறாங்க, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, பேரளம் கண்ணன் செந்தில் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்கிறாங்க, சிவபுரிலேருந்து ஜெயச்சந்திரன் ஜெயலட்சுமி இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, கோமல் சரவணன் சரியான விடை தான் சொல்லியிருக்கிறாங்க, அவரைக்காடு வித்யாபீரமணி இவர்களோட நாகூர் ஏஜெயம் முகமது ஜலீலும் சொல்லியிருக்காங்க, சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், கெஞ்சிக்குடி மின்சார கண்ணன், குரோப்புளம் விக்னேஷ், பாப்பாரப்பட்டி பழனி கவிதா தருமபுரி மாவட்டத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, வலையமான் ஆட்டோத்துறையும் சொல்லியிருக்கிறாங்க, நாலுவிதபதி மோனிகா ஏழனியும் சொல்லியிருக்கிறாங்க. உடனே நம்ம சிஸ்டம் கொஞ்சம் சுத்திட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்த நேர்களுடையும் நம்ம பேரை படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல. நேர்கிட்ட அந்த பாட்டு இதோ வந்துட்டே இருக்கு, நம்ம கேட்கலாம்.

0: நீங்கள் இது வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா கேட்டு ரசிச்சிங்க. அனில் பாஸ்தா சிறுகாடி நாராயணன் ஜுவல்லரி வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கி ஒரு வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களோ ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இளைஞர்கள் மனிதர்கள் இது காரிப்பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் 9 மணி.
1: மாதாக்கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
2: ஸ்ரீ ரேணுகாச்சுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
3: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகங்கள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
2: ஸ்ரீ ரேணுகாச்சுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
4: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
5: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
4: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
5: சொல்றத காது கொடுத்து
6: கேட்டாதானே?
5: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
3: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமந்திர வீதி கும்பகோணம்.
7: நாகை மூராசன்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: கேட்கலாம் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல்.
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
9: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, முறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
10: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
11: அடதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் செல்லசாய் வாங்க
10: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
11: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
12: நலமாய் வாழ.
13: உலக தலசீமியா எனப்படும் பரம்பரை இரத்த குறைபாடு தினம் குறித்த உரை வழங்குகிறார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜபின் பஷீர் அவர்கள்.
14: மே 8 வந்து வேர்ல்ட்

0: கால்சியமிக் டி பற்றி பேச போகிறேன். கால்சியமியா வந்து ஒரு இன்ஹெரிட்டட் ஜெனட்டிக் பிளட் டிஸார்டர். அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த கால்சியமியா டிசீஸ் இருந்தாக்க பிறக்க பிள்ளைக்கு வரத்துக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்குது. பிளட்டில் வந்து மூணு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும், ஆர்பிசிஸ், டபிள்யூபிசிஸும் பிளேட்லெட்ஸ் இருக்கும். இந்த சிவப்பு பிளட் செல்ஸில் வந்து ஒரு ப்ரோட்டீன் பார்ட் வந்து ஹீமோக்ளோபின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனில் கம்பைன் பண்ணிவிட்டு ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷனில் வந்து இந்த ஆக்சிஜன் வந்து அது பாடிக்கு வந்து சப்ளை பண்ணும். கால்சிமியா பேஷண்டில் என்ன ஆகும்னா இந்த ஹீமோக்ளோபின் வந்து அப்நார்மலாக டிஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அந்த நார்மல் ஆர்பிசிஸ் வந்து கம்மியாக இருக்கும், குறையும். அதனால் அவங்களுக்கு ரத்த சோவை வந்து அனீமியா வந்து வரும். வேர்ல்டு வைடில் 1.5 to 2 lakh பீப்புள் வந்து கால்சிமியா நோயில் வந்து பாதிச்சிருக்காங்க. அந்த மெயின் ஐடியா ஆஃப் May 8th வந்து இந்த கால்சிமிக் பேஷண்ட்டுக்கு வந்து இயர்மார்க் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நோயில் வந்து என்னென்ன பாதிப்பு வருது, ஆஸ் அ பப்ளிக் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மறுபடி கால்சிமியான்னு ஒரு நோய் இருக்குது, அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து தேவைப்படும். அதனால் மோர் நம்பர் ஆஃப் பிளட் டோனர்ஸ் வந்து தே ஷுட் கம் ஃபார்வர்ட் டு தி பிளட் பேங்க் டு வந்து டொனேட் பிளட். பிகாஸ் வந்து த மெயின் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கால்சிமியா பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாக்கா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒன்ஸ் இன் அ மந்த் அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து தேவைப்படும். ரெண்டாவது வந்து பிளட் பேங்க் இருக்குல்ல, அவங்க ரோல் என்ன இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கால்சிமியா பேஷண்ட்னா, இந்த கால்சிமிக் பேஷண்ட் வர சமயத்தில் வந்து த பிளட் பேங்க் ஷுட் ப்ரொவைட் அவங்களுக்கு ஃப்ரீ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். அந்த சர்வீஸ் வந்து அவங்க எந்த சூழ்நிலையிலையும் எந்த கால்சிமிக் பேஷண்ட்டும் எந்த பிளட் பேங்க்கும் அவங்களுக்கு வந்து அதை அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க கண்டிப்பாக ஆல் கால்சிமிக் பேஷண்ட்டுக்கு எந்த ரத்த பிளட் சென்டர் வந்து தே ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரொவைட் சர்வீஸ் ஆஃப் ஃப்ரீ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து அவங்க கொடுக்கணும். யூஸ்வலி வந்து இந்த நோய் வந்து 6 months to 2 years தான் அது பாதிப்போம், அப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். நம்ம ட்ரீட் பண்ணாமல் இருந்தாக்கா தே ஹார்ட்லி லிவ் ஃபார் மோர் தென் 30 years பார்த்தாங்க. பட் ஓவர் பீரியட் டைமில் வந்து பை கிவிங் ரெகுலர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் த குவாலிட்டி அண்ட் லைஃப் ஸ்பேன் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2019-85 வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் இந்த க்யூர் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் 2007 வந்து ஜீன் தெரப்பி வந்து வந்துச்சு. காம்ப்ளிகேஷன்ஸ், இட் கேன் எஃபெக்ட் த க்ரோத் வந்து வரலாம், போன்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணலாம், ரீக்ரண்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம், ஹார்ட் அண்ட் லிவர் வந்து ஃபெயிலியர் பண்ணலாம், சர்ட் அமௌண்ட் ஆஃப் வந்து இன்ஃபர்டிலிட்டி கூட வந்து வரலாம். சப்போஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஐடியா இஸ் சப்போஸ் நீங்கள் இந்த கால்சிமிக் பேஷண்ட் வந்து வென் தியர் பிளானிங் ஃபார் தியர் ஃபேமிலினா தே ஷுட் கோ மீட் வந்து ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலரை போய் அவங்க மீட் பண்ணணும். ஸோ தே வில் டூ தி ஜெனட்டிக் சாம்பிளிங் ஆஃப் த போத் தி வைஃப் அண்ட் தி ஹஸ்பண்ட். அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு தே வில் கிவ் யூ தி சஜஷன் அண்ட் ஹவு டு பிளான் தி ஃபேமிலி. தட் இஸ் ஒன் ஆஃப் தி மஸ்ட், பிகாஸ் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் தி க்யூர்னு சொன்னாக்கா தென் வி கேன் ப்ரிவென்ட் இட். ஸோ ஐ ஹோப் வந்து கால்சிமியா பற்றி உங்களுக்கு இந்த டாக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து என்லைட்டன்ட் அஸ். அண்ட் ஐ தேங்க் ஆல் இண்டியா ரேடியோ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. உலக தலசீமியா எனப்படும் பரம்பரை இரத்த குறைபாடு தினம் குறித்த உரை வழங்கினார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜபின் பஷீர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்,
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
2: மேலமின் நிகழ்ச்சியை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சலுகையாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.

0: உற்சாகம் ஊற்றெடுக்கும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம், கொண்டாடலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி சாரதாஸ்
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில், ஓமலூர் ரோட் சேலம்.
5: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நான் நினைச்சது
9: எனக்கு கிடைச்சது,
0: இத பத்தி தான் பேச போறோம்.
9: ஆமா, உண்மையிலே
0: ரொம்ப சீரியஸா பேச வேண்டாம், கலகலப்பா பேசலாம்.
9: கண்டிப்பா, அது பொதுவாக எல்லாருமே நினைக்கிறது உண்டு. அதாவது பொதுவாக நம்ம வந்து புதுசாக மொபைல் வாங்குறதும் திருமணத்துக்கு பெண் பார்க்கறதும் ஒன்று தான் அப்படின்னு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லதாக கிடைச்சிருக்குமே அப்படின்ட்டு ஃபீல்
0: பண்ணுவாங்க. ஆரம்பிச்சிருக்கீங்க.
9: அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நினைப்பு இருக்கும், ஆனால் கிடைச்சது வேற மாதிரி இருக்கும். இப்போ சாதாரண பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேருந்து நிறுத்தம், இது பஸ் ஸ்டாண்ட் கூட வேணாம், பேருந்து நிறுத்தம் கிராமப்புறங்களில் இருக்கும் அப்படின்னா நாம போய் போக வேண்டிய இடத்துக்கு போன பேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிளம்பிருக்கும். ஜஸ்ட் நம்ம ATM கார்டெலாம் நம்ம 8:40 போயிருப்போம், அது என்ன நேரமோ 8:35 அது போயிருந்திருக்கும். ஆனால் திரும்பி வரணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 வர வேண்டிய பஸ் 4:30 வந்துடும். அப்படிலாம்
0: சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம நினைச்சது நமக்கு கிடைச்சது இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு இல்லையா.
9: ஆமா,
0: பாட்டு கேட்டுட்டு பேசுவோம்.
9: ஓகே.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசீர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: நேரிலே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
7: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
7: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
6: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுகை.

0: கை வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 6:20 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
5: நினைச்சது
0: நமக்கு கிடைச்சது,
5: அத பத்தி தான் பேச போறோம் இல்லையா?
0: இங்க ஒண்ணு இந்த தருணத்துல நான் ஒண்ணு நினைச்சேங்க.
5: என்னது?
0: அதாவது ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம நேரலையில வந்திருக்கோமே, நேர்கள்லாம் மெசேஜ் எல்லாம் போடுவாங்களா, கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். ஆனா நிகழ்ந்தது என்ன நீங்க சொல்லுங்க.
5: ஆமா, உண்மையிலே நம்ம வந்து போஸ்டர் போட்டு அடுத்த செகண்டே வந்து நேர்கள் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வானொலி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி முகநூலையும் விடாம பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தான் நிறைய நேர்களும் கமெண்ட்ஸும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
0: அந்த வகையில முதல் நேரா நம்ம படிச்சிடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் நினைச்சேங்க கப்பல் மாலுமையா அதே வேலையில தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான வாய்ப்போட கொடுத்திருக்காங்க.
5: எல்லாருக்கும் போலவே எனக்கும் அது மாதிரிதான். வீட்டுல நான் எப்பவும் நினைப்பேன் அதுக்கு மாதிரி மாதிரி நடக்குங்கிற மாதிரி ஜோதி சதீஷ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ஊருன்னு குறிப்பிடல. ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் பூரி சாப்பிடணும்னு நினைச்சேங்க, நான் கிடைச்சது ரவா உப்புமா அப்படின்னு இருக்காரு.
0: ரசமான விஷயம் தானே ரவானாலே, ரொம்ப சுகம் இல்ல?
5: வீட்டுல கேட்பாங்க, எங்க இன்னைக்கு என்ன காலையில டிஃபன் செய்யட்டும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து இட்லி வேணாமா, எனக்கு தோசை வேணும், இல்ல பூரி வேணும்னு சொன்னோம்னு வச்சீங்களேன், கண்டிப்பா வேற ஏதாவது தான் இருக்கும்.
0: சந்தோஷம்.
5: அடுத்து
0: நல்ல நான் ஒன்று நினைச்சேன் அது நடக்கலைங்க, 4 தான் தெரியும் அப்படின்னு ஏதோ குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
5: அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, நான் நினைச்சது எதுவுமே இதுவரையும் நடக்கவும் இல்ல, கிடைக்கவும் இல்ல, எல்லாம் கனவு போலவே அப்படின்னு இருக்காங்க.
0: இன்னைக்கு 8 வந்துருச்சு இல்லையா? நான் நினைச்சது அரசு வேலையில அலுவலகத்துல வேலைங்க அப்படின்னு சொன்னாங்க, கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னு
5: சொல்ல மறந்துட்டாங்க.
0: கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு சொல்லிருக்காங்க. நாகூர்
5: என்ன காரணமோ இன்னைக்கு கை கூடல, அவருனாலே அவரை நான் வணங்கிட்டு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: அடுத்தது பாருங்களேன், விஜயராகவன் மேலோடுதுல இந்த சேப்பு விஜயராகவன் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? 100.3 வானொலி நல்ல நண்பர்கள் மட்டுமே நினைச்சது அப்படியே கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்ல முடிச்சுட்டாங்க.
5: கோமல் சரவணன் சொல்லியிருக்காரு, வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சேன் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சி தான், ஆனா வீடு கட்டிட்டீங்க அது எப்படி நடக்கும்? வீடு எப்படி நடக்கும்?
0: நினைத்தால் தானே கிடைப்பதற்கு, எப்படி இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? என்ன நினைக்கவே இல்லையா? எதையுமே நினைச்சதானே கிடைக்கும் அப்படின்றாங்க.
5: அப்படியா? அடுத்து பாத்தீங்கன்னா காரைக்கால் தலத்தர் பத்மாவதி ஸ்ரீதர் இவங்களுக்கும் அந்த டைலர் தான். என்ன அப்படின்னா, எனக்கு இன்னும் ஒரு வருமானம் வேணும்னு நினைச்சேன், அரசு வேலைக்கு பல ஆண்டுகள் நான் முயற்சித்தேன், கிடைக்கல, ஆனா தையல் கடை வச்சு நான் இருக்கிறேன், தையல் வகுப்பு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நாங்களும் தையல் கத்துக்க வரோம். அடுத்து
0: சரி, இந்த இதுல பாத்தீங்கன்னா தேனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்ல தரமான

0: வானொலிப்பட்டி வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். என்ன மாதிரி எல்லாம் ஆசை பாருங்களேன். உங்களுக்கு சிங்கப்பூரில் இருந்த எனது சகோதரர் அவர்கள் வானொலி பெட்டியை வாங்கி அனுப்பி வைத்தார். எனக்கு பிடித்த மாதிரி எல்லா வசதிகளோடும் இருந்தது வானொலி பெட்டி. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இவங்க வந்து சின்னதா யோசிச்சிருக்காங்க, ஆனா சிங்கப்பூர்ல இருந்து பெருசா கிடைச்சிருக்குது.
1: பெரிய பெட்டியா இருக்குமோ? ஏன்னா அப்போல்லாம் ரேடியோ பெட்டி பெருசாக இருக்கும். உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். அதுக்காக என்ன வயசுலாம் என்ன கேட்டக்கூடாது. பெரிய பெட்டி இருக்கும். அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்களே, எங்கள் அப்பா சொன்ன விஷயம் என்னட்ட ஒரு ரெண்டு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்கடே, இந்த பொட்டியிலேருந்து ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்காங்களா, அது எப்படா இருந்தோம், இல்லைடா அது வெளியிலேருந்து இங்கேருந்து பேசுறது கேட்குது அப்படின்னு ஒன்று, இல்லை இல்லை பொட்டியை உடடா உள்ள ரெண்டு பேர் இருந்துட்டு தான் பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்களா?
0: இல்ல, இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னோட அப்பா சொன்னது எனக்கு ஞாபகத்துல வருது. அப்ப வந்து பர்மாவில வந்து ஒரு இந்த மாதிரி ரேடியோ முதல் முதல்ல ஒரு கிராமத்துல வாங்கியிருக்காங்க. அப்ப ஒரு பெரிய கூட்டம், அதுல பல பேர் ஓடி போய் பின்னாடி வந்து பாத்தாங்களாம், பின்னாடி யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு.
1: இல்ல, நானும் டிவி வந்த காலத்துல, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்த காலத்துல, நான் டிவி பின்னாடி எல்லாம் ஓடி பாத்திருக்கேன். தியேட்டர்ல டூரிங் டாக்கீஸ்ல வந்து பின்பக்கமா திரைக்கு பின்னாடி எல்லாம் போய் பாத்திருக்கேன். எவ்வளவு பெரிய புத்திசாலின்னா என்ன நீங்க எடுத்துக்கோங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்கள்.

0: மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் லபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம். நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
10: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்.
14: திருச்சி சாரதாஸ்.

0: தேதியும் செய்தியும் வரலாற்றில் என்று இந்திய எழுத்தாளர் விமர்சகர் கோசி அமூர் பிறந்தநாள் என்று குருராஜ சியாமாச்சாரியா அமூர் என்ற இயற்கை பெயர் கொண்ட இவர் இலக்கிய பேராசிரியர் எழுத்தாளர் ஆவார். இவர் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இவர் கணிதவியலாளர் கிருஷ்ணா சியாமா சாசியா அமூரின் அண்ணன் ஆவார். இவர் 1925 ஆண்டு மே மாதம் இதே நாள் அதாவது மே 8 தேதி பிறந்தார்.
1: உலக செஞ்சிலுவை நாள் என்று செம்பிரி நாள் என்றும் கூறுவர். இதுதான் இன்றைய முக்கியமான நாள். இதன் நோக்கம் போர்க்காலங்களில் இயற்கை பேரிடர்களில் மற்றும் அவசர காலங்களில் மனித உயிர்களை காக்கும் தன்னார்வர்களின் சேவையை கௌரவிப்பதற்காக இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாள் யார் நினைவாக கொண்டாடப்படுகிறது எனில், செஞ்சிலுவை சங்கத்தின் நிறுவனரான ஜூன் ஹென்றி டியூனன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
0: இந்திய பாடகி கிரிஜாதேவி அவர்களின் பிறந்த நாள் என்று இவர் பாரம்பரிய இசை மற்றும் மெலிசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். மேலும் தும்ரியின் சுயவிபரத்தை உயர்த்த அவர் உதவினார். இவருக்கு 1989 பத்மபூஷன் விருது, 2016 பத்மவிபூஷன் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். சங்கீத அகாடமி விருதும் உட்பட பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் 1929 ஆண்டு மே மாதம் 8 தேதி இதே நாளில் தான் இவர் பிறந்தார்.
1: உலக தாலசீமியா தினம் என்று தாலசீமியா எனப்படுவது இரத்த சோகை நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் இந்நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது.
0: இந்திய வேளாண்மை அறிவியலாளர் கூடூர் வெங்கடாசலம் அவர்களின் மறைந்த தினம் என்று ஜி வி சலம் என அழைக்கப்படும் இவர் ஒரு விவசாய விஞ்ஞானி ஆவார். சமூக சீர்திருத்தவாதி, பசுமை புரட்சியின் முன்னோடி, எழுத்தாளர் என பன்முக

0: பெற்றவர். இவர் 1967 பத்மஸ்ரீ விருதினை பெற்றிருக்கிறார். இவரின் உருவம் பொதித்த அஞ்சல் தலை 2010 வெளியிடப்பட்டது. இவர் 1967 மே மாதம் 8 மறைந்தார்.
1: உலக கருப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் இன்று. பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வையும் அதனை பற்றிய அவசரங்களையும் ஆரம்ப காலத்திலேயே கண்டறிவதன் அவசியத்தையும் உலகிற்கு இந்நாள் வலியுறுத்துகிறது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் தேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி. ஆகாஷ்வாணி நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது முத்தமிழின் மூச்சு காற்று.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: உற்சாகம் ஊற்றெடுக்கும் கற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில
0: நம்ம நினைச்சது
4: நமக்கு கிடைச்சது,
0: அதை பத்தி தான் நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்களும் நம்மளுடைய போஸ்டர் ஒன்று போட்டிருக்கீங்க, அதுல நம்ம நேர்களும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து மளிகை கடை வைக்க நினைச்சாராம், ஆனால் இப்போ கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அது என்ன கடை அப்படின்னு தெரியல, என்ன நினைச்சது வேற நடந்தது வேறன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒருவேளை மளிகை கடை வச்சுட்டு ஒரு வேலை பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சாரா, இல்லை டீ கடை வச்சாரான்னு தெரியல.
4: நம்ம இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தோடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ரொம்ப சீரியஸான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா போட
0: ஆரம்பிச்சிட்டாங்க.
4: இங்க பாருங்களேன், மேமாத்தூர் அமுதாசேகர், நான் நினைத்தது என் பிள்ளைகள் வளமோடு வாழ வேண்டும் என்று, கடவுளின் அருணால் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சுபகமாக ஆரம்பிச்சிருக்காங்க.
0: அடுத்து பாருங்களேன், ஜெயங்கொண்டம் கலைவானந்த் மெர்சி ராணி சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லிட்டு, நான் நினைச்சது எனக்கு நல்லாவே நடந்தது அப்படின்னு இருக்காரு. எப்படின்னு தெரியல, இது எப்படி வேணாலும் எந்த ஒரு மொழிக்குமே கிடைக்காத ஒரு பெருமை வந்து இது இருக்கு. நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு இல்லையா, இது இப்படியும் நம்ம சொல்லலாம். நான் நினைச்சது எனக்கு நல்லாவே நடந்தது அப்படின்னு இப்படியே சொல்லலாம். நான் நினைச்சது எனக்கு நல்லாவே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இது நம்ம எப்படி எடுத்துக்கலன்னு தெரியல.
4: ஓகே, அடுத்தது காரைக்கலைப்பம் இல்ல உள்ள அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைச்சது எனக்கு கிடைச்சது என் துணைவியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கர் தரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: 9:38 இருந்த நேரத்தில் இன்னொரு இட்லி எக்ஸ்ட்ரா இருந்திருங்க ஒரு தட்டில்
4: கண்டிப்பா.
0: அடுத்து பாத்தீங்கன்னா அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வி செல்லும் சொல்லியிருக்காங்க, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலங்க, காரைக்கால் பண்பலையில பேசணும் அப்படின்னு நினைச்சேன், பேசிக்கிட்டும் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லையே, நம்ம லைன் லைன் வரலையே அவங்க,
4: அது மெசேஜ் போட்டதுக்காக
0: சொல்லுங்க. ஓ அப்படியா. அடுத்து
4: நினைத்தது நடந்தது, வாழ்க்கையில் இதுவரை எதுவுமே நடப்பதில்லை, என்ன நினைத்ததும் நடந்தது என்று சொன்னால் என் பயணம் காரைக்கால் பண்பலையோடு தான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் இந்த பண்பலையோடு தான் இணைகிறாங்க இல்லையா. அரியலூர் மாவட்டத்துல இருந்து உட்கோட்டை வேல்முருகன் இதை சொல்லியிருக்காங்க.
0: அது போலவே வழங்கமான ஆட்டோதுரை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நினைச்சது அத்தனையும் சொல்ல நேரம் இல்லைங்க, ஆயினும் மனதில் பாரம் இல்லை, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதுமில்லை அப்படின்னு தத்துவ மழையே பொழிஞ்சிட்டு போயிருக்காரு ஆட்டோதுரை.
4: நீங்க நினைச்சது என்ன, அது நடந்தது என்னன்னு நம்ம கேட்டா ஊத்துரை சித்திரதேவி செல்வகுமார் என்ன சொல்லிருக்காங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள், சிறப்படைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க.
0: அடுத்து பாத்தீங்கன்னா சர்வராஜன் பேட்டை தின ரமேஷ், நான் நினைச்சது நடந்தது அப்படின்ட்டு இருக்காரு. ஒருவேளை முன்னாடி ஒரு நேர் சொன்ன மாதிரி, நான் எடுத்து நினைச்சது வந்து பூரி செஞ்சு வந்தது வந்து ரவாப்பமானு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இவர் நினைச்சிட்டே ஒரு வெளியில வேலைக்கு
4: போயிட்டு
0: நடந்திருக்கு நடந்திருக்கு.
4: அதே மாதிரி பாருங்க, டிஆர் பட்டினம் நளினி சங்கரம், எனக்கு கிடைத்ததுங்க, நினைச்சது கிடைச்சதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லணுமா இல்லையா.
0: ஆமா,
4: அதுக்கு கீழே நம்ம தேடி பார்த்தோம்னா காரைக்கால் நளினி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.
0: என்னது,
4: எப்ப வானொலி நேயர்களுக்காக ஆரம்பிப்பாங்க

0: அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா இன்று நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க.
1: பரவாயில்லையே. அது போலவே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிறதா நினைப்போமே அப்படின்னு பூனகிரி சுமதி பாபு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்னங்க கேள்விங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து
0: நான் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டது, ஆனால் கார் ஓட்ட வேண்டும் என்று நினைச்சேன், ஆனால் பைக் ஓட்டிட்டு இருக்கேன், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இஞ்சி குடி மின்சார கண்ணன் அவர் நினைச்சது காரு, நினைச்சது பைக் ஓட்டிட்டு இருக்கு.
1: முதல்ல எல்லாரும் எடுங்க, அப்புறமா லைசன்ஸ் எடுங்க. ஓகேவா. அடுத்து அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்கிறாரு, நினைச்சதெல்லாம் எங்கங்க நடக்குது, நினைக்காததாங்க நடக்குது. இதை எங்க மனைவிட்ட சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்த்தேன், இன்னைக்கு காலையில டிஃபன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நல்ல வேலை நான் டியூட்டிக்கு வந்துட்டேன். அடுத்து அகலங்கன் மகேஸ்வரி சிவகுமார் சொல்லிருக்காங்க, ஏன்னா சில பேர் வந்து ஒருத்தர் வந்து அது மாதிரிதான் வந்தாராம், தலையில பெரிய கட்டா போட்டிருந்தாராம், என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்களா, இல்லங்க என் மனைவி வந்து எனக்கு சுத்தி போட்டாங்க அதனாலதான், என்ன சுத்தி போட்டா எப்படிங்க வந்து உங்க தலையில கட்டு வரும் இவ்வளவு பெரிய வீக்கம் வரும், தலையில
0: போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில மெசேஜ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேரலுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகை உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகைக்கு வாங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேர்கள் இதுவரை கேட்டது ரசித்தது பாயிண்ட் டு பாயிண்ட். இனி நேர்கள் கேட்கலாம்
7: ஆகாஷ்வாணி

0: தொடக்க 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில் அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலை வழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும், அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாத ஸ்வரங்களும், அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கேட்கும் திறன் மிக்கவர்களாக, நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக, எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக, மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும், நாங்கள் கண்ட கனவுகளும், ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
0: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலைப்பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.

நான் ரத்னபௌர்ணா பேசுகிறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்குறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைலேருந்தே பாட்டு கேட்குறதுனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி

0: வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளைலேருந்தே பாட்டு கேட்குனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விட மாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில், டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது, ஒரு வானொலி பெட்டி இவ்வளோ பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடச்சிது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட, இந்த வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர், எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறதாகட்டும், இல்லை செய்திகள் கேட்குறதாகட்டும், அந்த இதெல்லாம் வந்து இப்போயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு தான் வந்து சயின்ஸு டெவலப் ஆயிடுச்சு, அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட, இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து, 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பேர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம் பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு ஆல் இந்தியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இந்தியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒலிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இந்தியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இந்தியா நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வானொலியின் வர்ண ஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பலை 100.3.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காட்சிகளை இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேர்கள் இனி கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது வாழ்விற்கு அவசியம் உறவா நட்பா? வாழ்விற்கு அவசியம் உறவா நட்பா என்ற கேள்வியோடு இன்றைய சிந்தனை அரங்கம் உலாவர காத்திருக்கு. நீங்க தொட்டழுத்து தொடர்பு கொள்ளுங்க. 0436 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2 3 1 2 3 1 என்ற எண்ணிலோ 2 9 9 4 8 0 என்ற எண்ணிலோ 2 9 9 5 8 0 என்ற எண்ணிலோ அலைபேசி எண்ணான 9 5 6 6 4 2 7 2 3 1 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். வாழ்விற்கு அவசியம் உறவா நட்பா?

0: மீசக்கார நண்பன் அந்த பாட்டை கேட்டோம் இல்லையா, இதில் சொந்தங்களும் இருக்காங்க, அவங்கள பற்றியும் பேசணும்ல. வாழ்விற்கு அவசியம் உறவா நட்பா, கேட்டுருவோமா? ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சகோதரிக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். நலமா இருக்கீங்களா சகோதரி?
0: ரொம்ப நல்லா இருக்கோங்க. உற்சாகமான காலை வணக்கம், சொல்லுங்க.
1: அதாவது வாழ்க்கையில வந்து உறவுகளா நட்புகளாங்கிறீங்க. வாழ்க்கையினாவே முதல்ல உறவு இருந்தா தானே நட்பு பாற முடியும். முதலில் உறவு, தாய் தந்தை உறவு, தாய் தந்தர் மகன் என்ற உறவு, அதுபோல கணவன் மனைவி என்ற உறவு, இந்த உறவுகள் முதலில் வந்ததால் உறவிலோட கலந்து வருவதுதான் நட்பு. இரண்டரை கலந்ததுதான் வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன், முதலில் மனிதன் மனிதனாக வாழணும். அந்த உறவு வந்த பிறகு மனிதனாக வாழ்ந்தால் அந்த மனிதன் மூலமா உறவுகள் நட்புகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஆறறிவு படித்த மனிதன் நான், நான் மனிதன் வந்து ஒரு நல்ல ஒரு உறவோடு ஒரு ஒரு பாசத்தோடும் அன்போடு, முதலில் அன்பு பாசையோட கலந்த ஒரு உறவு இருந்தா அந்த உறவோடு சேர்ந்தா நட்பு வரும். அப்ப இரண்டு வாழ்க்கையில் இரண்டரை கலந்ததுதான் உறவு நட்பும். இது உறவு தேவையா நட்பு தேவையா பிரித்து பார்க்க முடியாது. என்ன, ஒரு இடத்துல உறவு நமக்கு கை கொடுக்கும், ஒரு இடத்துல நட்பு உனக்கு கை கொடுக்கும். இரண்டு ஒரே சமயத்துல நம்மளுடைய கஷ்ட காலங்கள்ல இரண்டுமே நமக்கு கை கொடுக்கும். அப்ப நம்மளிடம் இருந்து ஒரு அன்பு பாசம் இரக்கம் அந்த அந்த குணங்கள், அவன் முதலே உங்களை சொன்ன மாதிரி மனித மனித பண்புகள் அத்தனை நம்மள்ட்ட இருக்கணும், நல்ல ஒழுக்கம் நம்மள்ட்ட இருக்கணும். அப்ப நம்மள்ட்ட எல்லாமே இருந்ததுன்னு அப்படின்னு வச்சுங்களேன், அதை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையில உறவு எடுக்கலாம். உறவு எடுத்தோம்னா நம்மளுடைய நட்புகளை நம்ம தேடி வரும். யாருடைய பையன் அப்படின்னு ஒரு உறவை சொல்லி அந்த பையனுடைய நட்பு வந்து ரொம்ப நல்ல பையன்பா, நட்பு வட்டாரங்க சொல்லக்கூடியது இன்னாருடைய பையன் என்று நமக்கு கருப்படுறாங்க பாருங்க. அப்ப அந்த அந்த உறவு வந்து முதலில் அங்க வருகிறது, அந்த உறவுக்கு பிறகு நட்பு, இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பது என் எனக்கு கருத்து சகோதரி. வாழ்க்கைக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்து வரும் நேயர்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இங்க பேசுறீங்க?
2: கும்பகோணம் டிஎஸ் பாலு.
0: பேசுங்க.
2: அதாவது வாழ்க்கைக்கு அவசியம் அப்படின்னு ஒரு குறிப்பு வந்துருப்போ நட்பு தான் மேடம். ஆமா, ஒரு இப்ப வந்து இந்த உறவு அப்படிங்கறது வந்து ரத்த பந்தங்கிறது வந்து சாகுற வரைக்கும் வந்து அதை பிரிக்க முடியாது இல்லைங்களா, ரயில் தண்டவாளம் மாரி.
0: சரி,
2: நம்ம பயணம் வந்து ரெண்டுமே போயிட்டு இருக்கோம். அந்த உறவுகள்ங்கிறது நட்புங்கிறது வந்து ஒரு வெளியில வெளிநாட்டுல வேலைக்கு இருக்காங்க, வெளியூர்ல வேலைக்கு இருக்காங்க, பணிபுரியல எங்கெங்கே இருக்காங்க. அப்ப எல்லாரும் குடும்பத்தையே கூட்டிட்டு வரதில்ல, மௌன கூட்டு போறோம், பையனை கூட்டு போறோம்ட்டு அவங்கவுங்க அங்க ஒரு பழக்கம் இருந்தாலும் அந்த மனப்பூர்வமா ஒரு உதவி கேட்கவோ ஏதோ ஒண்ணுக்கு நட்பு தான் பயன்படும். இது என்னுடைய அனுபவம், சுய அனுபவம் சொல்றேன். ஏன்னா எனக்கு எல்லாமே உதவி பண்ணது எல்லாம் உறவுகள் இருந்து அதை வந்து எப்படிங்க பிரிக்க முடியும்? சகோதரி சகோதரினாக்கா நீங்க சகோதரி தானே?
0: கண்டிப்பா,
2: அவ்வளவுதான். அது வந்து நட்புங்கிறது பரவிட்டே இருக்கு. நீங்க நான் வந்து கும்பகோணம் இருக்கு, நாளைக்கு நாகப்பட்டினம் இருக்கு, இப்படி போற இடத்துல யாரு என்ன காப்பாத்துறது, எனக்கு யாரு ஒரு உதவியா இருக்கிறது, நட்பு தான்.
3: இணையாவே போயிட்டு இருக்கோம், அதனால எதுன்னு கரெக்டா சொல்ல முடியல.
0: ரெண்டு தண்டவளமும் சீரா இருக்கணும்ன்றீங்க.
3: இது உறவு மூலமா நட்பு கிடைக்குதுங்க. ஆமாங்க,
0: தண்டவளம் சொல்லிட்டீங்க, அதனால வந்து நம்ம மாற்று கருத்தை வேற எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. நன்றி.
3: கண்டிப்பா.
0: அடுத்து வரும் நேயர்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
4: நான் மேனாங்குளம் இருந்து என்கே முருகி பேசுறேன்.
0: பேசுங்க.
4: வாழ்க்கைக்கு அவசியம் வந்து நட்பு. ஆமா.
0: ஏன்னா
4: உறவுகள்

0: என்ன சொன்ன சில நேரத்துல ஒழுங்கி போயிடும். ஏன்னா நம்ம காசு பண்ணத்தை பத்தியே இல்ல வேற வந்து மற்ற செய்முறைகள் அதை வச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அவங்க அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லி சில நேரத்துல ஒழுங்கி போயிடுவாங்க. ஆனா நட்புங்கிறது வந்து ஆணித்தரமா அடித்தலை அமைச்ச ஒரு உறவு. ஏன்னா வந்து அவங்க வந்து என்னைக்குமே அவங்க ஒழுங்க மாட்டாங்க. வந்து சில நண்பர்கள் இருக்காங்க வந்து அவங்க சில நேரங்களில் அவங்க நமக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலையில உதவி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டதுதான் நட்பு உறவு. ஏன்னா நட்புங்கிறது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வானொலி சொந்தங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் எனக்கு உறவுகளாக இருக்காங்க வந்து சொன்ன, அதாவது சொந்த உறவுகள் கூட நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க வந்து அவங்க அந்த மாதிரி பழக்க வழக்கத்துலாம்.
1: நட்பு வந்து உறவுகளா மாறிட்டாங்க அப்படின்றீங்க அப்படிதானே?
2: உறவு வேணும், அதாவது உறவுகள் இல்லாத நட்புகள் இருக்கு பாருங்க.
3: என்ன பொறுத்த வரைக்கும் உறவுகள் தான் நமக்கு கை கொடுக்குது. ஏன்னா அண்ணன் தம்பி அப்பா அம்மா தங்கை அப்படின்னு அந்த உறவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே பெருகிட்டே போவோம். நட்பு வந்து சில சமயத்துல விரிசல் வந்துடும். உறவுகள் விரிசல் வந்தாலும் அது ரத்த உறவா இருந்தா அது திரும்பியும் வந்து ஒண்ணு சேர்ந்துரும். அதனால நம்ம வந்து உறவை தான் வந்து பெருசா நினைக்கணும். நட்பு வந்து திடீர்னு வர்ற நட்பு தான், திடீர்னு காணாம கூட போயிடும். ஆனா உறவு வந்து என்னைக்குமே அது தொடர்ந்து நீடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
4: திருச்சி சாரதாஸ் பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை காலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் காரைக்கால் கும்பகோணம் திருவாரூர்.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இயற்கை உரம், மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
10: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது தரமான தார்வைகள் கிரீன் நெட்ஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
11: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
14: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
15: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
16: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
14: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்கள்.
17: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
18: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காதோடும் மனதோடும்

புறவாடும் காற்றலை இது காரைக்கால் 100.3 பண்பலை. என்ஜிஓ சிந்தனை அரங்கத்தில் தலைப்பா வாழ்விற்கு அவசியம் உறவா நட்பா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் அழகழகான அவங்களோட உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்விற்கு அவசியம் நட்பு தான் அப்படின்னு சில பேரும், உறவு தான் அப்படின்னு சில பேரும். சில பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டவாளம் மாதிரி ரெண்டுமே அவசியங்க, உறவும் வேணும் நட்பும் வேணும், இதில் நான் வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே வராங்க.

0: உறவு நட்பு இது ரெண்டுமே வந்து நம்ம தேடக்கூடிய ஒரு வென்று தான், நம்ம வாழ்விற்க அவசியம், மகிழ்ச்சியான ஒன்றும் கூட. நேயர்கள் காத்திருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிருந்தோம்ல. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: நாகூர் பாண்டியன் சார், முதலுங்க.
1: அதாவது முதல்ல உறவுகளை பத்தின புரிதலை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இதையே புரிஞ்சுக்க அதுக்கு அடுத்தது நட்பு, உறவுக்கு நட்பு. இப்ப நேற்று வீட்டுல நான் சாப்பிட்டு இருந்தேன்.
0: சரி,
1: ஒரு அம்மா வந்து எங்க அண்ணனை பத்தி எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க.
0: அடடாப்பா,
1: உடனே அவங்க என்ன கேட்டாங்க, எங்க வீட்டுக்காரங்க பாத்தீங்களா, உங்க அண்ணன் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க, முதல்ல இவங்க மேல என்ன தப்பு இருக்கு, அடுத்தது அண்ணன் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்காரு. இது எதையுமே யோசிக்காம நீங்க பாட்டுக்கு ஒரு சட்டன ஒரு முடிவு எடுத்து அண்ணனை கேட்டவன் ஆக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி நாம என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்த உடனே நம்மளுடைய அதனுடைய பின்புலம் என்ன, நாம நம்ம அண்ணன் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நாம எந்த அளவுக்கு நடந்திருக்கோம், இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னைக்காவது முடிவு எடுத்திருக்கோமானா, உறவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இது மாதிரி செய்யறது இல்ல. அப்புறம் இது இதனுடைய புரிதல் தானே நட்பு. அப்ப உறவே நம்ம சரியான முறையில மெயின்டைன் பண்ணலங்கும் போது நட்புல நம்ம எங்க இருந்து போய் பெருசா ஸ்டாண்ட் பண்ணிட முடியும்?
0: கண்டிப்பா.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
0: அடிப்படையே புரிஞ்சுக்கலனா அப்புறம் நட்பு என்னங்க, உறவு என்னங்க அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம்.
2: அன்பான வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறது?
2: குத்தால மாரியம்மன் கோயில் என்ன, மோகன்.
0: மோகன் சார் பேசுங்க.
2: உறவு என்பது உயிர் உள்ளவரை மேடம். நட்பு என்பது நம்முடைய நடை தளர்வு வரை இருக்கும்
0: கிட்டக்க.
2: இதுல வந்து உயிர் உள்ளவரை தேவையா நடை தளர்வு உள்ள தேவை நம்மள முடிவு பண்ணிக்கலாம். அதாவது உறவு என்பது மாமா மடியில போட்டு காது குத்துனாதான் அது மதிப்பு, நண்பன் மடியில வந்து காது குத்துனா அது மதிப்பு கிடையாது. ஆனா நண்பன் வந்து இருக்கலாம், நம்மளுக்கு வந்து மரியாதை செய்யலாம், நம்ம கூடவே இருந்து உறவோடு உறவா நட்பா பழகலாம். ஆனா அந்த இடத்துல மதிப்பு என்பது வருவது வந்து மாமன் வந்தாதானே அதுக்கு மதிப்பு வருது, சபையை நடக்குது. திருமணத்துல வந்து முன்னு கழுத்துல மாலை போடுன்னா ஃபர்ஸ்ட் வந்து கணவனா வர்ற மாப்பிள மாலைக்கு போறதுக்கு முன்னே மாமன் தான் மாலை போடுறாரு. அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாத்துக்கீங்க. உறவுகள் எப்போதுமே நம்ம கூடவே ஒட்டி ஒட்டி வருவது மேடம். நட்புகள் எப்போதும் விலகி விலகி தூரத்துக்கு போய் நம்மள வந்து கிட்டக்கு வர்றது ரொம்ப காலதாமதாமும். ஆனா உறவு என்பது நம்மளுடைய நடை தளரும் போது டக்குன்னு உடனே வந்து கிட்ட இன்னைக்கு இது பாருங்க, அதுதான் உறவு. என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உறவு என்பது உள்ளத்தோடு உள்ளத்தோடு உறவோடு இரத்தத்தோடு கலந்ததுதான் உறவு. இந்த உறவுதான் என்றைக்கு நிலைக்கும் அதுதான் பெரியது என்பது நான் ஆணித்தரமா பதிவு பண்றேன் மேடம்.
0: ரொம்ப அழகா மோகனையா சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன நேரிடல், இப்ப வந்து மாமன் உறவு மச்சான் உறவு இருந்தால்தான் வந்து அங்க சபை நிறைக்கும் அப்படின்னாங்க. அந்த உறவுகள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நட்புகளை தானே தேடுவாங்க. சரி, நம்ம வந்து நேர்களிடம் வந்து தொடர்பு கொண்டு நம்ம பேசிட்டே வரும் இல்லையா. நம்ம இப்ப இங்க வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு காத்திருக்கிறாங்க, அதாவது அதுல கமெண்ட்ஸ் போட்டு எப்படியில காத்திருக்கிறாங்க, அவங்களது படிச்சிடணும் இல்ல. கடலூர் துறைமுகம் சுரேஷ், இரண்டுமே இரண்டு, கண் என்பது அவங்களுடைய இதுவா இருக்குது, உயிர் கொடுப்பது நட்பு என்பது உற்சாகம் கொடுப்பது அப்படின்னு, அதாவது நட்பு வந்து உற்சாகம் கொடுக்குது, உறவு வந்து உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்விற்கு மிக அவசியம் உறவே. திருப்பலத்தூர் கடக்கம் தரணி ஐங்கரன் இருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஐயாவடி அசோக் ராஜ் வந்து அறிவிப்பாளருக்கு நன்றி சொல்லிட்டு, உறவு நட்பு இரண்டுமே இரண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு

0: கடவுளோட ஒப்பிட்டுட்டாங்க. வாழ்க்கைக்கு உறவு நட்பும் இரு கண்களை போன்றதே அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. இரண்டுமே சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவை, ஒன்றை ஒன்று உயர்ந்தது சொல்ல முடியாது, ஏனெனில் அவை நம் வாழ்வில் வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. திருமூல ஸ்தலத்தில் வீரசுந்தரி அமைச்சிருக்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, உறவும் நட்பும் கலந்த நட்புறவே இரண்டும் இன்று கண்களை போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கண்களோட, அந்த கண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இல்லையா உடம்புல, அந்த மாதிரி வந்து உறவையும் நட்பையும் ஒன்று கூடி சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி, முகம் தெரியாதவர்கள் கூட இந்த காலத்தில் கண்டிப்பாக உறவு தாங்க, உறவுகளாக இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க பணம் மட்டும்தான் உதவுறாங்க, அதாவது அவங்க பணம் இருந்தால் மட்டும்தான் உதவுறாங்க, உறவுகளை சொல்கிறாங்க. இந்த காலத்தில் என்னுடைய இடத்தில் இருந்து நானே சொல்கிறேன் அப்படின்னு இது அனுபவத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம் தோழி, வாழ்விற்கு மிகவும் அவசியம் உறவுகள், நம்முடைய இன்பம் துன்பம் அனைத்துக்கும் நம் உறவுகளே காரணம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஜோதி அன்னப்பேட்டையிலேருந்து. மேமாத்தூர் அமுதாசேகர், வாழ்விற்கு இரண்டுமே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டுமன்னர் குயில், டீப், மடப்புறம், தோப்பு தெரு, வேல்முருகன், வாழ்க்கைக்கு மிக சிறப்பான ஒரு அழகை தருவது உறவு தான், உறவே எல்லா சூழ்களையும் கைகோர்க்கும் அப்படின்னு அவங்களோட அறிவு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இஞ்சுக்குடி மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, மனிதனுக்கு உழைப்பு உறக்கம் இரண்டுமே அவசியமானது. இதில் வந்து உழைப்பையும் சேர்த்துட்டாங்க. சரி, அதே போல் வாழ்க்கையில் நட்பும் உறவும் இரண்டுமே வேண்டும். உறவு என்பது மதிப்பும் கொடுக்கும், நட்பும் என்பது மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவனூர் ஜோதிலட்சுமி, உறவு என்பது வேர்கள் போல நம்மை தாங்கி பிடிக்கும், நட்பு என்பது மழை போல நம் வாழ்வை மலரச் செய்யும். நம் வாழ்வில் உறவும் நட்பும் இணைப்பெறியாமல் இருக்கும் பொழுது பாதுகாப்பு கவசம் என்பதில் ஐயமே இல்லைன்னு அழகாக முடிச்சிருக்கிறாங்க. உறவும் நட்பும் இரண்டும் முக்கியமானது தாங்க அப்படின்னு முகமது ரஃபி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு தொலைபேசியில் வந்து கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு பேசுறீங்க?
1: செம்னார்குடியில இருந்து குணசேகர் பேசுறேன்.
0: பேசுங்க, உங்க சந்தேகம்
1: என்ன? நீண்ட இடைவெளிக்கு பிறகு
0: மகிழ்ச்சியான தருணம் இல்லையா?
1: ஆமா, ஒன்றும் இல்லம்மா. இதுல வந்து மகாபாரதத்துல வந்து துரியோதனன் கர்ணன் நட்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது.
0: கண்டிப்பா
1: எடுக்கவோ கோக்கவோன்னு அந்த இதுக்குள்ள சொன்னா அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் நிறைய. அப்படி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த கர்ணனே, நான் இறந்த பிறகு போர்க்களத்துல வந்து குண்டி நீ பணியிலதான் என்ன தூக்கி போட்டேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி பார்க்கும்போது இங்க நட்போட உறவுதான் பெரிய இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அழகா சுருக்கமா சொல்லிட்டாங்க ஒரு இலக்கியத்தை நமக்கு சான்றா சொல்லி. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார் பேசுங்க.
2: அதாவது வந்து மேடம், உறவுகள் வந்து நம்மளோட இருக்கு மேடம், நம்மளோட இருப்பாங்க, உறவுகள்லாம் நம்மளோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நண்பர்கள் வந்து நம்ம உறவுகள் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்க எல்லாமே செய்வாங்கிற நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல.
0: சரி,
2: ஆனா வந்து நட்பு வந்து பாருங்க, நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நம்மளுக்காக வந்து நம்மள வந்து பாக்குறதுக்காக வருவாங்க, நம்மளுக்கு தேவையானது செய்யறதுக்கு வருவாங்க. ஆனா உறவுகள் வந்து சில உறவுகள் வந்து யோசிப்பாங்க, செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறது. அதனால உறவுகள் வந்து நம்மளுக்கு உறவு தேவை, இருந்தாலும் வந்து நட்பு நம்மளுக்கு அவசியம் தேவை. ஏன்னு கேட்டா அவங்கதான் வந்து நம்மளுக்கு தேவையானது, கடன் வாங்கியாவது நம்மளுக்கு எந்த உதவியாவது செய்வாங்க, மத்தவங்கள்ட்ட வாங்கியாவது நம்மளுக்கு கொடுப்பாங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாகை மாவட்டம் மஞ்சக்கொள்ளை முடிசேகர்.
0: சொல்லுங்க.
1: சுருக்கமா சொல்றேன் மேடம், உறவுன்றது ஒரு நாள் வாழ்க்கை மேடம், இருக்கிறது மாதிரி நட்புன்றது உயிர் சாகும் வரை உள்ள வாழ்க்கை மேடம். என்னோட கருத்து அவ்வளவுதான் மேடம்.
0: அழகா சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. யாரீங்க பேசுறீங்க?
3: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: பேசுங்க.
3: நட்பு விட்டாரம் வந்து உடனே வந்து உதவும் மேடம், சொந்தங்கள் வந்து ஓடி வந்து உதவும். அதனால வந்து நட்பும் உறவும் வந்து கண்டிப்பா உதவுவாங்க. நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: செந்தில் நல்லா மேடம். செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: பேசுங்க.
4: ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி மேடம். உறவா நட்பானா எதை குறை சொல்றது எதையும் சொல்ல முடியாது மேடம். பிசிராந்தையார், அந்த காலத்துல பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பு, அவராது ஒருத்த உயிர் உயிர் பிரிய நினைச்சு உட்கார்ந்தாரு வடக்க. அப்ப வந்து என் நண்பன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அதே மாதிரி அவர் வந்தாரு. நட்புன்னா சொன்ன காப்பாத்துவாங்க, உறவும் எல்லாமே காப்பாத்துவாங்க. ஆனா ரெண்டும் முக்கியம், ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா இது ரத்த சொந்தம், இது வந்து ரத்தம் இல்லாத சொந்தம். அவங்க ஆனா நம்ம எல்லாமே உதவி செய்வாங்க, உடனடியாக அவங்க நமக்கு செய்வாங்க, பணம் வேணும்னா டக்குன்னு உதவி கொடுத்து உதவுவாங்க.

0: உறவுகளை விட நட்பர்கள் கொடுத்து உதவுவாங்க. ஆனா ரெண்டும் வேணும் மேடம், ரெண்டுமே முக்கியம் தான் மேடம். இது இல்லாம அது இல்ல.
1: எதை தவிர்த்து நம்ம சொல்றது ரெண்டுமே வேணும் அப்படின்றீங்க?
0: ஆமா, பிரிச்சு பார்க்க முடியாது மேடம், ரெண்டுமே ஒண்ணுதான் மேடம்.
1: உண்மைதாங்க. கடைசி நம்ம கருத்துக்களை சொல்லிடுவோம் சரிங்களா?
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நம்மளோட இன்றைய சிந்தனை அரங்கத்தோட தலைப்பா நம்ம சொல்லியிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்விற்கு முக்கியம் உறவா நட்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். நேயர்களும் கடக்கடை விறுவிறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டே வராங்க. அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க, நம்மளோட கருத்தும் நம்ம தெரிவிப்போம் இல்லையா? இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபி பக்கத்துலையும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டே வராங்க. இப்போ அடுத்த நேயர் அழிச்சிருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
6: என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில இப்ப எனக்கு 63 வயசாகுது. என்னோட வாழ்க்கையில அனுபவிச்ச சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது, உறவுகளும் நண்பர்களும் இருவரும் இரண்டு கண்கள் போலதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பழகிற விதத்துலதான் ரெண்டு பேருமே நமக்கு உதவி செய்வாங்க. உறவாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம பழகக்கூடிய விதத்துலதான் எல்லாமே இருக்கு. எதுமே ஒரு எல்லையோடு பழகணும்னு வச்சீங்களா, இருவருமே நமக்கு உதவி செய்வார்கள். நான் 2006 அடிபட்டு இருந்தது, யாருனே தெரியாத ஒரு நபர் என் உயிரை காவந்து பண்ண, அது வந்து மனிதர் யாருன்னே தெரியாது. அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன நினைப்பீங்க?
1: கண்டிப்பா
6: எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்களே ஒழிஞ்சு, என்ன ஆட்டோட வீட்டில் போட்டு கடலூர் ஜிஹெச் வரைக்கும் கொண்டாந்து என் மனைவி வரும் வரை காத்திருந்து நான் வைத்திருந்த பொருட்களை ஒப்படைத்த மாமனிதர். அத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியவில்லை.
1: அவருக்கு அந்த நன்றி உரித்தாகட்டும். ஏன்னா இது வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து கண்கலங்கி அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அவருக்கு அந்த நன்றிகள் வந்து உரித்தாகும் போகும்.
7: காரை பண்பலை மாதிரி நேயர்கள் மாதிரி மேடம். காரை பண்பலைன்றது ஒரு நட்பு, சரி, காரை பண்பலைன்றது உறவு, நேயர்கள்ன்றது நட்பு,
8: சுருக்கமா
1: வந்து அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க.
9: அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாகூரில் இருந்து அலவுக்கு ராஜ்மா
1: பேசுங்க.
9: வாழ்க்கைக்கு தேவை உறவா நிற்பான்னு கேட்டீங்க. என்ன பொறுத்தவரை உறவு தாமா, ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடிதான் நண்பர்கள் அதிகமா இருக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதோட நண்பர்கள் எல்லாம் விலகி போயிடுறாங்க. திருமணத்துக்கு பிறகுதான் உறவுகள் வந்து அதிகமாகுதுமா. நம்ம இன்பம் துன்ப ரஞ்சனையுமே நம்ம தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறதே உறவுகள் தான்.
1: சரி,
9: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. நேயர்கள் தங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகா, தனக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்கோ அதை வந்து நம்ம கிட்ட புரிது, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பொறுத்து, அவங்களோட வாழ்வியல கடந்து வந்த பாதைகளை பொறுத்து நம்ம கிட்ட கருத்துக்களை சொல்லிட்டே இருக்காங்க. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம்.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தொடர்ந்து கேட்கலாம்.

0: ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. இன்றைய சிந்தனை அரங்கத்தின் தலைப்பா நாம சொல்லியிருக்கிறது, நம்ம வாழ்விற்கு முக்கியமானது உறவா நட்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். நேயர்களும் பகிர்ந்துட்டே வராங்க. இப்ப நேயர் காத்திருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டுலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா. வாழ்க வளமுடன்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: விலமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
1: வாழ்க்கையிலமா மகிழ்ச்சிக்கும் நம்மளுடைய மன அமைதிக்கும் ஆதரவுக்கும் உறவும் நட்பும் இரண்டுமே நமக்கு சம அளவுல அவசியமானது. இரண்டுமே வெவ்வேறு விதமான உணர்வுகளையும் ஆதரவையும் நமக்கு தரும். குடும்ப உணர்வுகள் உறவுகள் அப்படின்னாக்க உணர்வு பூர்வமான பாதுகாப்பையும் அன்பையும் ஆறுதலையும் தருவாங்க. இந்த மகிழ்ச்சி துன்பம் இரண்டையும் இந்த குடும்பத்தோட பகிரும்போதுதான் நமது மன அழுத்தம் குறையும். நட்பு என்பது நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவு. அதனால அதுல புரிதலும் சுதந்திரமும் அதிகமா இருக்கும். உறவுகள் வந்து நமக்கு வாழ்க்கையின் அடித்தளம் போன்றது. நட்பும் வாழ்க்கைய சுவாரஸ்யமாக்கும். அதனால இரண்டுமே நமக்கு தேவை. வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன்.
0: நன்றி, நன்றி. அடுத்து வரும் நேயர், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: ஆலத்தூர் மோகன் பேசுறேன்.
0: ஆலத்தூர் மோகன், பேசுங்க. நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இன்னும் இருக்கீங்க.
0: சரி, சொல்லுங்க.
2: உறவுங்கிறது வெறுமுடியான நட்பு. நட்புங்கிறது வெறுமுடியான உறவு என்னுடைய கருத்து.
0: சரி, சரி. அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
3: சீர்காழி தென்னங்குடி பேசுறேன்.
0: சீர்காழி தென்னங்குடி
3: புனிதவதி.
0: ஆ, பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: ஆ, வணக்கம், வணக்கம்.
3: ரொம்ப நாளை டைப் பண்ணிருக்கேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறேன்.
0: ஆ ஆ, பேசுங்க, பேசுங்க. என்ன பேச போறீங்கன்னு பாக்குறேன்.
3: உயிரும் உடலுமாதான் நட்பும் உறவும்.
0: போங்க, சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. ஆ,

0: அசத்திட்டீங்க, போங்க. நன்றி. அடுத்து ஒரு நேயர்.
1: ஹலோ,
0: ஒலி அளவு குறைச்சிட்டு வரலாம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்திலிருந்து மெச்சிராணி பேசுறேன் மேடம்.
0: பேசுங்க.
1: அதாவது வாழ்க்கையில் உறவா நட்பா?
0: வாழ்விற்கு அவசியம்.
1: என்ன என்ன மேடம்?
0: வாழ்விற்கு அவசியம்.
1: எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து உறவை விட நட்பு தான் எனக்கு பெரிய. இன்னைக்கு வரைக்கும் இன்ற நாள் இப்ப இந்த நேரத்து வரைக்கும் எனக்கு நட்பு தான் உறுதுணையா இருக்குன்றது. உறவு இருந்தது, அது ஒரு காலகட்டத்துல இருந்தது.
0: சரி,
1: இன்னைக்கு வந்து நட்பு தான் எனக்கு பெரிதா நான் நடத்திட்டு மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க, பேசுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்ங்க, யார் பேசுறீங்க? ஏன் இவ்வளவு தாமதம்?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். அன்னை
0: சேவியர், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: அதாவது உறவுகள் என்பது ஒரு தனி ஒரு இதா இருக்கும். அது வந்து உறவுகள் என்பது பாசம் பண்பு அதெல்லாம் இல்லாமே இருக்குமா? அது என்ன வந்து என்ன அந்த வாழ்க்கையில வந்து எல்லாமும் இது பண்ணோம், நல்ல வசதி வாய்ப்பா வந்து இருந்தும் அந்த உறவுகள் வந்து அப்படியே அப்படியே கட்டாயி அப்படியே வந்து அது அங்க போகாம இங்க வராம அப்படியே ஆஃப் ஆயிருக்குமா? அதே மாதிரி நட்புகள் தெரியுமா, நம்ம திருமணத்துல ஒரு பையன் பாண்டா கண்டிருக்காமா, அந்த பையன் வந்து நட்பு ரொம்ப அழகான நட்புமா. அதாவது அவனும் டீ வாங்கி கொடுக்க மாட்டான், நானும் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். அழகா பேசுவாமா என்னுடைய ஸ்டார்ட் பண்ணுமா?
0: நீ வாங்கி கொடுக்க தேவையில்லை, நானும் வாங்கி தருக்குல, தொடர்ந்து நட்பு அப்படிதானே?
3: சூப்பரா
0: இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நம்ம சேதி நம்மளோட சொன்ன நண்பர் வருவாங்க நம்ம வீட்டுல ஒரு கட்ட சேதி நல்ல சேதி நடக்குங்க சொல்லாமே ஒரு இது வந்து உறவுதான். உறவுதான் ஒரு ஒரு ஒரு ஒரு நம்ம வீட்டு ஒரு சாவு உள்ள அவங்கதான் எல்லாரையும் கொண்டு வந்து பந்த போடுறது எல்லாம் செய்யறது செய்து விடுறது எல்லாம்
0: உறவுதான்.
3: நம்பர் வந்து ரெண்டாவது இடம். என்னோட கருத்து அதாம்மா. நன்றிமா உங்களுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர் பேசலாமே. யார் இருக்கீங்க லைன்ல?
4: கருத்து எனக்கு அறிவிக்கிறது தெரியும். காரை பண்பனை சிந்த நேரத்து அன்பான அறிவிப்பனை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: வேளாங்கண்ணி சொக்கலிங்கம் ஐயா, சொல்லுங்க.
4: அதாவது வாழ்க்கைக்கு தேவை வந்து நட்பு முக்கியம். உறவும் தேவை, ஆனா நட்பு தான் அதிகமா தேவை.
0: நட்பு தான் அதிகமா தேவை.
4: அதாவது உடுக்க இழந்தன் கைபோலாங்க இடுக்கன் கலைவதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொன்னது போல எந்த நேரத்திலையும் நமக்கு இடர்பாடுகள் வரும்போது ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர் நட்பு. இப்ப எனக்கு வந்து நான் காரைக்குடில இருந்தேன், பெங்களூர்ல இருந்தேன், வெளிநாட்டுக்கு போனா கூட எனக்கு உதவி செய்வது நட்பு தான். ஏன்னா அது மாதிரி வேளாங்கண்ணிக்கு பக்கத்துல பிஆர்புரம்னு குணசேகரன் ஒரு நண்பர் இருக்காரு. அவர் வந்து ஏதாவது அங்க ஏதாவது காரியம்னா அவருக்கு போன் பண்ணா உடனே செஞ்சு விட்டுருவாரு.
0: காரியம்னாதான் போன் பண்ணுவீங்களா?
4: இல்ல இல்ல, நட்பு தொடரும். அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு யாருக்காவது உதவி செய்யணும், யாராவது கோவிலுக்கு வர்றாங்கன்னா அவருக்கு விவரத்தை சொன்னோம்னா உடனே செஞ்சு கொடுப்பாரு.
0: சரி, உங்களை பொறுத்த அளவுக்கு நட்பு வந்து மேன்மையானதா இருக்கு.
4: மேலானது மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. திருச்சி சரதாஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமணியும் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்விக்கு முக்கியம் ரொம்ப சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நம்ம நேயர்களும் ரொம்ப அழகாவே தன்னுடைய வாழ்க்கையில எது முக்கியம் நினைக்கிறாங்களோ அதை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில எஃபிலையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்களும் நமக்கு வருக்கு. அந்த நேர்களும் காத்திருப்பாங்கல்ல, அவங்களோட கமெண்ட்ஸ்களையும் கொஞ்சம் அப்படியே இடையிடையில படிச்சிடலாம். திருவுடைய மருதூர்லேருந்து கௌசல்யா கதிரவன், வாழ்விற்கு மிக அவசியம் நட்பு தான், நம் நட்பில் எல்லா உறவுகளும் கிடைக்கும், ஆனால் எந்த உறவிலும் நட்பில் இருக்கும் எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிடைக்காது அப்படின்றது அவங்களோட கருத்தா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாவே சொல்லியிருக்காங்க, வாழ்விற்கு அவசியம் உறவு முக்கியம் தான், ஆனால் உறவு முழுவதும் வாழ விடாது, நட்பு என்றும் விட்டு கொடுக்காது என்னுடைய கருத்து அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா உட்கோட்டை வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, அரியலூர் மாவட்டத்திலேருந்து. வாழ்க்கைக்கு உறவுகளே முக்கியம் தான், அதே போல் நட்புக்கும் முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி சொல்லியிருக்கிறாங்க. மும்பை நடராஜன், வாழ்விற்கு அவசியம் உறவு, அவசரத்திற்கு உதவி செய்பவர்கள் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நட்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அல்ல உறவு வந்து அவங்க மேம்படுத்தி சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்க, உறவா நட்பா, சுருக்கமாக சொல்ல போனால் நிபந்தனையற்ற அன்பு எங்கே இருக்கிறதோ அதுவே நம் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்தது. உறவு நட்பு அப்படின்னு பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, எங்கே நிபந்தனையற்ற இருக்குதோ அன்பு இருக்குதோ அதுதாங்க உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவும் நட்பும் இரண்டுமே முக்கியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் தளத்திலிருந்து. மயிலாடுதுறை நீடூர் கடுவங்குடி அம்பிகா சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறவும் நட்பும் இரண்டுமே தேவை, ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. உறவுகள் எல்லாம் நேரத்திலும் கூட வரும், நட்பு எல்லைக்குள் இருக்கும் அப்படின்னு, ஏன்னா நட்பை வந்து நம்ம ஒரு எல்லைக்குள்ளே தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபு முல்லைக்காட்டிலேருந்து காலை வணக்கம், பூத்தூர்லேருந்து சித்ராதேவி செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தது தானே அதியமான், அந்த நட்பே உலகில் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதியமானையும் அவ்வையாரையும் சான்று கூப்பிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், வாழ்க்கைக்கு இரண்டுமே அவசியம் தேவைதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே நேயர்கள் காத்திருக்கிறாங்க, தொலைபேசிலையும் அலைபேசிலையும் அவங்களையும் கேட்டுருவோம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
6: நான் கூகூர் வணக்கிறேன். முருகேசன்.
0: முருகேசன் பேசுங்க.
6: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நன்றி மேடம். வாழ்க்கைக்கு அவசியம் உறவா நட்பான்னு கேக்குறீங்க, ரெண்டு தான் மேடம். ஏன்னா உறவு வந்து நம்மள வாழ்க்கைக்கு உயர்த்தும், நட்புங்கிறது வந்து வாழ்க்கைய வழி நடத்தும். ரெண்டுமே வேணும், ரெண்டு இல்லைங்கும் போது நம்ம வந்து தோப்புல உள்ள தனி மரம் மாதிரி ஆயிடுவோம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வரும் நேயர்.
7: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், நீ யார் பேசுறீங்க?
7: எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுப்பது நட்பு. உரிமைக்கு உறவு, உரிமைக்கு வந்து உறவு வீட்டுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா உறவு கொடுத்துருக்கு.
0: உங்ககிட்ட தொடர்ந்து பேசணும்னு எங்களுக்கும் ஆசை தான், ஆனால் விட்டு விட்டு விட்டு உங்களுடைய தொலைபேசி வருது. மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை முழுமையாக கேட்க எங்களுக்கும் ஆர்வம். ஹலோ வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
9: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், வேதார் மாவட்டம் தேத்தாவடி வடக்கு செல்வ பாரதி.
0: செல்வ பாரதி சொல்லுங்க.
9: வாழ்க்கைக்கு அவசியம் உறவா நட்பா, ரெண்டுமே தேவைதான். ஆனா நம்ம இறுதி வரை கூட ஒருதான். நட்பு வந்து காலகட்டங்கள்ல வந்து பிரியும். நம்ம ஒரு இடத்துல வேலை பாக்குறோம், இல்ல ஒரு கால ஒரு குடியிருப்புல குடியிருக்கிறோம்னா அப்போ வந்து ஒரு நண்பர்கள் வட்டாரம் இருக்கும். நம்ம வேற இடத்துக்கு போகும்போது புதிய நண்பர்கள் வருவாங்க, இவங்க எல்லாம் விடுபட்டு போடுவாங்க. ஆனா ஒரு உறவு அப்படிங்கிறது இப்ப நமக்கு இன்னைக்கு மாமான்னா நம்ம அந்த உறவுங்கிறது மாறாது. நம்ம கடைசி வரைக்கும் அவர் பேசினாலும் பேசாம இருந்தாலும் கடைசி வரைக்கும் மாமா தான். அது மாதிரி மச்சான்னா நம்ம கடைசி வரைக்கும் மச்சாதான். அதனால உறவு தான் எல்லாருக்குமே கூட வரும். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஹலோ வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
10: வணக்கம்.
0: வணக்கம்.
10: மாணிக்க அற்புதராஜ்.
0: மாணிக்க அற்புதராஜ் சொல்லுங்க.
10: உறவு வந்து ஒரு கண்ணுனா நட்பு ஒரு நண்பு கண்ணு மேடம். இரண்டு கண்கள் நமக்கு தேவை. அதனால உறவு நட்பும் தேவைதான் நம்ம முன் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு. நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஹலோ வணக்கம்.
11: நட்பும் உறவுமே சிறந்த ஒரு நட்பாகவும் சில உறவாகவும் இருக்கிறது நல்லது கால போக்குக்கு. நன்றி மேடம்.
0: அடுத்து வரும் நேயர். ஹலோ
12: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? பாத்தீங்களா, உங்களுடைய இணைப்பு சரியா கிடைக்கல, இப்ப கூட கிடைக்கல. சரி, சொல்ல வேண்டியது சொல்லி சுருக்கமா முடிங்க.
12: ரெண்டுமே இரண்டு கணக்கு மாதிரி உறவும் நம்மளுக்கு
0: சொல்லுங்க.
12: வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கலாம்.
0: அதாவது
12: சாப்பாட்டுல வந்து உப்பு அதிகமா போயிடுச்சுன்னா வந்து சாப்பிட முடியாது. அதே மாதிரி ரொம்ப நெருக்கமா போனாலும் உறவு கட் ஆயிடுது.
0: இனிப்பு அதிகமானாலும் பிரச்சனை தான் இல்லையா?
12: இனிப்பு. ஆமா, அதாவது எதையுமே அளவா வச்சுக்கணுங்கிறது. அதாவது வந்து உறவு அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரத்துல எல்லா செய்தியும் சொல்லிட்டீங்கன்னா அவங்க
0: அதனால
12: எந்த இடத்துலயும் வந்து உறவும் நட்பும் வந்து தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கீங்கன்னா எதையும் அளவா வச்சுக்கிட்டு நல்லா இருக்குமான வாய்ப்புக்கு. நன்றி.
0: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் வந்து இந்த சிந்தனையரங்க தலைப்பில் வந்து உங்கள் வாழ்வியில் வந்து முக்கியமானது வந்து நட்பா உறவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கோம். நேயர்களும் அவங்க மனசுக்கு என்ன பட்டுச்சோ, அவங்க உணர்வுகளில் என்ன தோணுச்சோ அதை வந்து ரொம்ப அழகாக பரிமாறிட்டே இருக்காங்க. சுருக்கமாகவும் சில நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, விரிவாகவும் சில நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து வரும் நேயர் யார், என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உடையார்பாளையம் மகிம்.
0: சொல்லுங்கள்.
1: உறவும் நட்பும் வாழ்க்கைக்கு அவசியம்,
0: தேவைதான்.
1: அதாவது அவர்களையே நம்பி வாழ்க்கை சக்கரத்தை நம்ம ஓட்டக்கூடாது. உழும் போது தோள் கொடுக்கணும், உறவும் நட்பும். அப்ப அந்த உறவு நட்பு நீடிக்கும். உறவும் நட்பும் குறைந்தபட்சம் ஆறுதலாவது நமக்கு கூறணும், அப்பதான் அந்த உறவு நட்பும் நல்லா இருக்கும்.
0: தொல்லையா மாறிடக்கூடாது, அவ்வளவுதானே?
1: ஆமா ஆமா ஆமா மேடம்.
0: ஹலோ, வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கு சந்த நம்மளோட சிந்தனை அரங்கத்தோட தலைப்பாக வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் உறவா நட்பா அப்படின்னு கேட்டுகிட்டே வரோம். அந்த வகையில் அடுத்து வரும் நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் குறிச்சி மலை பாஸ்கர்.
0: சொல்லுங்க.
2: உறவா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் மேடம், இந்த கடன் எல்லாம் கொடுத்து வாங்குறாங்க பாருங்க, அதுல வந்து பகை ஏற்பட்டு மேடம். உறவா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் கடன் வாங்காம பழகிக்கணும். சில பேர் பணம் தரணும் ஏமாத்திரி போடுவாங்க, பழக்கப்பட்டவங்களும் கடன் வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுக்காம ஏமாத்திடுவாங்க. அதுல வந்து நட்பு வந்து கட் ஆயிடும்.
0: எந்த பணமா இருந்தாலும், ஏதாவது எந்த பாசமா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி, நட்பமா நட்பா இருந்தாலும் சரி, பணம்ன்ற ஒரு விஷயம் குறுக்கிட்டுச்சுன்னா அது பிரச்சனை ஆயிடும்ன்றீங்க?
2: அது பிரச்சனை ஆயிடும் மேடம். பணம் பிரச்சனை வந்து முகப்பாங்க.
0: கண்டிப்பா.
2: அதுதான் மேடம். சரி, வணக்கம் மேடம்.
0: ஹலோ, வணக்கம்.
3: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறமா.
0: சந்திரசேகர் சொல்லுங்க.
3: கண்டிப்பாமா, வாழ்விற்கு நிச்சயம் உகந்தது தேவையானது அப்படின்னா நல்ல நட்பு அப்படின்ட்டுதான் மேம் சொல்லுவேன். உறவுக்காரவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு உறவு கிட்ட இருந்தாதான் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஆனா பொதுவாக நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு அற்றதாக இருக்கு. நான் துவண்ட போனேன் அப்படின்னா எனக்கு உறுதுணையாக இருக்கு, என்ன சரியாக வழி நடத்தக்கூடியதாகவும் இருக்கு. எல்லாத்தோட சில சமயம் கையேறு நிலையாக நான் தனித்து விடப்படும் பொழுது கூட நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்ட்டுன்னு தோல்ல தட்டி கொடுக்குது. எல்லாத்தோட நம்மளுடைய ஒத்த என்ன கருத்துக்கள் அப்படிங்கறது அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா பிரதிபலிப்பாக இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன தவறு செய்யறோம் அப்படிங்கறத உரிமையா சுட்டி காமிப்பாங்க. இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அடுத்த படிநிலைக்கு ஒரு மனிதனை வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கறதுக்கு கொண்டு போகிறது. அதனால உறவு அப்படிங்கறது எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கிறதுனாலயும், நட்பு பெரும்பாலும் எதிர்பார்ப்பற்றதாக இருக்கிறதுனாலயும் நட்புதான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகவும் விளங்குகிறது.
0: உங்களுடைய கருத்துக்கு ஒரு கன்க்ளூஷனே கொடுத்துட்டாங்க அவங்க, நட்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு நேயர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம். வேதாண்மை மற்றும் செட்டிப்புலத்திலிருந்து ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் சொல்லுங்க.
4: உறவா நட்பான்னா நமக்கு நன்மை செய்யக்கூடிய

0: பாவ நேர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம் வந்து சொந்தமா உறவா, அதாவது உறவா நட்பா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா. வாழ்க்கை பயணத்தில் நமக்கு வந்து கிடைக்கிற இரு பெரும் வரங்கள் இந்த நட்பும் உறவும் அப்படின்னே சொல்லலாம். நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு கூட இதை சொல்லலாம். உறவுகள் பிறப்பால் வந்து அமைவை, அதை வந்து நட்பை வந்து நம்ம தேடி தேடி பிடிச்சி அழகாக நம்ம ஒரு பந்தத்தை உருவாக்குற ஒரு விஷயம் அது. சில விஷயங்களில் குடும்பத்திடம் செல்ல முடியாது, ஆனால் நண்பர்கள்ட்ட தயக்கமின்றி சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி தான் உறவுகளை சில விஷயத்துக்கு கூப்பிட்டுக்கலாம், நண்பர்களை கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய நிலைமை அது ஏற்படும். எந்த வித ரத்த சம்பந்தமும் இன்றி நமக்காக துடிக்கும் ஒரு இதயம் தான் நண்பன் அப்படிங்கிற உறவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மரம் எவ்வளவுதான் உயரமாக வளர்ந்தாலும் அதன் வேர் எப்படி ஆதாரமோ அதுபோல் தான் நம்ம அடையாளமாக இருக்கிறது தான் நம்ம உறவு முறை அப்படின்னு. அப்போ வந்து உறவும் நட்பும் வந்து இரண்டரை கலந்து வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நேயர்களும் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியும் முடிகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் சிந்தனை அரங்கம். பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: மே மாதம் 15ஆம் தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 11 மணி.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: இது பாவையர் மனதோடு உரையாடும் வணக்கம் தோழி. என்ன தோழிகளே, இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன தலைப்பு பத்தி பேச போறோம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கோடை காலத்துல ரசிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருந்தாலும் பெரும்பாலோனர் விரும்புவது வெயிலின் உக்கிரகத்தை தணிக்கும் இயற்கை மற்றும் சுவையான விஷயங்கள். மலை பிரதேச சுற்றுலா, பானங்கள், இளநீர், நீர்நிலைகளை குளிப்பது, மாலை நேர கடற்கரை பயணம், பழங்கள், கூழ் வகைகள். இப்படி கோடை காலத்துல நீங்கள் ரசித்த விஷயம் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேச போறோம். அழையுங்கள் தோழிகளே, உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள 0438 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311231 அல்லது 2994840 அல்லது 2995800 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566422231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழகிய தோழிகளை அழகழகாய் பேசி மகிழலாம். வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழிவின் முகி.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுலின் அமுது.
3: மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவரும் முதல் தோழி வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நேமத்திலிருந்து அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க நலமா?
4: நல்லா இருக்கும் மேடம். நிலைச்சல் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: அனைவரும் நலமா இருக்காங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: சேரன் பாண்டியன் படத்துல இருந்து சம்பாநாத்து சார கத்து கொடுங்க.
0: பாடல் கொடுத்து எல்லாம் தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
4: கோடைனாலே வெளியில இந்த ஊட்டி கொடைக்கானல் போகணும்னு ஆசை மேடம். பசங்க எல்லாம் சேர்ந்து போனா நல்லா இருக்கும்.
0: எல்லாரும் சேர்ந்து போகும்போது தானே ஜாலியா இருக்கும்.
4: ஆமா மேடம்.
0: இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம் கோடை அப்படின்னாலே. இல்ல
4: மேடம்.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி மேடம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25

0: சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் ஊரும் உணவும்.

0: கண்மலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இது பாவையர் மனம் பேசும். வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில கோடை காலத்தில் நீங்கள் ரசித்தது என்ன? நம்மோடு இணை வரும் அடுத்த தோழி என்னெல்லாம் சொல்றாங்க கேட்கலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அதம்பர் கலை செல்வி செல்வம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: வெயில் பாடத்துல இருந்து எனிசாங்.
0: சரி, பாடல் கொடுத்துடலாம். தலைப்பு கேட்டீங்களா, பேசலாமா? சொல்லுங்கம்மா.
1: கோடை காலங்கிறது நாங்க சின்ன வயசு ஞாபகம் அதிகமா வருது. நாங்க தாத்தா வீட்டுல போய் அங்க போயிட்டாங்க, அங்க லோங்க வெட்டி சாப்பிடுறது. இப்ப அதே போல எங்க பேர பிள்ளைங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்ப வயல்வெளிக்கு போய் நொங்க மரத்துல இருந்து நொங்க வெட்டி கொடுத்து சாப்பிட வச்சிருக்கு.
0: அவங்க கூட நீங்களும் போவீங்க
1: கூட சேர்ந்து? அதுதான் ஜாலியா இருக்கு.
0: அப்ப இந்த கோடை காலம் வந்து உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பருவத்தை ஞாபகப்படுத்துது. சரிங்க, நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம், நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு அனில் பாஸ்தாவின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே, கரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணையவரும் அடுத்த தோழி வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: அகலமன்ல இருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
7: ஒன்னருகில் நானே இருந்தால் காட்சியில இருந்து எந்த நோய்களோ எந்த
2: நோய்கள் பாடல் கண்டிப்பா கேட்கலாம். தலைப்பு கேட்டீங்களா?
7: கேட்டேன்
2: மேடம். சொல்லுங்கம்மா.
7: காலங்களில் வந்து இந்த சாயந்தரம் நேரத்தில் 4 மணியை போல 5 மணியை போல நம்ம பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் மேடம். அந்த ரஷ், அந்த வெயிலுக்கும் அதுக்கும் இதமா இருக்கும் மேடம். அந்த கோழி போன நேரத்தில் நல்லா இருக்கும் மேடம். அந்த ஃபேமிலியோட போறது இன்னும் நல்லா சந்தோஷமா ஜாலியா.
2: நீங்க வந்து கோடை காலத்துல அதிகமா ரசித்த ஒரு விஷயம் வந்து பீச்சுக்கு போறது.
7: ஆமா மேடம்.
2: சரிம்மா, நன்றி. பாடல் கேட்கலாம்.
7: நன்றிங்க மேடம்.

0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
6: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
6: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில கோடை காலத்தில் நீங்கள் ரசித்தது தோழிகள் தங்களுடைய நினைவுகளை Facebook பக்கத்திலும் பதிவிட்டிருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோடைக்காலத்தில் நான் ரசித்தது விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு செல்வது, தோட்டத்து மர நிழலில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவது, சுவையான பழங்கள் தர்பூசணி, மாம்பழம், நாவல் பழம் மற்றும் பெர்ரி போன்ற நீர்ச்சத்து நிறைந்த சுவையான கூழ்பழங்களை சாப்பிடுவது, இதெல்லாமே நான் ரசித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி ஐயாவுடைய கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறை நாட்களில் எனது கணவருடன் பல்லாங்குழி விளையாடுவது, ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலம் செல்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு சுட்டரிக்கும் வெயில் தான், இருந்தாலுமே லேசான மழை துறலை ரசிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால் இருந்து. வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு வணக்கம் தெரிவித்து திடுவரை மருதூர் கௌசல்யா கதிரவன் சொல்லியிருக்காங்க, கோடைக்காலத்தில் நான் மிகவும் ரசிப்பது எவ்வளவு வெயில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகள், பள்ளி விடுமுறையின் போது ஒவ்வொரு நாளையும் புது புது விளையாட்டுகள் விளையாடுவது, வயது வித்தியாசம் இல்லாமல் நண்பர்களுடன் விளையாடுவது, இதையெல்லாம் நான் ரசித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி, நான் கோடை காலத்தில் ரசித்தது வெயில் காலத்தில் பெய்த சிறு மழை தொளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய வணக்கம், நான் கோடை காலத்தில் ரசித்தது கோடை காலத்து மழை நுங்கு வெள்ளி வெள்ளரி பெஞ்சு விடுமுறை நாட்களில் உறவினர் வீட்டுக்கு செல்வது, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நளினி சங்கர் டிஆர் பட்டணத்துல இருந்து.

0: நேர்களுக்கு அவளும் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
0: நேயர்களுக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இணைந்த நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வணக்கம் தோழி. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோடை காலங்களில் பிள்ளைகளோடு பொழுதை கழிப்பது ஒரு ஆனந்தம். மற்ற நாட்களில் ஸ்கூல் வந்து அவசரமாக கிளம்பி போயிடுவாங்க, அதனால் ஃப்ரீயாக பேச முடியாது. அவங்களுக்கும் படிப்பு படிப்புன்னு அப்படின்னு இருந்துருவாங்க. இந்த கோடை காலத்தில் பிள்ளைகளோடு உருவாடி அவர்கள் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொண்டு சந்தோஷமாக இருப்பது எனக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோடை காலத்தை இனிதே வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: வணக்கம் தோழி நிகழ்ச்சிகள். கோடை காலத்தில் நீங்கள் ரசித்தது கோமல் இருந்து ராசாத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடை காலத்தில் குளிர்ச்சியான பொருட்கள் தான் நான் ரசித்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, கோடை காலத்தில் நான் ரசித்தது கோடை காலத்து சிறு மழைத்துறல், அப்புறம் குச்சி ஐஸ், பழைய சாதம், மோர் மிளகாய், இவை எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலிருந்து ஓவியா ஸ்ரீ, விடுமுறை நாட்களில் கும்பகோணத்தில் உள்ள என் அத்தை வீட்டிற்கு செல்வேன், மகிழ்ச்சியாக இருக்கும். காரைக்காலிருந்து நளினி, கோடை காலத்தில் வரும் மழை மரத்தின் நிழல், நிழலின் அருமை வெயிலில் நடக்கும் பொழுது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நேர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில கோடை காலத்தில் நீங்கள் ரசித்தது இனிய வணக்கத்தோட திருவாரூர் கோடூர் இளவரசி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முகநூல் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோடையில் நுங்கு பதநீர் இளநீர் மோர் உடலுக்கும் மனதிற்கும் இயற்கை முறையில் அப்பப்போ சின்ன வயதில் சாப்பிட்டோம். அந்த நினைவுகள் மனதை விட்டு அழியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவூட்டிய காரை பண்பலைக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் சொல்லியிருக்காங்க.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்காக நம்மோட நிறைவாக இணைய வரும் தோழி, வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா?
1: நலம் மேடம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த பாட்டு.
0: பாடல் கொடுத்தலாம். தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்ட மேடம்.
0: சொல்லுங்க.
1: வெயில் காலத்துல இந்த கோடை மலைன்னு ஒண்ணு வருது பாருங்க, அதை ரசிக்கிறதே ஒரு அழகுதான்.
0: ஆமா கண்டிப்பா. இப்ப கூட மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா?
1: ஆமா மேடம், நல்ல கிளைமேட், சூப்பரா இருக்கு.
0: அப்ப வந்து நீங்க அந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே பாடலும் கேட்கலாம்.
1: வீடு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: கண்டிப்பா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நீங்களே இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில கோடை காலத்தில் நீங்கள் ரசித்தது. கோடைக்கால விடுமுறையில் எங்கள் ஊர் மன்னார்குடிக்கு செல்ல மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காமேஸ்வரம் செல்வி அறிவழகன். மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடைக்காலம் என்றாலே மாம்பழம், தர்பூசணி, நுங்கு, இளநீர் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். அடுத்து குழந்தைகளுக்கு ஒரு நீண்ட விடுமுறை, வெளியூர் பயணம் போய் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, வணக்கம் தோழி. கோடைக்காலத்தில் விடுமுறை, உறவினர்கள் வீட்டிற்கு செல்வது, இயற்கை பானங்கள் அருந்தி மகிழ்ச்சி அடைவது, இதெல்லாம் நான் ரசித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெத்தியிலிருந்து செல்வி, காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் கோடைக்காலத்தில் ரசிப்பது பனை நொங்கு, பானை தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒலிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தோழியருக்கும் பங்கு பெற முயன்ற தோழியருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி. மீண்டும் சந்திப்போம் தோழிகளை மற்றொரு அழகிய தருணத்தில்.

ஆகாஷ்வாணி வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 12 மணி. நெகிழி தடம் எண் 100.3 வருகிறது. இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நம்ம காரைக்கால் பண்பலை இன்னைக்கு ஒளிபரப்பாக போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நிகழ்ச்சி இன்னைக்கு ஒளிபரப்பாக போகிற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அனில் பாஸ்தா, சிறுகாழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பேசா தங்க மாளிகை, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி இன்று நண்பர்கள் 12:10. ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவனார் தர்னேஷ். இது 12:50.

0: நகம் நெய் தெரி செய்தல் இரும்பு பதித்து கொள்ளுதல் பொய் உதினா காசுகள் உருவாக்குப்பதும் இடம் ஆணி நகம் நீர் ஊற்று வசந்த காலம் இதயது காலம் கீழே விழுதல் அர்த்தம்.
1: பன்னிசை அரங்கேறும்படி 2055 ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வர கேட்கலாம். மெல்லிசை அரங்கேறும் 1:55 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். இதில் உழவை போற்றுவோம். காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்களுடன் நேர்முகம்.
2: நம்ம வாங்கிட்டு நாமளும் ஒரு டைம் பண்ணிடணும் ஓகேங்களா. பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் ட்ரைக்கோடர்மா வெடி இது மாதிரி ஏதாவது ஒன்றில் பண்ணலாம். அதே கெமிக்கல் வரத்துக்கு போகிறாங்க கார்பன் டாசிம் இது மாதிரி அதில் ஏதாவது ஒன்று விதை நேர்த்தி பண்ணி பண்ணலாம்.
1: 3 மணிக்கு அனில் பாஸ்தா விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். சிறுகாடி நாராயணன் ஜுவல்லரியின் எல்எஸ்சி தொடரும் 1:30. 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் ஊரும் உறவும். இன்னைக்கு நம்ம ஊரும் உறவு நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து தான் நேர்கள் மத்தியில் நேரலையாக ஒளி உலாவர இருக்குங்க. 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரையிசை. 5:15 சிறுகாடி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களமங்களின் விலக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர்ஸ். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமது விளங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
3: இந்த நிலை மாறிவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஒரு கணம் அந்த கும்பல் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தது. புத்தர் சொன்னதை மனதுக்குள் அசை போட்டு பார்த்தது. நன்றாக படித்திருந்தும் பணம் சம்பாதிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் உணர்ந்து கொண்டிருந்த இளைஞனுக்கு அந்த
1: லைட் ஹவுஸ் அடிகம். 6:25 அனார்ப்பதுக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
4: அப்படியே வந்தாலும் அது 6 மாசம் மாத்திரை போட்டீங்கன்னா கண்டிப்பா அது சரி பண்ணிடலாம். இது வந்து கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. அது கரெக்டாக போட்டாலும் அது சரி பண்ணிடலாம். அது ரொம்ப எதிர்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வருங்கிறனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இப்போ
1: இசைத்துறிகை ஒழிக்கும் 6:45 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். இதில் வளரும் வளம் வரும் நிலக்கடலை. மன்னார்குடி கட்டக்குடியில் ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இதுவரை தடம் என் 100.3 வந்தது FM எக்ஸ்பிரஸ். நிகழ்ச்சி இனி தொடர்கிறது. உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi will visit Somnath Temple in Gujarat on the 11th of May to mark 75 years since the restored temple was inaugurated by India's first president Rajendra Prasad in 1951. The Prime Minister today wrote an article in a national daily paper and shared this information. In his article, he said it was a privilege for him to attend 2 important events related to Somnath within a few months. Earlier this year, Prime Minister Modi attended the Somnath Swabhiman Parv, which marked 1,000 years since the first attack on the temple. The Prime Minister called Somnath a symbol of India's civilizational strength and resilience. He said the temple's journey represents a movement from destruction to creation and shows how faith and culture can survive even after repeated attacks and hardships. The Prime Minister remembered the role of the Iron Man of India, Sardar Vallabhbhai Patel, in rebuilding the temple after independence. Mr. Modi said Patel had strongly believed that the reconstruction of Somnath was a national duty. The West Bengal BJP Legislature Party will meet in Kolkata this afternoon to elect its leader. The party's central observer and Union Home Minister Amit Shah will be present in the meeting. The BJP registered a historic victory in the just-held assembly elections, ending the TMC's 15-year rule in the state. The swearing-in ceremony of West Bengal's first BJP government will be held at Brigade Parade Ground in Kolkata tomorrow. Prime Minister Narendra Modi, Home Minister Amit Shah,

0: நேர்களே, இதயங்களை கொள்ளை கொள்ளும் இனிமையான பாடல்களோடு உலாவர இருக்கு இந்த காரைக்கால் பேசா தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பேசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பேசா தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: என்னதான் அடிக்கடி நம்ம லைன் பிடிச்சி எஃப்எம்ல பாட்டு கேட்டாலும் கடிதம் எழுதிட்டு அந்த பாட்டை என்னைக்கு ஒழிக்கும் அப்படின்னு ஆர்வத்தோட ரேடியோ பெட்டி பக்கத்திலேயே காத்திருக்கிற அந்த சுகம்

எந்த சுகத்தை விட அலாதி சுகம் தான் இல்லையா? அப்படிதான் நம்ம நேர்கள் பாடல்கள் கேட்டு கடிதம் எழுதி காத்திருக்கிறாங்க பாட்டு வேணும் அப்படின்ட்டு. சரி, நிகழ்ச்சியோட தொடக்கமா யார் யாரு பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா பாஸ்கர், தனுப்பிரியா மகேந்திரன், விஜி, நந்தினி சரவணன், சித்ரா, சாய் சரண், சாய்மித்ரன், இவர்களோட ரெட்டிப்பாளையம் பள்ளிவாசல் திரு, மெஹர்னிசா ராஜ் முகமது, மெகாஜி கனி, அக்பர் அலி, பக்ருதீன், ஷாகிரா பானு, முஜிபுர் ரஹ்மான், சபினா பேகம், முகமது உமர், ஜபீனா, அம்மாப்பேட்டை முகமது இஸ்மாயில், பீஸ்மா ஃபர்வின், இர்சத்தியா, கொல்லுமேடு அப்துல் லத்தீப், முகமது அலி, ஹபீஸா, இவர்களுடைய விருப்பத்திற்காக வருதுவங்க நிகழ்ச்சியோட தொடக்கமான இந்த பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிற பாட்டாக தான் ஒழிக்க போகுது. அது ஆர் ஆர் ஓ ஆரிரோ படத்திலிருந்து.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது உங்கள் அபிமான காரைக்கால் எஃப்எம் 100.3. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சொல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சீதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. மனதில் இன்றைய நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாட்டு கேட்டிருக்கிறாங்க யார் அப்படின்னா, செமினார் கோயில் கண் ஸ்ரீராமலு, சீதராமன், பிரபாகரன், கபிலன், சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி பூதனூர் உமா, ஜெய்சங்கர், பூம்புகார் சுந்தரவள்ளி சங்கரன், அன்பரசி செல்வம், நெய்தவாசல் பார்த்தசாரதி, திருவாளி பக்ரிசாமி, சித்ரா, விஜய், பாரதி, வடவிற்குடி வசந்த், ஜீவஸ்ரீ, ஹரிணி இவர்களோடு, கும்பகோணம் கந்தவேல், விஜயகுமாரி, மீனா இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க அடுத்த பாட்டும். அது கரகட்டக்காரன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்க இணைஞ்சி பாடியிருக்கிற இந்த பாட்டு நேர்களே அவங்களுடைய விருப்பத்திற்காக. இதோ உங்கள் வீட்டு வானொலி பெட்டியிலும்

0: நேர்களை நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமர்தாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தாஸ் சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நிறைய பேர் சொன்னாங்க போங்க
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இதமான பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு மனதில் என்ற நிகழ்ச்சியில். அதுவும் உன்னியர்கள் கடிதங்கள் வழியா விரும்பி கேட்டிருக்கிற பாடல்கள் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாட்டு கேட்க போறோம். மலையச வாசுதேவன் சித்ரா பாட்டு இருக்கிற பாட்டு, அது பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து. ஹையா, இதுதான் நாங்க கேட்ட பாட்டு அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க இந்த நேயர்கள். நாகூர் ஹாஜா மொய்தீன், சம்சத் பேகம், தஸ்மிகா, ஜெயங்கொண்டம், கலைவாணன், மெர்சி ராணி, வான்மதி, மோனிகா, பிரீத்தி, ஜென்சி, வான்முகிலன், அபீர் பாலன், இவர்களோடு பேரளம், செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன், எருக்கட்டாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி வீராசாமி, தமிழன்பன், நகுலன், கிழியூர் உத்தரா.

தேன்மொழி, மகேந்திரன், கீழமுக்குட்டு செமனார் கோவில் அன்பழகன், வீரகடோஸ்கரன், பாலு, ஸ்ரீராமலு, பாஸ்கர், கீழ்மாத்தூர் கருப்பையா, ராஜாத்தி இவர்களின் விருப்பத்துக்காக தான் இந்த பாட்டும் வருதுங்க. இந்த பாட்டு ஒழிக்க போகிற இந்த நேரம் 12:26:50.

தாடி போட்டுக்கடி, பொன்பளவி பூட்டிக்கடி, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணிச்சேரு, நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணிச்சேரு.

0: நேர்களே, இது மனதில் நின்றவை இதயங்களை தாளாட்டும் இடைக்கால பாடல்களோடு நிகழ்ச்சியில் உங்களோடு உங்க ஆர்ஜே எம் கலை பெருமாள்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 வரை 7 நாட்களுக்கு மாபெரும்

0: ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்களாச்சே. ஆமாங்க, இன்னைக்கு நாம எங்க போக போறோம் அப்படின்னா, நம்ம காரைக்காலில் தான் இருக்க போறோம். காரைக்கால் எங்க அப்படின்னா, காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து. காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறை பகுதி நேயர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இதயங்களை கொள்ளை கொள்ற அருமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வேணும் அப்படின்னு கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கங்களாஞ்சேரி முருகேசன், வயதலி முருகேசன் இனியா இவர்களோடு, சங்கரன் மந்தல், ஷாகுல் ஹமீத், இலுப்பூர் செந்தில், ரஞ்சித், பெருங்குடி ரவிராஜன், குண்டியாண்டியூர் மணிசேகர், எரவாஞ்சேரி கணேசன், கஸ்தூரி கலாவதி இவர்களோடு, காரைக்கால் கணபதி கணேசன், ராணி கிருஷ், செல்வி, தினேஷ், காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், தனலட்சுமி, நவநீதம், சாமிநாதன், சூரி, ஜெர்லின், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், மித்ரன், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தன, நர்மதா, அர்ஜுனன் இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க அடுத்த பாட்டு. அது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைஞ்சு பாட்டு இருக்கிற பாட்டாக தான் உள்ளிக்கு போகுது. அது சந்தைக்கு வந்த கிளி படத்திலிருந்து.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியினை வழங்கி இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை, காரைக்கால் எஃப்எம் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக, தவேக, இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகேயுள்ள பனையூரில் தவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தவேகவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு. க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 791654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வெழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில்

0: 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும்

0: ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒண்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
4: तुम रिपोर्ट्स लाई हो ना?
5: नहीं, मुझे लगा तुम लाए हो।
6: चिक, चिक, चिक, चिक, खिच, पिच, खिच, पिच।
4: तुम हो ही भुलक्कड़।
5: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
6: ली।
3: लड़िए मत, जानिए आभा के बारे में।
7: आभा?
3: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहां आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहां चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7.
8: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களை நீங்க கேட்க போறது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

0: பசுந்தல். இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
1: இன்றைய பசந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு பழமொழியை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நல்ல நண்பர்களை பெறுவது மிகப்பெரிய செல்வத்தை பெற்றது போன்றது. பணம் பொருள் எப்போது வேண்டுமானாலும் கிடைக்கலாம், ஆனால் உண்மையான நல்ல நண்பர்கள் கிடைப்பது கடினம். ஒரு நல்ல நண்பன் நம் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பான், துக்கத்தில் நம்மை ஆறுதல் அளிப்பான், பிரச்சனை வந்தால் துணை நிற்பான். நல்ல நட்பு நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும். அதனால்தான் நட்பு என்பது நிதி.
0: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஆர் தர்னீஷ்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: சரிங்க தம்பி, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: இரு பொருள் ஒரு சொல் சொல்ல போறேன்.
1: எங்க சொல்லுங்களே?
2: ஆற்றகர வங்கி, பேங்க், துடுப்பு, வவ்வால், பேட், வேலனிக்கும் செய்வது நெருப்பு, ஃபயர், போட்டி, டீ குட்ம, தேடி பேரிச்ச பழம், டேட், ரசிகர், மின் விசிறி, வசந்த காலம், இதயது காலம், கீழே விழுதல். அடுத்தது திருக்குறள் சொல்ல போகிறேன். கேதில் விழு செல்வம், கல்வி ஒருவருக்கு மாதல்ல மற்றவை, அகர முகல எடுத்தலாம் ஆதி பகவன் முடிச்சே உலகு, கற்க கசத கற்பவை கற்ற பின் கருத்தர.
1: சரிங்க தம்பி, இரு பொருளுக்கு ஒரு தமிழ் சொல் சொல்லிருக்கீங்க. கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
2: சில்லிகோன்.
1: யார கூட விளையாடுவ?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லுங்களா, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
2: லக்ஷி, நிரஞ்சன், ஹரிஷ், ரன்விக், பாலா.
1: தம்பிக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரிங்க தம்பி, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: சயின்டிஸ்ட்.
1: நீங்க வருங்காலத்துல சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு காரைக்கால் ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்க.
2: நன்றி.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
3: நேரில் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர் இந்நிகழ்ச்சியை வழங்கிய ஒரு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: ஆகாஷ்வாணி, வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

நேர்களை காரைக்கால் பண்பலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேர்களை உங்களின் நினைவிற்காக இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்களுடன் நேர்முகம். என்றென்றும் உங்கள் மனதோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3.

0: கம்பளைகள் நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

இசையோட நம்மை இணைக்கும் தென்மழை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் 70 மற்றும் 80களில் வெளியான பாடல்களை.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நலிமலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் எஸ். ஜானகி குரலில்.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நள்ளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அதிகமாக சொல்ல மங்கல்யான் சூப்பர் கோல்ட் உரம். நள்ளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் தூரல் நின்னு போச்ச திரைப்படத்தில் இருந்து

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: தென்மொழி நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அடுத்த வாரிசு. திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரலில், இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காற்றலையில் கவி பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 1:30.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இசையோடு நம்மை இணைக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஓடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: தேன்மழை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கும் பாடல் செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சசிரேகா குரலில்.

0: நிறைவு பெறுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த தேன்மழை. நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தாவேகா முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள இக்கட்சிக்கு போதிய பெரும்பான்மை பலம் இல்லாததால் இதுகுறித்து கட்சித் தலைவர் திரு விஜய் சட்ட வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்களை பெறுவதில் அக்கட்சிக்கு சிக்கல் நீடிக்கும் நிலையில் அக்கட்சி உறுப்பினர்களுடன் இது தொடர்பாக அவர் ஆலோசனை கலந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனைகள் இன்று தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆதரவு வழங்குவது குறித்த முடிவை கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து நாளை அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். இதேபோல் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அரசு அமைப்பதற்காக ஆளுநரின் நடவடிக்கையில் பாஜகவிற்கு எவ்வித பங்கும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் தீர்ப்பை மதித்து தாவேகா ஆட்சி அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்று திமுகவின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார். ஜனநாயகத்தில் இது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயின. சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சந்திரமோகன் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக

0: குறிப்பிட்டார்.
1: அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. சிவகங்கை இரண்டாவது இடம், மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவா மதிப்பெண்கள் வந்திருந்தால், இல்ல தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க நல்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
0: மாணவிகள் 97% பேரும், மாணவர்கள் 93.19% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 7,53,000 மாணாக்கர் தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவர்களை விட மாணவிகள் 3.81% கூடுதலாக தேர்ச்சியடைந்துள்ளனர். மாநிலத்தில் 98.87% தேர்ச்சியுடன் ஈரோடு மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. இதுகுறித்து அம்மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மான்விழி பேசுகையில்,
2: தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம்.
0: 98.05% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. 6,811 மாற்றுத்திறனாளிகளும் 238 சிறைவாசிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 25,000 மேற்பட்ட தனித்தேர்வர்கள் தேர்வெழுதிய நிலையில் 6,171 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 6,945 பேர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 732 மாணாக்கரும், தமிழ்மொழி பாடத்தில் 83 பேரும், ஆங்கிலத்தில் 21 பேரும், கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 2,099 பேரும், கணக்கு பதிவியல் பாடத்தில் 1,946 மாணாக்கரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை வரும் 13ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்குநர் கூறியுள்ளார்.
3: தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2026 முதல் வழங்கப்படும். விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல். இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சி பெறாத மாணவர்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் புதிய அரசு உருவாக காலதாமதம் ஏற்படும் நிலையில் 12ஆம் வகுப்பு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு பொது தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட ஆளுநர் திரு RV அர்லேக்கர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செஞ்சிலுவை சங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி அச்சங்கத்தின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், அக்கறையுடன் கூடிய வலுவான சமூகத்தை படைக்க நாம் உறுதியேற்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த தினத்தையொட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்வில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டது. நாட்டில் ஆரம்ப சுகாதார மருத்துவ குழுக்களை வலுப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த பயிற்சியை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைத்தார். மருத்துவ முன்கள பணியாளர்கள் விரைந்து மருத்துவ சேவைகள் திறமையுடன் வழங்க இந்த பயிற்சி வழிகோலுகிறது. ஆரம்ப சுகாதார பணியாளர்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியால் மருத்துவ சேவையின் தரம் உயர்வதோடு உயர்நிலை மருத்துவர்களின் பணிச்சுமை குறைய வகை செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் எதிர்கால பொது சுகாதார கட்டமைப்பின் மீது பொதுமக்களுக்கான நம்பிக்கை அதிகரிக்க இது வழிகோலுகிறது. பயிற்சி நிலையிலான சீர்திருத்தம் மட்டுமல்லாமல் எதிர்கால பொது சுகாதாரத்திற்கான முதலீடு இது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நொச்சியம் உள்ளிட்ட கிராமங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான இலவச கோடைகால பயிற்சி முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜான் பாஷா கூறுகிறார்.
4: வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. அரசங்குடி அரசு உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர் திரு அருணவாளன் ஜப்பானிய காகித மடிப்பு கலைகளை உருவாக்கும் ஓரிகாமி பயிற்சி நடைபெறும்.

0: வளிமண்டல சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆடவர் கபடி போட்டியில் கரூர் அணி முதல் பரிசை வென்றுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டெல்லியில் இன்றிரவு 7:30 டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான முடிவை மேற்கொள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செயற்குழு கூட்டங்கள் சென்னையில் இன்று நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 95.2% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

0: நேர்களை நாம் இதுவரை கேட்டது மெல்லிசை ஆகாஷ்வாணி. வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம். கேளுங்க, இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேர்களை நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
10: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VBN ஆயில் வழங்கும் என் சொல்ல மது.
11: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VBN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இணையத்தில் இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
11: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இணையத்தில் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம்.
12: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசட்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உணவும். நேர்லே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்போ
13: வணக்கம் நேர்களே. இன்றைய காலகட்டத்தில் காய்கறி சாகுபடிக்கு நல்ல விளைச்சலும் உயர்ந்த வருமானம் பெறுவதற்கு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை மிகவும் அவசியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மண் வளத்திலிருந்து விதை தேர்வு, நீர் மேலாண்மை, உரம், பூச்சி கட்டுப்பாடு வர அனைத்தையும் ஒருங்கிணைந்து காய்கறி சாகுபடியில பயிர் மேலாண்மை எப்படியெல்லாம் பண்ணலான்றது குறித்து உணவளிக்கும் கரங்களை போற்றும் இன்றைய உழவை போற்றும் நிகழ்ச்சியில நாகப்பட்டினம் மாவட்ட சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோடு

0: தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் க. ரகு சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். முதல்ல காய்கறியோட முக்கியத்துவம் என்ன? தோட்டக்கலைத்துறையில காய்கறி சாகுபடி எந்த அளவுக்கு பங்களிப்பு அளிக்கிறது சார்?
1: காய்கறிகளுடைய முக்கியத்துவம்னா, எந்த அளவுக்கு மாமிச உணவு சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவலான அனைத்து சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்தில், எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிற காலகட்டத்தில் யாருமே தேவையான காய்கறிகள் எடுத்துக்கிறதே இல்லை. இளம் சமுதாயங்களும் காய்கறிகளை எடுத்துக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு WHO வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னது 300 கிராம் காய்கறிகள் எடுத்துக்க சொல்கிறாங்க, 80 கிராம் பழங்கள் எடுத்துக்க சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து 400 கிராம் காய்கறிகள் எடுத்துக்க சொல்கிறாங்க, 100 கிராம் பழங்கள் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த 400 கிராம் காய்கறிகளையுமே ஒரு நாளைக்கு அடல்ட்டுன்னு சொல்லக்கூடிய பெரியவங்க எடுத்துக்கக்கூடிய அளவு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 200 கிராம் காய்கறிகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே விவசாயம் பண்ணக்கூடிய தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ரெகுலராகவே 200 கிராம் எடுத்துக்கணும். அடுத்தது கீரை வகைகள் வந்து 100 கிராம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் வந்து 100 கிராம் எடுத்துக்கணும். இது மாதிரி 400 கிராம் காய்கறிகள். பழங்கள் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், ஏன்னா ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாவே நமக்கு 100 கிராம் அளவு கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி இப்போ நம்ம உற்பத்தின்னு எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வெறும் 250 கிராம் அளவு தான் நம்ம உற்பத்தியே இருக்குது. ஸோ அதனால் விவசாயிகளுக்கு தேவையான காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 கிராம் இண்டிவிஜுவல் பர்சன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல், அதாவது வயலில் சாகுபடி பண்ணாலும் சரி, வீட்டு காய்கறி தோட்டமாக இருக்கட்டும், மாடி தோட்டமாக இருக்கட்டும், வெர்டிகல் கார்டன் சொல்லக்கூடிய செங்குத்து தோட்டமாக இருக்கட்டும், பால்கனியில் வச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு தேவையான காய்கறி டெய்லி உற்பத்தி பண்ணி உட்கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
0: சரிங்க சார். இப்போ கீரை வகைகள், கிழங்கு வகைகள் சொல்கிறீங்க. பொதுவாக நம்ம பகுதியில் வந்துட்டு கீரை வகைகள் பார்த்திங்கன்னா முளைக்கீரை, சிறுகீரை மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. கீரைகளை நிறைய கீரையோட வகைகள் இருக்குது, அதுவும் குப்புக்கீரைன்னு சொல்கிறோம், அதெல்லாம் மறந்து போய் இப்போ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த கீரைகள் எடுத்துக்கிட்டால் இப்போ எந்த அளவுக்கு அதுவும் பயனளிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வந்த கீரைகள் தான். இதில் நம்ம ஏரியாவில் கிடைக்கக்கூடியது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, மணத்தக்காளி, பொன்னாங்கண்ணி, அப்புறம் முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, இது மாதிரி பல வகையான கீரைகள் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் மூக்கிரட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு சில இடத்துல சாரணைன்னு சொல்லுவாங்க அந்த கீரைகள். இதெல்லாம் இது மாதிரி கீரை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி குப்பைக்கீரைன்னு சொல்கிறீங்கள, குப்பைக்கீரை, குப்பை மேனி, இது மாதிரி பல வகையான கீரைகள் இருக்குது. இதில் கீரை வகைகள்னு சொல்ல போனோம்னா இன்னும் எக்கச்சக்கம் நிறையா இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஏரியாவிலே இதெல்லாம் கிடைக்கக்கூடிய கீரைகள் அந்த காலத்தில் இது கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான அளவு எல்லா பக்கம் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் வல்லாரக்கீரை, நிறையா கீரை வகைகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கீரைகள் பேரே வந்துட்டு வராங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த கீரை வகைகள் வந்து டெய்லி கம்பல்சரி இரவு நேரங்கள் தவிர்த்து காலை மதிய நேரங்களில் உட்கொள்வது சிறந்தது.
0: இப்போ வல்லாரே சொன்னீங்க, வல்லாரில் ரெண்டு வகைகள் இருக்கு. அந்த வல்லாரிட்ட ரவுண்டா ரோட் சைடு ஓரத்தில் ஒரு வல்லாரை நம்ம சந்தையில் அதுதான் விற்கிறாங்க. மக்களுக்கு வந்துட்டு உண்மையான வல்லாரை வந்து கண்டுபிடிக்க தெரியல.
1: சில வல்லாரிலேயே நிறையா வகைகள் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வல்லாரிலேயே அந்த ரவுண்டா இருக்குல்ல, அது வந்து அதுலேயே ரெண்டு இருக்கு. ரொம்ப க்ரீனாகவும் இருக்கும், லைட்டு ஒயிட் கலர் மாதிரி, எல்லோ கலர் மாதிரி, அது ஒன்று இருக்கும். அடுத்து இலையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இலையாகவும் இருக்கும். இது மாதிரி மூணு வகைகளாக இருக்குது வல்லாரிகள். மூணுன்னு இல்லைன்னு நிறைய இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியது இந்த மாதிரி வல்லாரை கீரை வகைகள் தான்.
0: இப்போ கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வல்லாரை வந்துட்டு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு சிப்பியோட ஓடு திறக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிக்கிற வல்லாரைக்கீரையோட பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணலாம், இதுதான் ஒரிஜினல் வல்லாரக்கீரை. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு இது வந்துட்டு எங்களுக்கு பயன் அளிக்குமா, இது சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சந்தையில் இது கொடுக்குறாங்க.
1: ஓகே,
0: மக்களுக்கு வந்துட்டு அது எப்படி இதுதான் ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது
1: இல்லை? அதில் ஒரிஜினல் டூப்ளிகேட்னு எதுவுமே இல்லை. கீரைகளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் தான். எந்த வகையில் எடுத்துக்கிறோமோ அப்படிங்கிறதான். அதை வந்து ஒரு சில கீரைகள் நம்ம டைரெக்டாக கீரைகள்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம நல்லா மசிச்சு சாப்பிடணும், புரியுதுங்களா? அது மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தாங்க. சூப்பு வச்சு குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ எல்லாமே சூப் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் பெஸ்ட்டு தான், நல்லா தான் இருக்கும். மெயினாக மசிச்சு சாப்பிடணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கீரை வகைகள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, மார்க்கெட்டில் அந்த ரவுண்ட் ஷேப், அந்த ஓடு மாதிரி, சிப்பி ஓடு மாதிரி இருக்கிற நீங்களே அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அது அதிலேயே கலர் கலராக இருக்கும். ஒவ்வொன்றும் எப்படி பயன்படுத்துங்கிற முறை தான். ஒன்று பருப்பில் போட்டு மசித்து சாப்பிடணும், ஒன்று தனியாக மசித்து சாப்பிடணும், ஒன்று சாம்பாரோட போட்டு மசித்து சாப்பிடணும். இந்த மாதிரி பல வகையான கீரைகள் இருக்குது.
0: சரிங்க சார். இப்போ நம்ம பகுதிக்கு அதிகமாக பயிரிடுற காய்கறி வகைகள் என்னங்க சார்?
1: காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு பயிரோட எல்லா பாகத்தையும் பயன்படுத்துகிறோன்னா அது காய்கறிகளில் தான். ஒரு பயிருன்னு இல்லை, எல்லா பயிரையும் கம்பேர் பண்ணும்போது கிழங்கு வகைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய வேர்பகுதி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம். அடுத்து தண்டு பகுதி பயன்படுத்துகிறோம்.

0: அதாவது தண்டு கீரை, வாழைத்தண்டு இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இலை வகைகள்னு எடுத்துகிட்டோம்னா நிறையா கீரை இலை வகைகள் பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூ வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா காலிஃப்ளவரு இந்த மாதிரி பூ வகைகள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழ வகைகள் எடுத்துக்கிட்டோம்னாலும் நிறையா காலிப்பழம் இந்த மாதிரி பழ வகைகள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிறோம். அதே மாதிரி காய் வகைகள் எடுத்துக்கிட்டோம்னாலும் கத்தரிக்காய், மிளகாய், டெண்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்களா, கத்தரிக்காய் மிளகாய் இதெல்லாம் பயன்படுத்துறது, அது மாதிரி பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழங்கள் அதுக்கப்புறம் விதைகள், புரியுங்களா, விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். மொச்சை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விதைகள், காராமணி விதைகள் இது மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம்ல. இது மாதிரி அனைத்து பாகங்களையும் பயன்படுத்தக்கூடியதான் வெஜிடபிள், புரியுதுங்களா. அதனால அதையும் ஒரு காய்கறிகள்னாவே ஒரு கற்பக விரிச்சானே சொல்லலாம், எல்லா பாகங்களும் பயன்படுத்துறது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் என்னென்ன காய்கறிகள் வந்து சாகுபடி பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்தரிக்காய், மிளகாய், வெண்டைக்காய், அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொத்தவரை, கீரை வகைகள், அடுத்தது பந்தல் காய்கறிகள்னு சொல்லக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா புடலங்காய், பீர்க்கங்காய், பாகக்காய். அதிலேயே பாகக்காயில் வந்து பார்த்துக்கிட்டா இன்னும் நம்ம வேதாரண்யம் சைடெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதிப்பாகல், பழுப்பாகல், நாட்டு ரகங்கள் எல்லாமே இன்னுமே சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மிதிப்பாகல், பழுப்பாகலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாகுபடி பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஏரியாவில் சாகுபடி பண்ணுறது. மிதிப்பாகல், பழுப்பாகல், அடுத்து பொய்யூர் கத்திரி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நம்ம வந்து சாகுபடி பண்ணிகிட்டு வர்ற காய்கறிகள், ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம விவசாயிகளுக்கு வந்து கமர்ஷியலாக சாகுபடி பண்ணணும்னு நினைக்கும்போது நாட்டு ரகத்துக்கும் போகலாம். நம்ம ஏரியாவில் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நல்ல அதிகப்படியான ரேட்டுக்கு தான் போகும். அதாவது பொய்யூர் கத்திரியாக இருக்கட்டும், மிதிப்பாகல், பழுப்பாகல், புரியுதுங்களா. அதே மாதிரி கொத்தவரையில் தேரடி கொத்தவரை, தேர் கொத்தவரைன்னு சொல்லுவாங்கள்ல,
1: அது எப்படி சார்?
0: அது செடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக ஸ்ட்ரைட்டாக போகும். மற்றதை நார்மல் கொத்தவரைங்கிறது ஒரு மாதிரி கொடிச்செடி மாதிரி இருக்கும், அதாவது புஷ் டைப்பில் இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதில் நிறையா கிளைகள் போகும், இதில் கிளைகள் அதிகமாக போகாது, செங்குத்தாக ஸ்ட்ரைட்டாக போகும். ஸ்டேக்கிங்னு சொல்லக்கூடிய முட்டு கொடுக்கணும், முட்டு கொடுக்கலைன்னா அந்த சாஞ்சிரும். ஸோ அதுதான் தேர் கொத்தவரை, அது நம்ம ஏரியாவில் தான் ஃபேமஸ், இங்கே தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க.
1: இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே மரபு காய்கறிங்களா?
0: ஆமாம்.
1: அது ஈல்டு அதிகமாக வராதுங்களே சார்?
0: அப்படி இல்லை, நம்ம ஏரியாவில் இதெல்லாம் நல்லா மகசூல் வரக்கூடிய இதுதான். மகசூல் வரக்கூடிய பாரம்பரிய ரகங்களும் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் அடுத்தது கமர்ஷியலான்னு போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர் விளைச்சல் ரகங்களுக்கு போகிறாங்க. அப்படி உயர் விளைச்சல் ரகம்னு போகும்போது நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், தேனி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், திருச்சி தோட்டக்கலை கல்லூரி, வேலூர் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய வேளாண் ஆராய்ச்சி கழகம், இது மாதிரி எல்லா ஆராய்ச்சி நிலையங்களும் நிறையா இருக்குது. அதன் மூலமாக நிறைய ரகங்கள் இப்போ வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு வருஷமும் வெளியிட்டு வராங்க. அந்த ரகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம இந்த ஏரியாவில் பரவலாக பொய்யூர் கத்தரி சாகுபடி பண்ணுறாங்க. பொய்யூர் கத்தரி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நல்ல நார்மல் இந்த உயர் விளைச்சல் ரகத்தை விட பொய்யூர் கத்தரியுடைய மார்க்கெட் ரேட்டும் நல்லா அதிகமாக தான் இருக்குது, நல்ல ரேட்டு கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அப்புறம் கத்தரியில் என்னென்ன ரகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா?
1: சரிங்க சார்.
0: அது என்னென்ன ரகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோமூணு அப்படிங்கிற ரகம் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ரகங்கள், உயர் விளைச்சல் ரகங்கள் கிடையாது. அதே மாதிரி விரிஞ்சிபுரம் ஒன்று அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விரிஞ்சிபுரம் ஒன்றுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரி. அதே விரிஞ்சிபுரம் ரெண்டு அப்படிங்கிறது வந்து நார்மல் கத்திரி, முள்ளு கத்திரி கிடையாது. அது வந்து இந்த பிரியாணிக்கு தாளிச்சா செய்கிறாங்கள்ல, அதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் விரிஞ்சிபுரம் ரெண்டு அப்படிங்கிற ரகம். அப்புறம் மதுரை ரெண்டு அப்படிங்கிற ரகமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ரகம், ஓகேங்களா. அதே பிரைவேட் ரகங்கள் நிறையா இருக்குது, உயர் விளைச்சல் ரகங்கள் நிறையா இருக்குது. நிழல் வளைக்குடில்னு சொல்லக்கூடிய பாலிகோசில் சாகுபடி பண்ணக்கூடிய ரகங்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பின்னா அடுத்தடுத்து பார்ப்போம். இது வந்து கத்தரியில் உண்டான ரகங்கள், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மிளகாய்.
1: சார், ஒரு சந்தேகம்,
0: சொல்லு.
1: கத்திரிக்காயில் இந்த முள் கத்திரி சொல்கிறீங்க,
0: ஆமாம்,
1: அது எடிபிள் தானுங்களா?
0: எடிபிள் தாங்க. நம்ம கண்டங்கத்திரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா முள் கத்திரி தானே, எடிபிள் பர்பஸ்க்கு தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒயில்டு ஸ்பீசிஸ்னு சொல்லக்கூடிய அதிலேருந்து வரக்கூடிய, அதிலேருந்து தான் எடுத்து ப்ரீடிங் பண்ணி கொடுக்குறாங்க, இனக்கலப்பு செஞ்சு கொடுக்குறாங்க, இனக்கலப்பு செஞ்சு ஒரு ரகமாக வெளியிடுறாங்க.
1: இப்போ நம்ம பகுதியில் பொறுத்த வரைக்கும் இந்த பொய்யூர் கத்திரி இருந்தது ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் பாலூர் கத்திரி.
0: ஆ, பாலூர் கத்திரி, பாலூர்னா பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ரிலீஸ் பண்ண கத்திரி. அப்புறம் அங்கே இந்த ஏரியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மயிலாடுதுறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை கத்திரி ஃபேமஸ்ஸு, புரியுதுங்களா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மூலமாக ரிலீஸ் பண்ண கத்திரி. கத்திரியை பொறுத்தளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஒரே கத்திரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வரிக்கத்திரி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளக்கலர் கத்திரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஊரில் நீளமாக இருக்கிற கத்திரி தான் யூஸ் பண்ணுவாங்க. கத்திரியை பொறுத்தளவு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதோடைய மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுதான் அந்த இடத்துல ரூலிங்காக நல்லா போகும் மார்க்கெட்டுக்கு. மற்ற பயிரை கம்பேர் பண்ணும்போது கத்திரியை பொறுத்தளவு

0: அந்த பிரச்சனைகள் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கும். அதனால தான் இதில் இவ்வளோ ரகங்கள் நிறையா இருக்குது. அதிலே நல்லா நம்ம பொய்யூர் கத்திரிலாம் நல்லா ஒய்லட் கலரில் இருக்கும்.
1: ஆமாம்.
0: ஸோ அது இந்த ஏரியாவில் பிடிச்சிருக்கும், ஒரு சில ஏரியாவில் வரிக்கத்தரி தான் பிடிச்சிருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து தான் கத்திரியுடைய மார்க்கெட்டு, மக்கள் ப்ரிஃபரன்ஸு எல்லாமே இருக்குது. அடுத்தது வந்து மிளகாய். மிளகாய்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா கோ1 அப்படிங்கிற ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உயர் விளைச்சல் ரகம், புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து அர்கா கயட்டி அப்படிங்கிற ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதெல்லாமே உயர் விளைச்சல் ரகங்கள், ஓகேங்களா? இது வந்து காய்களுக்கு பயன்படுத்தலாம், பச்சை மிளகாய்க்கு பயன்படுத்தலாம், காஞ்ச மிளகாய் வரமிளகாய்க்கு பயன்படுத்தலாம், ரெண்டு பர்பஸ்க்குமே இது பயன்படுத்தலாம். இப்போ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது தான் நல்லா மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்கு ரகம். கோவனுங்கிறது முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அர்கா கயட்டிங்கிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது, தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்லேருந்து ரிலீஸ் பண்ணது.
1: இப்போ நாட்டு மிளகாய் விதைகள் இருக்கு,
0: ஆமாம்,
1: அதை நம்ம சந்தைக்கு கொண்டு வரத்துக்கு அதெல்லாம் பெருசளவு வந்தது இல்லைங்க.
0: இல்லை, அதுதான் இப்போ வந்து வானம் பார்த்த மிளகாய்ன்ட்டு குட்டி மிளகாய் இருக்கும், மேலே பார்த்த மாதிரி இருக்கும். நார்மலாகவே மிளகாய்னா கீழே தூங்கிட்டு தானே இருக்கும். இந்த வானம் பார்த்த மிளகாங்கிறது மேலே பார்த்த மாதிரி இருக்கு. ஊசி மிளகாய்னு சொல்லுவாங்க, வானம் பார்த்த மிளகாய்னு சொல்லுவாங்க. குட்டியாக இருக்கும், பஞ்சன்சி அதிகமாக இருக்கும், காரம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கமர்ஷியலாக வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் அதோட பயன்படுத்தினாங்கன்னா அதை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுல நிறையா பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகாயை கடித்தாலே அதில் அந்த காரமே கம்மியாக தான் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் பஞ்சன்சி நல்லா இருக்கிற மாதிரி பாரம்பரிய ரகத்துக்கும் போகலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ரகமெல்லாம் நல்லாவே இருக்குது, அதோடய பஞ்சன்சி நல்லா இருக்குது, மகசூலும் நல்லா இருக்குது, நோய் எதிர்ப்பு திறனும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குது.
1: இப்போ பாரம்பரிய மிளகாய்னா எந்த ரகம் சார் அதில் பெஸ்ட்டாக?
0: ஆக்சுவலாக நம்ம ஏரியாவில் விட ராம்நாடு முண்டுன்னு சொல்லுவாங்க, ராம்நாடு குண்டுன்னு சொல்லக்கூடாது, ராம்நாடு முண்டுன்னு சொல்லுவாங்க மிளகாயில். அது வந்து அந்த ராம்நாடு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சாகுபடி பண்ணுவாங்க, அதுவும் கடலோர பகுதிகள் தான். அங்கே வந்து அந்த ராம்நாடு முண்டுங்கிற ரகம் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க. அது அவ்வளோ பஞ்சன்சி அதிகமாக இருக்குது, காரத்தன்மை அதிகமாகவே இருக்குது, அது பெஸ்ட்டாக இருக்குது. நீளமாக இருக்கிறது வந்து சம்பா மிளகாய்னு சொல்லுவாங்க. நீளமாக இல்லாமல் உருண்டையாக இருக்கிறது பார்த்திங்களா, உருண்டையாக கொஞ்சம் சைஸ் நீளமாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ராம்நாடு முண்டு இந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் காரம் அதிகமாகவே இருக்கும்.
1: நம்ம டெல்டா பகுதிக்கு இங்கே விளையுங்களா?
0: நம்ம டெல்டா பகுதிக்கு கண்டிப்பாக வளரும் அந்த ராம்நாடு முண்டுங்கிறது எல்லாமே. அங்கேயும் வந்து இதே பிரச்சனை தான், தண்ணி தேங்கி நிற்கும், இதே மாதிரியே தான் இருக்கும். பட் அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலையே இல்லாமல் நீட்டாக வச்சிருந்து ப்ராப்பராக பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம ஏரியாவிலே நல்லா வரும்.
1: நர்சரி மேனேஜ்மெண்ட் மிளகாய் பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே முக்கியத்துவம் கொடுக்கணுங்களா, இல்லை இந்த வெரைட்டிக்கு மட்டும் பர்டிகுலராக கொடுக்கணும்?
0: இல்லை, இந்த வெரைட்டின் இல்லை, எல்லா கத்தரி தக்காளி மிளகாய் இது எல்லாமே நாற்று விட்டு தான் நடணும். விதையை வந்து பார்த்திங்கன்னா குழித்தட்டுன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய அது நர்சரி டெக்னாலஜியில் வரும். ஸோ அதில் அந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா குழித்தட்டு முறையில் விதைகள் விதைச்சி தான் நம்ம வந்து நாற்று விட்டு அதுக்கப்புறம் தான் நாற்று நடணும், ஓகேங்களா? மற்ற காய்கறி உள்ள விதைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக விதைச்சிடலாம், கீரை விதைகளும் டைரெக்டாக விதைச்சிடலாம், மணலில் கலந்து விதைச்சுட்டுடலாம்,
1: சரிங்க?
0: ஓகேங்களா? இந்த நாற்று விட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தரி தக்காளி மிளகாய் இதிலெல்லாம் நாற்று விட்டு தான் நடணும், ஓகேங்களா? அடுத்தது வந்தது வெண்டைக்காய். வெண்டையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா கோ4 டிஎன்ஏலேருந்து 2017 ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக கோ5 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே நல்ல உயர் விளைச்சல் ரகங்கள் தான். இது இந்த ரெண்டு ரகமே அந்த வெண்டை நரம்பு வெளிர்தல் நோயின்னு சொல்லுவாங்க, அந்த வெண்டையில் எல்லோ வெயின் மொசைக் வைரஸ்னு, அதுக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகம்தான் இது, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஏக்கருக்கு, நாங்கள் ஆவரேஜ் ஈல்டு சொல்கிறோம், ஒரு ஏக்கருக்கே 115-120 குவிண்டால் வரைக்கும் மகசூல் கிடைக்கும் வெண்டை. இது வந்து சாப்பிட்ற அந்த பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. சுனையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் மினிமம் இருக்குது. ஒரு செடியில் வந்து காய் பறிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 48-50 காய் பறிக்கலாம் ஒரு செடியில், அந்தளவுக்கு பறிக்கலாம். இதே மாதிரி வெண்டையில் வந்து தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அர்கா நிக்கீதா அப்படிங்கிற வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், அந்த வெண்டை நரம்பு வெளியுறு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகம்தான், ஓகேங்களா? இதுவே நம்ம பயன்படுத்தலாம்
1: சார். அடுத்ததாக கொத்தவரங்கால என்னென்ன?
0: கொத்தவரையில் வந்து நான் சொன்னது ஏற்கனவே தேர் கொத்தவரை பற்றி சொல்லிட்டேன். அது வந்து கண்டிப்பாக முட்டை கொடுக்கணும், இல்லைன்னா சாஞ்சிரும். அதில் காய் அதிகப்படியாக பிடிக்கும். அதே மாதிரி மதுரை 1 மதுரை 2 ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கொத்தவரையில், மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா செடி மாதிரியே தான் இருக்கும், சைடு கிளைகள் நிறையா வரும், ரொம்ப அதிகமாக போகாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரைகள் நிறையா வரும். ஸோ அது வந்து பார்த்துட்டுனா கரெக்டாக கொத்தவரை வந்து 38 நாள்லேருந்தே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? அதை மதுரை 1 மதுரை 2ங்கிற ரகம் நல்லாயிருக்கு.
1: இப்போ காய்கறியை பொறுத்த வரைக்குமே 6 மாத பயிர் தானே. இப்போ இந்த கத்திரிக்காவிலும் சரி வெண்டைக்காவும் சரி கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி துளிர் அடிக்கிறப்போ அதே ஈல்டு கொடுக்குங்களா சார்?

0: இல்லை, அது வெண்டைக்காய் செடியில் வராது, கத்தரி செடியில் வந்து தாராளமாக பண்ணலாம். கத்தரி செடியில் வந்து பார்த்துட்டுனா என்னென்னா, இப்போ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி, கத்தரியில் வந்து ஒட்டு கட்டின கத்தரி தயாரிக்கிறாங்க, புரியுதுங்களா? மாவில் ஒட்டு கட்டுறது எப்படி, ரோஸில் எப்படி ஒட்டு கட்டுறது, அதே மாதிரி கத்தரியில் ஒட்டு கட்டுறாங்க. கீழே வந்து வேர்க்குச்சியாக வந்து சுண்டைக்காய் செடியை வந்து வேர்க்குச்சியாக பயன்படுத்திட்டு, நம்ம அந்த சயான்னு சொல்லக்கூடிய மேலே இருந்து மேலே வைக்கக்கூடிய கிளையை வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்ச ரகம் கத்தரியில் என்ன ரகம் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒட்டு கட்டுறது, ஓகேங்களா? நம்ம பொய்யூர் கத்தரியும் பண்ணலாம், அதில் வெரைட்டியும் ரகங்களும் பண்ணலாம், உயர் விளைச்சல் ரகங்களும் அதில் ஒட்டு கட்டலாம். அது ஒட்டு கட்டி வளரும் போது அது நீங்கள் மருதாம்பு பயிராகவும் பயன்படுத்தலாம். ஒரு வருஷம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணி விடணும், சரியான முறையில் கவாத்து பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் திரும்ப நீங்கள் தண்ணி விட்டு உரமெல்லாம் கொடுத்து வரும்போது உங்களுக்கு அதிகப்படியான திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமும் அது வந்து காய்க்குது. ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா தாராளமாக வச்சுக்கலாம். சுண்டைக்காய் செடியை வேர் குச்சியாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? வச்சு ஒட்டு கட்டின கத்தரி பயன்படுத்தலாம், எந்த கத்தரி ரகம் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, மேலே வந்து கத்தரி தான் மலைச்சி வரும், இந்த சைடு கீழே வேர்க்குச்சியாக பயன்படுத்துகிறோம்ல, அப்போ அந்த சுண்டைக்காய் செடியோட இலைகள் ஒன்று ரெண்டு வரும், அதை உடச்சி விட்டுறணும், ஓகேங்களா? அதை கம்பல்சரி பண்ணணும். அது பண்ணலைன்னா சுண்டைக்காய் செடி அதிகமாக வர ஆரம்பிச்சு, அதோட கிளைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் அந்த இலைகள் கீழே வந்து கொஞ்ச நாளைக்கு ஸ்டார்டிங்கில் உடச்சி விட்டிங்கனாவே போதும்,
1: கசப்புத்தன்மை
0: இருக்கவே இருக்காது. இது ஒட்டு கட்டுறது கத்தரியில், இது மருதாம்பு பயிராக நம்ம பயன்படுத்தலாம் கத்தரியில.
1: கொடி காய்கறியில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சார்?
0: கொடி காய்கறிகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பழைய தாக்குதல் அதிகமாக இருக்குது, அதாவது பூச்சி நோய்களுக்கு வந்து எதிர்ப்புத்தன்மை உள்ளதாக அதை பார்க்கணும், புரியுதுங்களா? நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூட்புழு தாக்குதலுக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ளதாக இருக்கணும். இப்போ வந்து கொடி காய்கறிகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்கட்டுற இது ஆராய்ச்சி வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம ஏரியாவில் பரவாயில்ல கொடி காய்கறிகள் என்னென்ன சாகுபடி பண்ணுறாங்கன்னா, புடலங்காய், பாகக்காய், பீர்க்கங்காய், சொரக்காய், சாம்பல் பூசணி, அடுத்தது பூசணி, ஸோ அது மாதிரி காய்கறிகள் இது எல்லாமே கொடி வகைகள். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதிப்பாகல், பழுப்பாகல், இதெல்லாமே கொடி வகைகள் காய்கறிகள் போயிட்டுருக்கு. நம்ம ஏரியாவில் அவரை வந்து செடியவரை விட கொடியவரை வேணா வச்சுருக்காங்க, நிறையா செடியவரையும் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பந்தல் காய்கறிகளில் வந்து நம்ம பராமரிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு டைம் பந்தல் காய்கறிகள் போட்டு எடுத்துட்டாங்கன்னா அடுத்த டைம் வேறு பயிருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப தான் பண்ணணும். அடுத்தடுத்து உடனே உடனே பந்தல் காய்கறிக்கு போகக்கூடாது, ஏன்னா அது வந்து பயிர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அறுவடை பண்ணி முடிச்சுட்டாவே உடனே அந்த செடிகளை ஃபுல்லாகவே அகற்றிடணும், இல்லைன்னா அதிலிருந்து ஏற்கனவே தாக்கியிருந்த அதோடைய பூஞ்சானம், இது பூச்சி, இது எல்லாமே மண்ணுக்குள்ளே இருந்து திரும்ப அதோடய புழுக்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே திரும்ப அடுத்த சீசனுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக தான் கோடை உழவுன்னு சொல்லக்கூடியது, அது ஒன்று பண்ணிடணும். கோடை உழவு கம்பல்சரி பண்ணிட்டோம்னா அதெல்லாமே கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக ரெகுலராக பயிர் சுழற்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம காய்கறி பயிர்களுக்கு வரணும்.
1: இப்போ பயிர் சுழற்சி சொல்லியிருக்கீங்க, எந்த பயிரை வந்துட்டு தேர்ந்தெடுத்து கொடி காய்கறிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க சார்?
0: கொடி காய்கறிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பந்தலே எடுத்துட்டோம்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, பச்சைப்பயிறு, இது அடுத்தது கொள்ளு, இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் உள்ள மாற்று பயிராக போயிட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் வேற பயிர்களுக்கு
1: லெகிங் கிராப் தான் போடணும்.
0: லெகிங் கிராப்னா மண் வளம் மேம்படும், அதுக்காக சொல்கிறேன். அது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது தலைச்சத்தை கிரகிச்சு வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நமக்கு இன்னும் மண் வளம் இன்னும் கூடும். ஸோ அதுக்காக அது போடுறது இன்னும் பெஸ்ட்டு.
1: இப்போ மாற்றுப்பயிரா இப்போ ஒரு விவசாயி வந்துட்டு
0: மலர்பயிர்களுக்கு போகலாம், மாற்றுப்பயிரானா மலர்பயிர்களுக்கு போகலாம், மேரிகோல்னு சொல்லக்கூடிய செண்டுமல்லி, ஓகேங்களா, அந்த மாதிரி பயிர்களுக்கு போகலாம். அப்புறம் தவன்னான்னு சொல்கிறது மாதிரி குழந்து நம்ம ஏரியாவில் அந்த அளவுக்கு ஃபேமஸாகல, அது பண்ணலாம். இது மாதிரி காய்கறி இது மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணணும்னா ஓரளவுக்கு பயிர் சுழற்சி நல்லா கிடைக்கும்.
1: அடுத்து நெக்ஸ்ட் 1 இயருக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு
0: 1 இயருக்குன்னு தேவையில்லை. அடுத்து அந்த கிராப் சீசன் பல்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 6 மந்த் இல்லை 3 மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும், 60-70 நாளில் முடிஞ்சிடும், 70 நாள்லேயே முடிஞ்சிடும். அதிகபட்சம் 3 மந்த்னு வச்சுக்கோங்க, 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த சீசனுக்கு போய்க்கலாம். கொடி வகை காய்கறி இருக்குது.
1: அது எந்த சீசனில் பண்ண சரியா இருக்குங்க சார்?
0: நமக்கு வந்து பச்சை பயிர் இந்த மாதிரி பயிர் வகைகளுக்கெல்லாம் போகும்போது தண்ணி தேங்கி நின்று அழகிரும். ஸோ அந்த மாதிரி டைம் விட்டுட்டு சம்மரில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், தண்ணி வசதி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம் பண்ணுறது பெஸ்ட்டு.
1: தைப்பட்டத்துக்கு வந்து காய்கறி விதைச்சிருக்கோம்,
0: எல்லாம் விதைச்சிருக்காங்கல்ல, இது அந்த தைப்பட்டம் முடிச்சுட்டு அடுத்தது ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது கூட பயிர் சுழற்சி போயிட்டு கோடை உழவெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீசனுக்கு போடலாம். கொடி வகைகள் என்னென்ன ரகங்கள் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, சுரக்காயில் வந்து PLR 1, PLR 2, அதாவது பாலூர் 1, பாலூர் 2 ரகம் இருக்குது. அந்த பாலூர் 2 ரகம் வந்து பந்தல்லையும் போடலாம், தரையிலையும் போடலாம், அதோட சிறப்பு இயல்பு, ஓகேங்களா? காயுடைய சைஸு 900 கிராம் தான் இருக்கும், 900-950 கிராம் தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ஃபேமிலிக்கு ஈஸியாக கட் பண்ணி வேஸ்ட் ஆகாது, உடனே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கேரக்டர் நல்லாயிருக்கு சுரக்காயில். பீர்க்கங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா Co-1 தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ரிலீஸ் பண்ணணுது, அடுத்தது தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அர்கா விக்ரம் அப்படிங்கிற ரகம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குது, இயர்லி குரோத், அதாவது ஃபாஸ்ட்டாக காய்ப்புக்கு வரக்கூடிய உள்ள ரகங்கள்.
1: இப்போது ஒரு விவசாயி விதை வாங்கிட்டு சந்தையிலையோ இல்லை அறிவியல் நிலையத்தில் விதை வாங்கிட்டு வராங்க. விதை நேர்த்தி வந்து அறிவியல் நிலையத்தில் வந்து பண்ணி தான் வரும் விவசாயிகளுக்கு.

0: இப்போ மற்ற சந்தையில் வாங்குறப்போ விதைநிறுத்தி பண்ணாமல் முளைப்பு திறன் இல்லைன்னு வர ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்களா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு பயிருக்கும் அதோடைய ஜெர்னேஷன் பர்சன்டேஜ் பார்க்கணும், அதாவது முளைப்பு திறன் பார்க்கணும். அது வந்து ஒவ்வொரு பயிருக்கு இவ்வளோ காலங்கள்னு இருக்குது, அந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி நம்ம விதைச்சிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி தான் அந்த அவ்வளோ எவ்வளோ நாட்களில் எடுத்து வச்சுருக்காங்கிறது பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த விதையுடைய இது கேரக்டர் பார்த்து நாட்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம விதைக்கணும். அப்படி நமக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா முளைப்பு திறன் சின்னதாக ஒரு இதில் போட்டு முளைப்பு திறன் பார்த்துட்டு ஒரு எவ்வளோ முளைச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விதைக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் விதைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து யாருமே விதை நேர்த்தி பண்ணுறதில்ல. கடையில் எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளும் ஒரு டைம் பண்ணிடணும். ஓகேங்களா? பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ், ட்ரைக்கோடர்மா வெடி இது மாதிரி ஏதாவது ஒன்றில் பண்ணலாம். அதே கெமிக்கல் உரத்துக்கு பிறகு கார்பன் டாசிம் இது மாதிரி அதிலையாவது ஒன்று விதை நேர்த்தி பண்ணி பண்ணலாம்.
0: அந்த விகிதம் எத்தனை பர்சன்ட் சொல்லிடுங்க சார்?
1: அதாவது சூடோமோனஸ் ட்ரைக்கோடர்மா வெடினா ஒரு கிலோ விதைக்கு ஒரு 10-20 கிராமே போதுமானது. ஓகேங்களா? இது கொடுத்தீங்கனாவே போதும்.
0: இப்போ கார்பன் டைசம் திறம் யூஸ் பண்ணுறோம்.
1: அது கார்பன் டைசம் திறமெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் சும்மா 1 கிராமே போதுமானது அளவுக்கு இருக்கும்.
0: நாற்றங்கள் முறை காய்கறியில் எந்த அளவுக்கு குழித்தட்டு மூலமாக வந்துட்டு நம்ம விதைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்கு, இப்போ நாற்றங்கள் முறையும் பண்ணலாங்களே சார்? இந்த நாற்றங்கள் முறையில் என்னென்னலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்க சார்?
1: நாற்றங்கால் முறையில் வந்து நீங்கள் மேட்டு பாத்தி அமைச்சு அதில் நீங்கள் நேரடியாக விதைச்சு நாற்று விடும்போது என்னாங்கன்னா உங்களுக்கு விதையுடைய அளவும் அதிகமாகிடுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்று பிடுங்கிறதும் கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பூஞ்சானமெல்லாம் இருந்ததுன்னா டேப்பிங் ஆப்புன்னு சொல்லக்கூடிய நாற்று அழுகல் நோயும் ஈஸியாக வந்துடுது. அவ்வளோ குவாலிட்டியான நாற்று கொஞ்சம் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஆனால் அது குழித்தட்டு கிடைக்காதவங்க அதுக்கு போய்க்கலாம். குழித்தட்டு ஈஸியாக கிடைக்கிறங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குழித்தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது சிறந்த முறை. அதில் எப்படின்னா குழித்தட்டில் வந்து தென்னை நாற்கழிவு உரத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி நாளே போட்டு தண்ணி வந்து போட்டு நிலச்சி நல்லா உடச்சி சரியான கயிறு புட்டுக்களை வெயிறப்பதை இருக்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு அதை எடுத்து குழித்தட்டில் போட்டு நிறச்சிட்டு அதில் ஒவ்வொரு விதையாக போட்டுட்டு லைட்டாக திரும்ப அந்த தென்னை நாற்கழிவுமே மேலே போட்டு மூடிட்டு அந்த ஒவ்வொரு ட்ரேவை அடுக்கி ஒரு 3-4 நாள் அடுக்கி ஒரு பாலித்தீன் சீட் போட்டு ஒரு மூடி வைக்கணும். ஒரு உஷ்ணம் மாதிரி ஹீட்டு வரும், அதுக்கு வந்து எல்லாமே முளைச்சி வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேவாக பிரித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து அந்த ரோஸ் கேன்னு சொல்லக்கூடிய பூவாளியில் தான் தண்ணி விட்டுட்டு வரணும். ஸோ அப்படி விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா நாற்றுகள் சீராக வரும். நம்ம அதை கழுத்து பதி பிடிச்சி எடுக்கும்போதே ஈஸியாக வந்துடும். டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நடவு நடுறதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கும்.
0: வெறும் தேங்காய் நார் கழிவே போதுங்களா? வேறு
1: கூட வந்து உங்களுக்கு என்ன ட்ரைக்கோடெர்மா விரடி சூடா மனசு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த நாற்று மூலமாகவே வரக்கூடிய நோய்கள் வராது.
0: தொழு உரம் கலந்த இந்த பாதிப்பு இருக்குங்க?
1: தொழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்கின மாட்டு சாணமாக இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா அது ஹீட்டே இருக்கும், நிறையா சரியாக மக்கியிருக்காது, அதில் அந்த அளவுக்கு ஃபில் பண்ணாலும் செட் ஆகாது, அதாவது ஹீட் அதிகமாக இருக்கும். நாற்று முளைச்சி வரும்போது ஹீட் அதிகமாக இருந்ததுனாவே முளைச்சி வராது, அது கலக்கூடாது. வேணால் தென்னை நாற்காலி உரம் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி அளவுக்கு மண்புழு உரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்காக சொல்கிறேன், நாற்று பிடுங்கிறதுக்கு எல்லாத்துக்கும்.
0: இப்போ காய்கறி சாகுபடி பொறுத்த வரைக்கும் குழித்தட்டு முறையில் நாற்று விடுறது சிறந்ததுன்னு
1: நல்லா சிறந்தது.
0: இப்போ காய்கறி சாகுபடி பொறுத்த வரைக்கும் களைகள் அதிகமாக வர்றதுண்டு, இந்த களைகளை எப்படி கட்டுப்படுத்தலாங்க சார்? சுலபமான ஒரு ஐடியா சொல்லுங்கள் சார்.
1: ஆக்சுவலாக நாங்கள் வந்து சொல்கிறது மேனுவலாக பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவேன், இயற்கை முறையிலே கட்டுப்படுத்தணும் தான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நம்ம நாற்று நட்டு 3 நாளுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட்னு சொல்லக்கூடிய களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கக்கூடிய களைக்கொல்லியை வந்து அடிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி களைக்கொல்லி அடிக்கணும். நாங்கள் களைக்கொல்லி அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. சரி, விவசாயிகள் கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணும்போது களைத்தொலைகள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த நாற்று வச்ச 3 நாளுக்குள்ளே அந்த களை முளைக்கிறதுக்குள்ளான மருந்து அடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 25-30 நாளுக்கு அப்புறம் வந்து கைக்களை எடுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா கைக்களை எடுத்தாதான் அந்த மண் நினச்சி விடுறது, செடி பக்கத்தில் மண் நினச்சி விடுறது, அந்த வேரோட்டம் காட்டோட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ வந்து கைக்களை தான் எடுத்தாகணும். அதுக்கப்புறம் கைக்களை எடுத்துட்டோம்னாவே அதுக்கப்புறம் செடி நல்லா படர்ந்துடும். அப்புறம் படர்ந்துருச்சுனாவே உங்களுக்கு அந்தளவுக்கு களை முளைக்கிறது கட்டுப்படுத்திடலாம். களை நிர்வாகங்கிறது நம்ம ஒரு சில இதுக்கு வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடுன்னு சொல்லக்கூடிய களை வந்ததுக்கப்புறம் அடிக்கக்கூடிய களை வந்து காய்கறி பயிர்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. நாற்று வச்சதுலேருந்து வர வர கைக்களை எடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடாக்குன்னு சொல்கிறாங்கல்ல மல்ச்சிங், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை மூலமாகவே மல்ச்சிங் சீட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க எல்லா காய்கறி பயிர்களுக்கும். அந்த மல்ச்சிங் சீட்டு போட்டு கரெக்டாக மேட்டு பாத்தி மாதிரி ரைஸ்டு பெட் மேட்டு பாத்தி மாதிரி போட்டு நீளமாக போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீன் சீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதிலேயே நாற்று விட்டு உள்ள ஹோல்ஸ் போட்டு நாற்று வச்சுட்டு போகும்போது அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே களைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறோம்.

0: ஓகேங்களா?
1: இப்போ இயற்கை முறையில் ஒரு விவசாயி வந்துட்டு கலை மேலாண்மை பண்ணணுன்றாங்க. இப்போ
0: ஓகேங்க.
1: ஏதாவது மருந்து பூச்சி விரட்டிக்கு எப்படி வந்துட்டு 3G கரைசல்
0: ஆ
1: இது மாதிரி முறைகள் அவங்க பயன்படுத்திட்டு வராங்கல்ல, இப்போ கலை மேலாண்மைக்கு இயற்கை முறையில் ஏதாவது இருக்குங்களா சார்?
0: இயற்கை முறையிலனா கைக்களை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இந்த மூடாக்குந்து தான் பெஸ்ட்டு, மூடாக்கு தான் பெஸ்ட்டு.
1: வேற எந்த
0: இல்லைனா நம்ம,
1: வழியும் இல்லை.
0: நீங்கள் தென்னை நார்க்கழி உரம், மக்கின உரமெல்லாம், தென்னை நார் இருக்குல்ல, அதெல்லாம் ஒவ்வொரு ரோவுக்கு இடையில வந்து போட்டுவிட்டுடலாம். அது மாதிரி வேணால் போட்டுவிட்டுடலாம். இல்லை நம்ம இலை தழைகள் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து அந்த செடிக்கு பக்கத்தில் எல்லாம் போட்டுவிட்டுட்டு, அதில் வந்து வேஸ்ட்டு டீகம்போஸ்ட் இருக்குல்ல,
1: ஆமாம்.
0: அதை வாங்கி முடிஞ்சுன்னு அதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்பப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பயிர், அது வந்து பயிர் வளர இது மக்கி அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உரமாகவும் மாறிடும். அதெல்லாம் இடைவெளி கரெக்டான டைம் விட்டு அதில் பண்ணும்போது, அந்த மாதிரி பண்ணும்போது இயற்கை முறையில் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி தென்னை நார்க்கழி உரமாக இருக்கட்டும், இந்த இலை தழைகள், நம்ம பண்ணை கழிவுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் இடையில இடையில போட்டுட்டு அது மேலே அந்த வேஸ்ட் டீகம்போஸ்டர் அதை ஸ்ப்ரே பண்ணும்போது ஈஸியாக மக்கிரும், கரெக்டாக பயிருக்கு இயற்கை உரமாகவும் கிடைக்கும், இது களைகளும் முளைக்க விடாது, அது மாதிரி பயன்படுத்திக்கலாம்.
1: எந்தெந்த காய்கறி பயிர்களுக்கு நீர் மேலாண்மை வந்துட்டு சிறந்ததுங்க சார்?
0: ஆக்சுவலாக எல்லா காய்கறிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீர் நிர்வாகங்கிறது முக்கியத்துவம். இந்த இன்றைய காலகட்டத்தில் தண்ணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையாக தான் போயிட்டுருக்குது. நிறையா மாவட்டங்களில் 300 400 அடி 500 அடிக்கு மேலே போனாலுமே தண்ணி கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம், அடுத்தது தெளிப்பு நீர் பாசனம், இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட், இந்த மாதிரி மெத்தடில் போகும்போது தான் நமக்கு வந்து காய்கறி பயிர்களுக்கு நல்லா சாகுபடி கிடைக்கும், தண்ணி வேளையுடைய அளவும் குறைச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம காய்கறி பயிர்கள் கத்தரி, தக்காளி, மிளகாய், வெண்டை, இந்த மாதிரி கொடி வகை காய்கறிகள் எல்லாத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் போடுறது நல்ல சிறந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், பூ வகைகள், அதே மாதிரி இந்த மிளகாய் இது மாதிரிக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிப்பு நீர் பாசனம்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ப்ரிங்க்ளர்
1: ஸ்ப்ரிங்க்ளர்
0: இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் கொடுக்கறது பெஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக நல்லா வசதி இருந்தனாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கன்னு சொல்லக்கூடிய அந்த பாசனம் மூலமாகவும் பண்ணலாம். தெளிப்பு நீர் பாசனமும் கொடுக்கறது பெஸ்ட்டு, சொட்டு நீர் பாசனமும் கொடுக்கறது பெஸ்ட்டு. இந்த சொட்டு நீர் பாசனம் கொடுக்கும்போதும் தெளிப்பு நீர் பாசனம் கொடுக்கும்போதும் நமக்கு உரங்கள் கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வழியாகவே வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய உரங்கள் போட்டு கொடுக்கும்போது இன்னும் செலவும் மிச்சமாகுது. வேருக்கு தேவையான தண்ணி டைரெக்டாக வேர் பக்கத்திலே போய் விழுகுது. தண்ணிகள் வந்து வேர் பக்கத்தில் மட்டும்தான் விழுகிறதுனால மற்ற இடையில இருக்கிற இடைவெளியில் வந்து தண்ணியே விழுகாததுனால உங்களுக்கு வந்து களையும் கட்டுப்படுத்திடலாம், களையும் குறையுது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தண்ணியுடைய அளவும் குறையுது, பயிர்களுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருது, அந்த டைமிங்க்கு அந்தந்த டைமுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கிடைச்சிருது. ஒரு டைம் நம்ம டைரெக்டாக ஃப்ளட் இரிகேஷன் நேரடி தண்ணி பாய்ச்சினோம்னா, ஒரு டைம் பாய்ச்சிட்டோம்னா ஃபுல்லாகவே தண்ணி கிடச்சிரும், அதுக்கு அடுத்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உடனே அடுத்த டைம் நமக்கு தண்ணி கிடச்சதுன்னா பாய்ச்சிறது பெஸ்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்னாங்கன்னா திரும்பவும் ட்ரை ஆகிரும், காய்ஞ்சிரும், தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும், பயிருக்கு அந்த நேரத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதே இந்த சொட்டு நீர், தெளிப்பு நீர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு எப்போ போகலாம் தண்ணி தேவையோ அப்பப்போ கிடச்சிரும்.
1: இப்போ ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ், அதாவது மேட்டுப்பாத்தி முறையில் வந்துட்டு காய்கறி சாகுபடி பண்ணால் அந்த நீர் மேலாண்மைக்கு வந்து
0: மேட்டு
1: நல்லதுன்னு.
0: பாத்தீர் மட்டும் இல்லைங்க, ரிஜர்ஸ் அண்ட் பரோன்னு சொல்லக்கூடிய பார் போட்டு செய்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போடலாம், ஸ்ப்ரிங்க்ளரும் போடலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கத்தரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி தக்காளி, மிளகாய் இதுக்கெல்லாம் மேட்டு பாத்தி போடுறதுன்னு பெஸ்ட்டு. வெண்டை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் பார் போட்டு வைக்கிறது பெஸ்ட்டு. கத்தரிலேயும் பார் போட்டு வைக்கலாம், இந்த எல்லாத்துலேயும் பார் போட்டு வைக்கிறதும் பெஸ்ட்டு. அதில் இந்த மேட்டு பாத்தி போட்டு வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த பாலித்தீன் சீட்டு போட்டு களை முளைக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம்ல, அப்போ அந்த பாலித்தீன் சீட்டு போடும்போது ஒவ்வொரு பாருக்கு போடுறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இதே மேட்டு பாத்தி போட்டோம்னா உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தையும் உள்ள பதச்சிடலாம், மேலே பாலித்தீன் சீட் போட்டுடலாம், டைரெக்டாக வேர்க்கே தண்ணி போயிடும், அந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பார் போடும்போது நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பயிர் சூப்பராக வளரும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த களைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பாலித்தீன் சீட் போட முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி போடுறதும் பெஸ்ட்டு. ஆனால் ஒரு சில காய்கறிகள் கம்பல்சரி பார் தான் போட்டாங்கன்னா, கொடி வகை காய்கறிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார் போட வேண்டியதில்லை, குழி எடுத்து தான் நடுறோம். ஓகேங்களா? கொடி வகை காய்கறிகளுக்கெல்லாம் குழி எடுத்துனா தான். கீரை வகைகள், கீரை வகைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பாத்தி அமைச்சு தான் கீரை வகைகள் எல்லாம் தெளிக்கணும், மணலில் கலந்து தெளிச்சிடணும். அதுக்கு ஸ்ப்ரிங்க்ளர் தெளிப்பு நீர் பாசனம் போடுறது இன்னும் சிறந்த முறையாகும்.
1: இப்போ நீங்கள் சொன்ன அந்த மல்ச்சிங் மெத்தட் கூட அதை வாட்டரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணி கூட வச்சுக்கோ.
0: அதே தான், களைமுளைக்காது, தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகாது, ஆவியாகாது. ஸோ அது மாதிரி எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அது மாதிரி
1: காய்கறியை பொறுத்த வரைக்கும் உரங்கள் மேலாண்மை என்னென்னலாம் பண்ணலாங்க சார்?
0: காய்கறி பயிர்களை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு உரங்கள் மேலாண்மை கூட காய்கறி பயிர்களுக்கு வளர்ச்சி ஊக்கி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? வளர்ச்சி ஊக்கி, ஏன்னா பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள் எடுக்குது, பிஞ்சு பிடிக்குது, கொட்டி

0: போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையெல்லாம் இப்போ கத்தரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைகாண்டனால் ப்ளஸ் போராக்ஸ் அப்படிங்கிறது வந்து வளர்ச்சிக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயும் கொடுக்கும்போது பூக்கள் அதிகமாக எடுத்து பிஞ்சு பிடிக்கும். ஓகேங்களா. ஒரு சில காய்கறிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஏஏ கொடுப்பாங்க, ஃபிலோனோஃபிக்ஸ்னு நேமில் வரும். ஸோ அது மாதிரி அதை ஸ்ப்ரேயும் கொடுக்குறது, இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள் கொடுக்கறது, இது மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பூக்கள் அதிகப்படுத்தணும். இதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உரங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கை உரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம லாஸ்ட்டு உழவும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 டன்னாவது தொழு உரத்தை போட்டு கடைசி உழும்போது போட்டு உழுதுறணும். உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பயிர்களுக்கு என்னப்போ என்னென்ன தேவையோ அது மாதிரி கொடுக்கணும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது மட்டுமே கொடுக்கறது பத்தாது, நுண்ணூட்ட சத்துக்களும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கலாம். இயற்கை உரத்தில் போகும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அசோஸ் பயிரெலாம் பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம், வேமு இது மாதிரி இயற்கை உரங்களெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டைரெக்டாக கொடுக்கறதுனால கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மக்கின மாட்டு சாணம் இருக்கலாம், ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ மக்கின மாட்டு சாணத்தை எடுத்து அதை வந்து தண்ணியை தெளிச்சிட்டு இதில் எல்லாத்துலேயும் 1 கிலோ போட்டுட்டு கூட வேப்ப மின்னாக்கு, கடலை பின்னாக்கு இதெல்லாம் கிடச்சதுன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 லிருந்து 7 நாள் வரைக்கும் வச்சுருந்துட்டு 1 ஏக்கருக்கு 300 கிலோவே போதுமானது. குளிக்கி குளிக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஊற்றமேற்றிய தொழு உரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பொட்டாஸ் ரிலீஸிங் பாக்டீரியா, ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா, பாஸ்பரஸ் ரிலீஸிங் பாக்டீரியா அப்படிங்கிற இயற்கை முறையில் நிறையா உரங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது இயற்கை உரங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது இன்னும் சிறந்த முறையில் இருக்குது, பயிர்களுக்கு தேவையானது கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்லேருந்து வெஜிடபிள் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு நுண்ணூட்ட உரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. காய்கறி பயிர்களுக்குனே உண்டான நுண்ணூட்ட உரங்கள் எல்லா காய்கறி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். தக்காளி, கத்தரி, மிளகாய் மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் எல்லாத்துக்குமே இந்த காய்கறி ஸ்பெஷல்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட உரங்கள். இது வந்து 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கிலோ 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அளவில் வந்து இது வந்து ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது எல்லா காய்கறி பயிர்களுக்கும் நல்லா பூக்கள் எல்லாமே கிடச்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுண்ணூட்ட உரங்கள் கொடுக்க வேண்டியது எல்லா நுண்ணூட்ட உரங்களும் அதிலேயே இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி உரங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு காய்கறி பயிர்களுக்கு தேவையான உரங்கள் எல்லாமே கிடைச்சிருது.
1: காய்கறி சாகுபடியில் வரக்கூடிய பூச்சிகள் வகைகள் என்னென்ன சார்?
0: காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சாருறிஞ்சும் பூச்சிகள், அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புழு வகைகள், அடுத்தது வண்டு வகைகள், இது மாதிரி பூச்சி வகைகள் தான் அதிகமாக தாக்கும். மெயினாக கத்தரி, மிளகாய், வெண்டை இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாருறிஞ்சும் பூச்சிகள் அதிகமாகவே இருக்கும். சாருறிஞ்சும் பூச்சிகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்கள்லையுமே அதிகமாக இருக்கும், இதில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெண்டையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளையின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி தான் வந்து அந்த வெண்டை நரம்பு எழுதல் நோய்ங்கிற நோயை வந்து பரப்பும். ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு பரப்பும். அந்த ஒரு இலையில் கடிச்சிட்டு இன்னொரு இலையில் போய் கடிக்கும்போது அந்த வைரஸ் அப்படியே பரவுது, வைரஸ் நோயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கத்தரிலையும் வரும், லிட்டில் லீஃபாக பிரிஞ்சாலும் சொல்லக்கூடிய சின்ன இதுலேயே வரும் அப்படிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுவினி பூச்சி அதை பரப்பும். ஓகேங்களா. அதே மாதிரி இது ரெண்டுமே வைரஸ் நோய்கள் தான். ஓகேங்களா. இது இந்த வைரஸ் நோய் இதில் மட்டுமே இல்லாமல் கொடி வகை காய்கறிகளையும் வைரஸ் நோய்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வைரஸ் நோய்கள் தான் ஃபஸ்ட்டு அதிகமாக வருதுன்னா நம்ம முன்னாடியே அதை வந்து ஏதாவது ஒரு செடியில் 2 செடியில் வந்த உடனே அந்த செடியை பிடுங்கி கொண்டு போய் எரிச்சிட்டு சாருஞ்சம் பூச்சிக்கு உண்டான மருந்து அடிச்சுட்டா தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். இல்லைன்னா அது அதிகப்படியாக பரவிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று இதை நீங்கள் விதை நேர்த்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதை நேர்த்தி பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு 45-50 நாளுக்கு அப்புறம் வராது. அது 45 நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் ரெகுலராக வந்து நம்ம வயலை பார்வையிட்டுட்டே இருக்கணும். எப்பப்போல்லாம் அந்த பூச்சி வைரஸ் நோய் தாக்கியிருக்குதோ உடனே செடியை பிடிங்கி எரிஞ்சிட்டு உடனே சாரஞ்சு பூச்சிக்கணும். மருந்து அடித்தாதான் அது கண்ட்ரோலாக, இல்லைன்னா 1 நாள் 2 நாள்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா வயல் ஃபுல்லாக பரவிடும். ஓகேங்களா. இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் கத்தரின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மாவட்டத்தில் பொய்யூர் கத்தரியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒடிநோயின்னு சொல்லக்கூடிய சொல்லுவாங்க லோக்கல் டேர்மில், அது வந்து பார்த்திங்கன்னா போமோசிஸ் பிளைட். இந்த போமோசிஸ் பிளைட்டுங்கிற ப்ராப்ளம் தான் அதிகமாக இங்கே இருக்குது கத்தரியில். ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து இதுக்கு பயிர் சுழற்சி நீங்கள் ரெகுலராகவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்திடலாம். ஓகேங்களா. முன்னாடியே பயிர் சுழற்சி பண்ணணும், விதை நேர்த்தி பண்ணணும். அதாவது அதில் வந்து விதை நேர்த்தி பண்ணுறத விட நாற்று அங்கே நாற்று நடந்து நடுறோம், அந்த நாற்றை வந்து டிப் பண்ணி நடுறதுனால அதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேயே கட்டுப்படுத்திடலாம். ஓகேங்களா. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவாக ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து கொடுத்துட்டோம்னாவே நமக்கு வராது. அதாவது சூடோமோனாஸு, ட்ரைகோடோமோனாஸ் ரெடி இது மாதிரி முன்னாடியாகவே கொடுத்துட்டோம்னாவே அது நமக்கு வராது.

0: ஓகேங்களா. அப்படி வந்துருச்சுன்னா நம்ம கெமிக்கல் மருந்துக்கு தான் போய் ஆகணும். ஓகேங்களா.
1: இப்போ மாற்றுப்பயிரில் வந்துட்டு இன்டர் கிராப்பிங் மேரிகோல்டு வைக்கலாம்.
0: ஆ, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பொறிப்பயிர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்துட்டுனா மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய செண்டுமல்லி வைக்கலாம், மக்காச்சோளம் வைக்கலாம், சொர்க்கம் வைக்கலாம், சூரியகாந்தி வைக்கலாம், இதெல்லாம் பொறிப்பயிர்கள், கடுகு வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். இதெல்லாம் வர ஒவ்வொரு லைனுக்கு இடையில இடையில வைக்கிறது. அதே வரப்பு சுற்றி பார்டரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆமணக்கு செடி வைக்கலாம், அகத்தி வைக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வைக்கிற வைக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பூச்சியோடைய தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி, விளக்கு பொறி நம்ம பயன்படுத்தி பூச்சியில் வந்து நம்ம அழிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி பொறிவைகள் வச்சு அழிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் இதிலே இயற்கை மருந்துகள் நிறையா இருக்குது பூச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு. புழு வகைகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில், அதாவது கத்தரி, மிளகாய், வெண்டையில் எல்லாம் பாதி புழு புள்ள பாதி புழு வெளியே இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மூலமாக என்பிவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்தோம்னாவே நமக்கு கட்டுப்படுத்திடலாம். நியூக்ளியர் பாலிவேரியஸ்ன்னு சொல்லக்கூடியது அது கொடுக்கலாம். பிவேரியா பேசியானாங்கிற மருந்து கொடுக்கலாம். இது மாதிரி நிறையா இயற்கை பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய இருக்குது. அதே மாதிரி நெமட்டோன் சொல்லக்கூடிய நூட்புழு கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிசிலியம் கிளைமிடோஸ்போரியம், ட்ரைகோடர்மா ஆசியானம், பொக்கோனியா கிளைமிடோஸ்போரியம், பர்போசிலியம் லெனிசிலியம், இதெல்லாம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நூட்புழு துறை மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்தோம்னாவே இது வந்து நீங்கள் ஏன்னா என்ன தான் கார்போஃபிரான் குருண மருந்துக்கு போனாலுமே அது கண்ட்ரோல் ஆகாது. ஸோ இது மாதிரி இயற்கை முறையில் போனால் தான் அந்த நெமட்டோன்னு சொல்லக்கூடிய நூட்புழு வந்து கட்டுப்படுத்த முடியும்.
1: இப்போ எல்லா பூச்சிகளை விட இந்த மாவு பூச்சியோட தொல்லை தான் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக காய்கறி தோட்டம், வீட்டு மாடி தோட்டம் வைக்கிறாங்க, பெரும்பாலும் பிரச்சனை வந்துட்டு இந்த மாவு பூச்சி வந்துட்டு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது.
0: இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாவு பூச்சி அதிகமாக வந்துருச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அடித்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செடி மேலே மட்டுமே அடிக்கிறமா தவிர கீழே தரையிலே நம்ம அடிக்கிறதே இல்லை. என்னன்னா அது அப்படியே லீச் அவுட் ஆகி கீழே விழுகுது. அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்றது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு தான், புரியுதுங்களா. அந்த மாவுப்பூச்சி எறும்பு தான் எடுத்துகிட்டு போகும். அதனால் நீங்கள் என்னதான் அடிச்சிங்கனாலும் கீழே வந்து விழுந்ததையும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த எறும்பு எடுத்துகிட்டு மேலே செடிக்கு கொண்டு போயிடுது. அப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோட்டிங் வந்து நல்லா மாவு மாதிரி இருக்குது, மேலே கோட்டிங் வெள்ளை கலர் மாவு மாதிரி இருக்கும். அது அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இயற்கை முறையில் கட்டுப்படுத்தும்னா வந்து வேப்பெண்ணெய் இல்லைனா வேப்பங்குட்டை சாறு சிறந்தது. ஓகேங்களா. இது கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வெர்டிசிலியம் லக்காணி, அதாவது வெர்டிசிலியம் லக்காணிங்கிறது வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்னா 200 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். அது வந்து ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு தண்ணியில் கலந்து கருப்பட்டி இல்லை வெல்லம் எல்லாம் போட்டு மிக்ஸ், இதில் ஏதாவது ஒரு கிலோ போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஸ்ப்ரேயும் கொடுக்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லிக்யூட்னா 1 லிட்டர் போதுமானது 200 லிட்டர் தண்ணிக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி வேப்பெண்ணெய் இல்லை வேப்பங்கொட்டை சாறுனா ஒவ்வொரு அந்த பிபி ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3-5 ml வரைக்கும் கொடுக்கலாம். அதே வேப்பங்கொட்டை சாறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3% கொடுத்தீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும்.
1: காலையில் எந்த நேரத்தில் கொடுக்குறோம்?
0: ஆக்சுவலாக ஒன்று காலையில் நேரமாக கொடுத்துடணும், இல்லை சாயந்தரம் கொடுக்கணும். அந்த மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியும்.
1: சரிங்க சார். இப்போ ஆரம்ப காலத்திலேயே ஒரு காய்கறி செடிக்கு வந்துட்டு நோய் தாக்கம் வந்துடுச்சுன்னா அது எப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சிக்கலாம்?
0: உங்களுக்கு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மாதிரி பவுடர் பூசின மாதிரி இருக்கும், அது ஒன்று. அதே மாதிரி அதில் லைட்டாக பார்க்கணும். இது வந்து மேற்சாம்பல் நோய்னு சொல்லுவாங்க. கீழே எடைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவுடர் அடித்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது அடிச்சாம்பல் நோய்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது மாதிரி சாம்பல் நோய்கள் அதிகமாக வரும், நம்ம காய்கறி பயிர்கள் அதிகமாக வரும். அது அப்புறம் ரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இலைப்புள்ளி நோயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது மாதிரி இலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் மாதிரி புள்ளி புள்ளியாகவும் ஒன்று வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ப்ரௌன் கலர்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா புள்ளி புள்ளியாகவும் வரும். இந்த மாதிரியெல்லாம் நோய்கள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரிவென்டிவாகவே ட்ரைகோடர்மா விரிடிங்கிறது வந்து கீழே தரையில் கொடுத்துட்றோம். தண்டலுகள், நாத்தழுகள், கழுத்தழுகள்னு சொல்லுவாங்க. தண்டுலேருந்து தண்டு வருதில், மண்ணிலேருந்து வருது தண்டில் வர்றது தண்டலுகள், அந்த கழுத்து பகுதியில் வரக்கூடிய அழுகல் கழுத்தழுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரைகோடர்மா விரடி கொடுத்துட்டிங்கன்னாவே வராது. இலையில் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சூடோமோனாஸ் கொடுத்துட்டிங்கன்னாவே ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். முன்னாடியே கொடுத்தா தான் கண்ட்ரோல் ஆகுது. அப்புறம் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்காது. முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா வரவே வராது. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மாதிரி சாம்பல் நோய்கள் எல்லாம் வர துரு நோய், அந்த புள்ளி புள்ளியாக இலை மேலே ப்ரௌன் கலர் ஒயிட் கலையாக வர்றது வந்து துரு நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அதிகமாக வரும். அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ஒடி நோய் அதிகமாக வரும்.
1: சார், இப்போது காய்கறி சாகுபடியில் நடைமுறையில் வந்திருக்க அட்வான்

0: அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இப்போ என்னென்ன சார் இருக்குது?
1: அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உயர் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இப்போன்னு சொல்ல முடியாது, முன்னாடி இருந்தே வந்திருக்கு. பாலிஹவுஸ்னு சொல்லக்கூடிய நிழல் வளை குடிலில் சாகுபடி பண்ணுறது. நம்ம ஓப்பன் ஃபீல்டில் வந்து சாகுபடி பண்ணோம்னா ஒரு மடங்கு கிடைக்கிறத விட பாலிஹவுஸ்குள்ளே சாகுபடி பண்ணும்போது 3 மடங்கு மகசூல் நமக்கு நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நிழல் வளை குடில் போட்டு பாலிஹவுஸில் வந்து சாகுபடி பண்ணுறதுனால ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் வந்து கல்டிவேட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல மகசூல் அதிகமாக கிடைக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி சாகுபடி பண்ணலாம், கத்தரி சாகுபடி பண்ணலாம், தக்காளி சாகுபடி பண்ணலாம், குடமிளகாய் சாகுபடி பண்ணலாம். இது மாதிரி காய்கறி வகைகள் எல்லாமே நமக்கு அந்தந்த மார்க்கெட்டில் என்ன ப்ரிஃபரன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் சாகுபடி பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? இது பாலிஹவுஸ் மெத்தேடு. இன்னொரு அட்வான்ஸ் மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா மைக்ரோ கிரீன்ஸ். இனி ஃப்யூச்சரில் இதில் தான் மாறிட்டு வரப்போகிறாங்க. மைக்ரோ கிரீன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்தது தான் முளைக்கட்டின பயிர். முளைக்கட்டின பயிர் தான் மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே ஹைட்ரோபோனிக்ஸ்லேயே அதை அப்படி தான் சொல்லுவாங்க. மண்ணில்லா தாவரம், நீர் மூலமாகவே வளர்த்தக்கூடியதுங்கிறது. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மைக்ரோ கிரீன்ஸுங்கிறது அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீரைகளையும் வந்து பார்த்திங்கன்னா நாற்று விதைகள் விட்டு விளைக்கும் போது 3 நாளில் ஒரு கொஞ்சம் சாப்பிட்றது, அது வந்து பார்த்திங்கன்னா 7 நாளில் ஒரு டைம் சாப்பிட்றது. அதாவது மைக்ரோ கிரீன்ஸ், பேபி கிரீன்ஸ், அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மைக்ரோ கிரீன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரவுட்டு, மைக்ரோ பேபி கிரீனு, அடுத்து மைக்ரோ கிரீன். இந்த மாதிரி 3 வகையாக சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரவுட்டுங்கிறது தான் முளைப்பு கட்டணது, 3 நாளில் சாப்பிடக்கூடியது. மைக்ரோ கிரீன்ஸுங்க 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்றது, இது இதிலையே வளர்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இந்த 400 கிராம் காய்கறி சாப்பிட்றத வந்து பார்த்திங்கன்னா அதை விட சத்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் பச்சை காய்கறி சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். இது பச்சை காய்கறிகளாகவும் சாப்பிட்லாம், சமைச்சு பருப்போட மசிச்சும் சாப்பிடலாம், சாலட் மாதிரி தாராளமாக சாப்பிடலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக அந்த சொலானைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் குடும்ப வகைகள் சேர்ந்தது. அதாவது தக்காளி, கத்தரி, மிளகாய் இந்த மாதிரி அந்த குடும்ப வகையை சார்ந்த காய்கறிகள் வந்து பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அதில் சொலானின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அது வந்து நமக்கு கெடுதல், உடம்புக்கு கெடுதல், கிட்டத்தட்ட பாய்சன் ரேஞ்சுக்கும் கூட சொல்லலாம். ஸோ அதனால் அதை பயன்படுத்தக்கூடாது. அந்த குடும்ப காயத்தில் பயன்படுத்திட்டு மற்றபடி கீரை வகைகள், எல்லா கீரை வகைகளும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி முள்ளங்கி பயன்படுத்தலாம். அடுத்தது பாலக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மாதிரி காய்கறிகள்லாம் இதிலையே நம்ம போட்டு வளர்த்து இதை நம்ம பயன்படுத்தலாம். இதுதான் மார்க்கெட்டில் வெறும் 50 கிராம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா அந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அட்வான்ஸாக போகிறது எல்லாமே இது சின்ன இடத்துலையே பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இப்போ போயிட்டுருக்கு.
0: இப்போ ஒரு விவசாயி அறுவடை காலத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னங்க சார் இருக்கு?
1: மெயினாக கவனிக்க வேண்டியதுன்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துடணும். அது இல்லாமல் மார்க்கெட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு சந்தை நிலவரத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அறுவடை பண்ணி ஒரு நாளைக்கு நல்ல விலை கிடைக்கிறேன் அந்த அன்றைக்கே கொஞ்சம் ஆட்கள் வச்சு கூட பறித்து கொண்டு போய் கொடுக்குறது பெஸ்ட்டு. அடுத்த நாள் எப்படி ஃப்ளக்சுவேஷன் மாறணும்னு தெரியாது. ஸோ அதேமாதிரி இப்போ எப்படி என்ன மாதிரி டைமில் அறுவடை பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறிகள் பொறுத்தளவு நிறையா பேர் வந்து மெச்சூர் ஆகிடுச்சுன்னா முந்து காய் முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா செடியிலேயே விட்டுறாங்க. செடியிலேயே விட்டிங்கன்னா அடுத்த காய் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், புரியுதுங்களா? அதனால் செடியிலேயே விடாமல் முத்திரை காயையும் பறிச்சுட்டு அப்படிங்கன்னா அடுத்தடுத்த காய் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். காய்கறி பொறுத்தளவு காய்கறிகள் எடுக்க எடுக்க தான் அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு டைமு டெய்லி அறுவடை பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்குது. ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு மெத்தேட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அறுவடை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணணும். ஓகேங்களா? பீர்க்கங்காய் வந்து ஒரு மாதிரி பேக் பண்ணணும், ஏன்னா போட்டு ரொம்ப கட்டணும்னா உடஞ்சிரும், புரியுதுங்களா? புடலங்காய் ஒரு மாதிரி நீளமாக தான் கட்டணும். இந்த மாதிரி பேக்கிங் மெத்தேடு. அடுத்தது கோவக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நல்லா காற்றோட்டமாக உள்ள சணல் சாக்கு மாதிரி இல்லாமல் அந்த நரம்பு சாக்கு மாதிரியே இருக்கும்ல, நல்லா காற்றோட்டம் இல்லை காய்கறி அந்த மாதிரி காற்றோட்டம் இல்லைன்னா ட்ரேவில் வச்சு கொண்டு போகணும். இந்த தக்காளி எல்லாம் வச்சு கொண்டு வராங்கல்ல, அது மாதிரி காற்றோட்டமாக உள்ளதில் தான் எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப போட்டு அடைச்சி காற்றே போகாத அளவுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் பழுச்சிரும். ஸோ அது மாதிரி கோவக்காய் இது மாதிரி எல்லாம் கொண்டு வர்றது. அது மாதிரி காய்கறி பொறுத்தளவு ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பேக் பண்ணி சந்தைக்கு எடுத்துகிட்டு வர்றது இருக்குது. அது மாதிரி பறிக்கிறதும் இருக்குது, புரியுதுங்களா? ஒரு நம்ம இன்றைக்கி பறித்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளாவது இருக்கணும் மார்க்கெட்டு. செல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய அதோடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய நாட்கள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பறித்து வைக்கணும். மார்க்கெட்டோடைய ப்ரிஃபரன்ஸ் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும், பக்கத்து மார்க்கெட்டாக இல்லை தூரமாக இல்லை வெளி மாநிலங்களாக, அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புறதுங்கிறது பெஸ்ட்டு மெத்தேடு. ஓகேங்களா?
0: ரொம்ப நன்றிங்க சார். இன்றைய உழவை போற்றும் நிகழ்ச்சியில காய்கறி பயிரில ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தோட தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வளர்க்க ரகு சார் அவங்க. அது மட்டும் இல்லாம நமது அன்றாட உணவுல காய்

0: காய்கறிகளோட முக்கியத்துவம் என்னன்னு, இதை அறிவியல் முறையில் பயிரிட்டு நல்ல வருமானம் பெறுவது எப்படின்னு இன்னைக்கு இந்த நேர்காணல் மூலமாக எங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லியிருக்கீங்க சார். மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு சந்தேகங்கள் இருந்தால் விவசாயிகள் உங்களை தொடர்பு கொண்டு அலைபேசி மூலமாக அழைக்கலாம். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களை, 9578629047. மீண்டும் ஒரு முறை, 9578629047. மிக்க நன்றி சார்.
1: நன்றி.
2: நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், மகிழ்ந்திருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
2: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமத.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நிகழினி நாம ஒரு திரையிசை பாடலை கேட்கலாம். அந்த பாடலை பாடியிருக்கிறார் டி ராஜேந்தர். அது மைதிலி என்னை காதலி படத்திலிருந்து.
11: என்ன

நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது. லஞ்ச் பிரேக். நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே எம் எம் கலியபெருமாள். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேரம் 2:55, 10:00 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 14 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, சிவகங்கை, வீரகனூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் மஞ்சளாறு, கரூர் மாவட்டம் தோகைமலை, திண்டுக்கல் மாவட்டம் பழனி, நிலக்கோட்டை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மண்டபம், மேலூர், ஆண்டிப்பட்டி, வேடசந்தூர், பரமத்திவேலூர், கல்லன்றி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், காங்கேயம், பழனி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஈரோடு, வாடிப்பட்டி, குண்டாரணை, கவுந்தப்பாடி, மோகனூர், கீழச்செருபாய் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருப்பூர் தெற்கு, பெரியகுளம், திண்டுக்கல், குறுவடி, பஞ்சப்பட்டி, முதுகளத்தூர், தானியமங்கலம், பெருந்துறை, பெரியகுளம், கொடிவேரி, ஹாரிசன், சோழவந்தான், உட்பிரையர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காமாட்சிபுரம், பரங்கிப்பேட்டை, வாலிநோக்கம், தென்பரநாடு, மதுரை, நத்தம், அரவக்குறிச்சி, மதுரை வடக்கு, மேலூர், விருதாச்சலம், கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம், வெள்ளக்கோயில், கிண்ணக்கோரை, சூரலக்கோடு, கடலாடி, தியாகதுர்கம், வெம்பாக்கோட்டை, முசிறி, தஞ்சாவூர், போடிநாயக்கனூர், அகரம்சீகூர், உடையாளிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38.9 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 19.4 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அதிகளவு வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. குமரி கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு

சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக குறைந்த அளவில் உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கலாம். அனில் பாஸ்தா விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC.
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை,
8: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
9: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நீங்க குழந்தையா இருந்தப்போ நம்பிய மிக வேடிக்கையான பொய் என்ன? நிலா நம்ம பின்னாடியே வருது, விதைய முழுங்கிட்டா மரம் முளைக்குமோ, மயிலிறகு குட்டி போடும், எட்டுக்கால்

பூச்சி கடிச்சிருச்சா ஸ்பைடர் மேனா மாறிடலாமா? இப்படி குழந்தையா இருக்கும்போது நீங்க நம்பிய மிக வேடிக்கையான பொய் என்ன? அதுதான் இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில என்னோட பகிர்ந்துக்க போறீங்க. நேயர்கள் தங்களது கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழிவின் முகி.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் வீதியின் ஆயில் வழங்கும் இன்சோல் அமுது.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். இணைந்திருக்கிறோம் நேர்களே, லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில குழந்தையா இருந்தப்போ நீங்க நம்பிய மிக வேடிக்கையான பொய் என்ன? அய்யவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சிறு வயதில் 10 காசு 5 காசு மண்ணில் புதைத்து தண்ணீர் ஊற்றினால் மரமாகும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள், அதை நானும் நம்பி செய்து ஏமாந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி, புளிய மரத்தில் பேய் இருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதை நம்பி 6 மணிக்கு மேலே நான் கொல்ல பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், மதிய வணக்கம். குழந்தையாக இருக்கும்போது நிலா நம்மோடு வரும் என்பதன் நம்பிக்கை தான், விதை முழுகினால் வயிற்றில் மரம் முளைக்கும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. சிறு வயதில் பள்ளி பருவத்தில் நண்பர்கள் மயிலிறகு குட்டி போடும் என்பதை நம்பி புத்தகத்தின் பக்கங்களிடையே மயிலிறகை வைத்து 2 நாட்கள் கழித்து குட்டி போட்டுள்ளதா என பிரித்து பிரித்து பார்ப்பது, ஏமாற்றம் அடைவது இன்னும் என் நினைவில் உள்ளது, எனக்கே சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: நமது பண்பலையில் நலைக்கலை 640க்கு ஸ்ரீ லலிதம்மல் சித்தா பார்மாசின் விவியன் ஆயில் வழங்கும் என் சொல்லமுது.
5: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நலமலை 4:30 வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் ஊரும் உணவும். இணைந்திருக்கிறோம் நேர்களே, லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. காரைக்கால் இருந்து நளினி சொல்லியிருக்காங்க, ஊசி தட்டான பிடிச்சா அப்பா கப்பலில் போகும்போது கப்பல் கவுந்தருன்னு சொல்லுவாங்க, அதை நம்பி நாம் பயப்படுவோம் பாருங்க, அதனால தட்டான பிடிக்கிறதே இல்லையா, அதை நினைச்சு சிரிப்பு சிரிப்பு சிரிப்பாக வருவதும் உண்டா. சிறு வயதில் நிழலை பார்த்து பயந்ததும் உண்டு, பின்னாடியே வருதுன்னு ரொம்பவே பயப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல்ல இருந்து சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயில இருக்க குட்டி போடும், விதையை முழுங்கிட்டா

மரம் முளைக்கும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ள இருந்தது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மயிலிறக புக்கில் வச்சு அது குட்டி போடுன்னு திறந்து திறந்து பார்த்து ஏமாந்து போன நாட்கள். ஒரு நாள் காசை வந்து விழுங்கிட்டாங்களாம். அவங்களோட அம்மா வந்து காசு மரம் முளைக்கும் அப்படின்னு பயமூர்த்தி காட்டிட்டாங்களாம். அது போல நிறையவே ஏமாந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடியிலேருந்து சுதா சொல்லியிருக்காங்க, சில்லறை காசுகளை வந்து புதைச்சி வச்சா மரம் வளரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நிறைய முறை நான் வந்து காசை வந்து புதைச்சி புதைச்சி வச்சு மரம் எப்போ முளைக்கும் அப்படின்னு ஏமாந்த நாட்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் ரேணுகா.

ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் நாளை மாலை 5 மணிக்கு, திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் நாளை காலை 8 மணிக்கு, மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

எல்லா செய்தி நிகழ்ச்சியில் உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் நம்பிய மிக வேடிக்கையான பொய் என்ன? ராஜேந்திரன் மணக்குடியில இருந்து சின்ன வயசுல சாப்பிடாம இருந்தா போலீஸ் வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதை நம்பி நான் உடனே சாப்பிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர்ல இருந்து அமுதா சேகர் வெற்றிலை பாக்கு போட்டால் மாடு முட்டி விடும் அதை நான் நம்பி எத்தனை நாள் ஏமாந்து போயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ராஜேந்திரன் கிணத்துல கல்ல போட்டா கல்யாணம் நடக்காதுன்னு சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் சொல்லியிருக்காங்க, ராத்திரி நேரத்தில் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, அப்படியே எங்கேயாவது போனாலும் ராத்திரி 7 மணிக்குள்ளே வந்துடணும், இல்லைனா இருட்டுக்குள்ளே பேய் பிடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம். சேத்தூர்லேருந்து சீதா கலியபெருமாள் அச்சு கண்ணன் கண்ணை குத்திடுவான் அப்படின்னு ஒரு பழமொழியும் உண்டாம். கடலூர்ல இருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலாவில் வந்து ஆயா வடை சுட்டுட்டு இருக்காங்க, 2 கை நகத்தையும் தேய்ச்சா புறா புறா வந்து பூ போடுமா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் பாஸ்தா விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13-17 வரை.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13-17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நீங்க குழந்தையா இருந்தப்போ நம்பிய மிக வேடிக்கையான போய் என்ன? நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிடலாம்.
9: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 500,000 நினைச்சுக்கிட்டு.

0: இனிமே எல்லாம் அப்படித்தான். ஆ
1: நான்கு மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உறவும். காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து. கேட்க தவறாதீர்களே. இணைந்திருக்கிறோம் நேர்களே லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில உங்களுடைய சிறு வயதில் நீங்கள் நம்பிய மிக வேடிக்கையான பொய் என்ன? சிறு வயதில் நான் எனது அம்மாயி வீட்டில் இருந்தேன். அப்போது அவர்கள் வளர்க்கும் கோழியை முட்டையிடும். முட்டையிட்ட பிறகு மீண்டும் அதனை பிடித்து கூடையில் அடைத்து வைப்பேன். மறுபடியும் முட்டையிடும் என்று அதனை அவ்வப்போது திறந்து பார்ப்பேன். முட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு கூலாம்பட்டியிலிருந்து தங்கவே சொல்லியிருக்காங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து. சிறு வயதில் புலியன் இலந்தை விதைகளை முழுங்கிட்டோம் அப்படின்னா வயத்தில் மரம் முளைக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. பயந்துக்கிட்டே காலையில் வயத்தில் மரம் முளைச்சிட்டா எப்படி ஸ்கூல் போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நைட்டில் தூங்கிடுவேன். நானும் என்னோட தம்பியும் நைட் டைமில் ஓடுவோம். நீலாம் எங்கள் பின்னாடி தான் வருது அப்படின்னு சண்டை போட்டுட்டே ஓடுவோம். மயிலிறகு ரொட்டி போட்டு காலையில் குட்டி போட்டுச்சான்னு பார்க்குவோம். அந்த தினம் ரொம்பவே அழகான நாட்கள். அதெல்லாம் ஒரு இனிமையான மறக்க முடியாத அழகிய தருணத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு காரைக்கால் பண்பலைக்கு நன்றி கூறியிருக்காங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரலை நமது பண்பலையில் நாளைகளை 8:30 வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும்
2: பாட்டு.
1: நலிமலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான்.

0: சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல்லும் போது தற்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நேயர்களின் நினைவிற்கு நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் ஊரும் உறவும். காரைக்கால் மாவட்டம் மேலவூடுதுறை மாரியம்மன் கோயில் அருகிலிருந்து நேரலியாக உலாவரும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: 3:45 பண்பலையோடு இணைந்து நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியில் நீங்கள் சிறுவயதில் நம்பிய மிக வேடிக்கையான பொய் என்ன? தெரியாமல் ஒருவர் தலை மீது இன்னொருவர் முட்டிக்கொள்ள கொம்பு முளைக்கும், இதை நம்பின நாட்கள் பல முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரியிலிருந்து சுமதி. சேத்தூர்ல இருந்து சீதா கல்லி பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளத்து பக்கம் போனாலே முதல கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சுப்பூவை பறித்து புத்தகத்தில் வைத்தால் படிப்பு வரும், இதை வந்து நான் ரொம்ப நாளா நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் வந்து யானையோட பாதம் பட்ட இடத்துல உள்ள மண்ணை அள்ளி எறும்பு மேலே போட்டோம் அப்படின்னா எறும்பு செத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நம்பின காலமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் வந்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலையும் தலையும் மோதிக்கொண்டால் தலையில் கொம்பு முளைக்கும் சொல்வதை நம்பியுள்ளேன். அப்புறம் வந்து சிறு வயதில் புளியங்கோட்டை வந்து விழுங்கிட்டாங்களாம், வயிற்றில் புளிய மரம் முளைக்குமோ அப்படின்னு நம்பி பயந்த நாட்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நிலைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
6: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
8: வரும் மே மாதம் 15 தேதி 21 தேதி வரை.
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் ஸ்கூல்.
9: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில நீங்க குழந்தையா இருக்கும் போது நம்பின பொய் என்ன, வேடிக்கையான பொய் என்ன? சிறு வயதில் எரிக்கும் செடி மொட்டுகளை பாசா ஃபெயிலா பார்ப்பது, பென்சிலை சீவி அந்த தோலை ரப்பர் வருமா என்று கஞ்சில் போட்டு பார்ப்பது, இப்படி பல மாதிரி செய்து பார்ப்பது சிறு வயதில் என்று நினைத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெத்தியிலிருந்து செல்வி. நீடாமங்கலம் வட்டம் கலாச்சேரி மணிவாரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெற்றில பார்க்க போட்டா மாடு முட்டும் அப்படின்ற பொய்யை நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு வயதில் குழந்தையா இருந்தப்போ மிகவும் நம்பிய பொய் என்ன அப்படின்னா, ஆவி வரும் அதை சாப்பிடாத என்று என்னை பயமுறுத்தியது. அதாவது எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குச்சி ஐஸில் ஒரு ஆவி வரும் இல்லையா, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பயமுறுத்தியிருக்காங்களாம். இந்த விஷயம் என்னால் என்றுமே மறக்க முடியாத மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மேல விடுதலை எஸ் சேஃபு விஜயராகவன். பழம் தின்னும்போது கொட்டையை விழுங்கிட்டோம் அப்படின்னா மரம் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையை ஒரு முறை முட்டினால் கொம்பு முளைக்கும், இதை நான் நம்பியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேர்லத்தில் இருந்து. கடலூர்லேருந்து பார்த்திபன் சொல்லியிருக்காங்க, தெரியாமல் ஒருவர் தலை மீது இன்னொரு தலையில் முட்டினா வந்து கொம்பு முளைக்கும், சிறு விதைகளை முழுங்கிட்டா வயத்தில் வந்து வயிற்று தொப்பிலில் வந்து மரம் முளைக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பயந்துக்கிட்டே தொப்பில் மூடிக்கொண்டு பள்ளிக்கு சென்ற காலம்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நிறைவுபெறுகிறது. சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேர்களே, காய்பண்பலை நுறுப்பலி போன்ற நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

0: பொன்னலையில் நேயர்களினி கேட்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் ஓரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை மாரியம்மன் கோயில் அருகில் இருந்து. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைகிறார் அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத். வாருங்கள் நேர்களே, காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை மாரியம்மன் கோவிலுக்கு செல்லலாம்.
3: பண்பலை உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நன்றி வெண்முகி மேடம். இந்த இனிமையான மாலை பொழுதுல பண்பலை உறவுகளை சந்திக்கக்கூடிய, அந்த உறவுகளை தேடி போகக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் உறவும். இந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை மாரியம்மன் கோயில் பக்கத்துலதான் நம்ம இருந்து பேசுறதுக்கு காத்துட்டு இருக்கோம். மேலவுடுதுறை எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கும் இந்த காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மேலவுடுதுறையில இப்ப ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எங்க வரணும் அப்படின்னா, அரசலாறு ஒட்டி வரக்கூடிய மேற்கு நோக்கி வரோம் அப்படின்னா மதகடியில இருந்து மேலவுடுதுறை அப்படிங்கிற அழகான ஊர் இருக்கும். அதுல லெப்ட் எடுத்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஒரு மாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கும். அந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துல நேர்ல சந்திக்கிறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேர்ல சந்திக்க அவங்க ஊருக்கே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம காரைக்கால் மாவட்டத்துல அந்த அரசலாறு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேலவுடுதுறை இந்த நேர்ல சந்திக்க தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி நிறைய நேர்கள் இருக்காங்க, பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நேயர் இருக்கு, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
4: சத்யா.
3: எனக்கு
4: அது ஒரு ஆள் பலம் மாதிரி, ஒரு வீட்டுல ஒரு ஜனங்க இருந்தா எப்படி நம்ம சந்தோஷமா ஒரு என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி எனக்கு அது துணைக்கிருவோம்.
3: காலையில
4: ஒருத்தவங்க கதை சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு நிறைய இந்த சாமி விஷயங்களை நிறைய சொல்லுவாங்க, அது எனக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து
3: நம்ம ஸ்டேஷன் ஆரம்பிக்கும் போது பக்தி மாலையோட
4: ஆரம்பிக்கிறோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல கேட்க முடியாது, அவங்க திட்டுவாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. கம்மியா தான் கேட்பேன், அப்படி இருந்துமே கிச்சன்ல கொண்டு வச்சுக்கலாம் நான் இதை கேட்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லாம் அதுல கவனமா
3: இருக்கு,
4: அது கவனம். நான் மட்டும்தான் குடிப்பேன், வேற யாரும் குடிக்க
3: மாட்டாங்க. பாட்டோட ஆரம்பிக்கிறது
4: நைட்டு 11 மணி வரையிலும் கேட்பேன்.
3: சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பாட்டு கேட்கணும் ஆசைப்பட்டிருப்பீங்க, டக்கு அந்த பாட்டு வந்துருக்கும்.
4: ஆமா ஆமா,
3: அப்படி வந்திருக்கா?
4: வந்துருக்கு.
3: என்ன பாட்டு அப்படி வந்துருக்கு? அது மாதிரி
4: இந்த நேத்து கூட பாடுச்சே வந்து, அந்த ஒரு வயசானவங்க ரெண்டு பேர் பாடுவாங்கல்ல. எனக்கு பிடிச்சது உரசிக்கிட்டு போறது கூட எனக்கு பிடிக்கும். அந்த சீன் ஒரு பாட்டு வரும்ல,

0: அண்ணா காலேஜ்ல காமராஜர் காலேஜ் இருக்கு, கலைஞர் காலேஜ் அதுல படிக்கிறாங்க.
1: அண்ணா காலேஜ்
0: உள்ள இருக்கிற காலேஜ் கேம்பஸ்ல படிக்கிறாங்க.
1: வீட்டுல வேற யாரு இருக்காங்க?
0: அவ்வளவுதான், நாங்க மூணு பேர் தான்.
1: மூணு பேர்.
0: ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்.
1: ஓ சரி. அவங்க என்ன ஊர்ல இருக்காங்க?
0: அவங்க திருப்பூர்ல இருக்காங்க.
1: ஓ சரி. நீ காரைக்கால் திருப்பூர் எப்படி அது டெய்லி போயிட்டு எல்லாம் வர வாய்ப்பு இருக்கா?
0: டெய்லி எல்லாம் போக மாட்டோம்.
1: டெய்லி போக முடியாது, வாரத்துக்கு ஒரு தடவை. டெய்லி
0: ஏதோ மாசத்துல வருஷம் வைக்கிறதுக்காக போவோம். பண்ணி மேரேஜ் ஆயிடுச்சு வைக்கிறது, பொங்கல் தீபாவளிக்கு போவோம். போவோம். அதுக்கு மேல இடையில ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பாக்க
1: முடியாது. நல்லதுக்கு போகணும் சொல்லுவோம்,
0: நல்லதுக்கும் போவோம். அதே மாதிரி ஏதாவது அர்ஜென்ட்னு சொன்னாலும் போவோம்.
1: எம்காம் படிக்கிறாங்க, அடுத்து அவங்க என்ன படிக்க வைக்கணும், என்ன பண்ண ஆசை உங்களுக்கு?
0: பிஹெச்டி படிக்கிறது.
1: அப்படியா? அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களா? எல்லாருக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களை சந்திச்சதுலயும் முதல் நேயரே ஒரு பரிச்சயமான நேயரா இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: எனக்கு அப்புறமேட்டு வந்து நாகத்தம்மன் படத்துல வந்து ஒரு சாமி பாட்டு வரும்.
1: இப்போ வந்து உங்களுக்காக சிந்து பைரவி படத்துல இருந்து நானும் ஒரு சின்ன பாட்டு வந்து வெண்மதி கொடுப்பாங்க. ஆனா இப்ப கொடுக்க மாட்டாங்க, லேட்டா தான் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு ரொம்ப பழையகாலத்தினேங்கிற மாதிரி ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. அது இல்லாம இன்னொரு தகவலோட சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் வந்து பிறந்த நாளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அப்படி அதுக்கு சொல்லவே இல்லையா? எனக்கு எந்த எத்தனை பண்ணாலும் வாங்கி கொடுத்தாங்க.
0: எனக்கு
1: என்ன பிடிக்குமோ அதான கொடுக்க முடியும். அதனால உங்களுக்கு பண்பலையை பிடிச்சிருக்கிறதுனால பண்பலை ரேடியோவே வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியோல பாட்டுக்கு வரப்போகுது. நீங்க பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்கலாம். நிகழ்ச்சியில அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: ரஞ்சனிப்பா.
1: ரொம்ப
2: சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல இவ்ளோ ஒரு எல்லாரும் பேசுறது நல்லா சந்தோஷமா இருக்கு.
1: நாங்க
2: எங்க அத்தை எல்லாம் வயல்ல பறிச்சு எடுத்துட்டு இருப்போம். இரவு நேரத்துல எல்லாம் பழைய பாடல்கள் போடுவாங்கல்ல, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். நாங்க கேட்போம். இருக்குமாருக்கு ஒரு மன அமைதியா, எவ்வளவு குடும்பத்துக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்தாலும் இதா இருந்தாலும் அது கேட்கறது பாட்டுக்கு ஒரு இனிமையா இருக்குங்க.
1: என்ன
2: எந்த இடத்துலயும் எந்த பருத்திக்கு போர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துதான் விவசாயம்
1: பண்ணிட்டு இருக்காங்க.
2: பயிரே உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் போனா நல்லா வெடிச்சிரும். நாங்க எல்லாருமே எடுப்போம்.
1: ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பஞ்சு எடுப்பீங்க?
2: நாங்க 15 கிலோ வரைக்கும், 20 கிலோ.
1: அவ்வளவு பொறுப்பான அஞ்சு கூட வராது. 15 கிலோ
2: எப்படி? சில பேர் இன்னுமே கூட எடுப்பாங்க. நாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் முடியாது, நாங்க கம்மியா எடுப்போம். வந்தாங்க, அவங்க பேச சொல்லுங்க.
1: அவங்க பக்கத்துல
2: நடுவாங்கப்பா. நாங்களும் சின்ன இதுல முடியாத போயிடுச்சு. அது சீசன்ல நடுவாங்க.

0: சீசன்
1: வந்தா வருவாங்க. சம்பாவுக்கு நடுவாங்க. அப்ப வந்து காவிரி தண்ணியை நம்பி நடுறதுதான்.
0: அதுதான் அது ஏற்பாடு. இங்க போர்லாம் ரொம்ப வசதி இல்லை, எத்தக்கைய இருந்து தண்ணி வருது.
1: ரொம்ப நன்றிமா அந்த நிகழ்ச்சியில பேசுனதுக்கு. தொடர்ந்து ஒரு ஐயா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். நன்றி ஐயா, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: கலியபெருமா.
1: கலியபெருமா ஐயா, உங்களுக்கு என்ன ஊர் உங்களுக்கு?
2: மேல ஓடுதுறை.
1: இந்த ஓடுதுறை?
2: ஆமா.
1: எத்தனை ஓடுதுறை இருக்கு?
2: ரெண்டு ஓடுதுறை இருக்கு. நடு ஓடுதுறை, மேல ஓடுதுறை.
1: கீழே ஓடுதுறை ஒண்ணு இருக்கு.
2: கீழே கீழே ஓடுதுறை, நடு ஓடுதுறை, அதான் கீழே ஓடுதுறை.
1: சரி, நீங்க சின்ன வயசுல பார்த்த ஓடுதுறைக்கு இப்ப இருக்க ஓடுதுறைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
2: ரொம்ப மேல வந்துட்டு.
1: அப்பலாம் எப்படி இருக்கு?
2: அப்ப வந்து இது அது இல்ல, இந்த அளவுக்கு இல்ல. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது, காரைக்க போவோம், காரைக்கா
1: போகணும்.
2: பஸ் எல்லாம் இருந்தது அப்ப, பஸ் கிடையாது, நடந்துதான் போகும்.
1: நடந்து போயிட்டு வந்தோம். அது ஒரு காலம்,
2: அது ஒரு காலம். ஆமா, நல்லா வைக்கத்துல மாம்பழ ஜூஸா பாத்துட்டே வந்து அப்படியே அஞ்சு அஞ்சு பேரா வருவாங்க. இப்ப அது இல்ல.
1: இப்ப 50 பேர் பேச அதெல்லாம் ஒரு காலம். அது
2: அதெல்லாம் ஒரு காலம். காலையில ஏந்திருப்பேன், 5 மணிக்கு 5:55 ரேடியோ வச்சிருவேன். ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு வேலை கிடையாது, உட்காந்து ரூம்ல உட்காந்து இருக்கிறது தான். வாதம் அடித்து போச்சு, வேலை செய்ய முடியாது. சீட்டு முடிஞ்சா வாதம் அடித்து போச்சு.
1: கீத்து முடிஞ்சிட்டு இருக்கீங்களா?
2: இங்க வாங்கிட்டு வந்து போட்டு ஊற வச்சு, எங்கள்கிட்ட குளம் இருக்கு, ஊற வச்சு நைட் எல்லாம்
1: முடையுவான். இந்த பக்கத்துல தென்னை மரம் அதிகம் பார்க்க முடியலையே. இப்ப நான் இதுக்கு தென்னை பக்கம் தென்னை கீர்த்தல என்ன பண்ணுவீங்க?
2: இப்ப கிடையாது. நான் கீழ்த்து முடைஞ்சது வந்து 8 வருஷம் ஆச்சு. 18 வருஷம், 8 வருஷம் தான் முடியல எனக்கு. வாழ அடிச்சு போச்சு, உட்காந்துதான் இருக்கேன், வீட்டுலதான் உட்காந்து
1: இருக்கேன்.
2: ஆமா ஆமா, ரேடியோ ஓடிட்டே இருக்கும். 11 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும்.
1: கால வந்தே மாதிரி தொடங்கி
2: ஜெயிங்க. ஆமா ஆமா,
1: நீங்க ஜெயிக்கணும் சொல்றீங்களா? நீங்களும் சேர்ந்து சொல்லுவீங்களா?
2: ஆமா,
1: ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சதுல. ஒரு மூத்த மேயர். வயசு எத்தனாவது உங்களுக்கு?
2: 78.
1: 88. பாருங்க, ஒரு மூத்த மேயர். நீங்க வந்து இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து பேசிருக்கீங்க.
2: அம்மனுக்கு இது வந்து தீமிதி கிடையாது. அடுத்த மாசம் தான் பிரவேசம் விடுவாங்க.
1: என்ன
2: விசேஷம் நடக்கும்னா உபயம் பண்ணுவாங்க.
1: எந்த மாசத்துல?
2: அடுத்த மாசம் வைகாசி மாசத்துல.
1: வைகாசி பௌர்ணமி
2: அப்ப வந்து ஒவ்வொருத்தர ஒவ்வொரு உபயம் பண்ணுவாங்க.
1: சரி, இப்ப நீங்க சின்ன வயசுல தீமிதி நடந்துச்சா?
2: அப்பன்னு எனக்கு தெரியல. நான் இங்க வந்து 88 வயசு ஆகுது எனக்கு. அது வரைக்கும் இங்க இருந்த நான் தான்.
1: சரி, நன்றிங்க ஐயா. ரேடியோ தொடர்ந்து கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி 88 வயசு, ஆனா அவங்களுக்கு 10 வயசு மாதிரி இருப்பாங்க. பாட்டு
2: கேட்டுட்டே
1: இருங்க. வானொலிக்கு கிட்ட 90 வயசு கடந்துட்டு சொல்றோம்.
2: ஆமா, நான் எல்லாத்தையும் கேட்பேன், ஆனா பேச தெரியாது எனக்கு.
1: 2 வயசு மூத்தவர், வானொலி 2 வயசு மூத்தவர். அதனால உங்களோட அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு ரேடியோ கேட்டுட்டே இருக்கு.
2: சரி, நமக்கு நம்பரை எழுதி கொடுத்தது சேப்பு தான்.
1: சேப்பு தானா? அவரை பேசுவோம் நேர்களே, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பணி நன்றி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
8: நலிமலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
11: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
8: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள், கிரீனைட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: இன்றைய உருமுறும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து நேரடியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் நீங்களும் மீண்டும் செல்லலாம் காரைக்கால் மாவட்டம் மேலவுடுதுறை மாரியம்மன் கோவிலுக்கு.
1: இன்றைய ஊர்முறம் நிகழ்ச்சிக்காக நம்ம மேலவுடுதுறை மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருந்துதான் நேர்ல சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு நான் ரேடியோல பேச போறேன், எல்லாம் ரேடியோ கேட்க ரெடியா இருங்க. 1 2 3 அப்படின்னாங்க. அது த்ரீன்னு சொன்ன முடிச்சோன்னு நம்ம ஆரம்பிச்சிருவோம். அம்மா அவங்க பேச சொல்லுங்க.
2: சாரதா.
1: நான் பாஸ்டா பேசுனா அப்படி சுலபமா சொல்லிட்டீங்க.
2: சாரதா
1: சாரதா அம்மா போன் பண்ணி சொல்லிட்டீங்க பேச போறேன்னு
2: சொல்லிட்டேன்.
1: யார்ட்ட சொன்னீங்க? இப்போ
2: என் பையன்ட்ட சொன்னேன்.
1: பையன் பேரு
2: குமரன்.
1: குமரன் இப்ப கேட்டுட்டு இருப்பாரு நம்ம அம்மா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன பேச போறாங்க கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுல யாரா இருக்காங்க?
2: வீட்டுல நான் இருக்கேன், கணவர் இருக்காங்க, மகன் இருக்கான், அம்மா இருக்கு, பேர பிள்ளைங்க இருக்கு.
1: அப்படியா? பேர பிள்ளைக்கு எத்தனை வயசு ஆகுது?
2: பேர பிள்ளைக்கு 1 10 வயசு, 1 3.5 வயசு, இன்னொரு பையனுக்கு 2 குழந்தை, அவனுக்கு 10 வயசு, 1 1.5 வயசு ஒண்ணு இருக்கு.
1: அந்த 1.5 வயசுக்குள்ளதான் உங்களுக்கு பிடிக்கும்?
2: எல்லாமே பிடிக்கும்.
1: இல்ல இல்ல 1.5 வயசுக்குள்ளான்னு
2: அப்படிலாம் இல்ல, எல்லா எல்லா குழந்தையும் பிடிக்கும் எனக்கு.
1: 1.5 வயசுக்குள்ளதான் ஓடிக்கிட்டே கிடக்கும், கேட்கவே கேட்காது, பவுடர் கொட்டாதான் குத்தும், அது ஜாலியா இருக்கு, அதுதானே பிடிக்கும் நான் நினைச்சேன். அப்படிதானே? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க என்ன வீட்டுலதான் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம்.
1: வீட்டுல இருக்கீங்க. இப்ப இங்க மத்த இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? போவீங்களா?
2: போயிட்டு தண்ணி பாட்டிலோட போறேன்.
1: இப்ப என்ன வேலைக்கு?
2: பருத்திக்கு போறேன், கொஞ்சம் உரம் வைக்கலான்னு.
1: அப்படியா? இப்ப நீங்க நீங்க போய் உரம் வச்சுட்டு நீங்க சொந்த வயலுங்களா? இல்ல
2: இல்ல, சொந்த வயல் தான் 1/2 ஏக்கர் இருக்கு நமக்கு. அதுல கொஞ்சம் பருத்தி போட்டிருக்கோம்.
1: காலையில
2: பொழுதுக்கும் சில பேர் ஆளு செய்யறவங்க செய்வாங்க. நம்ம அப்பப்ப போய் காலையில போவேன், 10 மணிக்கு வந்துடுவேன். அது மாதிரி 3:30 போவேன், 6 மணிக்கு வீட்டுக்கு
1: போவேன். ஜாலியான வேலையா இருக்கா? போனமா வந்தமா கொஞ்சம் போன வேலை. என்ன கஷ்டம் எனக்கு தெரியுது, என்ன வெயில் அடிக்குது, கஷ்டப்படுறோம். நெல் கூட இருக்காது
2: நம்ம கொல்லையில. நெல் இருக்கு, தென்னமரம் எல்லாம் இருக்கு. 10 மரம் என்ன சொல்லி உட்காந்துக்கணும்.
1: ஓ சரி சரி, அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்ப போன வருஷம் இந்த வருஷம் எப்படி எதிர்பார்க்கறீங்க நீங்க பருத்தியில?
2: கொஞ்சம் தான் சாவடி எல்லாம் கூட்டாச்சு, நம்ம சொந்த வயல மட்டும் போட்டுட்டு இருக்கோம்.
1: ஓ சரி, இப்ப சொந்த வயல் மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாம் பண்றது இல்ல, இப்ப
2: போடல, அது கிளாரா போயிட்டு. அதனால நம்ம
1: இந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த கிளார் மண் ஆகிறதுக்கு உப்பு மண் அதிகமா இருக்குமா, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த உப்பு மண்ணுக்கு பருத்தி நல்லா வருமே?
2: வரலையா? வரல, வரப்ப சுத்திதான் இருந்துச்சு, நடுத்தர எல்லாம் கிளம்பவே இல்லையே.
1: பொதுவாகவே இந்த பருத்திக்கு வந்து உப்பு தண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு
2: வாங்க. ஆனா வரல.
1: பரவாயில்ல, விடுங்க, இந்த வருஷம் கொஞ்சம் பருத்தி நல்லா வரட்டும். சரிங்களா? நீங்க ரேடியோ எல்லாம் பேசிருக்கீங்களா?
2: நான் எல்லாம் பேசுனது வரைக்கும்
1: ரேடியோ
2: பேசுனவங்க எல்லாம் கேட்டிருக்கேன்.
1: தம்பி
3: எனக்கு சொந்த ஊர் வந்து வீட்டுக்காரங்கூட வந்து அகலங்கன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தது இங்க
1: காரைக்கால்
3: ரோடு. அதான் உங்க வீடு. எனக்கு வந்து கட்டி கொடுத்தது உள்ளார இருக்கு வீடு. எனக்கு சந்தோஷம் தாங்கல, எப்படி என்னடா எல்லா ஊருக்கும் வராங்க, இங்க வரவே இல்லையே, பேச முடியாதா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். இவன் சொன்ன ரேடியோல கேட்ட கையோட நான் உளுந்தடிச்சு ஓடியாரு பாக்கணும் அப்படின்ட்டு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா உங்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிற அளவுதான் இந்த ஊரும் புறம் நிகழ்ச்சியே நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாராலையும் நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாது, கலந்துக்க முடியாதவங்களையும் கலந்துக்க வைக்கணும் அப்படின்னாலதான் வந்திருக்கோம். இந்த அளவுக்கு ரேடியோ பிடிக்கிறதுக்கு காரணம் என்னங்க?
3: இங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரங்க தான் வந்து ரேடியோ கேட்பாரு. நான் வீட்டுல எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க தான் அப்பதுல இருந்து காலைல 6 மணிக்கு போட்டாருன்னா நைட் 11 மணி வரைக்கும் நீங்க ஆஃப் பண்ற வரைக்கும் ரேடியோ தான் ஓடிட்டே இருக்கும். நான் கூட செத்த நேரம் ஆஃப் பண்ணி போலாம்ல அப்படிம்பா, உத வாங்கி ரேடியோல கைய வச்சுனா நீ அவ்வளவுதான் அப்படிம்பாரு. எல்லாரும் ரேடியோ
1: தான்,
3: அதனால எனக்கு பிடிக்கும், அதனால நானும் கேட்டுக்கிட்டே
1: இருப்பேன்.
3: இல்ல இவர் கேக்குறாரு, சரி நம்மளும் எல்லாம் கேட்கணும், எல்லாம் என்ன கருத்து எல்லாம் அந்த எல்லாரும் கருத்து எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன
1: சொல்லுவாரு
3: தகவல் சொல்லுவாங்க.

0: அவர் சொல்லுவாரு. இல்ல அவரு வீட்டுல இருக்காங்க, இப்பதான் ஓட்டல் ஆரம்பிச்சு. கேட்டுட்டுதான் இருக்க, சொல்லிட்டு தான் வந்தேன். நான் பேசுறோமா, நீ கேட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்.
1: உங்க மாமா பேருங்க?
0: பாஸ்கரன்.
1: பாஸ்கரன்
0: அம்மாவோட தம்பி தான்.
1: சரி,
0: காலையில இட்லி தோசை எல்லாமே உண்டு. மதியானத்துக்கு சாப்பாடு மீன் குழம்பு எல்லாம் வச்சு, நைட்டுக்கு இட்லி தோசை சாப்பாடு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு. எப்போதும் நாங்க வீட்டுல சமைப்போம், அந்த குழம்பே எல்லாருக்கும் குடுக்கறது வீட்டு முறை சாப்பாடு
1: தான்.
0: மதியானம் வரேன்னு சொல்லிருந்தீங்கன்னா மூணு ரெண்டு மூணு மணிக்கு வந்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ரெடி
1: பண்ணிருக்கோம்.
0: மதியம் 50 தான் சார் கொடுக்கறோம்.
1: கம்மியா இருக்கும் மாதிரி
0: இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் ஏத்திக்கலாம். இப்பத்தீங்க ரெண்டு சாப்பிடற அளவுக்கு தான் நம்ம சாப்பாடு நிறைய தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் ஆசை போல சார் காசுக்கு. நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குங்கிற ஒரு எண்ணம்
1: தான்.
0: அதனால இங்க காரைக்கு இந்த ஓடுதலையில இருந்து அந்த அளவுக்கு அப்ப வந்து சாப்பாடு எல்லாம் ரொம்ப இதுனால நாங்க மதியானத்துக்கு நம்மள தேடி வர்றவங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால காசுக்கு இது பார்க்காம நம்ம கொடுக்கற ரேட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நைட் சப்பாத்தி இட்லி தோசை. சந்தோஷமாவும் இருக்கு, அதனால நம்ம எல்லாம் இதுக்காக எவ்வளவுதான் அனுபவிக்கிறோம். காசு
1: செய்யற வேலையை புடிச்சு செஞ்சா
0: புடிச்சுதானே செய்யறோம். அதனால லைட்டா உடம்பு வலி எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதனால அதுல சந்தோஷம் இருக்கிறதுனால பெருசா தெரியல எனக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஏன்னா இந்த ஊர்ல வந்து நம்ம நேர்ல சந்திக்க இந்த நிகழ்ச்சியோட அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கு. நான்
0: நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: இதுக்கு மட்டும் பேசுறது இல்லைங்க?
0: இல்ல சார், நான் அதெல்லாம் பேசுனதே இல்ல. பேசுறத நான் கேட்டிருக்கேன். என்னடா நம்மளால இங்க வரவே மாட்டாங்களே, பேசவே முடியலன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுக்காக தான் முடியும் தான் பேசுறேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி நேர்ல சந்திக்க தான் இந்த ஊர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம்.
2: என்ன
1: ஆக போறீங்க அடுத்து படிச்சுலாம் முடிச்சிட்டு? டீச்சர் ஆகணும். ஓகே, டீச்சர் ஆகணும்னா யாராச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல? இந்த டீச்சர் பார்த்தேன், இந்த சார் பார்த்தேன். அல்போன்ஸ் சார் ஒருத்தங்க இருக்காங்க. என்ன பேப்பர் எடுப்பாங்க, என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க? இங்கிலீஷ் எடுப்பான். உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான் பிடிக்குமா? வீட்டுல இங்கிலீஷா பேசி காட்டுவீங்களா அம்மாட்டெல்லாம்?
2: படிப்பு
1: விளையாட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. நல்லா படிக்கணும் சரிங்களா? இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் மிலிட்டரி ஆபீஸ் சொல்லுவாங்க. ஆசிரியர் பணி சிறப்பான பணி. படிச்சுட்டு பக்கத்து ஸ்கூல் பக்கத்தா பேசிட்டு இருக்கோம். இதே ஸ்கூல் கூட நீங்க வாத்தியாரா வரலாம் சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. நேர்களை தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
5: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: கவி பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம் வைக்கிங் பாணி நன்றிஸ் வழங்கும் ஓரும் உறவும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பாணி நன்றிஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களே, இன்றைய ஓரம் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் மேலவடுதுறை மாரியம்மன் கோவில் அருகிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக உலா வந்து கொண்டிருக்கிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பாரத்ல தொடங்கும் பயணம்
4: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
3: இப்போ உலகம் நோக்கி போகிறேன்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நேர்களை, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
5: பெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
3: நேயர்களுக்கு உலம் கனிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேயர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
7: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
5: பெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஓரும் உறவும் நிகழ்ச்சியோடு வாருங்கள். நேயர்களே மீண்டும் செல்லலாம் காரைக்கால் மாவட்டம் மேலமுடுதுறை மாரியம்மன் கோவிலுக்கு.
12: ஆண்டுகளை இன்றைய ஊரும் உரும் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை மாரியம்மன் கோயில் அருகில் தான் நம்ம நேரில் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். நம்மளை சுத்தி நிறைய நேர்கள் இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு பரிச்சயமான நேயர் நம்மோட இருக்கிறாரு. இந்த பகுதியில எங்க ஊரும் நிகழ்ச்சி நடத்தினாலும் முதலா வந்துருவாரு, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
13: நான் ஊழியபத்துல இருந்து கலியமூர்த்தி பேசுறேன். உங்களுக்கு ஆல் இண்டியா ரேடியோ நிலையத்திற்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு 35 வருஷமா பரிச்சாத்தமாயிருக்கு. ஏன்னா அப்ப இருந்த எம்பி வந்து பாண்டிச்சேரி ரேடியோவுக்கு அட்வைசரி கமிட்டி மெம்பரா போட்டாரு. அது என்னோட முயற்சியில இந்த ரேடியோ ஸ்டேஷன் காரைக்காலுக்கு கொண்டுட்டு வந்தோம். பண்ணில இருந்து அங்க இருந்த ஸ்டேஷனோட இயக்குநர்கள், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் எனக்கு நல்ல பழக்கம். இந்த

0: காலண்டேரியில் என்னோட நிகழ்ச்சியும் வரும். இந்த நிகழ்ச்சி கேட்டாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உடம்புல வியாதி இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம், இல்லை சொந்த தொழில் இல்லாதவங்க அதுல இருந்து தான் தொழிலை எடுத்துக்கிட்டு வருமானத்தை பெருக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து அதை வந்து உங்களோட குறையை நிவர்த்தி பண்ணி உங்களை நல்வழிப்படுத்துகிற ஒரே நிறுவனம் வந்து காரைக்கால் எஃப்எம். இதை யாராலையுமே மறுக்க முடியாது.
1: நமக்கு என்ன வேணும் நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஆமாம், நமக்கு என்ன வேணும் அது நிறைய நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, நமக்கு வேணுங்கிறத அதை எடுத்துக்கலாம். அதில் எடுத்துக்கிட்டாங்கன்னா யாருமே தோக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிருந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிவிடும், தனக்கு மேல் படிப்புக்கு எங்கே போகணுமோ அங்கே போய்க்கும், என்ன வேலை தேடணுமோ அந்த வேலைக்கு போயிடும். ஒரு நல்ல சிந்தனைய தூண்டுறதும் ஒரு வழிகாட்டுறதும் இந்த காரைக்கால் எஃப்எம்னு சொல்றதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
1: எனக்கு மேலே ஊடுதலிருந்து ஊழியப்பத்தி எவ்வளவு தொலைவு இருக்கு?
0: இங்க இருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தான் இருக்கும்.
1: பக்கம் தானா?
0: ஆமா, இப்ப இங்க எல்லாமே கூடுமானவர்களையும் ரேடியோ கேட்கறவங்க தான், ரேடியோ எல்லாம் விரும்பி கேட்டுட்டு இருப்பாங்க. வீட்டு கூட ரேடியோ பாடிக்கிட்டே இருக்கும், இந்த பாட்டும் கேட்பாங்க, எல்லா நிகழ்ச்சியும் கேட்பாங்க. அதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம்.
1: நன்றி, பரிசுமான நேயர் தான் நீங்க கூட. நன்றி, நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சுரேஷ்.
1: சுரேஷ் சார், உங்களுக்கு மேலோடுதுறை தானே? இந்த ஊர் தான். இப்ப ஆரம்பத்துல இங்க இருந்த ஓடுதுறைக்கும் இப்ப இருக்க ஓடுதுறைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
2: முன்னெல்லாம் கூரை வீடு அதிகமா இருக்கும், இப்ப கூரை வீடு இல்ல, எல்லாருமே
1: டெவலப் ஆயிட்டாங்க. அப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆயிட்டாங்க. ஆனா முன்னாடி இருந்த போக்குவரத்துக்கு இப்ப இருக்க போக்குவரத்து எப்படி இருக்கு?
2: போக்குவரத்துக்கு டூ வீலர் தான் அதிகமா இருக்கு, பஸ் எல்லாம் முன்னாடி எல்லாம் இல்ல. திண்டுக்கல், பாண்டிச்சேரி,
1: இங்கெல்லாம் எப்படி நீங்க ஆர்டர் பிடிச்சீங்க? நீங்க
2: அங்க அங்க அங்க எங்க மச்சான் மூலமா வந்து
1: அதனால போய் பண்ணி கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஊர் ஸ்டைலுக்கும் அந்த ஊர் ஸ்டைலுக்கு வித்தியாசம் இருக்கா?
2: வித்தியாசம்
1: சேமா தான் இருக்கு, அதனால ஒன்னும் பெருசால வித்தியாசம் எல்லாம்
2: ஒண்ணு. ஒர்க்கு கத்துக்கிட்டதே கோயம்புத்தூர்ல.
1: ஓ, எல்லாம் அந்த பக்கமா போயிருக்கு, திருப்பூர் அப்படின்னு கத்து திண்டுக்கல் அப்படின்னு. இல்ல இந்த பகுதியில பாத்தீங்கன்னா லைட் கலரா எல்லாரும் விரும்புவாங்க.
2: அப்படி இருந்த கூட இங்க வந்து பெயிண்ட் வந்து காசு செலவு பண்ண பயப்படுவாங்க, அங்க காசு செலவு பண்ண பயப்பட மாட்டாங்க.
1: அப்படியா?
2: எவ்வளவு வேணுமோ காசு செலவு பண்ணுவாங்க.
1: அந்த அவுட்லுக் நல்லா இருக்கணும்,
2: அப்படிதான் அவங்க நல்லா காசு எவ்வளவு வேணுமோ செலவு பண்ணுவாங்க. இங்க அதை செலவு பண்ண மாட்டாங்க,
1: வருஷம் வருஷம் அடிச்சுக்கலாம் நினைக்கலாம் இல்லையா? அதனால இப்ப இதுல ஏன் இவ்வளவு பைசா போடணும், கொஞ்சமா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க?
2: ஒரு 5-6 பேர்.
1: வேலைகளுக்கு வீடு இருக்குங்க.
2: இப்ப ஒரு 4-5 வீடு இருக்கு, ஓடுதல்ல ஒரு 3 வீடு இருக்கு.
1: இப்ப நான் நிறைய இடத்த பார்த்த புது வீடு எல்லாம் ரெடியா இருக்கீங்களோ அடிக்கிறதுக்கு? எல்லாம் வீடு எப்ப குடி போறாங்க?
2: இது வந்து ஒருத்தவன் 20-25 அது குடி போறாங்க. நாளைக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு
1: இப்ப இந்த பகுதியில யாரு வீடு குடிப்பா உங்களுக்கு கிட்ட தெரிஞ்சிடும், அதனால அந்த அளவுக்கு இருக்கீங்க. நீங்க வந்து உங்க வீட்டு அம்மாவுக்கு வந்து நீங்க ரேடியோ வாங்கி கொடுத்தீங்க பிறந்த நாளுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. இப்ப பிடிச்சவங்களுக்கு பிடித்த பொருள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி கரெக்டா நீங்க ரேடியோ வாங்கி கொடுத்தீங்க?
2: அவங்க எப்பவும் எப்பவுமே ரொம்ப இதை தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க.
1: தொல்லை பண்ணிட்டாரா? ரொம்ப
2: அதனாலதான் வாங்கி கொடுத்து.
1: பரவாயில்ல,
2: அதுக்காக சாக்கு கொடுத்துதான் வாங்கி கொடுத்தேன். என்ன வாங்கி கொடுக்கல, இன்னும் புடவை கேட்டு சரி புடவை வாங்கி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா திடீர்னு வாங்கி கொடுத்தது அப்போ
1: பாருங்க, அடுத்த வருஷம் நகை கேட்டுருப்போம் 2 பவுன்ல.
2: கேட்டா அவங்களே
1: சரி பாருங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப பண்படியோட ஒரு பரிச்சயமான நேயர் கிடையாது, ஒரு குடும்பமா இருக்கீங்க. உங்க குடும்பத்துல காரைக்கால் பண்படி 100.3 இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதும் பண்படி சேர்ந்து நீங்க எப்போ பாட்டு கேட்க அடிக்கடி வரணும், சரிங்களா?
2: தேங்க்யூ,
1: ரொம்ப நன்றி, நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் சார், என் பேரு கல்யாணி. மேலோடுதல்ல இருந்து வந்திருக்கேன்.
1: அடுத்த கேள்வி என்ன கேட்க போறதுனால முதலே சொல்லிட்டீங்க. கல்யாணமா என்ன பண்றீங்க அது சொல்லிடலாம்ல.
3: நான் வந்து டெய்லர் வேலை பார்த்துருக்கேன்.
1: ஓ சரி. இப்ப வீட்டுல வச்சிருக்கீங்களா? தனியாக கடை
3: வீட்டுலதான் வச்சிருக்கேன். 26 வருஷம்.

0: கஷ்டமா செஞ்சிட்டு இருக்கேன்.
1: ஓ
0: எல்லாருக்கும் வசதியா இருக்கும். இப்ப அவங்கவுங்க வீட்டுல எல்லாரும் தையல் தொழிலுங்கிறதுனால இப்ப இதா இருக்குது. தையல் தொழில வச்சுதான் என் குடும்பத்தை ரன் பண்ணேன்.
1: ஆரம்ப காலங்கள்ல இந்த தையல தொழிலுங்கிறது ரொம்ப பீக்கா இருந்துச்சு. இப்ப எல்லாம் ரெடிமேட் ஆடைகள் வந்தும்போது அது கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் அந்த டெய்லர் ஒர்க் என்னைக்கும் போகாது. இருந்தாலும் அந்த அப்ப இருந்த பீக் வேற, இப்ப இருக்கிற பீக் வேற. அதுக்காக தான் நான் சொன்னேன். நானு வேற எதுவும் நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். எப்படி போயிட்டு இருக்கு டெய்லர் ஒர்க்?
0: பரவாயில்ல சார், துணி எனக்கு வருது. என்னாலதான் தச்சு கொடுக்க முடியல கஸ்டமருக்கு.
1: ஓஹோ, அப்ப நீங்க பீக்ல தான் இருக்கீங்க. மேல ஓடுதலைக்கு நீங்க பீக்ல தான் இருக்கீங்க. கல்யாணி அம்மா சார், இப்ப வந்து இப்ப ஒரு ஆடை தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுக்குதுங்க?
0: எனக்கு ஒரு 40 நிமிஷம்.
1: அந்த அளவுக்கு ஒரு 1 ஹவர் போதும். கரெக்டா சொன்னா போதும்,
0: ஹாஃப் அன் ஹவர் இருந்தா போதும் சார்.
1: ஓ, அப்ப அது வந்து பழகிட்டு உங்களுக்கு நல்லா.
0: ஹாஃப் அன் ஹவர் போதும். லைனிங் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் எடுத்து.
1: ஆனா இப்ப நிறைய இப்ப டிசைன்ஸ் தான் நிறைய சொல்றாங்க, புது புது மாடல்ஸ். இந்த
0: மாடலுக்கு தகுந்த மாதிரி தச்சு
1: இப்ப நெட்ல எல்லாம் பாத்துட்டு இந்த மாடல்ல வேணும், இந்த மாடல்ல வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அதுக்கேற்ற செஞ்சு கொடுத்துதான் இருக்கீங்க. உங்க சப்போர்ட் யார் இருக்காங்க?
0: எனக்கு சப்போர்ட் வந்து யாரும் இல்ல, பையன் தான் இருக்கான்.
1: அவர் என்ன பண்றாருங்க?
0: அவங்க வந்து மாலத்தீவுல இருக்காரு.
1: மாலத்தீவுல இருக்கிறாரா? என்னால பாக்குறாருங்க?
0: மாலத்தீவுஸ்ல வந்து கப்பல்ல.
1: ஓ, சூப்பர் சூப்பர். என்ன படிச்சிருக்காரு அவரு?
0: ட்ரிபிளி முடிச்சிருக்காப்ல.
1: காரைக்கால் படிச்சிருக்காரு.
0: காரைக்கால் பாலிடெக்னிக்ல தான் ட்ரிபிளி படிக்க வச்சிருந்தேன். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலத்தீவுஸ் போயிட்டு அங்கிருந்து அங்கிருந்தான் இருக்கேன். அப்படி இல்ல, 6 மாசத்துக்கு உங்களுக்கு லீவ் குடுப்பாங்க. ஒரு மாசம் லீவ் வரும், இல்ல 15 நாள் லீவ் வரும். அதுல
1: பாத்துட்டு
0: அவனுக்கு வந்து நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும்.
1: அந்த
0: அந்த அளவுக்கு
1: கிடைக்கும்.
0: ஆமா, எனக்கு அதுதான் பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நான் அதை
1: பேசிட்டு. ஒரு பாடல் பிறகு மீண்டும் சந்திக்கலாமே இருக்கலாம்.

பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM BSc நர்சிங் BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BEd MEd PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.

0: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, வைக்கிங் பணி நன்றி வழங்கிக் கொண்டிருக்கும் ஓரும் உறவும் நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். ஒரும் உறவும் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் மேலவடுதுறை மாரியம்மன் கோவிலுக்கு
2: ஆனதுல இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம மேலவடுதுறை மாரியம்மன் கோவில் அருகில் தான் நேரில் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
3: வடிவேல்.
2: வடிவேல், என்ன ஊருங்க, என்ன பண்ணிட்டு
3: ஊழிய விட்டு வீட்டு வேலை ரெஸ்ட்
2: எழுதாரு.
3: சென்ட்ரிங் வேலை பார்த்தேன். வயசு இளமையில செஞ்சாக்கி இப்ப முடியல. நம்மளால முடியல,
2: ரொம்ப வெயிலா கூட,
3: வெயில் தாங்கல, உடம்பு ஒத்துழைக்கல. அதனால மாட்டி
2: போயிச்சு
3: மரம் அப்படி வச்சிருக்காங்க. இப்ப எல்லாம் கிளாம்பு ஃபேனு அப்படின்னு
2: செஞ்சிருக்காங்க.
3: வேலை ஈஸி தான், நம்மளால செய்யறதுக்கு முடியாது.
2: நீங்க பார்த்த வேலையை பார்க்கும் போது இப்ப ஈஸியா தெரியுதான்னு
3: கேக்குறேன். ஆமா ஆமா, இப்ப உள்ள வேலை ஈஸி,
2: முன்னாடி
3: சிரமம்.
2: அதுதான் சரி, இப்படி வேலை எல்லாம் இப்ப இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு?
4: ஆலங்கல இருக்கும்போது எஃப்எம் ஆரம்பிச்சப்ப 2000 இருந்து சர்வேக்கு வந்தாங்க. 2000 சர்வேக்கு வந்தாங்க ஆலங்கனுக்கு. அப்ப நான் பெட்டி கடை வச்சிருந்தேன். அப்ப எஃப்எம்ல கேப்பீங்களாங்க. நான் அதுல இருந்து இளைய பாரத்துல 3 ப்ரோக்ராம்
2: பண்ணிருக்கேன்.
4: ஒரு 5-6 பேரை வச்சு விடுதியில இருந்து சீனிவாச வாத்தியார் தான் நம்ம குரு, அவரை வச்சு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிருக்கிறேன். அந்த அனுபவம் எனக்கு வந்து உங்க சேனலுக்கு 4 தடவை
2: வந்திருக்கேன். இளைய பாரத்துல பேசுறீங்க, இப்ப அச்சாரியில பேசுவீங்க போல.
4: போகும்போது காரைக்கால் மாவட்டம் மேல ஒடுதுறைக்கு வந்து எப்ப வரமாட்டாங்களா அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. அந்த ஆசை
2: ரீசெண்டா கூட கீரமலை வந்தோமே.
4: அப்படிங்களா?
2: கீரமலை வந்து
4: நான் ஏதாவது ஒர்க்ல

0: தெரியாம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம்,
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை தொடர்ந்து பேச எனக்கு ஆசையா இருக்கிற நேரம் கம்மியா
0: இருக்காங்க,
1: பேசலாம். மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியில் எங்கேயாச்சும் ஊர் முயற்சி நடத்துனா கண்டிப்பா வாங்க, சரிங்களா?
0: ரொம்ப சந்தோஷம்,
1: நன்றி. வணக்கம், பேசுறது.
2: வணக்கம், என் பேர் நித்யானந்தம்.
1: நித்யானந்தமே கடை
2: வச்சிருக்கேன்,
1: கடையில ரேடியோ ஓடிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க?
2: நாங்க ஒரு 20 வருஷமே.
1: இப்ப இங்க இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ண காரைக்கால் தான்
2: போறீங்க? காரைக்கால்
1: வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
2: வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க.
1: எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு?
2: இங்க வரதான் பெஸ்ட் எங்களுக்கு.

0: நீங்க பர்ச்சேஸ் பண்ண காரைக்கால் தான் போறீங்களா?
1: காரைக்கால்
0: வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
1: வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க.
0: இப்ப எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு?
1: இங்க வரதான் பெஸ்ட் எங்களுக்கு.
0: அதான் அதுல கெயின் கிடைக்கிறது
1: நிறைய கண்டே நிறைய இருக்கு. போயிட்டு வரத விட எங்களுக்கு கம்மியாவே கிடைக்குது.
0: நம்ம போய் வாங்க பர்ச்சேஸ் விட இங்க வந்து
1: கொடுக்கறது கம்மி தான்.
0: பெஸ்ட் தான். ஓ
1: அதுக்கப்புறம்
0: ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நீங்க பண்பலையில பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இந்த இங்க கேக்குற எல்லா பேரையும் பார்த்தா எல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்கணும்னு சொல்றாங்க. ஆனா பேசி நான் பார்த்தது இல்ல. மேல ஓடுத்துறை சேப்பு விஜயராகவன் ஒரு ஐயா பேசுவாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசி நான் பார்த்தது இல்ல. ஆனா இங்க வரும்போது இவ்வளவு நேர்கள் இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இந்த நேரம் கிடைக்கல அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து அதை பார்க்கும் ட்ரை பண்ணுங்க. ஐயா வணக்கம் சொல்லுங்க.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முதல்ல நம்ம காரைக்கால் பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, எங்க வீட்டுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா பஸ் இறங்கக்கூடிய இடம், பஸ் ஏறக்கூடிய இடம், அதனால கரெக்டா சேப்பு விடுன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. பஸ் எங்க ஏறணும் சேப்பு விடுன்னு சொல்லுவாங்க. அங்க அந்த ஸ்டாப் இறக்கி விடுவாங்கன்னா அவங்க கரெக்டா இறக்கி விடுவாங்க. ஆமா இருக்கு. இப்ப இருந்த டிரைவர்கள்லாம் அவ்வளவு தெரியாது. பழைய டிரைவர்கள்லாம் அது மாதிரி செஞ்சவங்க ஓட்டுநர்கள் அது மாதிரி சொல்லுவாங்க. பஸ்ல ஏறி பஸ்ல ஏறி கொஞ்சம் இந்த தெருக்கு போனாலும் இந்த வீட்டுக்கு பேர சொன்னாலும் அங்க இறக்கி விட்டுருவாங்க.
0: நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஆயிட்டீங்க.
2: ஆமா,
0: ஓய்வு இருக்கு.
2: இப்ப வந்து இப்ப அந்த பழைய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த ஒரு வேலையா, 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த வேலையா இப்போ நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் மழை வெயில் கோயில் எல்லாத்துலயுமே அடிபடக்கூடிய நான் கட்டிட தொழிலாளராக பணி போய் இந்த வேலையை நான் இப்போ இந்த வயசுலேயே இந்த வயசுல ஓய்வு பெற்ற பிறகு செஞ்சு கொண்டு
0: இருக்கேன்.
2: மிகவும் கஷ்டமானதுதான் வேலை வந்து வெயில்ல வேலை மழை வெயில இது செஞ்ச வேலை தான் இருந்தாலும் இப்ப வந்து வெயில் தாங்க முடியல. நல்ல அந்த வேலை கஷ்டமான வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு தான் இருக்கேன்.
0: பரவாயில்ல, நம்ம ஓய்வு நேரத்துக்கு கூட ஏதாச்சும் பயன்படுத்தணும்.
2: ஆமா, ஓய்வு பெற்று ஓய்வூதியம் இல்லாத வேலையா இருந்தனால இப்ப நான் ஓய்வூதியம் கிடையாது எங்களுக்கு. அந்த ஸ்கீம்ல இருந்தனால இப்ப நான் இந்த வேலைக்கு போக வேண்டிய கட்டாயமும் காலத்தின் சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எல்லாத்துலயும் இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன நம்ம வந்து எப்பவுமே வந்து சோகத்தை காமிக்க கூடாது. எதா இருந்தாலும் எந்த எனி டைமும் சந்தோஷமா இருக்கணும்.
0: காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறை நேயர்களை சந்திச்சு பேசணும். அடுத்த ஊரும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க உங்க ஊருக்கு வரப்போறோம். அது எந்த ஊர் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்தீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 தற்பொழுது ஒளிபரப்புடன் பணியாற்றிய சக அறிவிப்பாளர் வெண்மகியுடன் விடைபெறும் நான் கே எஸ் பிரசாத். நன்றி.
3: நன்றி பிரசாத் சார். நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கிய ஊரும் உறவும். நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் மேலவடுதுறை மாரியம்மன் கோவில் அருகில் இருந்து நேயர்கள் மத்தியில் நேரடியாக உலா வந்தது. நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருந்தார் அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத் அவர்கள். இந்நிகழ்ச்சி இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் வணிகன் பிரீஸ்.

எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி. மீண்டும் சந்திப்போம் நேர்களே மற்றொரு அழகிய தருணத்தில்.

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
3: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
5: 9894200400.
3: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
6: பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களை காரைப்பண்பலை 100.3 இணைந்து இனி நாம் திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

0: மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: காரைப்பன்மலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். இது சின்ன ஜமீன் படத்திலிருந்து.

0: கேட்டு ரசித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைசை. இணைந்திருக்கிறோம் நேர்களை, தினம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 5:15.
1: ஜுவல்லரியில்
2: ஒரு பாட்டு

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சுதன். அப்பா பேரு அம்மா பேரு?
4: மணிகாந்தியா.
3: நல்லா படிப்பீங்களா? எங்க படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க?
4: ஒன்னாவது.
3: எந்த ஊர்ல?
4: திருவள்ளூர்.
3: உங்க ஸ்கூல் பேர் என்ன?
4: தமிழ் ஸ்கூல்.
3: தமிழ் ஸ்கூலா? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியா? மிஸ் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்? ஹெட்மாஸ்டர் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, என்னைக்காவது அந்த போஸ்டிங் நம்ம வாங்கிடுமா? என்ன சொல்லி கூப்பிடுவாங்க உங்களை? நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்களா? திருக்குறள் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம்.

0: நானே சொன்னார்கள், நானும் முடிவில்லை. இடு சேரு சேராயிடுவேன், புடிசே புடுபுண்டா மாட்டேன், முடிவாயில் அழிந்து விட்டான் போயிட்டு ஒழுக்க நெறி நின்ற நீள் வாழ்வான்.
1: மழையில் சொல்லும் போது எதுவுமே அழகாக தான் இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக. என்ன பாடல் வேணும்?

0: சுட்டுக்கு ஒரு பாட்டு. ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: கிஷோர்.
2: கிஷோர், என்ன படிக்கிறீங்க?
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
2: என்ன ஊர்ல?
3: திருவாளி.
2: திருவாளிலியா? ஸ்கூல் பேர் என்ன?
3: ஊராட்சி ஒன்று தொடக்கப்பள்ளி.
2: நல்லா படிப்பீங்களா? அம்மா பேர்? அம்மா பேர் என்ன?
3: அப்பா பேர் வந்து சரவணன்குமார், அம்மா பேர் சத்யா.
2: என்ன பண்ணுறாங்க அப்பா?
3: அப்பா வேன்
2: வேன் ஓட்டுறாங்களா? என்ன ஊர்லாம் போயிருக்கீங்க அப்பாவோட?
3: அப்பா கூட போயிருந்தேன், ஆத்தா கூட.
2: என்ன ஊருக்கு போயிருக்கீங்க?
3: சீர்காழி, மங்கபாடம் மாடு மாதிரி போயிருக்கேன்.
2: சீர்காழி மங்கை மாடெல்லாம் போயிருப்பீங்களா? சீர்காழிக்கு எங்கே போவீங்க?
3: சீர்காழிக்கு சத்தேருக்கு போவோம். பிறந்த நாளைக்கு
2: உங்கள் பிறந்த நாளைக்கு. அப்புறம் மங்கை மாடத்துக்கு எங்கே போவீங்க?
3: மங்கை மாடத்துக்கு வந்து ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னா போவோம்.
2: சரி, ஆத்தா செல்லம்மா நீங்க, அவங்க எங்கே போனாலும் அழைச்சி போயிடுவாங்களா?
3: போவாங்க, எப்பயாச்சும் போக மாட்டாங்க, எப்பயாச்சும் அழைச்சிட்டு போவாங்க.
2: ஜாலியாக இருக்குமா ஆத்தாவோட போகிறது?
3: ஜாலியாக இருக்கும்.
2: பெரிய பிள்ளையாக என்ன ஆகணும்?
3: போலீஸ்.
2: வயசான பிறகு அப்பா அம்மாவுக்கு என்ன செய்வீங்க?
3: சாப்பாடு ஆக்கி போடுவேன்.
2: சாப்பாடு ஆக்கி போடுவீங்க, அவங்க போடுறதுக்காக திருப்பி செஞ்சிட வேண்டியது.
3: அப்புறம்
2: நல்லா பார்த்துக்கணும், சண்டையெல்லாம் போடக்கூடாது. சரி, என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும்?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: தமிழ் இனியா.
2: தமிழ் இனியா பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன படிக்கிறீங்க?
3: 4th ஸ்டாண்டர்ட்.
2: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: சீர்காழி.
2: சீர்காழி தான் போயிட்டு வருவீங்களா? எதுல வேன்ல போவீங்களா?
3: எஸ் சார்.
2: உங்க அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்க.
3: வேல்முருகன் அப்பா பேரு, அம்மா பேர் தமிழ்வாசன்.
2: சீர்காழியில என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
3: சீர்காழி போவோம், கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவோம், காய்கறி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு
2: வருவோம். அதுக்கெல்லாம் சீர்காழி தான் போகணுமா? அப்பா என்ன பண்றாங்க?
3: அப்பா ஃபாரின்ல கடை வச்சிருக்காங்க.
2: அப்பா அவங்க திட்டுவாங்களா உங்களை?
3: திட்ட மாட்டாங்க, பொம்மை கேட்பேன்.
2: வாங்கி தருவாங்களா? அம்மாவோட எல்லாம் நீங்க காய்கறி வாங்கலாம் போயிருக்கீங்களா சீர்காழிக்கு? காய்கறியில எது ரொம்ப பிடிக்கும்? கடையில இப்ப வேற என்ன உங்களுக்கு என்ன தனியா கேப்பீங்க?
3: நாங்க பென்சில் பென், சாக்லேட் அந்த மாதிரி கேப்போம்.
2: சாக்லேட் கேப்பீங்களா? திங்கிற மாதிரி
3: சாக்லேட் கேப்போம்.
2: உங்க பிடிச்ச மிஸ் யார்?
3: தமிழ்

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்
3: நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன்.

0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தினம் காரைப்பண்பலை 100.3 நேரம், 5:30. நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
1: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
0: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. திருச்சி சாரதாஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
0: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
6: இப்போ உலகம் நோக்கி போகிறேன்.
0: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
7: நேர்களை, அமைதியும் நிம்மதியும் தரும் பக்தி பாடல்கள் காரை பண்பலையின் 100.3 இணைந்து கேளுங்கள். இது விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேர்களின் நமது காரை பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சோலை மற்றும் இதய நெல்விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது காரை பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் வசந்தலர் நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
8: அனைத்தும்
9: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரை பண்பலை 100.3.
11: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
12: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
13: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
14: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
15: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட்.

0: 64 years of strong foundation, Chettinad Cement, the perfect concrete choice.
1: सुनो सुनो, एक परिवार की कहानी, डॉक्टर के सामने जिनसे हुई नादानी।
2: तुम रिपोर्ट्स लाई हो ना?
3: नहीं, मुझे लगा तुम लाए हो।
2: तुम हो ही भुलक्कड़।
3: भूल बस इतनी है कि तुमसे शादी कर ली।
1: लड़िए मत, जानिए आभा के बारे में।
4: आभा?
1: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल, जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं। आभा, सेहत के सफर में आपका हम सफर। आज ही आभा ऐप डाउनलोड करें या डायल करें 1-4-4-7-7।
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
8: சரி சரி சரி சரி
9: சரி சரி சரி சரி சரி
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: சரி சரி,
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அனு மருத்துவமனை.
12: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
13: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
12: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
13: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
12: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
13: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
12: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
14: காரைப்பண்பலை 100.3 இணைந்து பக்தி பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். விளக்கேற்றும் வேளையில் தொடரும் இந்த பாடல் பி சுசீலா பாடியது.

0: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
5: சரி சரி சரி சரி
6: சரி சரி சரி சரி சரி
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
9: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
12: பாரத்ல தொடங்கும் பயணம்
13: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
10: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
14: 9894200.
10: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
15: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கும் அந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் இந்த பாடல் எஸ் பி சைலஜாவும் பி எஸ் சசிரேகாவும் பாடியது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: பாரத்ல தொடங்கும் பயணம்
8: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
9: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
10: 9894200.
9: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
12: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
11: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% to 7.9% வரை மட்டுமே.
12: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
11: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
13: காரைப்பன்மலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்து கீழக்கரை நூர் முகமது பாடியிருக்கும் பாடல்.

நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க

0: நடைபெறுகிறது. செல் 9894200.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வது இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், அணில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி,
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
12: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
13: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
14: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
15: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
13: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
8: காரைப்பண்பலின் 1.3 நாம் கேட்டு ரசிக்கும் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கிறது. சித்திரப்பாடி இருக்கும் இந்த பாடல்.

0: கரைபண்பலை 100.3 இணைந்து நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்கியோ. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் 2ம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81ம் ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் 1951ம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட சோம்நாத் கோவிலின் 75 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ம் தேதி குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோவிலுக்கு செல்கிறார். நேஷனல் டெய்லி நாளிதழில் பிரதமர் எழுதியுள்ள கட்டுரையில் சில மாதங்களுக்குள் சோம்நாத் தொடர்பான 2 முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்று கூறியுள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கோவில் மீதான முதல் தாக்குதல் நடந்து 1000 ஆண்டுகளை குறிக்கும் சோம்நாத் சுவாமிவான் பர்வ் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். சோம்நாத் இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளம் என்று பிரதமர் கூறினார். கோவிலின் பயணம் அழிவதிலிருந்து படைப்புக்கான இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும், தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் இடர்பாடுகளுக்கு பிறகும் நம்பிக்கை மற்றும் கலாச்சாரம் எவ்வாறு உயிர் வாழ முடியும் என்பதை காட்டுகிறது என்றும் அவர் கூறினார். நாட்டிற்கு ஆகாஷ்வாணி ஆற்றிய 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 3.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மராத்தான் ஆகாஷ்வாணி பவனில் தொடங்கி கிருஷி பவன், ரயில் பவன் மற்றும் ரிசர்வ் வங்கி கட்டிடம் வழியாக சென்று மீண்டும் ஆகாஷ்வாணி பவனில் நிறைவு பெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்.
1: ஆகாஷ்வாணி 1936 நிறுவப்பட்டது. இது நாட்டின் மிகவும் நம்பகமான ஒலிபரப்பு தளங்களில் ஒன்றாக தொடர்ந்து விளங்குகிறது. டிஜிட்டல் உலகம் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலகட்டத்திலும் ஆகாஷ்வாணி மக்களின் வாழ்வில் ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது பழமையையும் தற்கால மாற்றங்களையும் ஒருங்கிணைக்கிறது. இது செய்திகள், இசை மற்றும் பொது சேவை நிகழ்ச்சிகளை பல்வேறு மொழிகளில் ஒலிபரப்பி வருகிறது. ஆகாஷ்வாணி தனது புகழ்பெற்ற வரலாற்றை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் பங்காற்றி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டி ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான இந்தியா என்ற அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் மற்றும் பிரசார் பாரதி ஊழியர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நடைபெற்ற மாரத்தானில் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் நிறைவு பதக்கம் வழங்கப்பட்டதுடன் ஆண் மற்றும் பெண் பிரிவுகளில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. பிரசார் பாரதி தலைமை நிர்வாக அதிகாரி திரு கௌரவ் திவேதி மற்றும் ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் ஆகியோர் இந்த மாரத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நாடு தழுவிய மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று கூறிய திரு கௌரவ் திவேதி, இந்த மாரத்தான் உடற்பயிற்சி இயக்கத்தின் முக்கியத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்றார். மேலும் இந்த மாதம் முழுவதும் நாட்டில் உள்ள 232 ஆகாஷ்வாணி கேந்திரங்களிலும் தொடர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார்.
0: மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்தலை மேற்பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சரும் மத்திய பார்வையாளருமான திரு அமித்ஷா கொல்கத்தா சென்றுள்ளார். விமான நிலையம் சென்றடைந்த அவரை மாநில தலைவர் திரு ஷமிக் பட்டாச்சாரியா, மத்திய இணையமைச்சர் திரு சுகந்த் மசூந்தர், மூத்த தலைவர்கள் திரு சுவேந்த் அதிகாரி, திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். விமான நிலையத்திலிருந்து திரு அமித்ஷா தட்சிணேஸ்வர் காளி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பின்னர் பிற்பகல் விஸ்வா பங்களா கன்வென்ஷன் சென்டரில் பிஜேபியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடவுள்ளார். அப்போது சட்டமன்ற கட்சித் தலைவர் முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவார். திரு அமித்ஷா நாளை காலை பிரிகேட் அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் கட்சியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதன் காரணமாக கொல்கத்தாவில் சுமார் 4000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தையான இந்தியா நிதியுதவிக்கான முக்கிய உலகளாவிய இடமாக மாறி வருகிறது என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் உள்ள கிப்ட் சிட்டியில் இன்று நடைபெற்ற விமான நிதி உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகிற்கு இந்தியாவின் சாரளமாக குஜராத் செயல்படுகிறது என்றும் இந்த துறையின் அதிவேக வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைத்தார். 2026ம் ஆண்டில் மட்டும் உள்நாட்டு பயணிகள் போக்குவரத்து 191 மில்லியனை எட்டியதன் மூலம் உலகில் 3வது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டார். கடற்படை விரிவாக்கத்தில் மட்டுமல்ல உலகளாவிய தொழில்துறையுடன் போட்டியிட்டு வழிநடத்தும் சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது என்று அமைச்சர் கூறினார். வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வை அடைவதற்கு அவசியமான நீண்டகால நிதி உள்கட்டமைப்பு சொத்தாக விமானத்தை பார்க்க வேண்டும் என்று பங்குதாரர்களை அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ்

0: பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு விநியோகத்திடமும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டத்தில் உரையாற்றிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா, மேற்காசியாவில் மாறிவரும் சூழலுக்கு மத்தியில் வீட்டு உபயோக நுகர்வோர் எரிவாயு பற்றாக்குறை எதிர்கொள்ளாமல் இருப்பதையும் விலைகள் நிலையாக இருப்பதையும் உறுதி செய்வதே மத்திய அரசின் நோக்கமாகும் என்றும் கூறினார். மார்ச் மாதம் முதல் 600,000 மேற்பட்ட பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 266,000 மேற்பட்ட புதிய இணைப்புகளுக்கான உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திருமதி சர்மா கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோல் அல்லது டீசலுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் அவர் உறுதிபட கூறினார். மேலும் வளைகுடா நாடுகளுடன் மத்திய அரசு தனது நல்லுறவை தொடர்வதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி நேற்று ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டார் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோரும் இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டனர் என்றும் திரு ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த 3 நாள் கம்பன் விழாவை தொடக்கி வைத்தார். துணைநிலை ஆளுநர், எழுத்தாளர்கள், தமிழ் அறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் ஆண்டு மலர் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கம்பன் விழாவில் 2வது முறையாக பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இலக்கிய பண்பாட்டு மரபில் ராமாயணத்திற்கு எப்போதும் ஒரு சிறப்பான இடம் உண்டு என்றும் கூறினார். இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கூறுகையில்,
2: நாட்டின் மக்களுடைய பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதைதான் கம்பன் நமக்கு உணர்த்துகிறார். இன்று நாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கிய நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி வெறும் பொருளாத வளர்ச்சியாக மட்டுமல்ல, அது அறம் சார்ந்த வளர்ச்சியாக, ஒட்டு மொத்தமான சமுதாயத்தையும் உள்ளடக்கிய முழுமையாக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாரம்பரிய இலக்கியங்கள் அமைத்துக் கொடுத்து இருக்கிறது என்பதை கம்ப ராமாயணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பர் கற்றுத்தருகிறார். அவர் சொல்லும் தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் போன்றவை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. இந்த சிறப்புகளால் தான் கம்ப ராமாயணம் காலத்தை கடந்து இன்று வாழ்ந்து வருகிறது.
1: பின்னர் பேசிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ராமசுப்ரமணியன், தொடர்ந்து 59 ஆண்டுகளாக 3 நாள் நிகழ்ச்சியாக நடைபெறும் ஒரே கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் கழகம் நடத்தும் இந்த விழாதான் என்று பாராட்டினார். அடுத்த ஆண்டு தன்னுடைய 60வது ஆண்டை எட்டும் போது இந்த விழா இன்னும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் கூறினார். மொழி, கலாச்சாரம், இனம், நாடுகளை தாண்டி கம்பன் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இந்த உலகத்தில் வேறு எந்த கவிஞனும் ஏற்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். உண்மை, வாய்மை, மெய்மை ஆகியவற்றின் மேன்மையை கம்மன் அயோத்தியா காண்டத்தில் விளக்கியதே போல் எந்த கவிஞனும் காட்டியதில்லை என்று திரு ராமசுப்ரமணியன் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசரும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவருமான திரு ராமசுப்ரமணியன், கம்பன் கழக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு செல்வகணபதி, கம்பன் கழக செயலாளர் திரு சிவக்கொழுந்து, கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் விழாவில் பங்கேற்றனர். 2வது உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81வது ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் உலகப் போரின் போது உயிர்நீத்த போர் வீரர்கள் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்தொங்கன், புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணைத் தூதர் திரு எட்டியன் ரோலான் பியக் ஆகியோர் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அப்போது இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் டெல்லி கொல்கத்தா அணிகள் களம் காண்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நாகரிக வலிமை, ஒற்றுமை மற்றும் நெகிழ்ச்சியின் அடையாளமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சிறப்பான சேவையை கொண்டாடும் விதமாக புதுடெல்லியில் இன்று மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கம்பன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்பன் விழா கம்பன் கலையரங்கில் இன்று தொடங்கியது. புதுச்சேரி 2வது உலகப் போர் நிறைவு பெற்றதன் 81வது ஆண்டு நினைவு நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. இத்துடன் செய்திக்கு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு, நேரம் 6:20.

0: புதுப்பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
3: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் கல ஜெனரேஷன்ஸ் கனிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நேர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது நிகழ்ச்சினை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
6: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்
8: மயிலாடுதுறை. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
10: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
9: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
10: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
9: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
12: வணக்கம். போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் ஒவ்வொரு ஊராகச் சென்று மக்களிடம் போதனைகளை பரப்பி வந்தார். காற்று எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் எத்தனையோ செடிகளின், மரங்களின் விதைகளை பரப்புவதை போல செல்கின்ற இடமெல்லாம் நல் உரைகளை விதைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு ஊருக்குள் போதனை செய்வதற்காக நுழைந்த புத்தர் நடந்து வந்த களைப்பில் மரத்தடியில் ஓய்வெடுத்தார். அவரது சீடர்கள் ஊருக்குள் சென்று, இன்று மாலை ஊருக்கு வெளியே புத்தரின் போதனை இருக்கிறது, அனைவரும் வந்து உபதேசம் பெற்று செல்லுங்கள் என்று மக்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த ஊர் மக்கள் மிகவும் கட்டுப்பாடு மிக்கவர்கள். அனைவரும் ஒன்று கூடி புத்தரை சோதிக்க நினைத்தார்கள். எப்படி சோதிப்பது என்று ஆலோசனையும் நடத்தினார்கள். அந்த ஊரில் நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவன், கடினமாக உடைத்தும் பணம் ஈட்ட முடியாதவன், பரம்பரை பணக்காரன், தாயை கவனிக்காதவன், தன்னுடைய அழகை மட்டுமே நினைக்கும் பெண், ஆடம்பரத்துக்காக உடைத்து ஓடாய் தேய்ந்த பெண் என்று சகலவிதமான மனிதர்களும் இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு தீர்வு தேவைப்பட்டது. எனவே அனைவரும் ஒன்று கூடி எப்படி பேசுவது என்று முடிவு செய்து கொண்டு புத்தரை நோக்கி சென்றார்கள். அனைவரும் திரண்டு வந்ததை கண்டதும் புத்தர் தனது பேச்சை தொடங்கினார். ஆனால் ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. புத்தரே, நாங்கள் எத்தனையோ ஞானிகளின் பிரசங்கங்களை கேட்டுவிட்டோம். அந்த போதனைகளால் எங்களுக்கு எந்தவிதமான நன்மையும் ஏற்படவில்லை. ஆகையால் பிரசங்கம் செய்வதை நிறுத்திவிட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்கள். அவ்வாறு சொல்லிவிட்டால் உங்களை உலகத்தின் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றான். புத்தர் மௌனமாக சிரித்தார். இந்த நிலை மாறிவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஒரு கணம் அந்த கும்பல் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தது. புத்தர் சொன்னதை மனதுக்குள் அசை போட்டு பார்த்தது. நன்றாக படித்திருந்தும் பணம் சம்பாதிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் உணர்ந்து கொண்டிருந்த இளைஞனுக்கு அந்த வார்த்தை மிகவும் தன்னம்பிக்கை கொடுத்தது. என்னுடைய நிலை கண்டிப்பாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து இன்னமும் எனக்கு பலம் பெற்றுக்கொள்வேன் என்று உரக்கச் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். அடுத்து நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தவன் எழுந்தான். என்னுடைய நோய் கண்டிப்பாக தீர்ந்துவிடும், இந்த நிலை இனியும் தொடராது, மிக நல்ல மந்திரம் என்று நகர்ந்து சென்றான். அழகான பெண் எழுந்தாள். என்னுடைய அழகு எப்போதும் என்னுடன் வராது என்பதை இந்த மந்திரம் எனக்கு புரிய வைத்து விட்டது. நல்லதொரு மந்திரம் என்று கிளம்பினாள். வயதான பெண்மணியும் எனக்கு இப்போது இந்த மந்திரத்தின் மூலம் நம்பிக்கை வந்துவிட்டது. என்னுடைய இந்த நிலைமை மாறிவிடும் என்று நம்பிக்கையுடன் கிளம்பினாள். தோல்வியை சந்திப்பவர்கள், திசை தெரியாமல் தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம். புத்தரின் பொன்மொழிகளை ஏற்று அதன் வழி நடப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.

0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
10: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
11: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3 லைட் ஹவுஸ். இன்று நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். இன்றிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், இதில் வளம் தரும் நிலக்கடலை. மன்னார்குடி கட்டக்குடி எல் ராஜேந்திரன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8:00 அணில் பாஸ்தா. மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகையின் காட்சி வரும் காணம். இன்றிரவு 8:30 தஞ்சாவூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா நிகழ்ச்சியில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை கேட்கலாம். வர்ணனையாளர் ஆ பே தினேஷ் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். இன்றிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் முனைவர் மயிலாடுதுறை ரா மருதநாயகம் அவர்கள். இன்றிரவு 10:00 தஞ்சாவூர் காமராஜ் ஃபுட்ஸில் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும். இன்றிரவு 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. நாளை நமது காரை பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 11:05 காங்கிடத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களை. காரை பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள்

0: மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தவேக நிர்வாகி திரு நிர்மல்குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தவேக அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தவேகவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தவேக மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தவேகவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் களைய

0: கோவில் அருகே உள்ள மரபமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைகாலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில் மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரபமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 தேதி வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6:40.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நேயர்களினை கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ் நிகழ்ச்சினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ். நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த நிமோனியா, அதை பற்றி அது சார்ந்த விஷயங்கள். ஒரு சில காரணங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும் நிமோனியா வர்றதுக்கு, இந்த காரணங்கள் இது வந்து பொதுமக்களுக்கு தெரியறதில்ல, இந்த மாதிரியான காரணங்கள்னால நிமோனியா பரவுது அப்படின்னு சொல்லி, அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா?
6: பர்டிகுலராக ரொம்ப யோசிக்கிறது என்னென்னா அவங்களோட பர்சனல் ஹைஜீன் சொல்லுவாங்க. இருமும் போதோ தும்மும் போதோ அவங்கள வந்து கர்ச்சீஃபோ இல்லை ஏதோ டிஷ்யூ பேப்பர் வச்சு அவங்கள கவர் பண்ணிட்டாங்கனாலே இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதோட அவங்களோட அந்த இதை வந்து சைக்கிள் மாதிரி போகாது, இல்லை பக்கத்தில் அந்த கிருமி மற்றவங்களுக்கு போகாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முறை, சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் அது பொது இடங்களில் எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபெக்ஷன் தவிர்த்துக்கிறதுக்கான ஒரு முறை இது. இது கோவிட் டைமில் வந்து எல்லோரும் மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அது உலகம் முழுவதும் இருந்ததுனால ரொம்ப அது வந்து பர்டிகுலராக அதை குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியல. பட் இப்போ மற்ற சமயங்களில் எல்லாத்துக்கும் எல்லா சமயம் எதுவும் இருக்காது. பட் இருக்கும்போது நம்ம வந்து எப்போவுமே ஒரு கர்ச்சீஃபோ இல்லை அட்லீஸ்ட் கையை வச்சாது அந்த மூக்கு வாயும் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணணும், அது ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நிமோனியாங்கிறது ஒரு கிருமினால வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வைரஸ் பாக்டீரியாலாம் சொன்னோம், அதே மாதிரி டிபின்னு சொல்கிறக்கூடிய ஒரு கிருமினாலே அது வரலாம். அப்படி வரும்போது அது இருக்கும்போதும் மற்றவங்களுக்கு பரவனால தான் வர்றதுனால எப்போவுமே தடுப்பு முறைகள் பயன்படுத்திக்க ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே வந்தாலும் அது 6 மாதம் மாத்திரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சரி பண்ணிடலாம். இது வந்து கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. அது கரெக்டாக போட்டாலும் சரி பண்ணிடலாம். அது ரொம்ப எதிர்ப்பு கம்மியாக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வருங்கிறனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இப்போ எனக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது அதனால் போராட முடியாது, அப்போ என்னாகும், அந்த கிருமி சீக்கிரமாக நமக்கு வந்துடலாம். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம், நல்ல நுரையல் மூச்சு பயிற்சி, நல்ல சத்துள்ள உணவுகள் சாப்பிடணும். இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து குளிர்ச்சியான பொருள்களையும் சாப்பிட்றத தவிர்த்துட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, வெதுவெதுப்பான பொருள்களை சாப்பிட்றது நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம உடம்பு நம்ம தக்க முறையில் ஹெல்த்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த கிருமி வந்தால் கூட எழுத்து போராட்ட சக்தி இருக்கும் நமக்கு. அப்போ எதிர்ப்பக்தி இல்லாதவங்களுக்கு அந்த கிருமி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது, ஃப்ரெஷ்ஷான ஏரில் கொஞ்சம் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பயிற்சியெல்லாம் பண்ணலாம். நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அந்த மாதிரி பண்ணலாம். சாப்பிட்றது வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மழைக்காலங்களில், குளிர்காலங்களில் வந்து வெதுவெதுப்பான உணவு முறைகள் சாப்பிட்றது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு உணவை சூடு பண்ணி சாப்பிடாமல் புதுசாக வர ஃப்ரெஷ் காய்கறிகள் பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்டா நல்லது. இல்லைனா வெதுவெதுப்பான தண்ணி, வெதுவெதுப்பான சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது. முக்கியமாக அந்த குழந்தைங்கள்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கேட்டு அடம் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அடம் முடிச்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து கொஞ்சம் தவிர்த்திட்டிங்கன்னா நல்லது.
5: சரிங்க டாக்டர், இது வரைக்கும் வந்து இந்த நிமோனியா காய்ச்சல் அப்படின்னா என்ன, இது எதனால் வருது, இதுக்கான அறிகுறிகள் என்ன, இதை எப்படி பரவாமல் தடுக்கலாம், இதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது, அப்புறம் சிஓபிடி அப்படின்னு சொல்லப்படுற நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது எல்லாமே கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி டாக்டர்.
6: நன்றி.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்.
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட

0: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில். நேரம் 6:45. 45 நொடி.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பாரத்ல தொடங்கும் பயணம்
5: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
4: 9894200.
6: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
9: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
9: வைரநகைகள் ₹7,000 ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
9: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: காரைப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை தோரிகை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்,
6: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
11: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
10: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
11: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
10: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3. நமது காரை பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர். ONGC காவேரி அசட் காரைக்கால்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
14: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
16: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
14: நமது காரைப்பன் மலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
17: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
14: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தலர். நிகழ்ச்சியை வழங்குவோர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்சு.

0: வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:65 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ், காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: சுரங்கம் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பாரத்ல தொடங்கும் பயணம்
4: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைப்பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசிக்கும் இசை துரிய நிகழ்ச்சி நிறைவாக உழைக்கும் இந்த பாடல்.

0: கேட்டரசத்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை தூரிகை. காரைப்பண்பலை 100.3 நவனைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.

15 தேதி அமிர்தசரஸிலும் லாகூரிலும் இராணுவ சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அமிர்தசரஸில் பிரிட்டிஷ் அதிகாரிகளை பார்க்கும் போதெல்லாம் இந்தியர்கள் கைதூக்கி வணக்கம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அதை மறுப்பவர்களுக்கு கசையடிகள் கொடுக்கப்பட்டன. புகை வண்டியில் பயணம் செய்ய இந்தியர்கள் அனுமதிக்கப்படவில்லை. மாணவர்கள் யூனியன் ஜாக் கொடிக்கு சல்யூட் அடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டார்கள். இந்துக்கள் வேண்டுமென்றே முஸ்லிம்களுடன் ஜோடியாகச் சேர்ந்து கைவிலங்கு இடப்பட்டார்கள். கொடுமையின் உச்சமாக திகழ்ந்தது டயரின் இன்னொரு உத்தரவு. இந்தியர்களை மனிதர்களாகவே மதிக்காத குரூரத்தனம் அந்த உத்தரவில் தெரிந்தது. அது இந்தியர்கள் தரையில் ஊர்ந்து செல்லும் உத்தரவுதான். அமிர்தசரஸில் முதல் நாள் கலவரம் நடந்தபோது ஒரு தெருவில் மதம் பரப்புவதற்காக அழைத்து வரப்பட்ட மெர்சல் ரா ஷெர்வுட் என்ற பெண்மணி தாக்கப்பட்டாள். அதை ஆங்கிலேய அதிகாரிகள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. பழிக்கு பழி வாங்க துடித்தார்கள். மத போதனை செய்ய வந்த பெண்மணியான ஷெர்வுட் ஒரு வீதியில் தாக்கப்பட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நிகழ்வுக்கு பழி வாங்கும் வகையில் டயர் ஓர் உத்தரவிட்டான். அதன்படி அந்த வீதியில் செல்வோர் அனைவரும் தரையில் படுத்து கொண்டு மார்பால் ஊர்ந்து செல்லுமாறு உத்தரவிடப்பட்டார்கள். அந்த வீதியில் சவுக்கடி சதுக்கம் ஒன்று கட்டப்பட்டது. அதில் இந்தியர்களை நிறுத்தி வைத்து கசையடி கொடுத்தார்கள். ஷாவுட்டை தாக்கியதாக வந்த சந்தேகத்தின் பேரில் 6 இளைஞர்கள் அந்த சதுக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆளுக்கு 30 கசையடிகள் கொடுக்கப்பட்டன. லாகூர், சூசூர், குஜ்ரன்வாலா, ஷேக்புரா உள்ளிட்ட இடங்களிலும் இராணுவ சட்ட நடவடிக்கைகள் அரக்கத்தனமாக அமல்படுத்தப்பட்டன. லாகூரில் இராணுவ சட்டம் குறித்த சுவரொட்டிகளை வீடுகளின் சுவர்களில் ஒட்டினார்கள். அவற்றை கிழிக்காமல் பாதுகாக்கும் பொறுப்பையும் வீட்டு சொந்தக்காரர்களே ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். சூசூரில் மக்கள் குனிந்து நெற்றியால் தரையை தொடுமாறு தண்டிக்கப்பட்டார்கள். குஜ்ரன்வாலாவில் ஆகாய விமானத்தில் இருந்து பள்ளிகள் மீது தாக்கினார்கள். இப்படி இராணுவ சட்டத்தால் பஞ்சாப் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதே நேரம் பஞ்சாப் படுகொலை நாட்டில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. நாடு முழுவதும் அமிர்தசரஸின் அலங்கோலம் மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தலைவர்கள் பலர் கண்டன கூட்டங்களை நடத்தினார்கள். மத்திய சட்டமன்றத்தில் கேள்வி கணைகள் தொடுக்கப்பட்டன. ஜலியான்வாலா பாக் பகுதிக்கு சென்று பார்வையிட காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து பஞ்சாப் படுகொலை பற்றி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. காங்கிரஸ் தானே ஒரு விசாரணை குழுவையும் அமைத்தது. அந்த விசாரணை குழுவின் அறிக்கை பல திடுக்கிடும் தகவல்களை கொண்டதாக இருந்தது. மைக்கேல் ஓட்வியா, தளபதி டயர் உள்ளிட்டோர் பதவி விலக வேண்டும், கள அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும் என அந்த குழு தெரிவித்தது. எதிர்ப்பு வலுவடைந்ததால் நீதிபதி ஹண்டர் தலைமையில் பிரிட்டிஷ் அரசே ஒரு விசாரணை குழுவை அமைத்தது. அந்த குழுவில் இருந்த ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. எனவே விசாரணை அறிக்கை பெரும்பான்மையினர் அறிக்கை, சிறுபான்மையினர் அறிக்கை என்று 2 பகுதிகளாக எழுதப்பட்டது.
இரு அறிக்கைகளிலுமே எச்சரிக்கை கொடுக்காமல்

0: ஜலியான்வாலா பாக் சோகம் அடங்குவதற்கு முன்பே மேலும் அருவறுப்பான அடக்குமுறைகளை ஆங்கிலேயர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று சொன்னீர்கள். அதை மக்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் தாயே?
1: மகனே, இது கொடூரமான பழிவாங்கல்களின் இரத்த சரித்திரம். மதம் மாற்ற பெரும் படையுடன் வந்த ஆங்கிலேயர்களின் இன அடக்குமுறை சரித்திரம். இன வெறுப்பால் இந்தியர்களை மிக மோசமாக நடத்திய வெள்ளைக்காரர்களின் உள்நோக்கத்தை சொல்லும் சரித்திர பதிவு. ஜலியான்வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த இரு நாட்களில், அதாவது ஏப்ரல்

சுட்டதற்காகவும் தோட்டாக்கள் தீரும் வரை சுட்டதற்காகவும் தளபதி டயர் கண்டிக்கப்பட்டார். சிறுபான்மையினர் அறிக்கை பஞ்சாப் படுகொலையை 1914 பிரான்சிலும் பெல்ஜியத்திலும் நடந்த கொடுமைகளுடன் ஒப்பிட்டது. ஜலியான்வாலா பாகுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த 2 இராணுவ வாகனங்களும் உள்ளே கொண்டுவரப்பட்டிருந்தால் தானியங்கி துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று கூறியதற்காகவும், காயமடைந்தவர்களை கவனிக்காமல் விட்டதற்காகவும் தளபதி டயரை இரக்கமற்ற அரக்கன் என்று கண்டித்தது. அறிக்கைகள் ஒருபுறம் கண்டித்தாலும் ஆங்கிலேயர்களால் ஜெனரல் டயர் கொண்டாடப்பட்டார். அது இந்திய தலைவர்களிடம், குறிப்பாக காந்தியிடம் பெரும் மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவுதான் ஒத்துழையாமை இயக்கம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை கேட்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும். இன்றிரவு 10:30 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருப்போம் காரை பண்பலை 100.3.

இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்தி அறிக்கை சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி

207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிக்கவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.

0: கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000-க்கும் மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசுவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்தே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ரூ ராவத் சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரூ ராவத் மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோ

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புட்ஹாபா பி கௌரவ் கே.

0: விதாசமோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணங்கியுள்ளனர். நீங்களும் 18 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின் தரமான தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.
3: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிறைவேறுவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
7: உழவர்களுக்கு
8: வெயில் காலம் ஆரம்பிக்குதுன்னு தகவல் தெரிஞ்ச போவே வெக்க தாங்கல. பகலுக்கும் வேர்க்குது, இரவுக்கும் வேர்க்குது.
9: ஏரவதிக்கா, இதை யோசிச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி வெயில்னா நம்ம வீட்டுல ஃபேனோ ஏசியோ போட்டுட்டு உட்காந்துடுறோம். இதே கால்நடைங்களுக்கு எப்படி இருக்கும்?
8: கால்நடை ஒரு பக்கம் இருக்கட்டும் சுபா, அதுக்கு ஒரு கொட்டாயாவது போட்டு மேல தண்ணி தெளிச்சு கொஞ்சம் குளிரவாவது வச்சிடலாம். ஆனா அந்த செடி கொடிங்க, அதோட நிலைமையை யோசிச்சு பாத்தியா, பொழுதுக்கும் வெயில தான் கிடக்கணும்.
9: அதனால தானக்கா வறட்சி தாங்க முடியாம இந்த ஆடு மாடுங்களுக்கு கூட உணவா கிடைக்காம வீணா போயிடுது.
8: நீ இப்படி சொல்றப்பதான் சுபாய் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
9: அது என்னக்கா?
8: நம்ம ராமன் இல்ல ராமண்ண.
9: ஆமா, ராமண்ணனுக்கு என்ன?
8: ராமண்ணனை போய் பாத்துட்டு வரலான்னு நேத்து போனா.
9: போனீங்க?
8: அங்கதான் அண்ணன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு.
9: அப்படி என்ன முக்கியமான விஷயம்?
8: அவங்க வீட்டை சுத்தி பசந்தி உணவு எதுவுமே கிடைக்கலன்னு அண்ணன் ஊறுகாய் புல்லு மாதிரி ஒரு விஷயத்த மாட்டுக்கு கொடுத்துச்சு. நான் கேட்டேன், என்னென்ன ஊறுகாய் புல்லான்னு.
9: அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
8: ஆமாம்மா, இதுவும் ஒரு விதமான ஊறுகாய் புல்லு தான், ஆனா யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோல்னு சொல்லுச்சு.
9: என்னக்கா சொல்றீங்க, புதுசா இருக்கே, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. இது
8: நான் மட்டும் ஆச்சரியத்துல மூழ்கியே போயிட்டேன் போ.
9: அது சரிக்கா, அது என்ன யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோல்னு?
8: இது வறட்சி காலத்துல கால்நடைகளுக்காகவே தயாரிக்கப்படுற ஒரு வைக்கோலாம் சுபா. பொதுவா வைக்கோல்ல நிறைய நார் சத்து இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும்ல?
9: ஆமாக்கா, வைக்கோல்னாலே நார் சத்து தானே.
8: ஆனா அதுல புரத சத்தே கிடையாது, அது தெரியும்ல?
9: அப்படியா?
8: அட என்ன சுபா நீ, இது கூட தெரியாம இருக்க. ஆமா, அதுல புரத சத்தே இல்ல. அந்த மாதிரி புரதமே இல்லாத வைக்கோல மாட்டுக்கு கொடுத்தா அந்த அளவுக்கு சத்து இருக்காதுன்னு வைக்கோல யூரியா அப்புறம் வெள்ளப்பாக்கு இத போட்டு செறிவூட்டி அதை சேமிச்சு வச்சு மாட்டுக்கு கொடுக்கலாமா. இதத்தான் யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோல்னு சொல்றாங்க.
9: அப்ப இந்த மாதிரி கொடுத்தா மாட்டுக்கு ரொம்ப நல்லதாக்கா?
8: ஆமா சுபா, இந்த மாதிரி யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோலானது சிதைவை அதிகமா ஏற்படுத்துறதோட புரதம் அல்லாத நைட்ரஜன்

0: ஹைட்ரஜன் மூலமாவும் செயல்படுவதால மீத்தேன் உற்பத்தியை கனிசமா குறைச்சிருதான் சுப்பா. பொதுவா நாம குடுக்கிற வைக்கோலோ தீவனமோ மாட்டோட வயித்துல மீத்தேன் உற்பத்தியை அதிக அளவுல ஏற்படுத்திடக்கூடாது, அது மாடுங்களுக்கு நல்லதில்ல. அந்த வகையில கால்நடைகளுக்கு அளிக்கக்கூடிய யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோலுங்க மீத்தேன் உற்பத்தியை ரொம்பவே குறைச்சறதுனால இது ஒரு முற்போக்கு சிந்தனையா கூட இருக்குதான் இப்போ. அதனால இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கால்நடைகளை வளர்க்கறதுனால கால்நடைகளோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதோட மீத்தேன் வாயுவை குறைக்கிறதுக்கான வழியையும் பார்க்க முடியும்னு நம்ம ராமண்ணா சொல்லுச்சு. இது ஒரு நல்ல தீர்வு தானே சுபா?
1: அருமையான விஷயமா இருக்கேக்கா. சரிக்கா, இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்களே, இப்ப நீங்க அதை தயாரிக்க போறீங்களா?
0: அது முறை என்னன்னு தெரியாம எப்படி சுபா தயாரிக்கிறது? நான் ராமண்ணன் கிட்ட வச்சிருந்ததை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
1: ஏங்கா, இப்ப நீங்க வாங்கிட்டு வந்ததுனால தற்காலிகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அது நிரந்தர தீர்வா மாறுறதுக்கு நீங்க அதை எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்லக்கா.
0: நீ சொல்றதும் சரிதான் சுபா. ராமண்ணன் இந்த பக்கம் வராமலா போயிட போது கேட்டு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு நாமளே தயாரிப்போம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில். மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கல்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கல்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
7: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
3: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
2: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
3: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
2: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
4: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.

0: கடலை வாசனை சூப்பரா வருதே. துளசியக்கா, துளசியக்கா, என்ன கடலை வறுக்கிறாப்புல தெரியுது?
1: மோப்பம் பிடிச்சிட்டா. வா உமா வா.
0: வர்ற வழியில தான் வறுத்த கடலையே வித்துட்டு இருந்தாங்களா, அந்த வாசனையை பிடிச்சுக்கிட்டே வந்தேன். பார்த்தா உங்க வீட்லயும் கடலை வறுக்கிறீங்க, நல்லதா போச்சு. போங்க, வறுத்த கடலையே கொண்டு வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், அங்கே பார்த்தியா மூட்டை மூட்டையாக கடலை இருக்குது, அதில் கொஞ்சத்தை உரிச்சு கொடு.
0: சரிக்கா, நீங்கள் வறுத்த கடலையை கொண்டு வாங்க, அதை

0: சாப்பிட்டுக்கிட்டே இது உரிச்சு தரேன்.
1: அதானே காரியத்துல கண்ணா இருப்பியே.
0: இருப்போம்ல.
1: இந்த எடுத்துட்டு வரேன்.
0: ஏங்கா இது என்னக்கா, கடலையை உரிக்க உரிக்க வெறும் சொத்தையல்ல வருது.
1: என்ன பண்றது உமா, நிலத்துக்கு அடியில விளையிற கடலைய எடுத்தா பார்க்க முடியும் நல்லா விளைஞ்சிருக்கா இல்லையான்னு?
0: அது சரி, நீங்க ஒழுங்கா பராமரிச்சிருந்தா அது ஒழுங்கா விளைய போகுது.
1: கொடுத்தந்தான்
0: என்ன இழுவ, சரியா செய்யல அதானே உண்மை?
1: இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் நல்லா சாகுபடி பண்ணி காட்டுறனா இல்லையான்னு பார்.
0: அதுக்கு அதை எப்படி கரெக்டா சாகுபடி செய்யணுன்றத நீங்க கத்துக்கணும், அப்பதானே செய்ய முடியும்.
1: என்ன அதுல பெரிய அனுபவம் உள்ள ஆள் மாதிரி இல்ல நீ பேசுற?
0: எனக்கு அனுபவம் இல்லதாங்க்கா, ஒத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில வளம் தரும் நிலக்கடலைன்னு மன்னார்குடி தாலுகா கட்டக்குடி எல் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க பேச போறாங்களாம்.
1: நம்ம எஃப்எம் இல்லையா?
0: அட ஆமாங்கா, நிகழ்ச்சியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிட்டு போகுது.
1: சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காத, அந்த ரேடியோ ஆன் பண்ணு. வணக்கம் நேயர்களே. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் அம்மா.
1: எண்ணெய் வித்துக்களின் அரசன் அப்படின்னு சொல்றோம்னா கடலையத்தான் சொல்லுவாங்க. கடலை சாகுபடி பத்தி இன்னைக்கு பேசுறதுக்காக மன்னார்குடி தாலுகா கட்டக்குடியில இருந்து எல் ராஜேந்திரன் ஐயா வந்திருக்காங்க. விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். நிலம் எவ்வளவு இருக்குதுங்க?
2: என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குமா. 5 ஏக்கர்லயும் கடலை சாகுபடி தான் பண்ணுவோம்.
1: 5 ஏக்கர்லயுமே கடலை சாகுபடி தான்.
2: கடலை சாகுபடி தான் பண்ணுவோம்.
1: நெல் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்களா?
2: நெல் ஒரு முறை பண்ணுவோம். அது எப்படின்னா ஆடி மத்தியில நட்டு ஒரு பெட்டாசி மத்தியில அறுத்தஞ்சிருவோம். அதோட ஒரு பவும் நெல், ஒரு பவும் கடலை, ஒரு பவும் உளுந்து.
1: அப்ப சம்பா தானா?
2: சம்பா இல்ல, குருவை மேட்டு பகுதி.
1: சரி, குருவை தான்.
2: குருவை தான் போட்டு அப்புறம் கடலை போட்டுருவோம். இப்ப உளுந்து அரைச்சிருக்கோம் 4 ஏக்கர். கடலை போட்டு வெட்டியாச்சு,
1: அறுவடை பண்ணியாச்சு,
2: நல்லதமா பண்ணியாச்சு.
1: கடலை சாகுபடி எவ்வளவு வருஷமா பண்றீங்க ஐயா?
2: நான் ஒரு 15 வருஷமா பண்றேம்மா.
1: 15 வருஷமா கடலை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க.
2: வேற
1: எந்த ரகம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: பிஸ்டன் போரு ஒரு ரகம் இருக்கு, C7 வெஸ்டர்ன் பாட்டி போரு அப்படின்னாலும் ஒரு ஒரு ரகம் இருக்கு. அந்த ஒரு ரகத்தை போடுவோம், C7 போடுவோம். அதை போட்டோம்னா உங்களுக்கு 95 நாள் கரெக்டாக 100 நாளைக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். அதை அறுத்து இப்போ அதை பிடிங்கிடிங்க 5 இன்ச்சு கொண்டு போய் அடிச்சு தான் வைப்போம் கல்லரிசா.
1: சரிங்க, எந்த விதை வந்து உங்க நிலத்துக்கு நல்லா இருக்குன்றத பத்தி சொன்னீங்க. நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க கடலை சாகுபடிக்கு?
2: நிலத்தை நல்லா வரப்பட்டி நல்லா உழுது, பில்லு இல்லாம சுத்தம் பண்ணி ஒருத்த அடி உரம்லாம் DAP தான் போடுவோம். DAP போட்டு நல்லா உழுது, விதை நிறுத்தி பண்ணி விதைக்கு மருந்து வாங்கி கலந்து அதுக்கப்புறம் தான் டிராக்டரை பிடிச்சி டிராக்டரில் தான் போடுவோம். முன்னெல்லாம் கையில் உருட்டணும், கையில் உருட்டுறது மிஷினை எண்ணிக்கிட்டு இருக்கு. அது உருட்டினா ஒரு சில இடம் இந்த கொஞ்சம் பதிவாக இருக்க இடம் முளைக்காது, அதனால கரெக்டாக இருக்கணும் மண். அது புழுதியாக ஒத்தாப்பில் இருந்ததுன்னா தான் முளைக்கும். அதனால டிராக்டரில் போட்டோம்னா 4 வரைக்கும் கீழே போய் விழுந்துடும் அரிசி. அதனால சுத்தமா எல்லாம் கம்ப்ளீட்டா முளைச்சிரும்.
1: சரிங்க, ஒரு விதையை தேர்ந்தெடுத்து அதை விதை நிறுத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து விதைக்க வந்து போறீங்க. எப்படி விதை நிறுத்தி செய்றீங்க?
2: விதை நிறுத்தி பவுடர் இருக்கு, நல்லா பருவமா முளைக்கி கீழே உள்ள வேறு பகுதி படாம இருக்கிறதுக்கு ஒரு பவுடர் இருக்கு. சுட மனசு இந்த இது மாதிரி பவுடர் எல்லாம் இருக்கு. அதில் பயங்க போட்டோம்னா கீழே வேறு படாது, வேறு பூச்சி வராது, செடி படாம இருக்கும். அதுக்கு மருந்தை போட்டு அதுக்கப்புறம் தான் கலந்து விட்டு அதுக்கப்புறம் தான் விதையை தயார் பண்ணி போடணும்.
1: இந்த விதை நிறுத்தி செய்யும் போது இந்த கஞ்சி, அரிசி கஞ்சி வடிச்சு
2: அதெல்லாம் போட்டோம் ஃபர்ஸ்ட்டு. அது போட்டோம்னா இந்த மிஷின்ல விழுவும் போது தோலை வயிற்று விட்டுருது.
1: தோல் வந்து உரியாம இருக்கும்.
2: உரியாம இருக்கும்.
1: தோல் உறிஞ்சிட்டுன்னா
2: முளைக்காது,
1: முளைக்கவே முளைக்காது.
2: அதனால அது கரெக்டான பவுடர் வாங்கி, அதுக்கு ஒரு பவுடர் இருக்கு, அந்த பவுடர் வாங்கி போட்டால் தான் கரெக்டாக நேராக இது பண்ணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து முளைப்பு தரணும் தானே முக்கியம். நம்மளுக்கு முளைச்சா தானே கல்ல விட போகுது, அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும்.
1: சிலர் வந்து சொல்றாங்க அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்து நல்லா முளை கட்டி அதுக்கப்புறமா நடுறாங்க.
2: அதில் முளை கட்டி போடுறதுன்னா ஏறு ஓட்டி போடணும். ஏர்ல போட்டதாங்க நீங்க சொல்றது மாதிரி கல்லரிசி வந்து ஊற வச்சு கூட நான் போட்டிருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஏர்ல கட்டி போடுறதுன்னா தண்ணியில போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போட்டு அப்படியே கரையத்தி வடி கட்டி வச்சுட்டோம்னா உப்பி போற அரிசி. உப்பி போயிட்டுனா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி முளைக்கும். ஏன்னா 2 நாள் கழிச்சு தான் அது உப்பு ஆரம்பிக்கும். தண்ணி வரைய கீழே போட்டோம்னா மண்ணில் போட்டோம்னா இது ஒரே நாளில் உப்பி போய் மக்கள் ஆள் பருவம் வந்துடும். தண்ணியை போட்டு வடிகட்டி உடனே வெளியில் சாக்கில் கொட்டி விட்டுட்டு அள்ளி ஏர்ல போடணும். மிஷினில் போட்டோம்னா தோல் பூரா போயிடும். அந்த பக்கம் வந்து ஏருக்கு தான் மிஷினில் போட முடியாது. மிஷினில் போட இந்த பவுடர் கலந்து தான் மிஷினில் போடலாம்.
1: சரி, இந்த சோடோமோனாஸ் மட்டும் கலந்து
2: இப்பெல்லாம் மாடெல்லாம் இல்லைங்க, வச்சிருந்தேன் வித்துப்பிட்டேன். எல்லா பேரும் மாட்டு வச்சிருந்தோம் ஒரு நேரத்தில், இப்போ எல்லாம் மாடு வச்சுக்க முடியல.

0: என்கிட்ட ஒரு கேள்வி இருந்தது, கடலை சாகுபடி பண்றீங்களே அப்ப கண்டிப்பா நீங்க மாடு வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருந்தேன். நீங்க என்னடா மாடு வளர்க்கலன்னு சொல்லிட்டீங்களே.
1: இப்போ கிட்டஞ்சில போன வருஷம் விற்றுட்டேன், ஏன்னா பராமரிக்க முடியல. இந்த கடலைக்கு மட்டும்தான் அந்த மாடு யூஸ் பண்ணது ஒன்றே இருக்கு, பாக்கி நேரத்தில் யாரும் ஓட்டிட்டு உழுவுறது ஒருத்தருமே உழுவ ஆள் இல்லையே. வந்த
0: பாலுக்காவது மாடு வச்சிருப்பீங்க?
1: பால் மாடு வச்சிருக்கோம், ரெண்டு மாடு.
0: ஏன்னா இப்ப கடலை சாகுபடி பண்றதுனால நம்ம கண்டிப்பா கடலை புண்ணாக்கு கிடைக்கும், அதை அப்படியே பயன்படுத்திடலாம்ல, மாட்டுக்கு கொடுக்கலாம்ல.
1: மாட்டுக்கு ஏகப்பட்ட புண்ணாக்கு, என்ன மூணு முட்டை ரெண்டு முட்டை அரிசி எங்கிட்ட இல்ல, ஆட்டி பரிசம் பூரா கல்லை சாப்பிடுறது.
0: நம்ம மறுபடியும் சாகுபடிக்கே வந்துருவோம். இப்போ வந்து நீங்க டிராக்டர் வச்சு நீங்க கடலை விதைய வந்து
1: டிராக்டர்ல ஒட்டி டிராக்டர் மூலியமா தான் போடுறது,
0: விதைச்சிடுறீங்க. சரிங்க, அடுத்து
1: அடுத்து களை வெட்டுறதுலாம் வந்து கரெக்டா ஒரு 20 நாளில் 20 நாளில் வெட்டினோம்னா ஒரு களை, அப்புறம் 35 நாளில் வெட்டணும். 35ல் ஒரு களை வெட்டி அப்போதான் மண் அணைக்கணும், அப்போதான் பிழுது இறங்கி அதுக்கான தேவையான வந்து சிப்சன்னு எதோ ஆர்கானிக் உரம் அது இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அணைச்சி விட்டோம்னா தேவையான மருந்து இருக்கு.
0: என்னென்ன ஆர்கானிக் உரம் கொடுப்பீங்க?
1: ஆர்கானிக் உரம் நான் இது வரலையும் கொடுத்ததில்ல, இயற்கை உரம் குப்பை சத்து தான் கொடுப்பேன் தவிர ஆர்கானிக் உரம்.
0: அதாவது இந்த எரு தான் கொடுக்குறேன்,
1: எருது கொடுக்குறது, அப்புறம் டிஏபி.
0: சாண எரு,
1: சாண எருப்பு டிஏபி தான், டிஏபி போடுவோம், யூரியா போட மாட்டோம். டிஏபிக்கு தான் கல்ல பெஸ்ட்டாக இருக்கும், எல்லா உரத்தை விட டிஏபிக்கு மட்டும் கல்ல திறமையாக இருக்கும், கொடி நல்லாயிருக்கும், கல்லைங்க விழுது போகிற விழுதெல்லாம் பெருத்துரும். பாக்கி உரம் போட்டோம்னா தலையும் தம்மமாக இருக்கும், விழுது அந்த அளவுக்கு என்ன பொறுத்தாலும் டிஏபி தான் பண்ணுறது.
0: எந்தெந்த நாளில் அந்த உரம் கொடுப்பீங்க நீங்கள்?
1: ஃபஸ்ட்டு 20 நாளில் ஒரு தண்ணியை பச்சிரும் பாருங்க, அப்போ கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடியே பொறுத்த போட்டு தான் கல்லையை போடுவோம், அப்போ வந்து செடி கச்சிதமாக இருக்கும். அந்த கரெக்டா 35 நாளில் ஒரு உரம் கொடுத்து தான் அணைக்கணும். சிப்சம் கொடுத்தோம்னா மண் மாதிரி இருக்கு பாருங்க, அது எந்த சத்துமே இல்லாம இருக்கும், மண் தான் அது. ஒரு மூட்டை 100 ரூபா 150 ரூபா அவ்வளவுதான். அதை கொடுத்தோம்னா கல்ல தெளிவா இருக்கும். அப்புறம் டானிக் இருக்கு, அதெல்லாம் டானிக் வாங்கி அடிக்கிறது, அடிச்சோம்னா கல்லையெல்லாம் உடைக்க முடியாத கல்லையா இருக்கும்.
0: சரிங்க, சாகுபடி பண்றோம்னா அதுல எந்தெந்த மாதிரியான நோய் எல்லாம் வருதுங்க? ஒரு பாதிப்பு கொடுக்கற விஷயம் எல்லாம் என்னென்ன?
1: இலை சொட்டு நோய், இந்த பொத்த போடுறது ஒரு நோய் வரும், அதெல்லாம் சும்மா மேலால அடிச்சிடறதுதான். அந்த அழுகல் நோயின்னு ஒன்று வரும்,
0: வேரழுகல் வரும், கழுத்து அழுகல் அந்த மாதிரி வரும், அதெல்லாம் வந்திருக்குங்களா?
1: அது கண்டிப்பாக வரும், அதுக்கு மருந்து முன்னாடியே அது இத்தனை எங்களுக்கு தான் தெரியும். செடியை பார்க்கும்போது இந்த செடி இந்த கண்டிஷனில் வருது, அசுவினா அப்படி அப்படியே ஒரு குறின மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த அசுவினி வரும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இது நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே கண்ணோட்டமாக, இது இந்த செடி என்னத்தினால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறது உடனே மருந்தை வாங்கிறது அடிச்சு அந்த அசுவினி அந்த கல்லை மட்டும் செடி நல்லா வந்துருக்கும், கல்லை விட்டுருக்கும், பிடுங்கினோம்னா கல்லையே வராது, தர மட்டும் கழுவி போயிடும். அது ஒரு நோய் இருக்கு. வேறே அழுகாம கல்லையெல்லாம் செடியாக வந்து தலையை கொட்டின தும்புறம் அரிக்க போயில கல்லைப்பொடி மட்டும் கீழே இருக்க கல்ல
0: வந்து சேர்ந்து வராது,
1: வராது.
0: மேல இருக்க அந்த தலை மட்டும் வரும், கடலை வந்து சேர்ந்து வராது,
1: வராது.
0: அதுதான் அந்த கழுத்தழுகளோ?
1: அது கழுத்தழுகள், கழுத்தழுகள் ஒன்று இருக்கு, இன்னொன்று செடியிலேயே உட்காந்து அழுகிட்டு வரும், செடியாகவே ஆரம்பத்திலேருந்து ஒசக்கேருந்தே வரும் கீழே. இது கழுத்தழுகள்னு, இது ஒரு அழுகல், இது ஒரு கீழே ஒரு பூஞ்சாணி மாதிரி இருக்கும், வெள்ளையா லைட்டாக பூஞ்சாணி மாதிரி இருக்கும், பிடிச்சி எடுத்தேன்னா கொடி தான் வரும், கீழே உள்ள கல்லை வராது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அதுக்கு மருந்து வாங்கி அடித்தோம்னா அது நல்லாதான் வந்துடும்.
0: அதுக்கும் வந்து மருந்து தெளிச்சிடணும்.
1: 90% கெமிக்கல்ல தாங்க, மெடிசன் இல்லைனா வேற வாழ்க்கையே இல்லை. ஏன்னா அதுக்கு கொடுக்கலன்னா அந்த இப்போ நோய் போகலங்குது. நம்ம என்னத்தை இயற்கை உரத்தை இது பண்ணாலும் அந்த அதுக்குன்னு ஒன்று வந்து கொடுத்தாதான் தெளியுது.
0: சரிங்க, அந்த பாரம்பரிய முறையில கை வைத்தியம் எல்லாம் இருக்குமே, அதெல்லாம் நீங்க செய்யறது?
1: கை வைத்தியம் வைத்தியம் செஞ்சு எல்லாம் நிக்கவே நிக்காது.
0: அஸ்வினிக்கெல்லாம் இந்த சாம்பல் வந்து தூவினா
1: அதெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வச்சிருக்காங்கன்னா 10 செடி 8 செடி கொத்தரஞ்செடி இந்த கத்திரிச்செடி அதுக்கு தெளிப்பாங்க. நான் இப்போ வச்சிருக்கேன், நான் ஒரு 60 குழிக்கு மேலே கத்திரிக்காய் வச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் வந்து மருந்து வாங்கி தான் அடிக்கிறது. ஏன்னா அதெல்லாம் தெளிச்சு நிக்கலங்குது. அதுக்கு முன்னே இயற்கை உரம் இருந்துச்சு, அது இயற்கை வளம் நல்லா இருந்துச்சு. இப்போ எங்க இயற்கை வளம்லாம் இருக்கு, மழை காற்று சுகாதாரமான இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அது வளர்ச்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து எப்படினாலும் வந்து இயற்கை வந்து மாற்றமாக போயிட்டு உங்களுக்கு நம்மளுக்கே இருக்க முடியுதா, உங்களுக்கு பயிரெல்லாம் எப்படி இருக்க முடியும்?
0: இந்த காலம் பருவநிலை மாற்றத்தில்
1: மாற்றத்தில் வந்து
0: நோய் மாற்றங்களும் வந்து
1: அதிகமாகிட்டு
0: அதிகமாகிருக்கு, அதனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து தான் தெளிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. விதைக்கும் போது முதல் உரம்
1: விதைக்கும் போது முதல் ரெண்டாவது உரம் 30 நாளில தான் கொடுக்கணும்.
0: ரெண்டாவது உரம் 30 நாளில கொடுக்கணும்.
1: 30 நாளில கொடுத்தாதான் 35 நாளில களையை அணைக்கலாம். சிப்சன் கொடுத்து மருந்து கொடுத்து அணைச்சிட்டோம்னா கல்ல விட ஆரம்பிச்சிடும்ல.
0: ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை கடலை சாகுபடி எடுக்கணும் அப்படின்னா பார் கட்டி எல்லாம் வைக்கிற முறை எல்லாம் இருக்கு இல்லைங்களா?
1: பார் கட்டி,
0: ஆமா. இப்ப ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு இடையில 1 அடி இருக்கும் இடைவெளி, ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் இடையில 1 அடி இடைவெளி இருக்கும். மெஷின் நடவா பண்றதுனால அந்த செடிக்கு இடையில அந்த இடைவெளி வந்து சரியா இருக்குங்களா?
1: அதனால
0: காய்ப்பு வந்து பாதிக்கப்படுமா?
1: 3/4 அடி 1/2 அடி இருக்கும் இடைவெளி.

0: நீங்கள் ஒரு அடி இடைவெளி கொடுத்தோம்னா அதில் கல்லை அங்கே ஒரு கல்லை இங்கே ஒரு கல்லை விட்டு நம்மளுக்கு பாரியாக வராது. ஒரு அடியெல்லாம் இடைவெளி இருக்கக்கூடாது, அரை அடி தான் இடைவெளி இருக்கணும். அரை அடி தண்டை முக்கால் அடிக்கு உள்ளே இருக்கணும். ஒரு செடிக்கு ஒரு லைன் இருக்கணும், இந்த லைன் கிட்ட இருக்கணும். ரொம்ப இந்த லைனும் முக்கால் அடி இருந்தது, இந்த லைனும் அரை அடிக்குள்ளே இருக்கணும்.
1: அதாவது ஒரு பாருக்கு இன்னொரு பாருக்கு இடையில முக்கால் அடி இருக்கணும். அந்த ஒரு பார்ல இருக்கிற செடிங்களுக்கு இடையில அரை அடி இடைவெளி இருந்தா போதும்.
0: அரை அடிக்கு மேல இருந்ததுன்னா நமக்கு ஈல்டு வராது.
1: இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு கண்டு முதல் வரும்?
0: 5 ஏக்கருக்கு 210 மூட்டை.
1: சரிங்க, எனக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் 50 மூட்டை வந்து.
0: ஒரு ஏக்கருக்கு 40-45 வரலையும் கிடைக்கும். உங்களுக்கு மிஷினை வச்சு அடிச்சா 2 மூட்டை கூட கிடைக்கும். ஆளை விட்டு அஞ்சோம்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கறதுனால 2-4 மூட்டை கம்மியாக கிடைக்கும்.
1: அப்போ களை எடுக்கிறதுக்கு ஆள் வச்சு தானே ஆகும்?
0: கண்டிப்பாக எடுத்தாகணும். ஒரு திருப்பம் களைவெளி அடித்தோம்னா லேசாக அந்த பில்லு முளைக்கி அடிச்சிருவோம். மறுபடியும் ஆளை விட்டு களையை அணைச்சிடணும். மண் அணைச்சா தானே செடி கல்லை விட போகுது.
1: இப்போ நெல் விவசாயம் பண்ணுறோம்னா சேர்லயே களை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு களை பிரச்சனை திருப்பி வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கடலை சாகுபடியில் எப்படிங்க?
0: அப்படிதான் இருந்தோம். ஒரு திருப்பம் முதல் களைபடி 20-15 நாள் எடுத்துட்டு அப்புறம் விட்டுட்டோம்னா அப்படியே இருக்கும். கரெக்டாக 30 நாளையில் தண்ணியை பாய்ச்சினோம்னா 5 நாள் கழிச்சு எடுக்கணும்னா 35 நாள் கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு வந்துடும். அந்த ஒத்த போட்டு அந்த கண்ணு தெளிவாக வர்றதுக்கும் இந்த பூச்சி ஈச்சிக்கெல்லாம் மறந்துடிச்சிருவோம். அதோட கரெக்டாக களையை அணைச்சிட்டோம்னா இது விழுது இறங்கி காய் பெருக்க ஆரம்பிச்சிடும் சரசரன்னு. அப்போ எல்லாம் இந்த மந்த மேலே உள்ள அந்த துளை போடும் பாருங்க பூச்சி, அதுக்கெல்லாம் மந்த அடிச்சு விடணும். அதுக்கப்புறம் தான் வேர் நோய்க்கு அடிக்கணும்.
1: இந்த பூஞ்சாணத்துக்கெல்லாம் அடுத்ததான் அடிக்கணும்.
0: அதுக்கப்புறம் தான் அது விளைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் டிஏபி இது மாதிரி உரம் தான் கொடுக்கணுமே தவிர யூரியா அதெல்லாம் கொடுக்கக்கூடாது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: இவங்க 5 ஏக்கர்ல கடலை சாகுபடி பண்றாங்களாமே உமா. மன்னார்குடி தாலுக்கா கட்டக்குடி எல் ராஜேந்திரன் அவங்க கடலை சாகுபடிக்கு என்ன ரகங்களை அவங்க பயிரிடுறதாகவும் சொல்லிருக்காங்க. 15 வருஷம் அனுபவமாமே.
3: ஆமாங்கா, முன்ன ஆள் வச்சுதான் விதைச்சிட்டு இருந்தாங்களாம், இப்போ மெஷின் நடவு தான் செய்யறாங்களாம்.
2: கடலை வறுத்ததை கொடுத்தனே அதை சாப்பிட்டு அந்த தோலை பாரு எப்படி குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்கேன்னு.
3: ஆமா, இதெல்லாம் கரெக்டா கவனிங்க. அவங்க என்னென்ன உரம் கொடுத்தன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
2: கேட்டேன் கேட்டேன் உமா. அதுல என்னென்ன நோய் வரும்ன்றத பத்தியும் சொன்னாங்களே, இலை சுருட்டல், வேரழுகள், கழுத்தழுகள், இந்த பூசானம் கூட வருமாமே.
3: பரவாயில்ல, நல்லா தான் கேட்டிருக்கீங்க. சரி வாங்க, அடுத்த பகுதியை கேட்டா தானே தெரியும் முழுசா எப்படி நல்லபடியா செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி
2: உமா, கடலை தானே, எடுத்துட்டு வரேன். இப்ப நீங்க 15 வருஷமா கடலை சாகுபடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, இதுல எந்த வருஷங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சதுன்னு சொல்லுவீங்க? எதனால அந்த மாதிரி நல்ல லாபம் கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க?
4: வெயில் அதிகமா இருக்கணும், வெயில் அதிகமா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு மழையே பெய்யக்கூடாது. கடலை போட்டா கடலை போட்டு மழை பெஞ்சுனா ஈல்டு கம்மியா போயிடும்.
2: அப்புறம் தண்ணி வேணுங்களே?
4: தண்ணி தான் போர் தண்ணி இருக்க, போர் இல்லாம இருக்கும், போர் வசதி இருக்குன்னா. அதனால தண்ணி பாய்ச்சினோம்னா இந்த கொஞ்சம் போட்டுருக்கவங்களுக்கு வசதி இல்லாதவங்களுக்கு அந்த தண்ணி மழை பெஞ்ச தேவை அப்படின்னு நினைப்பாங்க. எங்களுக்கு மழை பெஞ்சா ஈல்டு போயிடும், மழை பெய்யக்கூடாது. இந்த வருஷம் மழை பெய்யலை, இந்த வருஷம் கிட்ட 4.5 முட்டை 4.75 முட்டை அரிசி, 16 முட்டை 15 முட்டை கடலை, 5 ஏக்கருக்கு வந்து 67 முட்டை அரிசி, அப்புறம் இப்போ 210 முட்டை கடலை 5 ஏக்கருக்கும்
2: 5 ஏக்கருக்கும். நீண்ட காலமா கடலை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க, கடலைக்கு ஏற்ற பட்டம் எதுன்னு சொல்றீங்க ஐயா?
4: மார்கழி பட்டம் தான்.
2: மார்கழி பட்டம் தான். ஆடியோ சித்திரையோ எல்லாம் அவ்வளவா விளைச்சல் கொடுக்காது,
4: அந்த அளவுக்கு ஈல்டு வராது.

0: ஒருவேளை ரகத்தை மாத்தினோம்னா ஒரு ஈல்டு கொடுக்குமோ?
1: அந்த எந்த ரகத்தை மாற்றினாலும் மார்கழி பட்டம் மாதிரி ஈல்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மார்கழி பட்டம் தான் ஈல்டு நல்லாயிருக்கும். அந்த இயற்கை அந்த மழை பெஞ்சி அந்த மண்ணுடைய வளம் இதாக இருக்கும், அந்த கரெக்டாக அடியில் ஈரம் இருக்கும், உங்களுக்கு விதை போட்டிங்கன்னா பக்குவமான இது வரும், அந்த இயற்கை நல்லாயிருக்கும். இந்த சித்திரை பட்டம்லாம் போடுவாங்க, சித்திரை பட்டம் ஆடி பட்டம்லாம் அவ்வளோ ஈல்டு வர முடியாது. ஒரு ரெண்டு மூட்டை அரிசி வரும், ஒரு ஏக்கருக்கு ஆறு மூட்டை அஞ்சு மூட்டை வரும். அதை தாண்டியெல்லாம் சித்திரை பட்டத்துலேருந்து எல்லா பட்டமும் கிடைக்காது. இதை போடுறோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விளங்கி அது வடநாட்டில் ஒரே பூங்கல்ல போடுவாங்க, குஜராத்தில். அதனால அவனுக்கு ஈல்டு கிடையாது. ஒரே திருப்பந்தம் கல்லப்புறத்தோடு சரி, மறு வருஷம் ஒரு திருப்பந்தம் போடுவாங்க.
0: ஓ, வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாகுபடி ஆகும், அதுவும் கடலை மட்டும்தான்.
1: கடலை மட்டும்தான்.
0: அதனால அவங்களுக்கு ஆடிப்பட்டம் நல்லா இருக்கு.
1: ஆடிப்பட்டம் போட்டாங்கன்னா அந்த விதை தான் இங்கே வர்றது. திரும்ப நம்ம விதையை எடுத்துகிட்டு போய் திரும்ப அவங்க போட்டு அந்த ரன்னிங்கில் இந்த வேற வரும் இங்கே.
0: ஓ,
1: நம்ம போட்டோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈல்டு கிடையாது. அங்கே உள்ள மண்ணுக்கு அந்த ஒரு பவம் தானே அது. இங்கே மூணு பவம்ல, நெல் கடலை உளுந்து, மூணு பவம்ல நம்ம பொங்கலாம்.
0: சரி,
1: அது காய்ச்ச பகுதியாக மூணு பங்கு பண்ண முடியும்.
0: கடலை சாகுபடிக்கு விதைச்சாச்சு, முதல் உரம் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்க. ரெண்டாவது உரம் வந்து 20வது நாள்ல கொடுக்குறீங்க.
1: 30 நாள் கொடுத்து தண்ணியை பாய்ச்சிட்டோம்னா 35 நாள் களையை அணைச்சிடணும். அதோட போட்டு சிப் சென்னை ஏதாச்சும் போட்டு கம்ப்ளீட்டாக களையை அணைச்சிட்டோம்னா அது வேறு விழுந்துடும் கீழே. அப்போ தான் பூ காய்மா செத்துரும்.
0: சரிங்க, அது எதுக்கு ட்ரம்மை உருட்டுறதுன்னு சொல்கிறாங்க இந்த கடலை சாகுபடியில்?
1: அது உருட்டினீங்களா? இங்கே உள்ள ஒருத்த பையன் வந்து சொன்னால் அண்ணி உருட்டு பாருண்ணா, அதை உருட்டினா கடலை வரும்னா, செடியை தொல்லப்படனா கடலை வராது, அதுக்கான தேவையான மருந்தை கொடுத்தா தான் கீழே விழுந்த வேறு பெருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். தெம்புந்தான் தானே கீழே இருக்க வேறு பெருக்கும். செடியை உருட்டினோம்னா வேறு போய் என்ன தப்பு இருக்கும், உடம்பு தெம்பு இல்லாமல் எப்படி வேறு பெருக்கும்?
0: அந்த மாதிரி செய்யும்போது இலைகள் வந்து அப்படி பரவத்தில் போயிட்டு நல்ல ஒரு சூரிய ஒளி கிடைச்சதுன்னா அது நல்ல கண்டு முதல் கொடுக்காதுங்களா?
1: அதெல்லாம் கொடுக்காது, அதுக்கான சூரிய ஒளி இல்லாமல் இருக்குது.
0: செடிக்கு நடுவில் வந்து அந்த பக்கத்தில் இருக்க பார்ல இருக்க மண்ணையே கொத்தி அதில் வந்து போடுறாங்க. அப்போதான் வந்து வேர் நல்ல அடியில் வந்து விட்டு வளரும், நல்ல காய்ப்பு வந்து நிறையா கிடைக்கும்ன்றா சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யணும்?
1: அது மாதிரியெல்லாம் செய்யறதுக்கெல்லாம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் உள்ளவங்க தான் அதை செய்ய முடியும். அந்த மண் அணைச்சிக்கிட்டு இருக்குது. எனக்கெல்லாம் மண் அணைக்கிறதே கிடையாது. நான் சொல்லிட்டேன், இந்த செடியில் உள்ளத இந்த செடியில் அணைக்க, இந்த செடியில் உள்ளதை அப்படியே வெட்டி அணைச்சிட்டே போங்க. அந்த அளவுக்கு அணைக்க முட்டுவோம். செம்பலாலெலாம் வந்து அந்த அளவுக்கு அணைக்க முடியாது. நம்ம வீட்டாலன்னா ஏதோ 100 குழி 50 குழி ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் இதுனா அணைக்கலாம். செம்பலாலாம் அது மாதிரி அணைக்க முட்டுவோம். அணைக்கிட போட்டு விடுங்கன்னா அணைக்கவே முட்டுவோம். இழுத்துக்கிட்டு வர்றது தான் அதில். அதான் பார்த்து அந்த கொடியில் தெம்பு இருக்கு பாருங்க, அந்த தெம்புக்கு அது இவ்வளோ நீட்டானாலும் போய் இறங்குறீங்கள. இறங்கும்போது இதில் தெம்பு இருந்தாலும் டக்கு டக்குன்னு பெருத்து விடையாந்துடும் உங்களுக்கு. செடியில் தெம்பு இருந்தால் தானே பெருக்க போகுது, நீங்கள் என்னத்தை வச்சு உருட்டுனாலும்.
0: சரிங்க, அப்போ நீங்க கடலை சாகுபடியில நல்ல மகசூல் வரணும்னா என்ன செய்யணுங்க?
1: டிஏபி தான் போடுவாங்க. டிஏபி தான் போடுவோம், கடலை சிப்ஸ் தான் போடுவோம். இது ரெண்டும் தான் போடுவோம். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் கூட 5 மூட்டை டிஏபி தான் போடணும், களை பறிச்சோம் அவ்வளவுதான்.
0: ஆனாலும் நீங்க ஏக்கருக்கு 45 மூட்டை அப்படின்னு தான் சொல்றீங்க. இப்ப வெளியில மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு ஏக்கருக்கு 80 மூட்டை கூட எடுக்கலாம் அப்படின்றாங்க.
1: 80 மூட்டைலாம் எடுக்க முடியாது. ஒரு ஏக்கருக்கு வந்து 50 மூட்டை எடுக்கலாம். 80 மூட்டை எடுக்க முடியாது, 50 தான் எடுக்கலாம்.
0: சரி,
1: 50 எடுக்கிறது அது ஒரு வருஷம் வரலையும் சும்மா எடுக்கிற பங்காக இருக்கணும். இந்த வருஷம் போட்டுட்டு கடலை அடுத்த வருஷம் போடுற பங்காக இருக்கணும். அதுக்கு தான் 50 மூட்டை எடுக்கலாம் ஏக்கருக்கு. அது பெரிய விஷயம். பாக்கி அப்படி கொட்டி கிடந்து அள்ள முடியும் உங்களுக்கு வந்து. விவசாயம் பண்ணுறது தான், ஒரு செடிக்கு இவ்வளோ தான் காய்க்கணும்னா அவ்வளோ தான் காய்க்க முடியாது.
0: சரிங்க, இப்போ கடலை வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பு இருக்குது, சிலதில் வந்து அந்த காய்ப்பு இல்லாமல் பொக்கையாகவும் போயிடுது. அது எதனாலங்க?
1: வயலுக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நோய் விழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடமும் விழுவாது, ஒரு பகுதியில் விழுவோம் அந்த நோய். அந்த வேரழுகு நோயின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணால் இந்த கீழே அழுகுது பாருங்க, நான் சொன்ன பாருங்க புடுங்கையில், அந்த நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய் கண்டிப்பாக விழுவும். அந்த கரெக்டாக அந்த நோயை பார்த்து கண்டிப்பாக பண்ணாலன்னா உங்களுக்கு ஈல்டு குறைஞ்சி போயிடும். பிடுங்கினோம்னா அந்த கல்லை கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு மந்து இருக்குது. அதை அடித்தோம்னா அந்த கல்லை வந்து பிடுங்கினோம்னா அந்த வேரோட கல்லையோட வரும், இல்லைன்னா கல்லை இத்து கீழே விழுந்துடும்.
0: மண்ணுடைய வாகும் வந்து இந்த கடலைக்கு சாகுபடிக்கு வந்து சரியா இருக்கணும்.
1: கண்டிப்பா இருக்கணும், மண்ணோட வாகு தான் முக்கியம்.
0: நம்ம பறிக்கும் போது அப்படி பொலம்பலன்னு விட்டு கொடுத்தது அப்படின்னா தான் நம்ம சரியான முறையில சாகுபடி பண்ண முடியும். ஐயா வீட்டு நிலம் இருக்கிற பகுதியெல்லாம் எப்படி இருக்குங்க மண்?
1: நல்ல மண், முறையான மண், இரு மண். உங்களுக்கு அழுத்தமும் உங்களுக்காது மண்ணை ரொம்ப லூசா இருந்ததுனா கடலை லூசா இருக்கும், கடலை சுட சுடன்னு இருக்கும். லூசாவும் இருக்கக்கூடாது மண்ணை, அழுத்தமாக இருக்கக்கூடாது.
0: இருபாட்டு மண்,
1: இருபாட்டு மண் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து கடலை பிடிப்பாகவும் இருக்கும், பெருத்தரும் புள்ளா. சும்மா புழுதி மாதிரி அப்படியே போகிறப்ப பிடுங்குறது மாதிரி இருந்தால் அது கல்லை நல்லா இருக்காது. போகிறப்ப அப்படியே தண்ணி இறைச்சாலும் இறக்காட்டினாலும் கையை விட்டு பிடுங்க கூடாது. அது மாதிரி இருந்தால் கல்லை ரொம்ப விட முடியாது, விட்டாலும் நல்லா இருக்காது. அது இருபாட்டு மண் இருக்கு பாருங்க எல்லாத்தையும்.

0: தரமான மண்ணாக இருக்கணும். எங்கள் மண்ணு எல்லாத்துக்கும் தரமான மண். மேட்டு பகுதி, ஆற்று பாசனம் உள்ள இடம், பக்கத்திலே போரு.
1: இவ்வளவு வசதி இருக்கும் போது ஏன் நீங்க மூணு போகமும் நெல் செய்யணும்னு நினைக்கல?
0: அது ஒத்து வராம என்ன, நெல் அறுக்கிறவனே வாங்கிட்டு போயிருவாங்க ஆச்சப்புறம் நெருக்கி. நல்ல நேரத்தில் வந்து மழை அதை அடிச்சிடும், நெல் சாஞ்சி போயிடும். அது என்ன மிஞ்சது, மிஞ்சாது. இதில் தான் மிஞ்சும் 10 ரூபா.
1: நெல்லை விட எனக்கு கடலை சாகுபடி தான் நல்ல லாபம் கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடலையில அறுவடை அப்படிங்கிறது ஒரு 90-95 நாள் ஆனதுக்கு அப்புறம்,
0: 95 லிருந்து 100 நாள்ல எப்படிங்கிறோம்.

0: அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கடலையில அறுவடை அப்படிங்கிறது ஒரு 90-95 நாள் ஆனதுக்கு அப்புறம்,
1: 95 100 நாள்ல எப்படிங்கிறோம், 100 தாண்டுச்சுன்னு வச்சுங்க கல்லை இத்து போக ஆரம்பிக்கும்.
0: சரி, அதாவது அறுவடைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தண்ணி கொடுத்துடணும்.
1: கொடுத்துட்டு தான் 3-ஆம் நாள் தான் அரிக்கலாம். அப்ப வந்து கச்சிதமா இருக்கும்.
0: அதுக்கும் மெஷின் அறுவடையா இல்ல ஆள்?
1: அது மிஷின் அரிக்கும் போது ஆளு, அடிக்கும் போது மிஷின்.
0: அறுவடைக்கு மெஷினை பயன்படுத்திக்கிறீங்க, அந்த கடலையை அறுத்து
1: பிடிங்க வெளியே போடுறது ஆளு. அது முன்னாடி எல்லாம் ஆளு விட்டு தான் அஞ்சுக்கிட்டோம், இப்ப ஆள் 10 குறை.
0: விற்பனை வாய்ப்புங்க ஐயா?
1: விற்பனை கடலையா உடைச்சி தர்றது 8-8.5 ரூபா.
0: கடலையாவே கொடுத்துடுறீங்க?
1: கடலை அரிசி அடிச்சு கொடுத்துருவோம்.
0: கடலையா எடுத்து கொடுக்கறது தான் நீங்க அரிசியா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க.
1: கொண்டாந்து வச்சு ஆட்டி வருஷம் பூரா தாளிக்கிறது.
0: அது வீட்டு பயன்பாட்டுக்கு
1: நிறைய பயன்படும். பிள்ளைங்க விட்டு கொடுப்போம். எல்லாம் அக்கம் பக்கத்தில் கேட்டாங்கன்னா, காசிக்கு கேட்டாங்கன்னா கொடுப்போம். பயன்படுத்திக்கலாம். அதுவும் எதுவுமே நட்டத்தில் போகிறது வேலை இல்லையே, அதில் எல்லாம் காசு தானே.
0: ஆடினதுக்கு அப்புறம் கடலை புண்ணாக்கு இருக்கு.
1: புண்ணாக்கு நம்ம ஆடு கரை மாட்டா இருக்கு. நம்ம வீட்டில் கரை மாட்டோம், ரெண்டு நிக்கி சுத்தமான புண்ணாக்கு.
0: உங்க பகுதியில நெடக்கல்ல வந்து 1 ஏக்கருக்கு 45 மூட்டை வந்து கொடுக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரிங்க ஐயா, இப்ப நேயர்களும் வந்து கேட்டுட்டே இருந்திருப்பாங்க, ஐயா வந்து எப்படி கடலை சாகுபடி செய்யறீங்க அப்படின்றத பத்தி. ஆனா அவங்களுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வந்து இருக்க கூடும். ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அலைபேசி எண்களை கொடுத்தீங்கன்னா நேயர்களுக்கு அது பயன்பெறும் வகையில இருக்கும். உங்க அலைபேசி எண்களை வந்து சொல்லுங்க ஐயா.
1: 97-51-89-46-72.
0: நேயர்களே குறித்துக் கொள்ளுங்கள், மன்னார்குடி தாலுகா கட்டக்குடி எல் ராஜேந்திரன் ஐயா அவங்களுடைய அலைபேசி எண்கள் 9751894672. நன்றி ஐயா.
2: அக்கா, வளம் தரும் நிலக்கடலை அப்படின்ற தலைப்புல மன்னார்குடி தாலுகா கட்டக்குடி எல் ராஜேந்திரன் அவங்களுடைய நிலக்கடலை சாகுபடி பத்தி சொன்னதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது. கடலை சாகுபடி பண்ணணும்னா நல்ல வெயில் அத்தியாவசியமானது.
0: அது மட்டுமா, அந்த கடலை சாகுபடிக்கு அவங்களுக்கு மார்கழி பட்டம் தான் நல்ல பட்டம்னு சொல்லியிருக்காங்க.
2: சரிக்கா, நீங்க எந்த பட்டத்துல விதைச்சீங்க?
0: நாங்க விதைக்கும் போது தையே பிறந்துருச்சு.
2: அப்புறம் விளைச்சல் எப்படி வரும்? இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சிங்களா, அவங்க பகுதியில இருபாட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்களே அந்த மண் வகையா, அதான் விளைச்சல் கூடுதலா இருக்கான்.
0: கடலை செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்ப தண்ணி கொடுக்கணும், எப்பப்ப உரம் கொடுக்கணும், நல்ல விளைச்சல் வேணும்னா மண் அணைக்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிருக்காங்களே.
2: பரவாயில்லக்கா, எல்லாத்தையும் நல்லாதான் கேட்டிருக்கீங்க.
0: பேச்செல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா, அந்த மொத்த மூட்டையும் உரிச்சு கொடுக்காம நீ இங்கிருந்து போக கூடாது.
2: அச்சோ அக்கா, சொல்ல மறந்துட்ட பாருங்க, எங்க அம்மா பால் வாங்கறதுக்கு அனுப்புனாங்க என்ன. உங்களை பார்த்துட்டு கடலைய சாப்பிட்டுட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டேன். நான் போய் பால் வாங்கி கொடுத்துட்டு வரவா?
0: அது சரி, கிளம்பு கிளம்பு. ஆமா, அது என்ன பையில?
2: அதுவாக்கா, வரும்போது வறுத்த கடலை வித்துட்டு இருந்தாங்கன்னு சொன்ன.
0: ஆமா சொன்ன.
2: அந்த வறுத்த கடலைய தான் வாங்கிக்கிட்டு வந்தேன்.
0: நல்லா பொழைச்சுக்குவோமா? நீ வாங்கின கடலைய அப்படியே வச்சுட்டு எங்க வீட்டுல இருக்க கடலைய தான் காலி பண்ணியா?
2: ஆமாங்கா, அப்புறம் வீட்டுல போய் சாப்பிடணும்ல.

0: வருங்காலம் நிகழ்ச்சி நிகழ்வூர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மளிகைக்கு வாங்க.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
6: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
8: 9894400.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
9: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இது காரை பண்பலை 100.3 காற்றில் வரும் காணும். உங்களின் விருப்பமான திரைசை பாடல்களை தொலைபேசி வழியாக நீங்கள் கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0436 8. இந்த முன்னிணைப்பு எண்களோடு 2311 2311, மற்றொரு எண் 2994 8 0, மற்றொரு எண் 2999 5 8 0.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது
1: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

இணைந்திருப்பது காரை பண்பலை 100.3 நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, அனில் பாஸ்தா, காரைக்கால் PSR தங்க மளிகை வழங்கும், காற்றில்

0: காரிப்பன்மலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். நிகழ்ச்சியில் இணைந்து தன்னுடைய விருப்பமான பாடலை கேட்க வரும் நிகழ்ச்சியின் முதல் நேரை நாம் சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல்?
1: அருணாச்சலம் பாடத்துல இருந்து மேடம். அதான்டா, இதான்டா அருணாச்சலம், அதான்டா
0: பாடல். சரிங்க, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி.
1: நன்றி மேடம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரிப்பன்பலையின் 1.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:30 திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரி ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். காரிப்பன்பலை 100.3.

0: காரிப்பண்பலை 100.3 நேர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். தன்னுடைய விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க வரும் அடுத்த நேயர்கள் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: நான் நக்கமாடிமே சுதா பேசுறேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சுதா, சொல்லுங்க என்ன பாட்டு?
1: எனக்கு புது வாசத்துல போடு தாளம் போடு.
0: சரிம்மா, பாட்டு கேட்கலாம்.

0: நன்றி.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: PSR தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைப்பண்பலை 100.3. நமது காரைப்பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர். ONGC காவிரி அசட் காரைக்கால்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
11: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
9: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
12: கைவலி, மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
9: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
12: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன்ஹால் ரோட் கும்பகோணம்.
9: நாளை காலை 7:55 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
13: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
9: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம். நாளை மாலை 5:00 திருவாரூர் வைத்தியன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச சிட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
9: இனி நம் நேயர் கேட்ட பாடல். 1 2 1 2 3 4

0: காரிப்பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:25. தொலைபேசி வழியாக நம் நேயர்கள் விரும்பி கேட்கும் திரைசை பாடல்கள் அரங்கேறும் நிகழ்ச்சி இது, காற்றில் வரும் காணம். அடுத்து வரும் நேரி சந்திக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்தில் இருந்து கலைவாணன் மெர்சிராணி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: கரகாட்டக்காரன். மாங்குயிலே பூங்குயிலே என்கிற பாடல்
0: கேட்கலாமா?
2: இப்பொழுது நடைபெறுகிறது.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காரிப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி அனில் பாஸ்தா. காரைக்கால் PSR தங்க மளிகை வழங்கிய காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமாங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
4: அனில் சோயா சங்க்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை தங்க நகைகள்.

0: உங்களுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்களினி கேட்கலாம். காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நாச்சியார் கோவில், வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா. இன்றைய நமது நிகழ்ச்சியில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை, நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோம் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
1: சேத்ரதியை நன்னாளில் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியில் தங்கம் வாங்கி
3: அதிர்ஷ்டத்தையும் உங்கள் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
5: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
4: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில், வசந்த மாளிகை, கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில்
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாசி, மணி அனைத்தும் உற்பத்தி விலக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவற்பித்தலை பாத்திரங்கள்,
7: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
6: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
7: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
6: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: நேயர்கள் இப்போது கேட்கலாம் ஆலய உலா. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை. வர்ணனையாளர் திருவாரூர் கொட்டாரகுடி ஆபே தினேஷ் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, திருவாரூருக்கு செல்வோம்.
8: அமர்ந்த அரசே பொற்சி, சீராசிறுவையாரா பொற்சி, எல்லாம் வெல்ல என்றும் என் வாழ்முதல் பொருளாக விளங்குகின்ற காசிநாத பெருமானுடைய திருவருளை சிந்தித்துக் கொள்கிறோம். காரைப்பண்படையினுடைய நேயர் பெருமக்களே, சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமாகவும் உலகத்திலே தோன்றிய முதல் தலமாக விளங்கக்கூடிய ஆரூர் பூங்கோயில் என்று அழைக்கக்கூடிய கமலாலயத்தினுடைய தெப்போற்சவ பெருவிழா அதிவேக விமர்சையாக தற்போது முதல் நாளை நோக்கி கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு இனிய தருணத்திலே உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதிலே எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய திரு ஆரூர் என்று அழைக்கக்கூடிய இந்த திருக்கோவிலே நடைபெறக்கூடிய பல்வேறு விழாக்களிலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்த திருவிழா என்று சொன்னால் இந்த ஊரிலே நடைபெறக்கூடிய தெப்போற்சவம். காரணம், இந்த ஊருக்கு பல்வேறு வகையான புராண திருநாமங்கள் இந்த ஊருக்கு உண்டு. திருவாரூர் என்பதை தாண்டி ஆரூர், பூங்கோயில் என்பதை போல இந்த ஊருக்கு கமலாலயம் என்கிற ஒரு தனி பெயர் உண்டு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய திருக்குளத்திற்கும் கமலாலயம் என்ற பெயர் உண்டு. இங்க இருக்கக்கூடிய அன்னைக்கும் கமலாம்பிகை என்ற பெயர் உண்டு. ஊருக்கும் குளத்திற்கும் இங்கு வாழுகிற அன்னைக்கும் இறைவனுக்குமாக ஒரே திருநாமம் கொண்டிருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராக விளங்கக்கூடிய நம்முடைய திருவாரூரிலே 2026வது ஆண்டினுடைய தெப்போற்சவ திருவிழா அதிவேக விமர்சையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அற்புத காட்சியை நம்முடைய காரை பண்பலை 100.3 வாயிலாக நேயர்களுக்கு தற்போது வர்ணித்து சொல்லுவதிலே எல்லை இல்லாத மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய திருவாரூரில் இருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையில் துர்காலயா ரோடு என்று தற்போது அழைக்கப்பட பகுதியிலே இருக்கக்கூடிய தெப்ப மண்டபத்திற்கு கல்யாண சுந்தரர் இன்று காலை எழுந்தருளி வாழையடி வாழையாக இருக்கக்கூடிய குடிக்கரை சொக்கப்பாப்பிள்ளை குடும்பத்தினர்கள் சார்பிலே

பராமரிக்கக்கூடிய அந்த தெப்போற்சவ மண்டபத்திலே கல்யாண சுந்தரர் இன்று காலை எழுந்தருளி இன்று மாலை தற்போது தெப்போற்சவத்திற்காக பார்வதி சமேதராக பெருமான் எழுந்தருளி தற்போது திருவாரூரினுடைய வீதிகள் வழியாக கமலாலய கரையினுடைய வடகிளை வழியாக தற்போது தெப்போற்சவத்தை பெருமான் நெருங்கி கொண்டிருக்கிற அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சைவ அடியர் பெருமக்கள் எல்லாம் தற்போது திருவாரூரிலே சூழ்ந்திருக்கிறார்கள். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்பது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு. அப்படி திருவாரூரினுடைய ஆழித்தேர் திருவிழாவிற்கு அடுத்து மிக சிறப்பான முறையிலே அதிக எண்ணிக்கையிலான அன்பர்கள் கூடக்கூடிய ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா என்று சொன்னால் திருவாரூரினுடைய தெப்போற்சவ விழா என்று சொன்னால் மிகையல்ல. காரணம், கோயில் ஐந்து வேலி, குளம் ஐந்து வேலி என்று திருவாரூரினுடைய தனி சிறப்பாக சொல்வார்கள். அப்படி ஐந்து வேலி குளத்தை கொண்டதற்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களிலே ரொம்ப நாம் போற்றி கொண்டாட வேண்டியதாக இருக்கக்கூடிய திருக்குளமாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து வேலி குளத்தை எங்கு நோக்கிலுமாக மக்கள் தலைகளாக நிறைந்திருக்கிறது. வான வெடிக்கைகள் முழங்க உலகெங்கிலும் இருக்கிற அடியவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற 33 கோடி தேவர்களும் இங்கு சூழ்ந்திருக்க, ஓ இதுவேதான் கைலாயமோ என்று எண்ணுகிற வகையிலே உலகெங்கிலும் இருக்கிற அடியவர்கள் எல்லாம் தற்போது திருவாரூரிலே சூழ்ந்திருக்கிறார்கள். பல்வேறு வகையான வாத்திய கருவிகள் வாசிக்கக்கூடிய அற்புத காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி தெப்பத்திற்கென்று, எப்படி தேருக்கென்று திருவாரூரிலே மிக சிறப்பான முறையிலே கட்டுமானங்கள் இருக்குமோ அதுபோல திருவாரூரனுடைய தெப்பம் என்பதும் மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டுமானத்தை உள்ளடக்கியது. திருவாரூரனுடைய திருத்தேருக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மூங்கிலை பயன்படுத்துவார்கள். அதிலே பயன்படுத்தக்கூடிய மூங்கில் என்பதை அடுத்து திருவாரூரனுடைய தெப்போற்சவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தனி சிறப்பு இங்கு மட்டும்தான். இங்கு போது தெப்பத்திற்கும் தேருக்கும் இந்த மூங்கில்கள் பயன்படுத்தி விட்டால் மீண்டும் ஆலயத்திற்குள்ளே பயன்படுத்த மாட்டார்கள். அப்படியாக மிக சிறப்பான முறையிலே கட்டுமானங்களோடு நடைபெறக்கூடிய தெப்போற்சவத்திலே தற்போது உலகெங்கிலும் இருக்கிற அடியவர்கள் பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க கல்யாண சுந்தரை தரிசிப்பதற்காகவும் திருவாரூரனுடைய இந்த வீதிகளிலே அவர் இந்த திருக்குளத்திலே ஒவ்வொரு முனைக்குமாக இந்த வீதிகளிலே கரைகளிலே அவர் எழுந்துள்ள காட்சியை பார்ப்பதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இறைவனானவர் நம்முடைய கல்யாண சுந்தரராக புறப்பாடு கண்டொருளி துர்காலய சாலையில் இருந்து திருவாரூரனுடைய கமலாலய கரையை நோக்கி அடுத்து இன்னும் சில நிமிடங்களிலே தெப்பத்தில் எழுந்தருளி பார்வதி சமேதராக பெருமான் காட்சி தர இருக்கக்கூடிய அற்புத காட்சியை நாமெல்லாம் தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனாதாமே திரு ஆழங்காடுரையும் செல்வர்தாமே என்பது தேவாரம். ஆர்த்த பிறவி துயர்கிற தீர்த்தனாகும் என்பது மணிவாசக பெருமானுடைய திருவாக்கு. அந்த வகையிலே இறைவனுடைய திருவருட்பெரும் கருணையினாலே தற்போது நம்முடைய ஆலயத்தினுடைய 64 தீர்த்த கட்டங்களை கொள்ளடக்கிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்குளம். மற்ற தீர்த்த கட்டங்கள் கூட 63 தான் அதிக அதிகமான தீர்த்த கட்டங்கள் இருப்பது. ஆனால் திருவாரூர் இருக்கக்கூடிய தெப்பத்திலே 64 தீர்த்த கிணறுகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்று சொன்னால் நம்முடைய திருவாரூரனுடைய தெப்பம்தான். அப்படியாக திருவாரூரனுடைய வீதிகளில் இருந்து பெருமான் புறப்பாடு கண்டருளி இப்போது அடுத்தபடியாக திருவாரூரனுடைய நம்முடைய தெப்பத்திற்கு பெருமான் எழுந்துள்ளக்கூடிய அற்புத காட்சியை நாமெல்லாம் பார்ப்பதற்காகவும் தரிசிப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிற இந்த ஒரு இனிய வேளையிலே உலகெங்கிலும் இருக்கிற அடியவர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற இதோ வான வேடிக்கைகளோடு மிக சிறப்பான முறையிலே தெப்பமானது கண்டு கொண்டிருக்கிற அற்புத காட்சியாக புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிற வள்ளுவரினுடைய திருவாக்கு கொப்பை நம்முடைய தண்ணீராக விளங்கக்கூடிய இந்த திருக்கோவிலுடைய திருக்குளத்தை பெருமான் தற்போது தெப்பத்திலே எழுந்தருளி 4 ரத வீதிகளாக இருக்கக்கூடிய திருவாரூரனுடைய வீதிகளுக்கு உண்மை செல்வதைப் போல திருவாரூரனுடைய இந்த 4 கரைகளிலே நம்முடைய பார்வதி சுமேதராக கல்யாண சுந்தரர் எழுந்தருளி 4 தெப்பக்கரைகளில் வலம் வர இருக்கிறார். இதிலே கூடுதல் சிறப்பாக இதிலே தியாகராஜ பெருமான் மேலே ஒரு மூர்த்தமாக இதில் எழுந்தருள்வார். திருவாரூர் இருக்கக்கூடிய இறைவனுக்கு இருக்கிற தனித்துவமான நடனங்களுள் ஒன்று அஜபா நடனம் என்று அழைக்கக்கூடிய நடனம். அப்படி எப்படி பெருமான் அந்த அஜபா நடனம் ஆடுவாரோ அதே போல் தெப்பத்திலே மேலே ஒரு உற்சவராக இதில் எழுந்தருள் வைத்திருப்பார்கள். மரக்கட்டுமானத்திலே அவர் அதே போல அஜபா நடனம் ஆடி காட்டுகிற அற்புத காட்சி இந்த தெப்பத்திலே எழுந்திருக்கும். இதோ வான வேடிக்கைகள் எல்லாம் முழங்க அற்புதமாக விளங்கக்கூடிய உலகத்திலே தோன்றிய முதல் சிவத்தலமாக கொண்டாடக்கூடிய காரணம் திருமாலும் நான்முகனும் தேடி தேடி அலைந்த ஒரு அற்புதமான திருக்கோவில் ஆரூரா ஆரூரா என்று இறைவன் கொண்டாடி மகிழ்ந்த ஒரு திருத்தலம். பெரிய புராணம் என்று பேசக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் தொகை அதற்கு அடிப்படையாக அமைய இறைவனே தில்லைவாழ் அந்தனத்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்த ஒரு அற்புதமான திருக்கிழமை என்று சொன்னால் நம்முடைய திருவாரூர் திருத்தலம் தான். இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை 12 திருமுறைகளிலும் பேசப்படுகிறது. கைலாயத்திற்கு கூட அவ்வளவு சிறப்புகள் கிடையாது. திருவாரூர் திருக்கோவிலுக்கு அத்தகையான சிறப்பு காரணம் 12 திருமுறைகளிலே பேசப்பட்ட ஒரே திருத்தலமாக விளங்குவது திரு ஆரூர் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு மிகுந்த இந்த திருக்கோவில் தான். இதை அருளாத பெருமக்கள்லாம் பல வகைகளாக நினைத்து கொண்டாடுகிறார்கள். ஒரு திருக்கோவில் ஒரு உற்சவம் என்று இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு நாள் ஒரு விழாவை ஒரு முறை இறைவன் சென்று ஒரு

கோவிலை தரிசித்திருப்பான். ஆனால் திருவாரூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்களையும் ஒவ்வொரு இடங்களிலே திருமுறைகளிலே போற்றி கொண்டாடி இருக்கிறார். இங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாக்களையும் இறைவன் தரிசித்துக் கொண்டிருக்கிறார். இங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாக்களும் வரலாற்று புனைவாக இல்லை, வரலாற்றினுடைய ஆதாரமாக பன்னிரு திருமுறைகளில் பல விழாக்கள் பேசப்பட்டு இருக்கிறது. இறைவன் உலகெங்களும் இருக்கிற அடியவர்களை தாண்டி திருக்கோவிலுக்குள்ளே ஒரு ராஜ தர்பார்ல இருக்கிற மாதிரி இங்க உள்ள தியாகராஜ பெருமான் இருப்பார். அங்க வந்து எல்லாராலும் தரிசனம் செய்ய முடியாது. அதனால் தான் திருவாரூரினுடைய ஆழி தேர் திருவிழாவிலே இறைவன் நான்கு வீதிகள் வளம் வந்து இந்த உலகங்கள் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தன்னை காட்டி கொடுத்து தன்னுடைய ரகசியத்தையும் உலகத்திற்கிற அடியவர்களுக்கெல்லாம் அறியும்படியாக செய்வான். சரி, உலகங்களுக்கு அடியவர்களுக்கு காட்சி கொடுத்தா நீர்வாழ் உயிரினங்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி காட்சி தருவது என்று இயங்கிக் கொண்டிருந்து அந்த உயிர்கள் எல்லாம் வெம்புமாம், ஏக்கம் பெறுமாம். அதனால் இறைவன் தெப்பத்திலே எழுந்தருளி இங்கு இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்களுக்கும் இறைவன் கருணாகர மூர்த்தியாக அவர் தம் கருணை மலைகளை காட்டுகிற வண்ணமாக அவர் தம் அருளாட்சியை இங்கு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் காட்டு முகத்தானாக எழுந்தருளி இருக்கிறார். திருவாரூரினுடைய சிறப்பு என்று சொன்னால் அது இந்த பிறவி எடுத்தால் கூட பேசி மாளாது. அவ்வளவு தனி சிறப்புகளை வாய்ந்த ஒரு அற்புதமான திருத்தலம். தொடர்ந்து திருவாரூரினுடைய தனி சிறப்புகளையும் அறிந்ததற்கு முன்னாலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: காரி பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை நிகழ்ச்சி.
1: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
2: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரியுருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
3: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
1: எல்லையம்மன் சன்னதி திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க உங்கள் கைராசி நிறுவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, 5 சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள்
2: அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை. வாருங்கள் நேர்களை, மீண்டும் செல்லலாம் திருவாரூருக்கு.
5: அன்பார்ந்த நேயர் பெருமக்களே, நம்முடைய சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய திருவாரூரிலே நாம் ஏற்கனவே அறியும் வண்ணமாக இருக்கக்கூடிய திருவாரூருடைய பங்குனி உத்திர திருவிழா மாசி ஹஸ்தத்தில் கொடியேறி பங்குனி ஆயில்யத்தில் தேரோடி பங்குனி உத்திரத்திலே திருவாரூருடைய திருவிழா நிறைவு என்பது திருவாரூர் சென்று இருக்கக்கூடிய ஐதீகங்களுள் ஒன்று. ஏறக்குறைய 55 விழாக்கள் நடைபெறக்கூடிய அதி அற்புதமான சிறப்பு வாய்ந்த தலம் என்று சொன்னால் நம்முடைய திருவாரூர் திருத்தலம் என்று சொன்னால் அது மிகையல்ல. திருமாலும் நான்முகனும் தேடி தேடி கொண்டாடிய ஒரு பெருவிழா என்று சொன்னால் திருவாரூருடைய திருவிழா தான். நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், நிலாதிங்கள் துண்டத்திடையாய் நின்னை தேடி, போரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான், தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது, ஆரூரா ஆரூரா எங்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே என்று அவர் கொண்டாடி மகிழ்ந்த வண்ணமாக திருவாரூரில் நடைபெறக்கூடிய ஆழி தேர் திருவிழா உலகத்தினுடைய ஆசியாவினுடைய மிக பிரம்மாண்டமான திருத்தேர், பெரிய திருத்தேர் என்று சொல்வார்கள். அதே போல் திருவாரூருக்கும் இருக்கிற ஒரு தனி சிறப்பு, திருவாரூருக்குரிய தெப்பம் தான் உலகத்திலே இருக்கிற தெப்பங்களிலே மிகப்பெரிய அளவிலான தெப்பம். ஏறக்குறைய 600-700 நபர்கள் ஒரு நேரத்திலே தெப்பத்திற்குள்ளே அமரும்படியாக இருக்கக்கூடிய ஒரு தெப்பம் என்று சொன்னால் திருவாரூருடைய தெப்பம். இன்று இரவு 9 அளவிலே தெப்போற்சவமானது தொடங்கப்படுகிறது என்று சொன்னால், நாளை காலை 5:30 வரைக்குமாக தெப்போற்சவம் நடைபெறும் என்று சொன்னால் மிகையல்ல. ஒரு

ஐந்து வேலி இருக்கக்கூடிய சுற்றளவு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவாரூரனுடைய இந்த தெப்பத்திலே மொத்தம் மூன்று முறையாக இறைவன் பார்வதி சமேதரராக கல்யாண சுந்தரர் எழுந்தருளி கமலாலய திருக்குளத்திலே மூன்று முறை வளம் வருவார். மொத்தம் ஒன்பது இடங்களிலே நிறுத்தம் செய்யப்பட்டு மக்களை இதில் ஏற்றி இறக்கியமாக செய்வார்கள். அப்படியாக உலகில் இருக்கிற சைவ சமயத்தில் இருக்கிற மிக பிரசித்தமான திருத்தலங்களிலே ஒன்று, அப்படியாக அமைந்திருக்கக்கூடிய திருவாரூருடைய திருத்தேரிலே உலகெங்கும் இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற திருமாலும் நான்முகனும் தேர்ந்து காணக்கூடியாத ஒரு அற்புத திருவிழா. அற்புதம் என்று சொன்னால் அற்புதத்திற்கெல்லாம் ஒரு அற்புதம், ஏனென்றால் இங்குதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருத்தாச்சலத்திலே இருந்து காசை எடுத்து வந்து இங்கே இறைவனிடத்திலே பெற்றுக்கொண்டார். அதுவும் ஆற்றில் அங்கு ஓடக்கூடிய மணிமுத்தாற்றிலே போடு என்று சொன்னார் இறைவன். அதை திருவாரூருடைய கமலாலய குறையிலே வந்து எடுத்துக்கோ என்று சொன்னார். அதனால் தான் ஆற்றில் போட்டு குடத்தில் எடுக்க முடியுமா என்கிற ஒரு பழமொழி வந்தது. மணிமுத்தாறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றிலே போட்டு அதை திருவாரூருடைய கமலாலயம் என்று அழைக்கக்கூடிய ஒரு குளத்திலே எடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குளமாக அமைந்திருக்கிற திருவாரூருடைய திருக்குளத்திலே இப்போது மாற்று வைத்த விநாயகரினுடைய ஆலயத்தை கடந்து தெப்பத்திற்கு இறைவன் எழுந்தொழக்கூடிய அற்புத காட்சியாக நாடகாலனை ஆடிடும் நாயகனே வேத நாயக நீதியின் காவலனை என்று போற்றுகின்ற வகையிலே இறைவன் தற்போது திருப்பலசத்திலே இந்த திருக்குடமாக இருக்கக்கூடிய திருக்குளத்திற்கு எழுந்தருளி காட்சி தரக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் எல்லாம் பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் அந்த தெப்பத்தையே நோக்கும்படியாக உலகங்களும் இருக்கிற அடியவர்கள் எல்லாம் தற்போது திருவாரூரிலே சூழ்ந்திருக்கிற தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நாள்வர் ஓற்றாயம் உயிர்த்துணையே என்கிற வகையிலே சைவ சமயத்தினுடைய தலைமை பீடமாக விளங்கக்கூடிய திருவாரூரிலே தற்போது தெப்போற்சவத்திலே தற்போது இறைவன் எழுந்தருளக்கூடிய அற்புத காட்சியாக பல்வேறு அடியவர் பெருமக்கள் திருவாரூருடைய முக்கிய அன்பர்கள் திருமடங்களினுடைய மடாதிபதிகள் ஊர் சார்ந்திருக்கிற பெரியவர்கள் என எல்லோருமாக நிரம்பி இருக்க ஆரூர் பெருமானினுடைய பரிபூர்ண திருவருளோடு 25 மாகேஸ்வர மூர்த்தங்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரர் பார்வதி சமேதராக எழுந்தருளி திருவாரூரிலே தற்போது தெப்ப மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், மற்ற ஊர்களில் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மூலவர் தான் தெப்போற்சவத்திலே பங்கேற்பார், ஏன் இங்கு மட்டும் கல்யாண சுந்தரர் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் யோகத்தினுடைய அதிபதி, அதனால் அவர் திருமண கோலத்திலே தெப்பத்திலே காட்சி தர முடியாது. அதனால் தியாகராஜரினுடைய பிரதிநிதியாக திருவாரூரினுடைய தெப்போற்சவ விழாவிலே கல்யாண சுந்தரர் எழுந்தருளுகிறார். திருவாரூரிலே திருக்கல்யாணம் என்கிற ஒரு வைபவமே கிடையாது, எல்லா விழாக்களும் திருவாரூரிலே பிரசித்தமாக கொண்டாடப்படும். ஏறக்குறைய 3 மாதங்கள் விழா நடைபெறக்கூடிய திருவாரூரிலே ஒரே ஒரு உற்சவம் மட்டும் கிடையாது, அதற்கு பெயர் திருக்கல்யாணம் என்று சொன்னால் முகையல்ல. காரணம், திருவாரூரில் இருக்கக்கூடிய இறைவன் யோகத்தினுடைய வடிவமாக விளங்கக்கூடியதால் யோகத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய நம்முடைய தியாகராஜ பெருமானுக்கு திருக்கல்யாணம் என்பது கிடையாது. அதனால் இங்கே திருக்கல்யாண உற்சவங்கள் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறாது. அதற்கு பதிலாக சுந்தரருக்கு இங்கே பறவை நாச்சியாரை மனம் செய்கிற ஒரு அற்புத நிகழ்ச்சி மட்டும்தான் நம்முடைய திருக்கோவிலே திருத்தலத்திலே நடைபெறும். அதற்கு பதிலாக இங்கே கல்யாண சுந்தரர் தியாகராஜரினுடைய பிரதிநிதியாக பட்டம் ஏற்று நம்முடைய விழாவிலே பங்கேற்கிறார். இங்கிருந்து மொத்தம் 3 முறைகளாக வளங்கள் வந்து அடுத்த நாளும் நாளைய தினமும் நடைபெறும், நாளை மறுநாளும் நடைபெறும். ஏறக்குறைய 3 நாட்கள் தெப்போற்சவமானது நம்முடைய ஆலயத்திலே நடைபெறக்கூடிய உலகெங்களும் இருக்கிற சைவ தலங்களிலே பிரசித்தமாக கொண்டாடக்கூடிய விளங்கக்கூடிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவாரூர் நடைபெறக்கூடிய இந்த தெப்போற்சவம் இதுல இன்னும் சிறப்பாக நம்முடைய விழாவிலே ஒரு ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும். இந்த தெப்பத்தை ஒரு வரியிலே இது சிறப்பு அது சிறப்பு என்று சொல்ல முடியாது. இதிலே இங்கே வாசிக்கக்கூடிய கச்சேரிகள் கூட அவ்வளவு சிறப்பாக இருக்கும். புகழ்பெற்று இருக்கிற பல்வேறு கலைஞர்கள் இதிலே கச்சேரி செய்வார்கள். இங்கு கச்சேரி செய்துவிட்டால் பெரிய ஒரு பதவி கிடைத்ததை போல ஒரு மகிழ்ச்சியிலே ஆளாவார்கள். அப்படியாக சிதம்பரத்தில் எப்படி நாட்டியத்திற்கு சிறப்போ அதுபோல திருவாரூர் காரணம் இங்கே மும்மூர்த்திகள் அவதாரம் செய்த ஒரு அற்புத திருத்தலம். அதனாலே இங்கே நாட்டிய உற்சவமாக இருந்தாலும் சரி, இங்கே நடைபெறக்கூடிய இசை உற்சவமாக இருந்தாலும் சரி, பல்வேறு சிறப்புகளாக நிறையப்பட்டிருக்கும். அப்படியாக இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய இந்த தெப்போற்சவ விழாவிலே அவர்கள் இங்கே ஒரு இசை சமர்ப்பணம் செய்வதை பெரும் மகிழ்வாக அவர்கள் பிறவியிலே எடுத்த ஒரு பெரும் பேராக கருதுவார்கள். பல்வேறு அன்பர்களினுடைய ஒத்துழைப்போடு பல்வேறு துறை சார்ந்த அவர்களும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தி தங்களை முழுமையாக இறைவன் என்கிற ஒரு பரம்பொருள் போதும் என்கிற நிலையிலே வைத்து அவனை இதற்குள்ளாக வைத்து இந்த விழாவை அனுசரித்துக் கொண்டு கண்டுகொண்டிருக்கிறார்கள். அற்புதமாக நம்முடைய திருவாரூருடைய தெப்போற்சவ பெருவிழாவானது சைவ சமயங்கள் இருக்கக்கூடிய தலைமை பீடங்களிலே முதன்மை பீடமாக விளங்கக்கூடிய திருவாரூரிலே தற்போது தெப்போற்சவ விழாவினுடைய மணிமகுடமாக விளங்கக்கூடிய கல்யாண சுந்தரர் தற்போது தெப்பத்திலே எழுந்தருளிவிட்டார். கைலாயவாத

0: எங்கள் விண்ணை பிளக்குகிற வடங்குமாக ஆரூரா தியாகராஜா என்கிற கோஷம் விண்ணை பிளம்புகிற வகையிலே இறைவன் தற்போது இந்த கல்யாண சுந்தரராக விளங்கக்கூடிய பாரூரி சமேதரராக இருக்கக்கூடிய இறைவன் தற்போது செப்ப மண்டபத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அவருக்கென்று இருக்கிற அந்த மேடையிலே எழுந்தருளி இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களிலே திருவாரூரினுடைய இந்த கமலாலய திருக்குளம் என்று அழைக்கக்கூடிய இந்த புண்ணிய திருத்தலத்தினுடைய திருக்குளத்திலே நான்கு கரைகளையும் இறைவன் வளம் வர இருக்கிற அற்புதமான காட்சியை நாமெல்லாம் பார்த்து தரிசித்து இந்த பிறவியிலே பெற்ற பெரும்பயனாக வாய்ப்பு ஈதோர் பிறவி எந்த மக்கு என்று போற்றுகின்ற வகையிலே திருவாரூரனுடைய அன்பர்கள் எல்லாம் தற்போது திருவாரூனுடைய இந்த நான்கு கமலாலய கரைகளிலும் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. எங்கு பார்க்கலும் மக்கள் தலையாக பல்வேறு வணிக நிறுவனங்களினுடைய வணிக கடைகள் எல்லாம் சிறு சிறிதாக வைத்து இந்த விழாவினை மிக செம்மையோடு கொண்டாடி கொண்டிருக்கிற அற்புத நிகழ்வாக எங்கு நோக்கிலும் மக்கள் கூட்டமும் விளங்கக்கூடியதாக நம்முடைய திருவாரூனுடைய திருத்தெப்பமானது நிகழ்ந்திருக்கிறது. இதுல இன்னும் சிறப்பாக நான் முன்னே குறிப்பிட்டது போன்று உலகில் இருக்கிற தெப்ப உற்சவங்களிலே பெரிய தெப்பமாக விளங்கக்கூடியது திருவாரூனுடைய தெப்பம். அதிலே கூடுதல் சிறப்பு என்னவென்றால் மற்ற ஊர் தெப்பங்களிலே மக்கள் யாரும் ஏறுவதற்கு அனுமதி கிடையாது. இங்கு ஏறக்குறைய 700 to 800 அன்பர்கள் இதிலே ஏறி தெப்பத்திலே இறைவனோடு சென்று இந்த நான்கு கரைகளும் வரம் வரக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை இந்த தெப்போற்சவத்திலே நம்மால் காண முடியும் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையிலே இறைவனுடைய திருவருட்பெருங்கருணையினாலே நம்முடைய தெப்போற்சவ பெருவிழா அதிவேக விமரிசையாக வானோரும் ஏனோரும் கொண்டாடுகின்ற வகையிலே நம்முடைய திருவாரூருடைய தெப்போற்சவம் அதிவேக விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய பெரிய புராணம் என்கிற ஒரு நூலுக்கு ஆதியாக அமைய பெற்றது திருத்தொண்ட தொகை என்கிற ஒரு திருநூல். தில்லைவாழ் அந்தநதம் அடியாருக்கும் அடியேன் என்று இறைவனே அடியெடுத்து கொடுத்தார். அப்படியாக இறைவன் அடியெடுத்து கொடுத்துதான் அதன் பிறகு திரு அந்த ஆதி அதன் வகையாக பெரிய புராணம் என்கிற நூல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெறுது என்று சொன்னால் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இங்கு இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு மற்றொரு சிறப்பு. 2-3 நாயன்மார்களுக்கு தொடர்புடைய ஒரு திருக்குளமாக விளங்குவது கமலாலயம் என்று அழைக்கக்கூடிய இந்த திருக்குளம். தண்டி அடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அடிகள் இந்த திருக்கோவிலினுடைய குளத்தை தூர்வார சீதாராம் அவருக்கு கண் பார்வை கிடையாது. அதை பல சமணர்கள் அவரை பகடி விதை செய்ய அதன் பிறகாக இறைவன் அம்மையும் அப்பனுமாக காட்சி கொடுத்து அவரை கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் என்று பெரிய புராணம் இங்கே சிறப்பாக சொல்லுகிறது. மனுநீதி சோழ பெருமானுக்கு இந்த திருக்கோவிலினுடைய முனையில் வைத்துதான் இறைவன் காட்சி கொடுத்தார். அதனாலே இங்கே திருக்குளமாக விளங்கக்கூடிய கமலாலய திருக்குளத்திலே காட்சி கொடுத்தார் என்கிற ஒரு தனி சன்னதியும் இங்கே அமைய பெற்றிருக்கும். அப்படியாக சிறப்புகளை உள்ளடக்கிய 64 புண்ணிய தீர்த்த கட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக திருக்குளமாக விளங்குவது கமலாலயம். நாம் முன்னே குறிப்பிட்டேன் திருக்குளம் என்பதற்கு பதிலாக திருக்குளம் திருக்கோவில் என்று சொன்னேன். ஆம், நம்முடைய திருவாரூருடைய கமலாலய திருக்கோவிலுக்கு நடுப்பகுதியிலே எல்லா ஊரிலும் திருமண்டபங்கள் தான் இருக்கும். ஆனால் இங்கே நடுவனான் கோயில் என்கிற ஒரு தனி சிறப்பாக நாகநாத சுவாமி என்கிற ஒரு இறைவன் அங்கே எழுந்தருளி அற்புதமான காட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார். அது அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக விளங்கக்கூடிய நம்முடைய திருவாரூனுடைய திருக்கோவிலே விளங்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. இது சர்வதோஷ பரிகார தலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி நாகதோஷத்திற்கு பலன் செய்யக்கூடியவராகவும் விளங்குவதாக இந்த திருக்கோவில் செய்யப்படுகிறது. அப்படியாக நம்முடைய விளங்க கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய ஆலயத்திலே ஒரு சிறு விளம்பர இடைவேளை அப்படியாக நம்முடைய ஆலயத்திலே விளங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தெப்போற்சவ பெருவிழாவிலே சைவ சமயத்தினுடைய பெருமைகள் நிறைந்திருக்கிற நம்முடைய கமலாலய திருக்குளத்திலே இன்று முதலாக இன்று நாளை நாளை மறுநாள் என்பதாக 3 தெப்போற்சவ பெருவிழா அதிவேக விமரிசையாக நடைபெற இருக்கிறது. முதல் நாள் தெப்போற்சவம் இனிதாய் தொடங்கி இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே தெப்பம் தன்னுடைய நிலைகளிலிருந்து தொடங்க இருக்கிறது. ஆகையால் இத்தளவிலே நம்முடைய வர்ணனையை நிறைவு செய்து அடுத்து 10 நம்முடைய ஆலயத்திலே இருந்து பக்தர்களோடு சந்திக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்ச்சியாக நம்முடைய காலை பண்பலை 100.3 இரவும் மலரும் என்ற நிலையிலே நேயர்களோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைந்து இந்த நல்வாய்ப்பை வழங்கிய நிலையத்தினுடைய இயக்குனர் காயத்ரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரியப்படுத்தி நிறைவு செய்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் ஆலய உலா, திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வில் நேரலை, வர்ணனையாளர் திருவாரூர் கொட்டாரக்குடி.

0: ஆபே தினேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்,
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்,
1: உங்கள் உள்ளம் கவர்ந்த காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் கடலை மிட்டாய், சுக்கு கடலை மிட்டாய், மிளகு கடலை மிட்டாய், முருங்கை கீரை கடலை மிட்டாய், கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், நெல்லிக்காய் கடலை மிட்டாய், கருஞ்சீரகம் கடலை மிட்டாய், கம்பு கடலை மிட்டாய், கோதுமை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் என இன்னும் பல பல உடலுக்கு நன்மை செய்யும் பல மிட்டாய் ரகங்களோடு எள்ளு மிட்டாய், கமர்கட், பொரி உருண்டை, மசாலா பொரி என இன்னும் பல மிட்டாய் ரகங்கள்.
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழியூர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
4: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
6: புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.

கலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே. நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கை தில்லி நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.

0: In countering terrorism, and in archery, Simranjeet Kaur advances to semi-final of the women's recurve event at World Cup Stage 2 in Shanghai. For details of these stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And that's all in the news at 9. Good night.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:15.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: புதை சேற்றுக்குடியில் மந்திரவாதி ரவிதாசன் சிக்கிக்கொண்டான். அவனை அப்படியே விட்டுவிட்டு போவது என்று பூங்குழலி தீர்மானிக்க, அவளுடைய அத்தானான சேந்த நமுதனோ, ஐயோ பாவம், அவனை இப்படியே விட்டுவிட்டா செல்வது என்று பரிதாபப்பட்டு ஏதாவது உத்தியை செய்ய வேண்டும் என்றபோது உடனே பூங்குழலி அவனுடைய மேல் துண்டை வாங்கி கொண்டு, ஏ மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிக பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள். அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்றாள்.
1: ஐயோ, இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா? என்னால் முடியாது. அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு.
0: பூங்குழலி அவன் கூக்குரலை பொருட்படுத்தவில்லை. சேந்த நமுதனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த வழி திரும்ப ஓடத் தொடங்கினாள். அவர்கள் மேட்டின் மேல் ஏறி அப்பால் காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த குரல் மறைந்த பிறகு, அத்தான், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய். நீ எப்படி இங்கு வந்தாய்? எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள். பாதாள சிறை அனுபவத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் பழையாறைக்கு போனேன். குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார். இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும், ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி சொன்னார். எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்று ஆசையாயிருந்தது. பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய். இளைய பிராட்டி கூறியது உண்மைதான். இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படி அல்ல. பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது.
2: ஆமாம், நானும் தான் பார்த்தேன். நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். பூங்குழலி, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புத்த பிக்ஷுக்கள் வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள். இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள். நாகைப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது?
0: கால்வாய் வழியாகத்தான்.
2: கால்வாய் வழியாக எப்படி போவது? படகை தொலைத்து விட்டீர்களே.
0: படகு தண்ணீரில் மூழ்கித்தானே இருக்கிறது. திரும்ப எடுத்துவிட்டால் போகிறது.
2: அப்படியானால் இன்று ராத்திரியே கிளம்பிவிட வேண்டியதுதான். அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே.
0: வேண்டியதில்லை பூங்குழலி, அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்துவிட்டோம். வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான். நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். பூங்குழலிக்கு புல்லரித்தது. மீண்டும் இளவரசருடன் பிரயாணம். கால்வாயில் படகில் நாகைப்பட்டினம் வரையில் வழியில் அபாயமொன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இருவரும் மறைந்த மண்டபத்தை அடை

0: அணிந்தார்கள். மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தநமுதன் பலமாக கையை தட்டினான்.
1: யாரங்கே
0: என்று வந்தியத்தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது.
2: நான்தான் சேந்தன்.
1: இன்னும் யார்?
2: என் மாமன் மகள்.
0: வந்தியத்தேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான்.
1: வேறு யாரும் இல்லையே?
2: இல்லை. ஏன் சந்தேகம்?
0: மெல்ல பேசுங்கள். இளவரசர் தூங்குகிறார்.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான். நீதானாக்கும் என்று நினைத்து வெளியே வந்தேன். நீ இல்லை. மந்திரவாதியைப் போல தோன்றியது.
2: அப்புறம்?
1: அந்த சமயம் உன் பாட்டின் குரல் கிளம்பியது. பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தாய் என்று எண்ணிக்கொண்டேன். நல்ல வேளையாக அதை மந்திரவாதியும் கேட்டுவிட்டு திரும்பிப் போனான். அவனை நீங்கள் பார்த்தீர்களா?
2: பார்த்தோம் பார்த்தோம்.
1: அவனை என்ன செய்தீர்கள்?
2: நான் ஒன்றும் செய்யவில்லை. இவள்தான் அவனை புதை சேற்று குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள்.
1: இவளுடைய குரல் கூட கொஞ்சம் கேட்டதே.
2: ஆம், பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள்.
0: அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது. யார் பாடுகிறது என்று கேட்டார். ஓடக்கார பெண் என்றேன். பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார்.
2: பூங்குழலிக்கு மீண்டும் மெய் சிலிர்த்தது. இவள் பாட்டு மட்டும்தானா பாடினாள்?
1: ஆந்தை போலவும் கத்தினாளே.
0: அதுவும் என் காதில் விழுந்தது. காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறது நினைத்து கொண்டேன்.
1: நீங்கள் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோ என்று நினைத்தேன்.
2: இது என்ன வீண் பேச்சு என்றாள் பூங்குழலி.
1: வேறென்ன செய்வது? இரவை எப்படியேனும் கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
2: இல்லை, பொழுது விடிந்து இங்கே இருந்து தப்பிப்போவது பிழைக்க முடியாது. ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும்.
0: அந்த சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அந்த ஊளை சப்தத்துக்கு இடையில் ஆந்தையின் குரல் ஒன்றும் கேட்டது. சேந்தன் அமுதன் நடுங்கினான். அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும் அவனைச் சுற்றி நரிகள் ஊளையிட்டு கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும் மந்திரவாதி ஆந்தையைப் போல கத்தி நரிகளை விரட்டி பார்ப்பதும் தென்பட்டன. வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கி கொண்டார்கள். பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள். கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்தபோது சந்திரன் உதயமாகியிருந்தது. கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்ந்து படுக்க வைத்தார்கள். பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள். முழுகிப் போயிருந்த படகை மிகவும் பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள். இளவரசர் கண் விழித்தார். மிக மெல்லிய குரலில்,
3: தாகமாயிருக்கிறது
0: என்றார். பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியிலிருந்த பாலை அவருடைய வாயில் ஊற்றினாள். சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர்,
3: பூங்குழலி நீதானா? சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல தோன்றியது
0: என்றார். கற்பக விருட்சம் பூங்குழலியின் மீது வர்ண மலர்களைச் சொரிந்தது. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் இன்ப கீதங்களைப் புழிந்தன.
2: ஏன்,
0: பூங்குழலியின் மேனி நரம்புகளே யாழின் நரம்புகளாகி தெய்வகானம் இசைத்தன. இளவரசரின் கனிவு செறிந்த மொழிகள் அவளுக்கு அத்தகைய போதையை அளித்தன.
2: இளவரசே, நான் தேவலோக கன்னிகை அல்ல, ஏழை ஓடக்காரப் பெண். தாங்கள் அருந்தியதும் தேவலோகத்து அமுதம் அல்ல, குழகர் கோயிலில் கிடைத்த பால் அமுதம் என்றாள்.
3: நீ தேவலோக கன்னிகை இல்லை என்றால் நான் நம்பி விடுவேனா? வருணனின் திருப்புதல்வி அல்லவா நீ? சமுத்திரகுமாரி, எத்தனை தடவை எனக்கு நீ உயிரளித்திருக்கிறாய். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப்போகிறேன்
0: என்றார் இளவரசர். ஐயா, இன்னும் ஒரு பகலும் ஓர் இரவும் தங்களுடன் இருக்க இந்த ஏழையை அனுமதிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி.
3: அது எப்படி முடியும்? உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே
0: என்றார் இளவரசர். இல்லை இல்லை, தங்களை நாகைப்பட்டினத்துக்கு அழைத்துச் செல்லும்படி செய்தி வந்திருக்கிறது.
3: யாரிடமிருந்து?
0: இளைய பிராட்டியிடமிருந்துதான்.
3: அது யாரங்கே? இன்னொருவன், வந்தியத்தேவனுடன் படகை இழுத்து வருகிறவன்.
0: என் அத்தான் சேந்தனமுதன். இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார், தங்களை நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்லும்படி.
3: ஆஹா, என் தமக்கையின் மனம் மாறிவிட்டதா? எனக்கு முடிசூட்டும் ஆசை அகன்று விட்டதா? வெகு காலமாக எனக்கு புத்த சங்கத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை உண்டு. புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுவாவேன். தூர தூர தேசங்களுக்கு யாத்திரை செய்வேன். சாபகம், கடாரம், மாயிருடிங்கம், மாபப்பாளம், சீனம். ஆஹா,
2: என்னுடைய பாக்கியமே.
3: பாக்கியம் பூங்குழலி, வா போகலாம்
0: என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார். அவருக்கின்னும் முழு நினைவு வரவில்லை, ஜுர வேகத்திலேயே பேசுகிறார் என்று பூங்குழலி சந்தேகித்தாள். அதே சமயத்தில் தூரத்தில் ஓலமிடும் குரல் ஒன்று கேட்டது. இளவரசர் திடுக்கிட்டு நின்று

0: பூங்குழலி, அது என்ன என்றார். ஆந்தை கத்துகிறதையா என்றாள்.
1: இல்லை, அது மனித குரல். ஏதோ பெரும் அபாயத்தில் சிக்கியவனின் அபயக்குரல். அவனை காப்பாற்றிவிட்டு போகலாம். புத்த சங்கத்தில் சேருவதற்கு முன்னால் ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம்
0: என்று இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் பாய்ந்து ஓட முயன்றார். அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார். பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள். படகை கரை சேர்ந்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கிக் கொண்டு போய் படகில் பத்திரமாகச் சேர்த்து படுக்க வைத்தார்கள். கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது. இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள். வந்தியத்தேவன், பூங்குழலி, நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம். எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டியவன். இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன். இளவரசரை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. நீலாக்கரணம் அவன் முகத்தில் விழுந்தபோது கண்களில் முத்துத்துளிகள் ஒளிவீசி திகழ்ந்தன. கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே. என் குதிரையையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தன் அமுதன்.
2: வேண்டாம், நான் இங்கேயே இறங்கிக் கொள்ளுகிறேன். குழகர் கோயில் பிரகாரத்தில் சற்று நேரம் படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் எழுந்து புறப்படுகிறேன். இல்லாவிடில் நாளைக்கு பிரயாணம் செய்ய முடியாது. வழியில் எவ்வளவு தடங்கல்களோ என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி அத்தனை நேரமும் தன் மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொட்டணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள்.
0: இந்தா குழகர் கோயில் பிரசாதம், இதை சாப்பிட்டுவிட்டு தூங்கு என்றாள்.
2: நீங்களும் ஒன்றும் சாப்பிடவில்லையே, உங்களுக்கு வேண்டாமா? கோடிக்கரையிலிருந்து காத தூரம் கால்வாயில் போய்விட்டால்
0: எத்தனையோ கிராமங்கள், நானாவது சேந்தனாவது போய் உணவு சம்பாதித்துக் கொண்டு வருவோம். உன் விஷயம் அப்படியல்ல. நீ ஒருவர் கண்டிலும் படாமல் பழையாறை போய் சேர வேண்டுமல்லவா?
2: படகில் இளவரசர் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்துவிடக்கூடாது.
0: இந்த படகில் இருப்பவர் இளவரசர் என்று யார் நம்புவார்கள்? அதை பற்றி கவலைப்படாதே, எங்கள் பொறுப்பு. இந்த ஓட்டை படகை யாரும் கவனிக்க மாட்டார்கள்.
2: சரி, அப்படியானால் இங்கேயே நான் இறங்கிக் கொள்ளுகிறேன். மறுபடியும் அந்த சமயத்தில் அந்த ஓலக்குரல் கேட்டது.
1: ஆ, அது என்ன
2: என்று இளவரசர் கேட்டுவிட்டு மறுபடியும் உணர்வை இழந்தார்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: நந்தினிய ராக்கமா சந்திச்ச கட்டத்துல இருந்து இப்ப வரை நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ரெண்டு பேரும் குழகர் கோயிலிருந்து வெளியே வந்தாங்க. மறைந்த மண்டபம் வரை போன ரவிதாசன் பூங்குழலின் பாட்டை கேட்டு திரும்பிட்டான். வழியில இளையராணியும் ராக்கமாலையும் சந்திச்சான். அவங்க பேசிக்கிட்டதான் பூங்குழலி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதாவது கோவில் பிரசாதத்தையும் பாலையும் வாங்கிக்கிட்டு வரும்போது. உரையாடல் முடிஞ்சதும் அவளை பின்தொடர்ந்து வந்தான் ரவிதாசன். தன் மாமன் மகளை ஒருத்தன் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததை இன்னொரு திசையிலிருந்து பார்த்து எச்சரிக்கை பண்ணினான் சேந்தன் அமுதன். தற்போதைய உடல் நிலையிலேயும் மனித குரல்ல தான் ஆந்தையின் கத்தல் கேட்குதுன்னு இளவரசர் கவலைப்படுறார். சிறப்பு தொடர்களை பார்க்கலாம். வசந்தோத்சவம் இளவேநீர் பருவத்தை உற்சாகத்துடன் வரவேற்கிற வகையில சித்திர மாசம் பௌர்ணமிக்கு முன்னால வர திரையோதசி, சதுர்தசி இவற்றோட பௌர்ணமி, இந்த மூணு நாளும் கொண்டாடுவாங்க. திருமலை, திருப்பதி, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் அபிஷேகம், திருமாட வீதி உலா, வசந்த மண்டபத்துல ஆஸ்தானம், இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இந்த உற்சவத்துக்கு உண்டு. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் பன்னெடுங்காலமா நிலவி வந்த தொன்மை கருத்துக்கள்ல தேவலோக இசைக்கலைஞர்கள் பற்றின செய்திகள் ரொம்ப சுவையானவை. கந்தர்வர் பாடகர்களாகவும் கிண்ணறர்கள் வாத்தியம் வாசிப்பவர்களாகவும் சித்திரிக்கப்படுறாங்க. சம்பந்தர், பெரியாழ்வார், கருவூர் தேவர், சேக்கிழார் ஆகியோர் கிண்ணறம்ங்கிற சொல்ல பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. கிண்ணறிகள் இருவர் இந்த தொடர் ஒரு கல்வெட்டுல காணப்படுவதாகவும், கிண்ணறி தொன்மையான நரம்பிசை கருவின்னும், சிரட்டை கிண்ணறி ஒரு வில்லிசை கருவின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சாவகம் இன்றைய பேரு ஜாவா, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற தீவு கூட்டத்துல இந்தோனேஷியாங்கிற பகுதியில ஒரு தீவு. கடாரம் இன்றைய கேதா மாநிலம் மலேசியாவின் வடமேற்குல இருக்குது. மாயுருடிங்கம் ஜிலோடிங் என்கிற தொன்மையான பெயரின் அடிப்படையில இது மத்திய மலேயா பகுதின்னு ஊகிக்கிறாங்க. மாபப் பாலம் மலேயாவின் வட பகுதியில கிரா பூசந்தி, அதாவது நில இடுக்குக்கும் பர்மா, அதாவது இன்றைய மியான்மரின் தென்பகுதிக்கும் இடைப்பட்ட இடமாக இருக்கலாம். இவையெல்லாம் ஆராய்ச்சிகள் வாயிலாக

0: நமக்கு கிடைக்கிற செய்திகள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 9:30. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: மே மாதம் 13 முதல் 17 வரை
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ₹7,000
2: ஆரம்பம். இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரிப்பண்பலை 100.3 நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். இது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கும் நடிகை யார்? இவர் மும்பையில் பிறந்தவர். தமிழ் தெலுங்கு மலையாள திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்தவர் இவர். இன்றும் நடித்து கொண்டிருப்பவர். வயதானாலும் வசீகரம் குறையாத வரம் பெற்றவர் இந்த நடிகை. தமிழில் அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதினை பெற்றவர் இவர். இன்றைய நமது இசை ஊஞ்சலில் அமர்கிறார் நடிகை நதியா. தமிழில் இவர் அறிமுகமானது பூவே பூச்சோட. 1985 வெளியானது இந்த திரைப்படம் 100 கடந்து வெற்றி படமானது. ரசிகர்களின் அபிமானத்தை பெற்றது இந்த திரைப்படம். பழம்பெரும் நடிகை பத்மினியின் பேத்தியாக ஒரு திரைக்காவியமாக உருவானது இந்த திரைப்படம். பேத்தியாக நடித்திருந்தார் நடிகை நதியா. இளையராஜாவின் இசையில் இனிமையான பாடல் இது.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்ஓடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை. உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
0: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி.
3: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பாரத்ல தொடங்கும் பயணம் உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400.
3: இப்போ உலகம் நோக்கி போகிறேன்.
4: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
9: PSR தங்க மாளிகை,
10: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
10: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 20

0: பதினோராம் தேதி வரை
1: ஏழு நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா காஸ்டிங் ராஜ்கோட் திருமங்கல் எஸ்ஆர்டு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
0: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
3: நேரம் 9:40 காரை பண்பலை 100.3. இன்றைய நமது இசை ஊஞ்சலில் நாம் கேட்டு ரசிப்பது நடிகை நதியா நடித்த திரைசை பாடல்கள். 1986 கே ரங்கராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது உயிரே உனக்காக. மோகன், சுஜாதா, நதியா நடித்தது இந்த திரைப்படம். லட்சுமிகாந்த் பேரலால் இசையில் இனிமையான பாடல்களை கொண்டது இந்த திரைப்படம். வாலி எழுதி எஸ் ஜானகி குழுவினரோடு பாடியது இந்த பாடல்.

0: வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. அறிவு சார்ந்தும் பொழுதுபோக்கும் நிறைந்து ஏராளமான அம்சங்களோடு மக்கள் மனதில் நிலைத்திருக்கிறது வானொலி. அகில இந்திய வானொலியின் வெளிநாட்டு சேவைகள் பிரிவும் வெற்றிகரமாக செயல்படுகிறது. இந்தியாவிற்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும், குறிப்பாக கணிசமான இந்திய புலம்பெயர்ந்தோர் வாழும் நாடுகளுக்கும் இடையே ஒரு முக்கிய இணைப்பாக செயல்படுகிறது அகில இந்திய வானொலி. இது தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த இந்தியாவின் கண்ணோட்டத்தை ஒளிபரப்புவதோடு தனது நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய வாழ்க்கை முறையும் காட்சிப்படுத்துகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. நேர்களை நம்ம இணைந்திருக்கிறோம் இதனம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பாரத்ல தொடங்கும் பயணம்
4: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
5: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர், GNM, BSc நர்சிங், BSc டிப்ளமோ, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BEd, MEd, PhD கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200400. பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கானை பண்பலை 100.3. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது காரை பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:65 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்கும்.

0: ஒரு கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கல்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை வழங்குவோம். நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பைகள், கிரீன் நெட் ஹோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நமது காரை பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: டைல்ஸ் உலகின் பிரம்மாண்டம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் மற்றும் திருச்சி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
9: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் பாரதி குரூப் ஆஃப் காலேஜஸ்,
10: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர். ஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி டிப்ளமோ கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சியில் நடிகை நதியா நடித்த திரைசை பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கிறோம். 1987 வெளியான படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. மணிவண்ணன் இயக்கியது இந்த திரைப்படம். சத்யராஜ், பிரபு, நதியா, சுதாசந்திரன் நடித்தது இந்த திரைப்படம். வைரமுத்து எழுதி, கங்கை அமரன் இசையமைத்து, சித்ரா பாடியது இந்த பாடல்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பாரத்ல தொடங்கும் பயணம்
3: உன்னை உலகத்துக்கு கொண்டு போகும்.
0: பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர் GNM BSc.

0: நர்சிங் பிஎஸ்சி டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பிஎட் எம்எட் பிஹெச்டி கோர்ஸ்களுக்கு இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9894200 பாரத் குரூப் ஆஃப் காலேஜ் திருவாரூர்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சி வழியூர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
5: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
6: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
5: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்,
6: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
5: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு.
9: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
10: உலக நாடுகளில் உள்ள ஃப்ரேமிங் சிஸ்டம் மற்றும் கிஃப்ட் பொருட்கள் அனைத்திலும் உங்கள் போட்டோ போட்டு கிஃப்ட் பேக் செய்து தருகிறார்கள் ஸ்ரீ பாலாஜி கிரியேட்டிவ் கிஃப்ட்.
11: மேஜிக் மக், மேஜிக் மிரர், ரொட்டேட்டிங் லைட்டிங் போட்டோ, மியூசிக் போட்டோ அனைத்தும் உங்கள் பாலாஜி கிரியேட்டிவ் கிஃப்ட் சென்டரில்.
10: ஸ்ரீ பாலாஜி படக்கடை அண்ட் கிரியேட்டிவ் கிஃப்ட், நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
12: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
13: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
12: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
14: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
15: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
14: வாவ்,
15: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
16: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
17: सुनो सुनो, एक परिवार की कहानी. डॉक्टर के सामने जिनसे हुई नादानी.
18: तुम रिपोर्ट्स लाई हो ना?
19: नहीं, मुझे लगा तुम लाए हो.
10: चिक, चिक, चिक, चिक.
18: तुम हो ही भुलक्कड़.
19: भूल बस इतनी है कि तुमसे शादी कर
17: ली. लड़िए मत, जानिए आभा के बारे में.
19: आभा?
17: जी हाँ, मोदी सरकार की डिजिटल पहल जिसके तहत अब तक 86 करोड़ से अधिक नागरिक बनवा चुके हैं आभा, यानी आयुष्मान भारत हेल्थ अकाउंट, जहाँ आप अपने मेडिकल रिकॉर्ड सुरक्षित रख सकते हैं और जब चाहें और जहाँ चाहें ये रिपोर्ट्स दिखा सकते हैं.

0: அமுது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் வயலுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை
1: நாகப்பட்டினம்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்
1: கோர்ஸ் வேலிவலை மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
2: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
3: உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு அனுபவம் உள்ள நிபுணர்கள் பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு எலும்பியல் லேப்ரஸ்கோபி டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
4: சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
5: வணக்கம். போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் ஒவ்வொரு ஊராகச் சென்று மக்களிடம் போதனைகளை பரப்பி வந்தார். காற்று எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் எத்தனையோ செடிகளின் மரங்களின் விதைகளை பரப்புவதை போல செல்கின்ற இடமெல்லாம் நல் உரைகளை விதைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு ஊருக்குள் போதனை செய்வதற்காக நுழைந்த புத்தர் நடந்து வந்த களைப்பில் மரத்தடியில் ஓய்வெடுத்தார். அவரது சீடர்கள் ஊருக்குள் சென்று இன்று மாலை ஊருக்கு வெளியே புத்தரின் போதனை இருக்கிறது, அனைவரும் வந்து உபதேசம் பெற்று செல்லுங்கள் என்று மக்களிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த ஊர் மக்கள் மிகவும் கட்டுப்பாடு மிக்கவர்கள். அனைவரும் ஒன்று கூடி புத்தரை சோதிக்க நினைத்தார்கள். எப்படி சோதிப்பது என்று ஆலோசனையும் நடத்தினார்கள். அந்த ஊரில் நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவன், கடினமாக உடைத்தும் பணம் ஈட்ட முடியாதவன், பரம்பரை பணக்காரன், தாயை கவனிக்காதவன், தன்னுடைய அழகை மட்டுமே நினைக்கும் பெண், ஆடம்பரத்துக்காக உடைத்து ஓடாய் தேய்ந்த பெண் என்று சகலவிதமான மனிதர்களும் இருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் ஒரு தீர்வு தேவைப்பட்டது. எனவே அனைவரும் ஒன்று கூடி எப்படி பேசுவது என்று முடிவு செய்து கொண்டு புத்தரை நோக்கி சென்றார்கள். அனைவரும் திரண்டு வந்ததை கண்டதும் புத்தர் தனது பேச்சை தொடங்கினார். ஆனால் ஒரு குரல் தடுத்து நிறுத்தியது. புத்தரே, நாங்கள் எத்தனையோ ஞானிகளின் பிரசங்கங்களை கேட்டுவிட்டோம். அந்த போதனைகளால் எங்களுக்கு எந்தவிதமான நன்மையும் ஏற்படவில்லை. ஆகையால் பிரசங்கம் செய்வதை நிறுத்திவிட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்கள். அவ்வாறு சொல்லிவிட்டால் உங்களை உலகத்தின் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றான். புத்தர் மௌனமாக சிரித்தார். இந்த நிலை மாறிவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார். ஒரு கணம் அந்த கும்பல் ஆடாமல் அசையாமல் அப்படியே அமர்ந்திருந்தது. புத்தர் சொன்னதை மனதுக்குள் அசை போட்டு பார்த்தது. நன்றாக படித்திருந்தும் பணம் சம்பாதிக்க முடியாமல் தாழ்வு மனப்பான்மையில் உணர்ந்து கொண்டிருந்த இளைஞனுக்கு அந்த வார்த்தை மிகவும் தன்னம்பிக்கை கொடுத்தது. என்னுடைய நிலை கண்டிப்பாக மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. இந்த மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து இன்னமும் எனக்கு பலம் பெற்றுக்கொள்வேன் என்று உரக்கச் சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான். அடுத்து நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தவன் எழுந்தான். என்னுடைய நோய் கண்டிப்பாக தீர்ந்துவிடும், இந்த நிலை இனியும் தொடராது, மிக நல்ல மந்திரம் என்று நகர்ந்து சென்றான். அழகான பெண் எழுந்தாள். என்னுடைய அழகு எப்போதும் என்னுடன் வராது என்பதை இந்த மந்திரம் எனக்கு புரிய வைத்து விட்டது. நல்லதொரு மந்திரம் என்று கிளம்பினாள். வயதான பெண்மணியும் எனக்கு இப்போது இந்த மந்திரத்தின் மூலம் நம்பிக்கை வந்துவிட்டது. என்னுடைய இந்த நிலைமை மாறிவிடும் என்று நம்பிக்கையுடன் கிளம்பினாள். தோல்வியை சந்திப்பவர்கள், திசை தெரியாமல் தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம். புத்தரின் பொன்மொழிகளை ஏற்று அதன் வழி நடப்போம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி.
4: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கிய இன்சொல் அமுது நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் வயலுக்கு தேவையான நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை
1: உங்கள் கடை நாகப்பட்டினம்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள்
1: கோர்ஸ் வேலிவலை மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
2: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்

0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இதனம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸன். திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும். நிகழ்ச்சியினை வழங்குவோர் காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம், மிளகு, சுக்கு, கருஞ்சீரக, உப்பு, கடலை, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, கடலை மிட்டாய் என புது புது ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான வல்லாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, திருவாரூரில் நடைபெறும் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு அங்கிருந்துதான் மலர்கிறது இன்றைய நமது சிறப்பு இரவும் மலரும். வாருங்கள் நேர்களே, திருவாரூர் செல்வோம்.
3: நன்றி பிரமிளா. அழகான இரவு பொழுதை இனிமையால் இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் இந்த இனிய இரவு பொழுதில் இரவு மலர் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய இரவு மலரும் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியானது ஆரோடி வளம் கொழித்து நீரோடி நிலம் சேர்த்து தேரோடி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் திருவாரூர் ஆரூர் தியாகராஜ பெருமானுடைய தெப்ப திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வாக இன்றைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இரவும் மலரும் மிக அழகாக மலரவிருக்கிறது. இந்த இரவு மலரும் நிகழ்ச்சியானது சிறப்பு நேரலை நிகழ்ச்சி திருவாரூர் எங்கிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாண பார்வதி சமேதராக தெப்பத்திலே எழுந்தருளி காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இந்த தெப்ப திருவிழா மிக அழகாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த முதல் சுற்றானது இப்பொழுது நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு முன்னதாக அந்த அடுத்த சுற்றில் ஏறுவதற்காக நம்முடைய பக்தர்கள் நிறைய பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களை நாம இப்ப சந்திக்க போறோம். உங்க வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தங்கமணி.
3: தங்கமணி, எந்த ஊர் உங்களுக்கு?
4: திருவாரூர் தான்.
3: திருவாரூர், எத்தனை வருடமா வந்துட்டு இருக்கீங்க?
4: இல்ல, நான் வந்து எனக்கு வேதாரண்யம், இப்ப திருவாரூருக்கு ஃபர்ஸ்ட்.
3: உங்களுக்கு சொந்த ஊர் வேதாரண்யம்? முதன் முறையா வர்றீங்க? திருமணம் பண்ணி கொடுத்தது இந்த பகுதி?
4: திருமணம் பண்ணி வேதாரண்யம்
3: வேதாரண்யம் தான். ஓஹோ, தெப்ப திருவிழாவுக்காக வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு, களை கட்டி இருக்கா?
4: சூப்பரா இருக்கு,
3: ரொம்ப அருமையா இருக்கு. எத்தனை வருடமா இந்த தெப்பத்துல ஏறி இருக்கீங்க? இதான் முதல் முறை? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, அடுத்து உங்க கணவரையும் சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
5: லட்சுமணகுமார்.
3: லட்சுமணகுமார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு.
3: உங்களுக்கு சொந்த ஊர்?
5: எனக்கு பிராந்தியன்கரை, வேதாரண்யம் பக்கம் நேர்பை.
3: ஓ, பிராந்தியன்கரை. இப்ப ரெண்டு பேரும் அங்க இருந்து இவ்வளவு தூரம் எப்படி இருந்தீங்க?
5: நாங்க இங்க நேர்பையா இருக்கோம், அதனால நீங்க வந்துட்டோம். நாங்க
3: வந்துட்டீங்க.
5: ஆமா,
3: இப்ப உங்க ரெண்டு பேருடைய முகமலர்ச்சியை பார்க்கும்போது இன்றைக்கு வந்து தெப்பத்துல ஏற போறோம் அப்படிங்கிற அந்த முதன்முறையா ஏற போறோம் அந்த மகிழ்ச்சி இருக்கு. திருமணம் எவ்வளவு அழைச்சோம்?
5: எங்களுக்கு இப்பதான் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு.
3: இரண்டு வருடமா இருக்கு. எப்படி கல்யாண சுந்தர பெருமானரை சந்திக்கிறதுக்கு எப்படி ஆவலா இருக்கீங்க?
5: சந்தோஷமா இருக்கும் சார்.
3: இதுக்கு முன்னாடி தியாகராஜ பெருமான சந்திச்சீங்களா?
5: சந்திச்சிருக்கோம்
3: சார். சந்திச்சிட்டீங்க?
5: ஆமா சார்.
3: வணங்கியாச்சு.
5: வணங்கியாச்சு.
3: சரி, இன்றைக்கு காரைக்கால் பண்பலையினுடைய சிறப்பு நேரலை இரவு மலர் மகிழ்ச்சியில இரட்டிப்பு மகிழ்ச்சியா கலந்துருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க?
5: சந்தோஷமா இருக்கு சார்.
3: என்ன சொல்றேன் தெரியல,
5: என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டே இருந்தது, இப்பதான் பாக்குறோம். சந்தோஷமா இருக்கு.
3: என்ன பாடல் வேணும்?
5: பாசமலர்ல இருந்து இது ஒரு பாடல்.
3: பாசமலர் இருந்து மலர்ல இருந்து ஏதாவது ஒரு பாடல்.
5: ஆமா.
3: பாசமலர் ரொம்ப பிடிக்குமா? வீட்டுல பாசமலர் இருக்காங்களா?
5: இருக்காங்க சார்.
3: எத்தனை பாசமலர்கள்?
5: இல்ல சார், எல்லாருமே பாசமலர்.
3: எல்லாருமே பாசமலர்கள், நான் யாரும் குறிப்பிட சொல்ல முடியாது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நேர்களே, இப்பொழுது திருவாரூர் தெப்ப திருவிழாவினுடைய கல்யாண சுந்தரனார் சமேத பார்வதியார் எழுந்து அருளி பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிற இந்த அழகான காட்சியை நம்ம கண்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில பக்தர்களுடைய வருகை என்பது நிறைய இருக்கிறது. அடுத்த சுற்றில் ஏறுவதற்காக பக்தர்கள் கூட்டம் மிக அழகாக அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அந்த கல்யாண பெருமானை தரிசித்துக் கொண்டே அழகாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து கல்யாண சுந்தர பெருமானாரை இப்பொழுது நம்ம யக்னேஸ்வரர் ஆலயம், அதாவது திருவாரூருடைய தெப்ப குளத்து அருகில் இருக்கக்கூடிய யக்னேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நம்முடைய சிறப்பு நேரலை நிகழ்வானது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிற அந்த காட்சியில இப்பொழுது அழகான பக்தி பாடல் ஒலிக்க அந்த தெப்பம் என்பது நீரிலே மிதந்து வருகிற அந்த அழகான காட்சியை பார்க்கிற பொழுது வானில் இருந்து நட்சத்திர விண்மீன் கூட்டங்களுக்கு இடையே அழகான நிலவு ஒன்று நகர்ந்து வருவதை போன்று இந்த தெப்பம் வந்து அழகாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது முதலாவது சுற்று நிறைவடைகிற இந்த வேளையில் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலரும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் இரண்டு நாள்ல, இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு நான் செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. அதனால எல்லாரும் நல்லா படிச்சு நம்ம காலேஜோட பேரை காப்பாத்துங்க. அண்டர்ஸ்டாண்ட்?

காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் தெப்ப உற்சவ நிகழ்வின் நேரலை நிகழ்ச்சி. அங்கிருந்து மலர்கிறது இன்றைய நமது இரவும் மலரும்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது நம் காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு

0: சிறப்பு இரவும் மலரும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான வல்லாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
1: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம், மிளகு, சுக்கு, கருஞ்சீரக, உப்பு, கடலை, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, கடலை மிட்டாய் என புது புது ரகங்களில்
2: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
0: நேர்களே, திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு அங்கு கூடியிருக்கும் நமது நேயர்களோடு அறிவிப்பாளர் அன்பழகன் இருக்கிறார். நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். மீண்டும் நாம் திருவாரூர் செல்வோம். நேர்களே,
3: இதமான இனிய இரவு பொழுதை இசையால் தாளாட்டிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்தினுடைய தெப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலை இரவு மலரும் நிகழ்ச்சியின் மூலம் இப்ப நாம இணைஞ்சிருக்கிறோம். இந்த தெப்ப திருவிழாவில் வந்து ஏற்கனவே நாம் சந்தித்த நேயர்கள் வந்து அடுத்த சுற்றுக்கு அந்த தெப்பத்துல ஏற போனாங்க. இப்போ அந்த தெப்பத்துல முதல் சுற்றுல ஏறி இறங்கி வந்து தங்களுடைய அனுபவம் மிக மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு ஐயா இணைஞ்சிருக்காங்க. ஐயா, உங்க பேர் சொல்லு.
4: என் பேர் நாகேஸ்வரன்.
3: எந்த ஊருங்க? திருவாரூர்.
4: திருவாரூர்.
3: திருவாரூர். என்ன பண்ணிட்டு
4: இருக்கீங்க? நான் பொதுப்பணித்துறையில வேலை பாக்குறேன்.
3: மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்ப இந்த முதல் சுற்று எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
4: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நீண்ட நாளா தியாகராஜனோட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த இந்த வருஷம் நிறைவேறினிக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு.
3: ரொம்ப மகிழ்ச்சியா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: மயக்கம் என்ன பாடம்? இந்த
3: வசந்த
4: மாளிகையில மயக்கம் என்னன்னு
3: பாருங்க. மயக்கம் என்ன கேட்ட உடனே திருவா கல்யாண சுந்தரனாரையும் பார்வதி சமேதரையும் பார்த்த மயக்கத்துல பாடல் கேக்குற மாதிரி ஆகி மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சியா சந்தோஷம்.
3: மகிழ்ச்சியோட இன்னொரு அம்மாவை நம்ம சந்திக்க போறோம். பேர் சொல்லுங்க.
5: கமலாம்பா.
3: கமலாம்பா, ரொம்ப மகிழ்ச்சிமா. அம்மாவுடைய பேரை வச்சிருக்கிறீங்க. எந்த ஊர் உங்களுக்கு?
5: திருவாரூர்.
3: திருவாரூர் தான். திருவாரூர் கமலாம்பலம். கமலாம்பிகையே நாங்க கமலாம்பலாம் சந்திக்கிறோம். இப்போ எப்படி இருந்துச்சு முதல் சுற்று தெப்பம்? மகிழ்ச்சியா
5: இருந்துச்சு.
3: என்ன ரசிச்சீங்க அந்த தெப்பத்துல?
5: அது மெதுவா நடந்து வர்றதுக்கும் சாமி வர்றதுக்கும் ஆடி ஆடி தியாகராஜ தெப்பம் வர்ற மாதிரியே பாத்துருந்தோம்.
3: அப்படி இருந்துச்சு. அதே ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிறீங்க.
5: ஆமா, ரொம்ப
3: சந்தோஷமா. மகிழ்ச்சி. அடுத்த ஒரு அம்மா உங்களை சந்திக்க போறோம். அவங்க பேர் சொல்லுங்க.
6: ஸ்ரீதேவி. என் பேரு
3: ஸ்ரீதேவி. எந்த ஊருங்க?
6: திருவாரூர் தான்.
3: திருவாரூர். முதல் சுற்று முடிச்சுட்டு வந்திருக்கேன்.
6: ஆமா,
3: எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
6: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பாட்டு நல்லா பாடினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
3: பட்டி பாடல் நிகழ்வு அதுல தெரிஞ்சுட்டே இருக்கு. நாங்களும் கேட்டு மெய் மறந்து நின்னோம்.
6: நிச்சயமா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பாடல கேட்கும்போது உடம்பெல்லாம் சிலிச்சிருச்சு. நல்லா இருந்தது.
3: கல்யாண சுந்தரா, சமேத பார்வதி பெருமானுடைய அருள் எப்படி இருந்துச்சு?
6: உண்மையிலே எங்க எல்லாருக்குமே அது அருள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
3: ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றிமா. அடுத்த சந்திக்க போறவங்க பேர் சொல்லுங்க.
7: சாமி, எங்க ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வண்ணம்புடி கிராமம். கசனம்பட்டி ஐயாவோட
3: சிஎப்பிள்ளைக்கல் மாவட்டத்தில
7: வண்ணம்பட்டி கிராமம் கசனம்பட்டின்னு ஒரு பக்கத்து கிராமத்துல இருக்கேன். என் பேர் வந்து சிவகல்யாண சுந்தரா. சிவனடியா இருக்க மத்தியானம் மழை பெஞ்சு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. ராத்திரி மழை பெஞ்சு நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. இப்பயும் நம்மளுடைய ஐயாவுடைய திருப்பத்துல ரொம்ப அற்புதமான காட்சிகளை நிறைய கிடைச்சு. பகலைக்கு காட்சி கொடுத்தாங்க, ராத்திரி காட்சி கொடுத்தா, இப்பயும் காட்சி
3: கொடுத்தாங்க.
7: சூப்பரா
3: மகிழ்ச்சியா இருக்கு.
7: அது எனக்குன்னு எதுக்கு சம்பந்தமே இல்ல.
3: சரி,
7: கூப்பிட்டு டிக்கெட் கொடுத்தாங்க.
3: சரி, இப்ப திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திருவாரூர் மாவட்டம் வந்திருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய அந்த அனுசரிப்பு, அன்பு, மரவணைப்பு?
7: இல்ல, அதெல்லாம் இல்ல. அது நாம அடியாருக்குன்னு வந்து தனிக்கு எனக்குன்னு தனி மரியாதை. எல்லாருக்கும்
3: அடுத்தாரு.
8: வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ஆனந்தராஜ்.
3: ஆனந்தராஜ்,
8: நல்லா இருக்கு சார். என்னோட சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் சார்.
3: என்னோட
8: சொந்த ஊர்.
3: எப்ப வந்தீங்க திருவாரூர்?
8: நான் இங்க வந்து ஒரு 8 ஆகும் சார். இங்க வந்து இந்த ஊருக்கு வந்து
3: முதல் சுற்று முடிச்சா?
8: முதல் சுற்று முடிச்சுட்டேன். இப்ப வேளங்குடியில புலிவளம் பக்கத்துல வேளங்குடிங்கிற ஊர்ல மாடர்ன் சிட்டிங் இடத்துல நான்
3: வசிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும் இல்லையா?
8: நல்ல
3: மகிழ்ச்சியா
8: ஒரு 2 நாங்க இங்க வந்துகிட்டு இருக்கோம் சார். இது 2 தான் இது ஏறி இருக்கோம். முன்னாடி எல்லாம் நாங்க ஏறினது இல்ல. இதுதான் 2.
3: 2 அனுபவம் எப்படி இருக்கு?
8: அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இப்ப இந்த வருஷம் போன வருஷத்தோட இங்க வந்து காவல்துறை கொஞ்சம் சிறப்பா செயல்படுறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த துப்புரவு தொழிலாளரும் கொஞ்சம் நீட்டா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க.
3: ரொம்ப அமைதியா இருக்கு.
8: ஆமா சார், அமைதியா இருக்கு. இன்னொன்னு, ஒரு முத்து சிற்பி நல்லா பாடினாரு. அவரோட பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது.
3: மிக மகிழ்ச்சி.
8: நன்றி சார்.
3: அடுத்த ஒரு ஐயா சந்திக்க போறோம்.
9: வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் திருக்கராசு ஊராட்சி கோமல் கிராமத்திலிருந்து வரேன். நான் வருடந்தோறும் இந்த தெப்ப திருவிழாவை வந்து கலந்துகிறது வழக்கம்.
3: எத்தனை வருடமா வரீங்க?
9: நான் கிட்டத்தட்ட 15 வந்துட்டு இருக்கேன். இதற்கு முன்னாடியும் நான் ஒரு 25 முடிய வந்திருக்கேன். அப்ப நம்ம இசையமைப்பாளர் இவர் இருக்கிறப்ப கூட வந்திருக்கேன். ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. மாவட்ட காவல்துறையின் சார்பாக சிறப்பான ஒரு காவல் இது.
3: தெப்பத்துல பயணிக்கும் போது உங்களுடைய மனநிலை?
9: இந்த வருஷத்தோட இந்த வருடம் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. மக்களோட கூட்டமும் இந்த வரைக்கும் அதிகமா இருக்கு. மழையினால கொஞ்சம் குறைவா இருந்தாலும் நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்.
3: கோமல்ல இருந்து வந்தேன்னு சொன்னீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் முத்துக்குமாரசாமி.
3: முத்துக்குமாரசாமி. இருக்க மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து ஒரு

0: சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சாந்தி.
0: சாந்தி, எந்த ஊர்ல?
1: திருவாரூர்ல இருந்து.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டைலரிங்ல இருக்கேன்.
0: இப்போ எங்க சுற்று போயிட்டு வந்துட்டீங்களா? இனிமே தான்
1: போயிட்டு வந்துட்டோம். போன வருஷமும் நாங்க எஃப்எம்ல பேசணும் இதே நேரத்துல. இப்பயும் இந்த வருஷமும் எங்களுக்கு
0: போன வருஷம் ஏற போகும்போது பேசிருப்பீங்க.
1: ஆமா, ஏற போது. ஆமா, ஏற போது.
0: இப்ப இறங்கி
1: இறங்கி வரும்போது பேசிருக்கோம்.
0: ஆக ஆதிக்கும் அந்தமும் சேனையா சரியா இருக்கா?
1: ஆமா, சரி, சரியா இருக்கு. ஒரு பாட்டு மட்டும் சார்
0: சொல்லுங்க.
1: வெற்றி மீது வெற்றி வந்தாலும்.
0: சரிங்க, இப்போ ஒரு பாடல் ஐயா கேட்டிருக்காங்க, அந்த பாடலுக்கு பிறகு அந்த பாடல் ஒளிபரப்பு கேட்கலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேரிலே பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலை இரவும் மலரும்.
2: காரைப்பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம், மிளகு, சுக்கு, கருஞ்சீரக, உப்பு, கடலை, கருப்பு கவுனி, முருங்கைக்கீரை, கடலை மிட்டாய் என புது புது ரகங்களில்
4: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்
2: நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான வள்ளாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
4: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.

0: 3.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வின் சிறப்பு இரவும் மலரும். மீண்டும் திருவாரூர் செல்லலாம் நேயர்களே.
1: இதமான இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியின் மூலம் இந்த இனிமையான பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியானது திருவாரூரில் சிறப்பாக கருதப்படுகிற திருவாரூர் தெப்ப திருவிழாவின் நிகழ்வாக நேரலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆகாய வீதியில் உழவும் அழகான நிலவினை போன்று இந்த தெப்ப திருவிழாவில் கல்யாண சுந்தரனாரும் பார்வதி சமேதருமாக அழகாக உலா வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நான்கு வீதிகளில் நான்கு கரையோரங்களில் தெப்ப திருவிழாவினுடைய தெப்ப குளத்தினுடைய நான்கு கரையோரங்களிலிருந்து பக்தர்கள் பெருமக்கள் அழகாக பார்த்து வணங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தெப்பத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஐயா அவங்களை சந்திக்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: செல்வம். என் பேர் செல்வம்.
1: செல்வம் எந்த ஊருங்க?
2: வடபாய் மங்கலம். இங்க திருவாரூர்ல இருக்கிறேன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இந்த தெப்பத்தை முழுசா உருவாக்குறது நான்
1: தான். எப்படி உருவாக்குறீங்க?
2: கீழே ஒரு 500-432 பேரல் போட்டு ரெண்டு ஸ்டெப்பா போடுவோம். போட்டு அது மேல பழ வச்சு அது மேல ஒரு கோயில் அமைப்பா செஞ்சு கொடுத்துருவோம்.
1: பாடுபாட்டு
2: வெயில் கூட பாக்காம நண்பர்கள் சேர்ந்து உழைச்சு
1: எத்தனை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கீங்க?
2: 13 பேர் செய்யறோம்.
1: இப்ப இந்த தெப்ப திருவிழா மிகச்சரியாக வந்து மிதந்து செல்வதற்கு அதாவது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போவதற்கான அந்த வடிவமைப்பு என்பது மிக முக்கியமானது. அது எப்படி வடிவமைப்பு?
2: எங்களை வடிவமைப்பு எல்லாமே ஒரு சேஃப்டியா தான். நாலு பக்கமும் யாரும் அந்த தண்ணியில பதுக்கிற தரையில போறது கிடையாது. தண்ணியில பதுக்கிற அந்த அளவுக்கு போலீஸ் நல்ல பாதுகாப்பு எங்களுக்கு. எங்களை ஊக்கப்படுத்துறது எங்க எம்டி ஸ்ரீதரையா தான். அவருடைய சொல்படி தான் நடந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாமே.
1: சரி, ஒரு தெப்பத்தை உருவாக்கிய ஐயா உங்களை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுக்கு பண்பலையில இப்ப இரவு மலர் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கு, எப்படி உணர்றீங்க?
2: ரொம்ப நன்றி. நாங்க மட்டும் நீங்களும் கேட்கல, தமிழ்நாடு கேக்குது, உலகமே கேக்குது. ரொம்ப நன்றி.
1: அடுத்து ஒரு ஐயா சந்திக்க போறோம். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ, வணக்கம் சார். நான் நாகை மாவட்டம் நீலாப்பட்டிலேருந்து சபதியார் காளிதாஸ் பேசுறேன் சார்.
1: காளிதாஸ், நீங்க எங்களுடைய நேயர்.
3: நல்லா இருக்க சார், நலமா இருக்க சார்.
1: நீங்க திருக்கோயில் பணியாளரா?
3: ஆமா சார். நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு 35 எக்ஸ்பீரியன்ஸ் சார். 35 பண்ணிட்டுருக்கேன் சார். நான் எனக்கு விநாயகர் தெரிஞ்சதுல இருந்து நான் அந்த தெப்பத்துல கலந்துருக்கேன் சார். நான் இந்த இடத்துல சபதியாருங்கிற ஒரு புகழ் நல்லா இருக்கு சார். ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, கோயில் 1000 வேலி, குளம் 1000 வேலி பாங்க சார். அதே மாதிரி இந்த செங்கல் ஓடையும் 1000 வேலி சார். இதுக்கெல்லாம் வந்து நிகராஜ் உலகத்துக்கு முதல் ஆலயமா திருவாரூர் சொல்றாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாண சுந்தர புறப்பாடு அகிலங்கம் உள்ள திருக்கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா களை கட்டுது சார்.
1: தெப்பத்தினுடைய முதல் சுற்று முடிகிற தருவாயில இருக்குது. இதுக்கப்புறம் எத்தனை சுற்று?
3: இதுக்கப்புறம் என்ன ரெண்டு சுத்து இருக்கு சார். அடுத்தது இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கும் சார். பாத்தீங்கன்னா பகலா இரவா, இரவா பகலான்னு மக்களுக்கு வெறிச்சு ஓடும் சார்.
1: நகரமே அப்படிதான்.
3: விழாக்கோளம் பூண்டு இருக்கு சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: அடுத்து ஒரு ஐயா சந்திக்க போறோம்.
4: என் பேரு குணசேகரன்.
1: குணசேகரன் ஐயா, உங்க எந்த ஊர் உங்களுக்கு?
4: எனக்கு வந்து வடபாய் மாவட்டம் சொந்த ஊர்.
1: திருக்கோயில் பணியாளரா?
4: திருக்கோயில் பணியாளர்ல கட்டுமான பணியாளர். நாங்க வந்து திரு ஆரூரார் சர்க்காலையில வேலை செஞ்சோம். எங்க கோயில எங்க ஃபேக்டரி நிர்வாகி தான் அந்த கோயில் ட்ரஸ்டி.
1: சரிங்க சார். இப்போ இந்த தெப்ப திருவிழா தெப்பத்தை கட்டுவதற்கான கட்டுமான பணியில காலகட்டமா இருக்கு.
4: 20 நான் வந்து 40 வேலை பார்த்திருக்கேன். இந்த கட்டுமான பணியில 15 வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் சக்கராலையில இருந்து இங்க வந்து கட்டுமான பணி பண்ணுவோம்.
1: சரி, இந்த கட்டுமான பணி பண்ணும்போது எந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றுறீங்க?
4: ஃபர்ஸ்ட் பேரல் 432 பேரல் 2 அட்டி போடணும். அதுக்கப்புறம் ஃப்ரேம் போட்டு 50x50 ஃப்ரேம் போட்டு அதுக்கு மேல கட்டுமான பணி நடக்கும். இதுல வந்து 500 பேர் 550 பேர் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கறதுதான் எங்களுடைய பணி.
1: இந்த கட்டுமான பணியை நிறைவடைந்த பிறகு இது தெப்பத்திற்கு உகந்ததுதான் அப்படின்னு எப்ப வந்து சரியா உணர்வீங்க?
4: நம்ம கட்டுமான பணி பண்றப்பே எல்லாம் தெரியும். வெள்ளோட்டம் விடுறோம்ல, வெள்ளோட்டம் விடுற அன்னைக்கு நம்ம ட்ரெயில் எடுக்கிறோம். அப்ப வந்து ஒரு 400-500 பேர் ஏத்தி ட்ரெயில் எடுக்கிறப்ப உங்களுக்கு தெப்பத்துக்கு உகந்ததுதான் தெரிஞ்சு போயிடும்.
1: அந்த குறைகள் இருந்தா கூட
4: குறைகள் இருந்தா ரெட்டிஃபை பண்ணிடலாம். அதுக்குதான் ஒரு நாள் முன்னாடி தெப்ப இது வெள்ளோட்டம் விடுறது.
1: சரி,
4: குறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 100% பர்ஃபெக்டா பண்றோம் வேலையா.
1: இப்ப தெப்பத்தில் எழுந்தில் இருக்கிற கல்யாண சுந்தரனார் பார்வதி சமேதர் எப்படி காட்சி அளிக்கிறாங்க நீங்க பாக்கும்போது?
4: பிரகாசமா காட்சி அளிக்கிறாரு.
1: சரி,
4: காட்சி அளிக்கிறாங்க. இது வந்து 3 தெப்பம், ஒரு நாளைக்கு 3 3 இடத்துல ஏத்தி இறக்கி மக்களை ஏத்தி இறக்கி இது பண்ணுவாங்க. சிறப்பா இருக்கு, சிறப்பா செயல்பட்டு வந்து
1: மகிழ்ச்சி. நன்றி ஐயா.

0: நேரிலே ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு, விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலரும்.
1: உங்கள் காமராஜ் புட்ஸின் புதிய தயாரிப்புகளான வள்ளாரை, தூதுவளை, துளசி, கம்பு, கோதுமை, சோளம், கடலை மிட்டாய் என ஆரோக்கியம் தரும் புதிய ரகங்களில்
2: காமராஜ் புட்ஸ் திருவாரூர்.

0: அரிப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்விலிருந்து சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்
1: கேரட் கடலை மிட்டாய் பீட்ரூட் கடலை மிட்டாய் பொரி உருண்டை மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்
3: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸின் புதிய தயாரிப்புகளான சீரகம் மிளகு சுக்கு கருஞ்சீரக உப்பு கடலை கருப்பு கவுனி முருங்கைக்கீரை கடலை மிட்டாய் என புது புது ரகங்களில்
4: காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 10:30 நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி
6: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்
0: இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இது திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு அங்கிருந்து மலரும் சிறப்பு இரவும் மலரும் மீண்டும் திருவாரூர் செல்கிறோம் நேர்களே
7: காரைக்கால் பண்பலை 100.3 இதமான இனிய இரவு பொழுதில் நம்ம இணைத்திருக்கிற சிறப்பு நேரலை நிகழ்வானது காரைக்கால் பண்பலையில உலா வந்துட்டு இருக்கு. இன்றைய இரவு பொழுதானது மிக இதமாக இனிமையாக திருவாரூர் தெப்ப குளத்தின் தெப்ப திருவிழாவினுடைய அந்த நிகழ்வு சிறப்பு நேரலையாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில இங்க தெப்ப திருவிழாவை கண்டு மகிழ்ந்த மகிழ்ச்சியோடு வந்து கொண்டிருக்கிற பக்தர்கள் பெருமார்களை இப்ப நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
8: வணக்கம், என் பேரு கணேஷ்.
7: கணேஷ் செந்தூர்ல இருந்து வருங்க.
8: நான் லோக்கல் திருவாரூர் தான்.
7: திருவாரூர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கணேஷ்?
8: சென்னையில
7: அந்த திருவிழா மகிழ்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு?
8: அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம இருக்கும். ஆக்சுவலா அது
7: இல்ல, பணி நிமித்தம் வந்து நீங்க சென்னைக்கு போயிருந்தாலும் கூட எத்தனை வருடமா அங்கிருந்து புறப்பீங்க வந்து தெப்ப திருவிழாவில கலந்துருக்கு?
8: நான் வருடம் வந்துருவேன், கிட்டத்தட்ட 7 அங்க ஒர்க் பண்ணிட்டு
7: இருக்கேன்.
8: 7 வந்துட்டு
7: இருக்கேன். வந்து போயிட்டு
8: வந்து போயிட்டு
7: எப்படி இந்த 3 ரொம்ப விழாக்கோளம் பூண்டிருக்கிறத அனுபவிச்சுட்டு போவீங்களா?
8: அனுபவிச்சேன் போல. 3
7: எப்படி நண்பர்கள்ட்ட போய் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவீங்க இந்த விடயத்தை?
8: இல்ல, லாஸ்ட் 2 கூட நண்பர்கள் வந்தாங்க. ஆக்சுவலா அவங்க ஊர்லதான் கிடையாது.
7: சரி,
8: அவங்க எல்லாமே லோக்கல் சென்னை தான். அவங்க இது கொஞ்சம் பிரம்மாண்டமா பாத்தாங்க. எப்படி இப்படி எல்லாம் நடக்குதா, செப்பம் வந்து இவ்வளவு பெருசு இருக்கா, என்ன டீட்டெயில்ஸ்
7: பாத்துட்டு
8: நமக்கு பெருமையா இருக்கும் நம்ம திருவாரூர்காரன். இது இல்லாம அவங்க வேந்து பார்த்தாங்க. இன்னும் அது மாதிரி நம்ம தேருக்கும் வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் டைம் கூட தேருக்கு வந்துட்டு போனாங்க. அவங்க தேரை பத்தி டீட்டெயில் நிறைய கேட்டிருக்காங்க. நம்மளும் நம்ம நண்பர்கள்னால நிறைய சொல்லியிருக்கோம்.
7: ஒரு இளைஞரா ரொம்ப சாகிச்சு சொல்லிருக்கீங்க உங்க ஊர் தெப்ப திருவிழாவை. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
9: ஷக்கீல்.
7: ஷக்கீல், எந்த ஊர் உங்களுக்கு?
9: திருவாரூர் தான்.
7: திருவாரூர், திருமணம் செய்து கொடுத்த ஊரா?
9: ஆமா, ரெண்டுமே இங்க
7: தான். ரெண்டுமே இங்க தான். இப்ப எத்தனை வருடமா தெப்ப திருவிழாவில கலந்துட்டு இருக்கீங்க?
9: நான் வருஷம் வருவேன். இங்கேதான் திருக்காலையர்.
7: சரி, இந்த தெப்ப திருவிழாவில விழா கோலம் பூண்டு இருப்பீங்க.

0: உங்க தோழிகள் இல்ல உறவினர்கள் எல்லாம் கூப்பிடுவீங்களா?
1: ஆமா, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பி இங்க வந்துருவாங்க. கண்டிப்பா வாங்கன்னு சொல்லி கூடுவோம்.
0: இந்த வந்திருக்காங்க
1: ஃபேமிலியா எல்லாருமே ஒரு 10-15 பேர் வந்துருவோம். வந்து ஏறிட்டு 3 ரவுண்டும் இருந்து பாத்துட்டு 2 மணி வரையும் ஃபுல்லா முடிச்சிட்டு தான் போவோம்.
0: அங்க ஒரு சுற்று போனாலும் உடனே வீட்டுக்கு போறது
1: இல்ல,
0: 2 சுற்றும் கரையில இருந்து
1: பாத்துட்டு தான் போவோம்.
0: ஏன்னா அதுக்கான மகிழ்ச்சி தனியா இருக்கும்ல.
1: ஆமா,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா. அடுத்து ஒரு அம்மா நம்ம சந்திக்க போறோம்.
2: நாங்க திருவாரூர்ல இருந்து தனலட்சுமி பேசுறேன்.
0: தனலட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா வந்து எப்படி திருப்பார் கடல சிரிப்பாங்களோ அதே மாதிரி சிரித்த முகத்தோட ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க. எந்த ஊர் உங்களுக்கு?
2: எங்களுக்கு திருவாரூர் தான்.
0: திருவாரூர்,
2: எங்க ஊர் திருவாரூர்னாவே தேர் வந்து ரொம்ப பேமஸ். அதுக்கப்புறம் தெப்பம், தேகராஜர் இருக்கிற இடத்துல நாங்க இருக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா நாங்களா இருந்துகிட்டு இருக்கோம். டெய்லி சாயர் ஜாபம் திருவாரூர் தேகராஜருக்கு.
0: சரி,
2: அதுல கலந்துகிட்டாவே நல்ல விசேஷம்.
0: இப்ப வந்து முதல் சுற்று போயிட்டு வந்துட்டீங்களா?
2: இல்ல, முதல் சுத்துக்கு நாங்க வரல. எங்க தெருவுல சாமி வந்துச்சு, அதை முடிச்சிட்டு இப்பதான் 2nd சுத்துக்கு வந்திருக்கோம். அதனால தெப்பத்துல ஏறலாங்கிறதுக்காக வந்திருக்கோம்.
0: வந்துருக்கீங்க இப்போ?
2: ஆமா.
0: உங்களுக்கு இதே மகிழ்ச்சியோட என்ன பாடல்?
2: இதே மகிழ்ச்சியோடைய எதிர்நீச்சல் படத்துல இருந்து தாமரை கண்ணங்கள்.
0: தாமரை கண்ணங்கள் ரொம்ப பிடிக்குமா? பிபி சீனிவாஸ் ஜானகி பாடிய
2: நல்லா இருக்கும், அதனால பிடிக்கும், அதனால கேட்டிருக்கோம்.
0: மிக்க மகிழ்ச்சிமா. அடுத்து ஒரு அம்மா நம்ம சந்திக்க போறோம்.
3: சிக்கலுக்கும்
0: திருவாரூருக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. சரி, இப்ப தெப்ப திருவிழாவுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கு?
3: எல்லாம் தெப்பம் சூப்பரா போவோம். இந்த 3 நாளுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். மக்கள் ஜெஜேன்னு தியாகராஜ சாமியை பார்க்க வராங்க, இதையும் நல்லா பார்க்க வருவாங்க.
0: எத்தனை வருடமா தெப்ப திருவிழாவில் கலந்துக்கிறீங்க? எத்தனை வருடமா தெப்பத்துல ஏறி கல்யாண சுந்தரனார் பார்வதி சமயத்தை தரிசிச்சிருக்கீங்க?
3: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், ஆனா பாத்துட்டு போறதோட சரி, நான் ஏறினது கிடையாது.
0: இத்தனை வருடத்துல இப்பதான்
3: ஏறினது கிடையாது, இப்பதான்
0: முதன்முறை தெப்பத்துல ஏறுற அந்த மகிழ்ச்சியோட காரைக்கால் பண்பலையிலும் பேசிட்டு இருக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க?
3: அது ஒரு புதுசா ஒரு அனுபவமா இருக்கு, ஜாலியா இருக்கு.
0: புதிய அனுபவமா?
3: ஆமா.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா. உங்களுக்கு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 சிறப்பு இரவும் மலர்.
4: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புற்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்கு பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.

0: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
1: நேரம் 10:40, காரைப்பண்பலை 100.3. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்விலிருந்து சிறப்பு இரவும் மலரும். மீண்டும் திருவாரூர் செல்லலாம் நேர்களே.
2: ஆரூர் மாநகரம் விழாக்கோளம் பூண்டிருக்கிற அருள்மிகு தியாகராஜ பெருமான் ஆலயத்தினுடைய தெப்ப திருவிழா மிகச் சிறப்பாக நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தெப்பமானது கிழக்கு கரையோரம் இருக்கக்கூடிய முதல் சுற்று முடிகிற தருவாயில் இருக்கிறது. அதாவது மாற்றுரைத்த விநாயகர் ஆலயத்தை நோக்கி இப்பொழுது தெப்பம் இன்னும் ஒரு 20 நிமிடத்தில் அந்த இடத்தை அடைந்துவிடும். அங்கிருந்து 2வது சுற்று தொடங்கவிருக்கிறது அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியோட அற்புதமாக அழகாக அந்த தண்ணீரின் ஒளியிலே மிதந்து செல்கிற அந்த தெப்பத்தை பார்க்கிற பொழுது அங்கிருந்தே தியாகராஜ பெருமானும் கமலாம்பிகையும் இங்கிருக்கிற கல்யாண சுந்தரார் சமேத பார்வதி அம்பாளுக்கு அழகான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் விதமாக அற்புதமாக நகர்ந்து கொண்டிருக்கிற தெப்பத்தை நாமும் ரசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் பக்தர்களுடைய கூட்டம் அடுத்த சுற்றுக்காக இங்கே காத்திருக்கிறார்கள். நாம இப்ப நின்று இருக்கிற இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் தெப்ப குளத்தினுடைய யக்னேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பெயர் இளவரசி.
2: இளவரசி எந்த ஊருமா
3: உங்களுக்கு? எனக்கு திருவாரூர் திருக்கரவாசல். இப்ப 7 வருஷமா அங்க திருவாரூர்ல இருக்கேன்.
2: எத்தனை மணிக்கு திருக்கரவாசல்ல நீங்க வந்தீங்க?
3: இல்ல, திரு இப்போதைக்கு திருவாரூர்லதான் 7 வருடமாக இருந்துட்டு இருக்கேன் பிள்ளைங்களோட படிப்புக்காக.
2: இப்ப இந்த 7 வருடமாவும் வந்து தெப்ப திருவிழாவை கண்டு மகிழ்ந்திருப்பீங்க?
3: கட்டாயமா, ரொம்ப வெகு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, கண்டு கழிப்போம். முதல் தடவை
2: ஒவ்வொரு வருடமும் தெப்ப திருவிழாவில எப்ப எத்தனாவது சுற்றுல ஏறுவீங்க?
3: இல்ல, முதல் முறையா இப்பதான் ஏற வரோம். எப்போது வந்து பாத்துட்டு கூட்டத்தை பார்த்து டிக்கெட் வாங்குறது கூட முடியாது. இந்த முறைதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
2: 7 வருடமா திருவாரூர்ல இருந்து
3: 7 வருடமா இருந்து இந்த வருடம் தான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வானொலியில பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு.
2: இளவரசி அம்மாவுக்கு என்ன பாடல் வேணும் இந்த நேரம்?
3: கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அந்த பாடல் ரொம்ப. ஆமாங்கய்யா, மிக சிறப்பான பாடல் வரி. தமிழ் நல்லா தாண்டவமாடக்கூடிய பாடல், இலக்கணமான. கட்டாயமாக, கண்ணதாசனின் கொஞ்சம் தமிழ் ரொம்ப இனிமை, கன்னி தமிழும் சேர்ந்தது இனிமையாக இருக்கும். கேட்க கேட்க திகட்டாத பாடல்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி இளவரசி.
3: ரொம்ப நன்றிங்க.
2: அடுத்த ஒரு அம்மா நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அனுஷாங்க, நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன்.
2: ஓ, திருப்பூர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
4: மத்தியானம் வந்தேன். வந்தவொடனே கோயிலுக்குள்ள வந்தேன். வந்தவொடனே டோக்கன் கொடுத்துட்டு இருந்தாங்க. உள்ள போனேன், டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு அமுது எடுத்துட்டு ஜெகநாயா மரத்துல அமுது எடுத்துட்டு வந்தேன். வந்து இப்ப நின்னு இருக்கிறேன், தெப்ப பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே தேருக்கு தான் வர்றது வழக்கம். வருஷம் வருஷம் கண்டிப்பா தேருக்கு வருவேன். இந்த வருஷம்

0: எனக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு அமையல, வேற பக்கம் தோரணமலை போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, நான் அங்க போகணேன். அதனால இந்த வாட்டி தெப்பத்துக்கு வந்து சாமிய தரிசனம் பார்த்துட்டு தெப்பமும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறேன்.
1: தெப்பத்துல வந்து செல்வதற்கான பயணச்சீட்டு எல்லாம் வாங்கிட்டீங்களா?
0: ஆஹ், வாங்கிட்டேன். மத்தியானம் வந்தவனே இறைவன் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு. கோயிலுக்குள்ள வந்தவனே அரசாங்க அதிகாரிகள் அங்க கொடுத்துட்டு இருந்தாங்க.
1: அனுமதி சீட்டு கிடைச்ச உடனே எப்படி உணர்ந்தீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆர்வலர் எப்பவுமே எங்களுக்கு வந்து எந்த குறையுமே வச்சது இல்ல. எப்பவுமே நாங்க விண்ணப்பம் வச்சோம்னா உடனே அதை நிறைவேற்றி எங்களுக்கு கொடுத்துருவாரு.
1: அந்த திருப்பூர்ல இருந்து திருவாரூருக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு உங்க மனநிலை?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பவும் ஏன்னா தேருக்குதான் வருவோம், மூணு நாள் இருப்போம், பணி செய்வோம், எல்லாம் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தெப்ப திருவிழாக்கு வரணும்னு விண்ணப்பம் வச்சுட்டே இருந்தேன். இந்த வாட்டி வந்தவொடனே வாய்ப்பும் கிடைச்சது, சீட்டும் அனுமதி சீட்டும் எனக்கு உடனே வந்தவனும் கிடைச்சது.
1: உங்களை பார்க்கும் பொழுதே ஒரு சிவனடியாரை பார்க்கிற மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா உங்களை சந்திச்சதுல.
0: ரொம்ப நன்றி.
1: நேரிலே ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலை இரவும் மலர்.
2: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புன்பொலியுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்கு பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
3: நேரம் 10:45. இது நம் காரை பண்பலை 100.3. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்விலிருந்து சிறப்பு இரவு மலரும்.

0: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவு மலரும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம் தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.

0: வாருங்கள் நேர்களை, நாம் மீண்டும் திருவாரூர் செல்வோம்.
1: ஆரூர் மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. ஆரூர் மாநகரத்தில் இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் மிக அழகாக நிகழ்ந்தேறக்கூடிய ஆரூர் தெப்ப திருவிழா தியாகராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய அந்த தெப்ப குளத்தில் மிக அற்புதமாக நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது. இப்பொழுது முதல் சுற்று நிறைவடைவதற்கு தயாராகி இருக்கிறது. அடுத்த சுற்று தொடங்குவதற்கான நிலையினை இப்பொழுது இந்த மாட்டுரைத்த விநாயகர் ஆலயத்தில் வந்து தயாரா இருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் வந்து முதல் கரையை, அதாவது ஆலயத்தினுடைய எதிரே இருக்கக்கூடிய மாட்டுரைத்த விநாயகர் ஆலயத்திலிருந்து தொடங்கக்கூடிய முதல் சுற்று நிறைவடைந்து இரண்டாவது சுற்று தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளில் விழா குழுவினர் இறங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். பக்தர்கள் பெருமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இந்த தெப்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த அழகான காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்யாண சுந்தரனார் சமேத பார்வதி அம்பாளுடைய அந்த அருளை பெறுவதற்காக பல ஊர்களிலிருந்தும் பல பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய நம்முடைய பக்தர்கள் பெருமக்கள் நேயர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து அடுத்த சுற்றினை அந்த தெப்பத்தில் ஏறி வணங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற அந்த அழகான காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த சூழல்ல அடுத்து இரண்டாவது சுற்றுக்காக தயாராகி இருக்கிற அந்த அம்மாவை நாம சந்திக்க இருக்கிறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வசந்தா.
1: வசந்தாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: நான் வந்து திருக்கண்டீஸ்வரத்துல இருந்து வரேன். நன்னிலமா?
1: நன்னில மட்டும்
2: திருக்கண்டீஸ்வரம்.
1: திருக்கண்டீஸ்வரம், திருக்கண்டீஸ்வரத்திலிருந்து திருவாரூரை நோக்கி வந்திருக்கிற உங்களுடைய பயணம்
2: எப்படி? இது
1: தேர் தெப்பத்துக்காக
2: வந்திருக்கேன். இப்பதான் முத முத வந்திருக்கேன். இவ்வளவு காலத்துக்கு நான் வந்ததே இல்லை, இன்னைக்குதான் வந்திருக்கேன்.
1: என்ன வயதாகும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து 68 வயசாகும்.
1: சரி, எத்தனை வயசுல இருந்து எப்படியாவது தெப்ப திருவிழாவில தெப்பத்துல ஏறணும்னு ஆசைப்படுறீங்க?
2: ரொம்ப நாள ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா ஏறல. இப்பதான் வந்தேன்.
1: இப்பதான் அந்த வாய்ப்பினை,
2: வாய்ப்பு
1: ஆரூர் பெருமான் வழங்கி இருக்கிறா. அந்த தியாகராஜ பெருமானுடைய அருள் இப்பதான் கிடைச்சிருக்கு. பயணச்சீட்டு எல்லாம், அதாவது அனுமதி சீட்டு எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க, தயாரா இருக்கிறீங்க. சரி, அதே மகிழ்ச்சியோட என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: என்ன
1: பாட்டு சொல்றது? அந்த பாட்டே போட்டுலாமா? இன்பம் பொங்கும்
2: மறந்துட்டீங்க.
1: எங்க என்னகிட்ட நீங்க பேசல, அப்படியே கல்யாண சுந்தரனார திரும்பி திரும்பி பாத்துட்டு பேசினதுல என்ன பாட்டை கேட்டு
2: மறந்துட்டீங்க.
1: அதே இன்பம் பொங்கட்டும், இந்த தெப்ப திருவிழாவும் இனிமேல இனிக்கட்டும். மகிழ்ச்சிமா, உங்க பேர் சொல்லுங்க.
3: தமிழரசி.
1: தமிழரசி. உங்களுக்கு எந்த ஊர்?
3: திருக்கண்டீஸ்வரம்.
1: திருக்கண்டீஸ்வரம். எப்ப வந்தீங்க இங்க?
3: இப்பதான் வரணும்.
1: இப்பதான் வரீங்க?
3: இது 4வது நடை திட்டத்துல ஏற்ற.
1: ஓ, நீங்க 4வது வருடம் ஏறீங்க. அவங்களோட சேர்த்து அந்த அம்மாவை இந்த வருடம் முதல் முறை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
3: ரொம்ப மகிழ்ச்சி தான்.
1: சரி, இப்போ 4வது வருடம் அப்படிங்கறதுனால யாரையெல்லாம் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு?
3: எங்க கூட பிறந்ததெல்லாம் கூட்டு வரணும். அவங்களாம் வர முடியல.
1: அவங்களால வர முடியல.
3: இவங்க நாங்க எப்போதும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவேன், அதனால இவங்களை அழைச்சிட்டு
1: வந்துட்டேன். கூட பிறந்தவங்க எல்லாம் இப்ப என்ன வீட்டுல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க, வானொலி ராமன் போயிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க.
3: ஆமா ஆமா, நினைச்சிட்டு தான் இருப்பாங்க.
1: சரி, வானொலியிலும் பேசிருக்கலாம், திட்டத்திலயும் வந்து நம்ம கலந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிமா உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு ஐயாவை சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க. பூங்குடி பாஸ்கர். ஜோதிடா பூங்குடி பாஸ்கர். பூங்குடி எங்க இருக்குங்க? இந்த ஊர் பூங்குடிக்கிறது வடமாட்டம் பக்கம் தான், சின்ன கிராமம், சிறிய கிராமம். ஆனா இப்ப இருக்கிறது வடகாண்டங்கிற ஊர்ல. இங்க ஒரு 7 கிலோமீட்டர் இல்ல.
4: நீங்க திருவாரூர்ல இருந்து?
1: திருவாரூர்
4: மாவட்டம் தான்.
1: திருவாரூர் மாவட்டம். இங்க 7 கிலோமீட்டர்.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஜோதிடர், ஜாதகம் பாக்குறது.
4: நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
1: சின்ன சிறப்பாக போயிட்டு. இப்போ எத்தனாவது வருடம் இந்த தெப்ப திருவிழாவில
4: முதல் முறையா வர்றாங்க?
1: என்னப்பா 7 கிலோமீட்டருக்குள்ள இருந்து இந்த வருடம் தான் வர்றீங்க?
4: இது ஈசன் அருள் இருந்தாதான் இங்க வர முடியும். திருவிழா இன்றைக்கு இதை பார்க்கணும், இந்த தெப்பத்துல போகணும்னாக்கா ஈசன் அருள் வேணும்.
1: ஆரூர் பெருமான் இன்றைக்கு அழைக்கிறாரோ அன்றைக்கு
4: வர முடியும். பக்கத்துல இருப்பாங்க, வர முடியாது. இன்றைக்கு எனக்கு அழைப்பு இருக்குது, என் குடும்பமா வந்திருக்கிறாங்க.
1: இந்த நேரம் எப்படி உணர்றீங்க?
4: மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு சொல்லுவாங்களே, சந்தோஷமா உணர்றேன். வழக்கமான காலையில 6 மணி இங்கிலீஷ் லெசன்ஸ் நைட் வரைக்கும் இந்த பழைய படத்துல கேட்டு படுக்கிறேன்னா எப்பவும் கூட இணைந்துதான் இருப்பேன் எப்போதுமே. அதுல எப்பவும் பேசும்போது இன்னும் மகிழ்ச்சி எனக்கு.
1: இதுவரை வந்து இல்லத்திலிருந்து இணைஞ்சீங்க, இன்னைக்கு நேரில் இல்ல இருக்கிறீங்க. அதற்கான வாய்ப்பையும் ஆரூர் பெருமான் கொடுத்து,
4: ஆரூர் பெருமான் கொடுத்துருக்கு, கமலாம்பிகை கொடுத்துருக்காங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
4: சரி,
1: அடுத்து ஒரு அம்மா சந்திக்க போறவங்க பேர் சொல்லுங்க.
5: அள்ளி.
1: அள்ளி எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்காங்க.
1: அல்ல, வீட்டுல எப்படி? அள்ளி ராஜ்யம்மா அப்படி எல்லாம் இல்ல, ரொம்ப அமைதியா
5: இருப்பீங்களோ.
1: எத்தனையாவது வருடம் வரீங்க?
5: இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம்.
1: முதன்முறையா? எப்படி இருக்கு உங்க மனநிலை?
5: நல்லா இருக்கு.
1: எத்தனை வருடமா இங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க?
5: ஒரு நாங்க இங்க வந்து 10 வருடம் ஆகுது. வடகண்டம் 10 வருடம் ஆகுது, ஆனா இந்த வருடம் தான் வர முடிஞ்சது.
1: ஆனா ஒவ்வொரு வருடம்
5: வருவோம் அப்படின்னு இது பாக்குறதா வர முடியல. இந்த வருடம்
1: வாய்ப்பு கொடுத்துருக்காரு.
5: ஆமா, தேரது கொடுத்துருக்காரு.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றிமா உங்களை சந்திச்சது.
5: நாங்க
1: நேரிலே ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் செப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலையில் இரவும் மலரும்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புன்பொலியுடன் பிரம்மாண்டமாய் உபயோகப்படுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையமன் சன்னதி, திருவாரூர்.

0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பில் நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி தெப்ப உற்சவ நிகழ்வில் இருந்து சிறப்பு இரவு மலரும். மீண்டும் செல்லலாம் திருவாரூருக்கு.
1: இதமான இரவு பொழுதை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியின் ஒரு நிறைவான பகுதிக்கு நாம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 நிமிடமா எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு சிறு தோழி இன்னும் சொல்ல போனா மழலையர் காத்துட்டு இருக்காங்க. என்ன விடயம் அப்படின்னா, எவ்வளவு நேரமானாலும் நான் பொறுமையா காத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லாத விதமா நின்றுட்டு இருக்காங்க. அவங்களை சந்திப்போம். அவங்களை பார்க்கும்போது நமக்கு ஆர்வ தியாகராஜ பெருமானுடைய கமலாம்பிகை பார்த்த ஒரு மகிழ்ச்சி, அந்த அளவுக்கு நெற்றியில அந்த விபூதியும் குங்குமமும் வந்து ஒரு தெய்வீக கலையோடு எங்களை வரவேற்றிருக்காங்க. ஆனா இவ்வளவு பொறுமையா எப்படி காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கல. ஆனாலும் காரைக்கால் பண்பலையில் பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், இது போன்ற மழலை நேயர்களை சந்திக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கும். உங்க பேர்
2: சொல்லுங்க.
1: எந்த ஊர் உங்களுக்கு?
2: திருவாரூர்.
1: திருவாரூர் என்ன படிக்கிறீங்கம்மா?
2: மகிழ்ச்சி.
1: நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்க கேள்விப்பட்டோம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? குறையொன்றுமில்லை மறைமுறுத்திக்கணும். அந்த பாட்டு முழுசா உங்களுக்கு வேணும். சரி, இல்லை ஒளிபரப்பு கூடத்துல இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் சகோதரி பிரமீலா உங்களுக்காக தருவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். நீங்க அந்த பாடல பாடுவீங்களா? பாடுவீங்க எங்களுக்காக கொஞ்சம்.
2: குறையொன்றுமில்லை

0: கண்ணனை பிடிக்குமா உங்களுக்கு? கண்ணபெருமானா? உங்க ஊருக்கு பக்கத்துல கண்ணபெருமான் காட்சி அடிச்சிருக்காரா? ரொம்ப பிடிக்கும். சரி, கண்ணபெருமான் கோயிலுக்கு சாமி கும்பிட எந்த ஊருக்கு போயிருக்கீங்க?
1: திருக்கண்ணமங்கை.
0: அழகு. ஆஹா, சரி. திருக்கண்ணமங்கை, அதாவது அந்த திவ்ய கஷேத்திரங்கள்ல திருக்கண்ணமங்கையும் ஒன்று. பிரசித்தி பெற்ற அந்த திருக்கண்ணமங்கையுடைய கண்ணனையும் நினைவுபடுத்திருக்கீங்க. திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலயத்துல இருந்து ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஒரு தம்பிட்ட நம்ம பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
1: தர்ஷன்.
0: தர்ஷன், எந்த ஊர் உங்களுக்கு?
1: திருவாரூர்.
0: திருவாரூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நீங்களும்
0: ஹரிகரசுதன். எந்த ஊர் உங்களுக்கு?
1: வடகண்டம்.
0: வடகண்டம். எந்த நீங்க

இனிய இரவு பொழுதே இசையால் தாளாட்டிய திருவாரூர் தெப்ப திருவிழாவின் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு இதுவரை இணைந்திருந்தோம். நாளை இரவு 8:30 நமது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் தெப்ப திருவிழாவின் நேர்முக வர்ணனையினை நேரலையாக தர நாங்கள் காத்திருக்கிறோம். அதையும் நீங்கள் செவிமடுக்க காத்திருங்கள் நேர்களே என்று சொல்லி நாளை இரவு 10:00 இதே சிறப்பு நேரலை நிகழ்வானது நிகழ்ந்தேறவிருக்கிறது என்கிற

நாங்கள் காத்திருக்கிறோம். அதையும் நீங்கள் செவிமடுக்க காத்திருங்கள் நேர்களே என்று சொல்லி நாளை இரவு 10 மணிக்கும் இதே சிறப்பு நேரலை நிகழ்வானது நிகழ்ந்தேறவிருக்கிறது என்கிற இந்த தகவலையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியின் இல்லத்திலிருந்து கேட்டு மறைந்த நேர்களுக்கும் நன்றி கூறி நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் என்னோடு உதவி அறிவிப்பாளர் சகோதரி பிரமிளாவோடு விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் என் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களை.

0: காரைப்பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி வழங்கிய திருவாரூர் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இரவும் மலரும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி.
2: உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற தங்க நகைகள் விரும்பிய டிசைன்களில் வாங்க கைராசி நிறுவனம்.
0: இணைந்திருப்பது காரைப்பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நாளை நமது காரைப்பண்பலை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, டெல்டா பப்ளிக் சிபிசி ஸ்கூல் கூத்தாநல்லூர், காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள். காலை ஒளிபரப்பில் 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 காங்கணத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 பக்தி பாடல்கள், 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தளிர், இதில் பங்கேற்கும் சிறுவன் வி திவ்யன், 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி வழங்கும் ஆலய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே பொது அறிவு வினாவிடை செய்திச் செய்திகளும் இடம்பெறும், 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்களின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, இதில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள், 9:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் பாயிண்ட் டு பாயிண்ட். ஒன்பது 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, 10:00 சொல்லரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 சொல்லரங்கம், இதில் தலைப்பு தோல்வியே வெற்றிக்கு முதற்படி, 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் வசந்தலு, இதில் பங்கேற்கும் சிறுவன் வி திவ்யன், 12:55 பன்னிசை, 1:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன்.

0: உடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லன்ச் பிரேக்கில் திரை இசை. நாளை பிற்பகல் 2:30 சிறுவர் சோலை மயிலாடுதுறை மாவட்டம் காவேரி பூம்பட்டினம் அரசு உதவி பெறும் சரஸ்வதி பாடசாலை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 3:00 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி. திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் LSC. 4:00 மனம் விழியுதே, இதில் பங்கேற்கும் நேயர் எம் முகமது இக்பால் அவர்கள். 4:30 திருவாரூர் பாரத் குரூப் ஆஃப் காலேஜஸ் வைக்கிங் பனியன்கள் வழங்கும் நண்பெண்டா. நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணவும். 5:15 கலக்கல் நேரம். 5:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி. கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல். திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சுல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி ஆங்கில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பாய் சாய் ரமுஜ் தபா. சீனியர் பிஜேபி லீடர் சுபேந்து அதிகாரி வில் பி த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். BJP legislature party in the state elected him the leader in a meeting held in Kolkata today, paving the way for him to become the first BJP chief minister of the state. Addressing media, Union Home Minister Amit Shah said, Mr. Adhikari's name was proposed at the meeting and since no other nomination was received, his name was finalized.
2: अभी कुछ दिन पहले ही चुनाव की
3: द इलेक्शन प्रोसेस वाज कंप्लीटेड जस्ट अ फ्यू डेज अगो. अराउंड 8 प्रपोजल्स एंड सपोर्टिंग नॉमिनेशंस वर रिसीव्ड एंड ऑल ऑफ देम वर इन फेवर ऑफ द सेम नेम. सफिशिएंट टाइम वाज आल्सो गिवन फॉर एनी अदर नॉमिनेशन बट नो सेकंड नेम वाज प्रपोज्ड. देयरफॉर एज द सेंट्रल ऑब्जर्वर आई डिक्लेयर सुवेंदु अधिकारी एज द इलेक्टेड लीडर ऑफ द वेस्ट बंगाल लेजिस्लेटिव पार्टी.
2: विधानमंडल दल के नेता के रूप में निर्वाचित घोषित करता हूं.
1: Mr. Shah expressed gratitude to the people for giving a strong verdict to the BJP despite numerous instances of violence and brutality. Mr. Shah further said that the expectations of the people of Bengal have placed on them and the mandate that they have given with hope and trust, they will make every effort to ensure that their faith is not broken in any way. Addressing the meeting, the Chief Minister Designate Shivendu Adhikari said, Whatever guarantees have been announced by Prime Minister Narendra Modi, the BJP government in the state will fulfill all responsibilities. Tomorrow morning, the oath-taking ceremony of the government will be held at the Brigade Parade Ground. In Tamil Nadu, the uncertainty over formation of government under TVK Chief C. Joseph Vijay continues. The new twist came as IUML has rejected the reports of its support to TVK to form the government. In another development, reports are also coming in that the swearing-in ceremony, which was to take place tomorrow, will not be held. Earlier, TVK had claimed that the actor-turned-politician is all set to form the government, as he again met the governor today and staked claim to form the government, saying that he has majority numbers. Meanwhile, the Indian Union Muslim League, headed by Professor Khadir Mohiddin, has said that his party has not given a letter of support to Thamaraga Vetri Karagam or TVK. In another surprise move, AMMK party leader TTV Dinakaran, a partner in the NDA alliance, has approached the governor Vishwanath Arlekar late evening and submitted a letter of support from lone MLA S. Kamaraj from Manaragudi for AIADMK General Secretary Edappadi K. Palaniswami to form the government. Meanwhile, National Democratic Alliance Chief Ministerial Candidate N. Rangasamy met Lieutenant Governor K. Kailashanathan and staked claim to form the next government in Puducherry. Mr. Rangasamy handed over letters of support from majority of MLAs to the Lieutenant Governor. NDA Alliance MLAs and Alliance leaders accompanied him. Earlier, a meeting of NDA Alliance parties and elected MLAs elected Rangasamy as the Chief Ministerial Candidate. Supreme Court today expressed concern over the rising drug menace in Punjab. The apex court called for a fundamental shift in how the state tackles narcotics, saying that the situation is alarming. A bench comprising Chief Justice Suryakant and Justice Joy Malia Bakshi referred to a recent incident involving a mother who lost all her 5 sons to drug addiction. The bench also pulled up the state police for focusing on low-level offenders for publicity while allowing major traffickers to remain at large. The apex court also highlighted the huge pendency

0: cases lodged under the Narcotic Drugs and Psychotropic Substances Act. The Health Ministry has activated precautionary surveillance measures amid low global risk assessment of Hantavirus virus cases. Sources said the Health Ministry is closely monitoring the evolving situation relating to reported cases of Hantavirus virus infection on board the cruise ship MV Hontius. This is being done in coordination with the National Center for Disease Control, Integrated Disease Surveillance Program, World Health Organization, and other international health authorities. Somnath Amrit Parv will be celebrated to mark the 75th anniversary of the reconstruction of Somnath Temple. The Prime Minister, Narendra Modi, will participate in the Somnath Amrit Parv on the 11th of this month at Prabhas Patan in Somnath. Speaking to media, Gujarat State Cabinet Minister Jitubhai Vaghani said that various events will be organized at Somnath as part of the Somnath Amrit Parv, showcasing India's rich cultural and heritage traditions. And that is the end of this news bulletin.
1: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 11:10. துயிலும் முன் உயர்ந்த தவம் பொறுமையே ஆகும். பல சிக்கல்கள் நம்மை நெருங்காமல் காப்பதும் இந்த பொறுமையே ஆகும். குருநானக்கின் இந்த நற்சிந்தனையோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின்